13,000 அதிகமானோர் வேலையில் அமர்ந்துள்ளனர். கடந்த 12 நாள் வரையிலான சமூக பாதுகாப்பு அமைப்பு பொறுக்கிய சொப்புள்ளி விவரப்படி இந்த எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மலேசிய தயாரிப்பிலான பொருள்களின் நிலையை வலுப்படுத்துவதற்கான ஏற்புடைய அணுகுமுறையாக இருக்கும் என தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நிறுவனங்கள் சேவையையும் உற்பத்தியையும் தொழில்நுட்ப ஆற்றலையும் தனித்துவத்தையும் மேம்படுத்துவதில் முனைப்பு காட்ட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கொங்கோ குடியரசில் M23 ஆயுதமேந்திய குழுவுக்கு ஆதரவாக ருவாண்டாவில் செயல்பட்ட இரு நபரையும் 4 சுரங்க நிறுவனங்களையும் இலக்கிட்டு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. அவை சட்டவிரோத கனிம கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. M23 கிளர்ச்சிக்காரர்களுக்கு ருவாண்டா ராணுவ ரீதியாக ஆதரவளிப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. எனினும் ருவாண்டா அரசு இக்குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. கொலம்பியாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தீவிர வலதுசாரி கட்சித் தலைவர் அபில்டாரோ டெல் லா எல்ஸ்பெரிலா நாட்டில் சட்டவிரோதமாக செயல்படும் கெரிலா குழு சரணடைய 1 மாத கால அவகாசம் விதித்துள்ளார். அதிபர் தேர்தலின் வெற்றியில் முக்கிய காரணமாக அமைந்த இவ்விவகாரத்தில் தனது கடுமையான நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். விளையாட்டு உலகக்கிண கால்பந்து. இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய எஃப் குழு நிலையிலான ஆட்டத்தில் 4 அணிகள் களமிறங்கியுள்ளன. நெதர்லாந்து துனிசிய அணிகளுக்கு இடையிலான ஆட்டத்தில் நெதர்லாந்து 2-க்கு சுழியம் எனும் கோல்கள் கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. மற்றொரு எஃப் குழு ஆட்டத்தில் ஜப்பான் ஸ்வீடனை சந்தித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. மோகன் திரேசா அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, முக்கியமா அன்பான ஒரு விஷயத்தான் கேட்க போறோம், சொல்ல போறோம், இல்ல இதை பத்தி நம்ம புகார் கொடுக்க போறோமானு கூட தெரியல. மோகன்,
0: அன்பு அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. பிறரிடம் அன்பு காட்டணும் அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா சில சமயங்கள்ல அந்த அன்பே தொல்லையா போகும்போதுதான் ஏன் அப்படி பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் தோணும்ல.
1: இந்த அன்பு தொல்லை அப்படின்னு நினைக்கும் போது தவறா எது புரிந்து கொள்ள வேண்டாம். ஒருத்தவங்க மேல அன்புனால அதிகமா உரிமை எடுத்துக்கணும். இப்போ அன்பு அதிகமா இருக்கிறனால காலையில நமக்கு பசியார கொடுத்து அனுப்புறாங்க அப்படின்னா, சாப்பிட்டீங்களா
0: என்ன கதை?

0: இன்றைய வணக்கம் இல்ல இந்த அன்பு தொல்லைகள் அந்த மாதிரி யாராவது பண்றாங்களா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
1: ஆமா, பண்றாங்களான்ற கேள்வியோட என்ன பண்றாங்கன்றதுதான் நம்மளுக்கு வேணும்ல.
0: சரி, வந்திருக்காங்க ஒரு நேர், என்ன கதையோட கேக்கலாம்?
2: கலைவாணிக்கு
0: யார் அன்பு தொல்லை கொடுக்கறது?
2: வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன், எங்களும் அந்த கரெக்டா அந்த டாபிக் பேசுறீங்க. எங்க ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா நாங்க NPI நியூ ப்ராடக்ட் ஓட்டுவோம்.
0: சரி,
2: வந்து இன்ஜினியர்ஸ் தான் செய்யணும், ஆனா இந்த ப்ரோக்ராம் மேனேஜர் வந்து அவங்க வந்து ஜஸ்ட் கஸ்டமருக்கும் இன்ஜினியர்ஸ்க்கும் நடுவில்தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஆனா அவரே ஹேங் ஃபோன் பண்ணி பூட்டு போய்கிட்டு நாங்க செஞ்சுட்டு இருக்கும் போது அவரு ஒரு பக்கம், நாங்க தான் ஒரு பக்கம் அந்த பில் பண்றோம் அந்த யூனிட்னா அவரு ஒரு பக்கம் திங்குறது. ஏன்னா எங்களுக்கு அந்த ஃப்ரீடமே இல்லாத, அவரு ஹெல்ப் பண்றாருதான் பட் நாங்களே செஞ்சாதானே முடியும். இப்ப நாங்க இந்த இதை எடுத்துட்டு வந்து இதை இப்ப இந்த ஒரு ஜாமான் நாங்க எடுத்து கட்டிக்கிட்டு இது பண்றோம் போது அவரு போயிட்டு எடுத்துட்டு வந்து இன்னொரு சைடு கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் சீரா திருப்பி எல்லாத்தையும் கட்டிடுங்க, நாங்க முடிவு பண்றது ஆனா அவர் செஞ்சிருவாரு.
0: ஆனா இப்ப அவருக்கு தனிப்பட்ட வேலைகள் இருக்கும் தானே அவருடைய பகுதியில?
2: இருக்கும், ஆனா ஏன் அவரு ஃபுல்லா இங்க இப்ப எந்த கஸ்டமர்
0: எங்க இடத்துல
1: இல்ல மோகன் அடிக்கடி வந்துட்டு மைண்ட் வாய்ஸ் சொல்லி சத்தமா சொல்லிடுறாரு.
0: புரியுதுங்க,
2: கஸ்டமர் கூட இருக்கிறாங்க அவங்களும் இருக்கும் போது இப்ப அந்த ஒரு ஜாமால மூணு நாலு பேர் கை வச்சு செஞ்சோம்னா எப்படி இருக்கும் நீங்களே?
1: ஆமா, புரியுது புரியுது. அதாவது உங்ககிட்ட வேலையும் கொடுத்துறாங்க அவங்களே செஞ்சுட்டா, அப்ப உங்களுக்கு
2: என்னதான் வேலை? நான் நின்னு வேடிக்கை பாக்குறேன், இப்ப நீங்க நின்னு பாக்குறேன்.
1: நீங்க இதை அவர்கிட்ட சொல்லி பாத்துருக்கீங்களா?
0: ஏன் சார் உங்களுக்கு கஷ்டம், நீங்க போய் உங்க வேலையை பாருங்களேன்.
2: இல்ல இல்ல, இது வந்து நாங்க செய்யக்கூடாதுன்னு தெரியல, நாங்களும் செய்யலாம் தான் அப்படிங்கிறாரு. நேற்று நாங்க உண்மையிலே வந்து நேற்று நடந்துச்சு, நானே என்னோட மேனேஜர்ஸ்ட போய் நான் சொன்னேன், சார் அவரு வந்து செய்யறாரு சார் அப்படின்னு. ஆனா நாங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது பாருங்களேன், அதனால நாங்க சொன்னோம் அந்த மாதிரி.
0: நல்ல எண்ணத்தில் தான் செய்யறாரு,
1: எல்லாம் அன்புதான் காரணம்.
0: அலுவலகத்துல ஏதோ நம்ம வாழ்க்கை சூழல் நினைச்சு உட்கார்ந்து இருப்போம், நலம் விசாரிக்கிறது நல்லதுதான், சில பேர் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப அதிகமா விசாரிப்பாங்க.
1: அதிக அதீத ஒரு அன்பு பாசம் உரிமெல்லாம் இருக்குல்ல?
0: இருக்குல்ல, சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம். இன்னலில் தன்முனைப்பு வார்த்தைகளுடன் டாக்டர் சேகர் ஜெகநாதன்.
1: வாழ்க்கையில தோல்வி ஏறது வந்து ரொம்ப சாதாரண விஷயம், அது எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா தோல்வி வந்து நம்மளை வந்து யாருன்னு நிர்ணயிக்காது, அது வந்து நம்மளை வந்து பின்தங்கி வைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை தான். ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாடி வந்து நம்ம வந்து நம்மளோட பரிப்பணியை வந்து மெருகூட்டுறதுக்கு தான் அது காரணமே. நம்மள வந்து பின்தங்கி நம்மளை நிறுத்தி எதுவுமே செய்ய முடியாதுல்ல. தோல்வி வந்து நான் தோல்வி உள்ளவன், நான் தோல்வி அடைஞ்சவன் அப்படின்ட்டு ஒரு லேபலை குத்துறதில்ல. இல்ல நம்மள வந்து உலகத்துக்கிட்ட வந்து நாம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இல்ல. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம தோல்வி அடையும் போது எப்படியும் மறுபடியும் சீரமைச்சு நம்மளோட படிப்பினைய மாற்றி நம்ம எப்படி வெற்றி அடைய போறோம்ன்ட்டு இன்னும் ஒவ்வொரு தோல்வியும் நம்ம வெற்றிக்கு நெருக்கத்தை கொண்டு போகிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப உலகத்துல வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில செயல்படுறவங்க, அதாவது ஹை பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்ற போது அவங்க ரொம்ப தோல்வியை கண்டிருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்னா, அவங்களுக்கு தோல்வி இல்லையாப்பா, ஏன்னா அவங்க தோல்வியை காமிக்கிறது இல்ல. அவங்க தோல்வியை வந்து ஒரு பலமா ஆக்கி நம்ம வந்து அவங்க வந்து வெற்றி மட்டும் தான் காமிப்பாங்க. ரொம்ப பேர் என்ன செய்யறோம், ஒவ்வொரு தோல்வியும் ரொம்ப நேரம் ஊற வச்சு ஊறுகாவ ஆக்கி ஒவ்வொரு நாளும் சாப்பாடு வச்சுக்கிற மாட்டாங்க. அந்த தோல்விய படிப்பினையா மாத்தி உடனே செயலுக்கு கொண்டு வந்துருவாங்க. நம்ம என்ன செய்யறோம், தோல்விய ஊறுகாவ வச்சு ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு இருக்கோம். அப்போ அவங்க தான் ஹை பர்ஃபார்மன்ஸ். நம்ம என்ன செய்யறோம், எதுவுமே முடியலப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, இதே தான் பேசிட்டு இருக்கோம். அவமானம் நம்மள வந்து செயல்படாத, நீ தோல்வி அடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு பொறுப்புணர்வு, இத மாத்துறதுக்கு நான் என்ன வந்து சீரமைச்சு செஞ்சு வெற்றி அடைவா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போ நீங்க பொறுப்புணர்ச்சி உள்ளவரா, நீங்க தான் உங்களை நிர்ணயிக்கணும். புரியுதுங்களா? தோல்வி எப்ப உண்மையா நடக்குதுன்னா, இந்த படிப்பினைய புரிஞ்சுக்காம நான் பின்தங்கி நிக்கிறேன்ல, அப்பதான் நீங்க தோல்வி அடைஞ்சிட்டீங்க.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7199 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs e-tuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: உங்களை சுத்தி இந்த அன்பு தொல்லைகள் கொடுக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்.
2: ஆமா, கேள்வி என்னமோ கொடுக்கறாங்களா கேட்டிருந்தோம். ஆனா கொடுக்கும் போது இவங்க திரும்பி கொடுக்கறாங்களான்றது இன்னொரு கேள்வி, இன்னொரு தலைப்புல செய்யணும் போல.
1: அப்படி செய்யணும். சார், நேர்வத்து வந்திருக்கிற அவருடைய கதை என்னன்னு கேட்கலாம்.
3: அன்பு தொல்லை நான் தான் பண்றேன்னு நான் நினைக்கிறேன்.
2: உங்க நேர்மைகளுக்கு பிடிச்சிருக்கு. என்ன பண்றீங்க, யார பண்றீங்க?
3: இல்ல சார், எனக்கு வந்து என்னோட மச்சான் ரெண்டு பேர் இருக்காங்க. மச்சினிச்சி ஒரு ஆள் இருக்காங்க. நான் வந்து அவங்க கிட்ட ரொம்ப கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் நீங்க வந்து எல்லாம் வேலை செய்யறாங்க? அப்ப நான் கேட்பேன், ஏன் போன் அடிக்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க, வர மாட்டீங்க, இதேதான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சார். அது அவங்களுக்கு ஒரு அன்பு தொல்லையா இருக்குன்னு நினைக்கிறேன் சார். அடிக்கடி கம்ப்ளைண்ட் பண்றாங்க.
1: எப்போதுமே கேப்பீங்களா?
3: ஆமா, கேட்ட கேப்பாங்க, வரல, ஏன் கால் பண்ணல அப்படின்னு. சோ அத அவங்க வந்து ஒரு அன்பு தொல்லைய நினைச்சு கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்றாங்க சார். தெரியல ஏன் அவங்க மேல ஒரு அன்பு எனக்கு அப்படின்னு.
1: அதாவது அவங்க கிட்ட பேசினா அவங்க என்ன செய்யறாங்க, நிலம் விசாரணை உங்களுக்கு ஒரு ஆசை?
3: ஆமா, அப்புறம் வெள்ளிக்கிழமை ஆயிட்டா வரணும் இங்க வீட்டுக்கு அப்படின்னு.
2: ஆனா அவங்களுக்கு ஒருவேளை வேலை அதிகமா இருந்து வேலை பழு காரணமா வரலன்னா
3: இருக்கலாம் போல. அதான் அத இப்பதான் நான் கொஞ்ச நாளா புரிஞ்சுக்கிட்டேன். அதான் சொல்றேன், அது ஒரு அன்பு தொல்லை தானே அவங்களுக்கு.
1: ஆமா ஆமா,
3: நானே நீ சொல்றதுக்காக நான் உங்களுக்கு
2: அடிச்சேன்.
1: நீங்க அவங்க இருக்கணும், கூட இருக்கணும் அப்படின்னு உங்க எதிர்பார்ப்பு என்ன? அது அன்பா இருக்கு, சில சமயம் தொல்லையா மாறுது இல்ல?
3: ஆமா, அவங்களுக்கு தொல்லையா மாறுது.
2: சரி பரவாயில்ல, நீங்க உணர்ந்துட்டீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய விஷயம். அதனால நிச்சயமா அவங்க உங்க ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க,
1: அன்பை புரிஞ்சுக்குவாங்க. நன்றி சார்.
3: ஓகே ஓகே, நன்றி நன்றி.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9. அன்பு தொல்லைகள் பற்றிதான் இன்றைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்.
1: சில நேரங்கள்ல அவங்க அன்பு, ஒரு அக்கறை, கவனிப்பு இதன் அடிப்படையில தான் செய்யறாங்க. ஆனா அதை பாக்குற பார்வை வேறுபட்டு மாறுபட்டு இருக்கல மோகன்.
0: ஆமா, அதுவே ஒரு வர அதீத அன்பா போகிறனால ஒரு மாதிரி தொல்லை ஆகுதோ. அடுத்து நம்ம தேவா வந்திருக்காரு, சொல்லுங்க தேவா.
2: கூட ஒருத்தங்க வேலை செய்யறாங்க, பிரதர் மாதிரி தான். அன்பு தொல்லைங்கிறத விட இது ஒரு அதீத அன்பா தான் நான் பாக்குறேன்.
0: சரி,
2: என்ன செய்வாங்கன்னா யூஸ்வலி எல்லாமே வந்தா ஸ்டார்டிங்களா அப்படி கேக்குறது ஒண்ணு, ஆனா அக்கறையோட கேக்குறது வந்து பசியாட்டிங்களானே.

0: இந்த மாதிரி வந்து உங்க மேல அதிக உரிமை எடுத்துக்கொண்டு பிடிக்குது.
1: எங்களோட ஒரு பிரதரா பழகிட்டோம் ரெண்டு போறோம். இது ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவா தான் போயிட்டு.
2: சரி, இப்போ அவரு வந்து இப்படி எல்லாம் பண்றாருல்ல, அவரு இப்ப நீங்க அதீத அன்பு எல்லாம் சொல்றீங்க,
0: நீங்க என்ன பண்றீங்க,
2: நீங்க என்ன பண்றீங்க, அப்படிலாம் செய்வீங்களா?
1: அது வந்து இப்ப நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்.
0: அப்படின்னா இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு பெற்று கொண்டிருக்கீங்க, இப்பதான் கொடுக்குறீங்க?
1: ஆமா, அந்த தொல்லையே இப்ப நானும் கொடுக்க ஆரம்பிச்சேன்.
0: ஓ பரவாயில்ல, ஆரம்பத்துல அது தொல்லைன்னு சொல்லாத, நீங்க நிறைவுல வந்து தொல்லைன்னு ஒத்துக்கிட்டீங்க.
1: இல்ல எப்படி வேணாலும் பாக்கலாம்.
2: ஆமா, இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு நபர் உங்களை சுத்தி இருக்கிறதுலாம் ஒரு வரங்க, அவரை விட்டுறாதீங்க, பிடிச்சுக்கோங்க.
1: ஆமா ஆமா, அது உண்மைதான், அது உண்மைதான்.
2: நன்றிங்க, நன்றிங்க.

0: இப்போ கார்த்திக் பாடிய பாடலை நம்ம கேட்டங்க. இன்றைக்கு நேரிட்ட ஒரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தோம்.
1: அன்பு தொல்லை உங்களை சுற்றி இருக்கா, எதனால அதீத அன்பு அப்படின்ற பேர்ல உரிமை எடுத்து உங்களுக்கு தொல்லை கொடுக்கறாங்கன்னு கேட்டிருந்தோம்.
0: வினோதினி வந்திருக்காங்க, சொல்லுங்க வினோதினி.
2: என்னோட ஹெச்ஓடியோ நானும்.
1: ஓ, நீங்க நிர்வாகத்தை பிரதிநிதித்து பேசுறீங்களா?
2: அப்படியும் சொல்லலாம்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: என்னோட ஹெச்ஓடி வந்து ஒரு 60 வயசு கிட்ட அவருக்கு, ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்ப எங்களையும் வந்துட்டு ரொம்ப குட்டி பிள்ளைங்க மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. நானும் என்னோட டெஸ்க்ல வந்து குட்டி குட்டி பொம்மை எல்லாம் நிறைய வச்சிருப்பேனா, அவரு வாங்கிட்டு வந்து வந்து கொடுப்பாரு. நானும் ஒரு கட்டத்துல வைக்கிறதுக்கு இடம் இல்லாம எடுத்து கோத்தால வைக்க ஆரம்பிச்சுட்டேன். தென் அவரு அடிக்கடி சாப்பாடு, லைக் அவருக்கு பீஸானா ரொம்ப பிடிக்கும், எங்களுக்கு எல்லாம் அவ்வளவா பிடிக்காது. பட் அவரு வாங்கி வாங்கி கொடுப்பாரு. ஒரு தடவை வாங்கினா ஒரு 5 லார்ஜ், ஒரு 3 ஸ்மால் அந்த மாதிரி வாங்கி கொடுப்பாரு. ஏன்னா என் டீம்ல வந்து ஒரு 12 பேர் இருக்கும். 12 பேருக்கும் அவ்வளவு சாப்பாடு அடிக்கடி, வாரத்துல 2 நாள், வாரத்துல 3 நாள் அந்த மாதிரி வாங்கி வாங்கி கொடுப்பாரு.
0: ஆனா வாங்கி கொடுக்கற அவருக்கு உங்களுக்கு அது பிடிக்கலன்னு தெரியல பாருங்க.
2: தெரியல, அடிக்கடி வாரத்துல 2-3 நாள் சாப்பிட்டா
0: ஓ சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சா?
1: ஒருவேளை உங்களுக்கு அந்த உணவோட மெனுவை மாற்றி கொடுத்தா பிடிக்குமோ?
2: அதுவும் மாத்தினாரு. ஆனாலும் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் வாங்கி கொடுப்பாரு. கூட சேர்ந்து ஒரு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு சாப்பிடுவாரு, அப்புறம் காண போயிருவாரு. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு எங்களை ரொம்ப சாப்பிட வச்சு பாப்பாரு.
1: ஊட்டி கொடுத்து உங்களை வளர்க்கறாரு, நீங்க வேண்டான்னு சொல்றீங்க.
2: எங்க எந்த ஊருக்கு போனாலும் அங்க என்ன சாப்பாடு ஸ்பெஷலோ அதை வாங்கிட்டு வந்துவாரு.
1: பாருங்க, அவரு ஒரு அண்ணன் பூரணன்னா அங்க இருக்கிறாரு. ஏங்க உங்களுக்கு பிடிக்கல?
2: இல்ல புடிக்கலன்னு இல்ல, அது நிக்காச்சும் நாளைக்குன்னா பரவாயில்ல.
1: சரி, அவர் இந்த பக்கமா அனுப்பி விடுங்க,
2: தாராளமா எடுத்துட்டு போங்க, கூட்டிட்டு போங்க.
0: சாப்பாடு வாங்கி கொடுத்து தொல்லை பண்ற நபர் அவர், அப்படிதானே?
2: ரொம்ப சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. நம்மளுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதுவே வாங்கி கொடுப்பாரு.
1: மனசு பாருங்க.
0: வினோதினி இப்படி சொல்லியிருந்தாங்க, நிச்சயமா நீர்கள் பலரும் இப்போ பயணம் செய்யும் போது நிறைய இதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமா, நமக்கும் அப்படி அன்பு தொல்லைகள் கொடுக்கறவங்க சில பேர் இருக்கத்தானே செய்யறாங்க அப்படின்னு.
1: இந்த உலகத்துல மோகன், இந்த நொடி வரைக்குமே நிறைய பேர் எனக்கு அன்பா இருக்க மாட்டாங்களா, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்களா ஏங்குற நிறைய பேர் என்ன தனிமையில
0: புரியுது. சில சமயத்துல கொஞ்சம் அதிக அன்பு வரும்போது இந்த மாதிரி வரதான் செய்யும்.

0: பொன்னி. இதுதான் இவ்வாறு சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவலதா, இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வாரம் சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இ-டியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-0-7-2-1-1-9.
2: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. நாங்களும் உங்களை சந்திக்கிறோம்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியையே கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 9 7 2 9 1 9. வணக்கம், இன்னும் நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்க நாங்க ஜேபி பக்கமா வரப்போறோங்க.
1: ஆமா, மீண்டும் கலப்படம். கலப்படம் என்ற பெயர் மட்டும் நேயர்கள் மனதுல அவ்வளவு ஆழமா அது ஒரு அன்பாக பதிஞ்சிருக்கு. எப்பங்க கலப்படம் வரும், எப்பங்க கலப்படம் வரும்னு கேட்டு கேட்டு ஆவலா காத்திருந்தீங்களா? இதோ வந்துருச்சு.
0: ஆமா, இதோ வந்து விட்டது. கலப்படம் July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலையில இருக்கக்கூடிய தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியில, அதுவும் லெவல் 1 இந்த மண்டபத்துல தான் இந்த கலப்படம் நிகழ்ச்சி வந்து மாறுபட்ட ஒரு அங்கமாக ஒரு நிகழ்ச்சியாக வந்து நடக்க போகுது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட் அவங்க இசை மேற்பார்வையில நம்ம நாட்டு கலைஞர்கள் எல்லாம் வந்து பாட போறாங்க, ஆட போறாங்க, நகைச்சுவையும் பண்ண போறாங்க.
1: சரி, நம்ம நாட்டு கலைஞர்கள் அப்படின்னு பார்க்கும் போது அந்த வரிசையில கார்த்திகேசன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, இவங்க படைப்போடு நண்டு ரமேஷ் அவரும் வராரு.
0: இப்படி நிறைய சுவாரஸ்யம் காத்துக்கிட்டு இருக்கு. நாங்களுமே உங்களை சந்திக்க ரொம்ப ஆவல காத்துட்டு இருக்கோம். July 4 வரும். ஜெய்பி மக்களே, உங்களை சந்திக்கிறோம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி இன்னும் அதிரப்போகுது இந்த முறை கலப்படம் நிகழ்ச்சி. அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்க.

0: இணைய அச்சுறுத்தலை களையெடுக்க வலுவூட்டப்பட்ட சட்ட வரைவு அவசியம். மனிதவள அமைச்சின் முனைப்பில் 13,000 அதிகமானோர் மீண்டும் வேலை வாய்ப்பை பெற்றனர். வணக்கம், சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 முதன்மை செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். நாட்டில் இணைய அச்சுறுத்தல்களை கையாள வலுவூட்டப்பட்ட சட்ட வரைவு அவசியம் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமேடி வலியுறுத்தியுள்ளார். கணினி முறை திருட்டை தவிர்த்து தற்போது இணைய மோசடி, அடையாள திருட்டு, செயற்கை நுண்ணறிவின் தவறான பயன்பாடு என இணைய குற்றங்கள் விரிவடைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். 2025 3 பில்லியன் ரிங்கிட் நிதி பண மோசடியை உட்படுத்திய 66,204 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். 2026 இணைய குற்றச்சட்ட வரைவு தொடர்பான மடானி அரசாங்கத்தின் ஆதரவு குழு உறுப்பினர்களுடனான சந்திப்பில் அவர் இந்த வலியுறுத்தலை வைத்தார். அந்த சட்ட வரைவு உண்மையான சூழலை மதிப்பிட்டு நடப்பு தேவையையும் முக்கியத்துவத்தையும் நிறைவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக டத்துஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி கூறியுள்ளார். நாட்டில் வேலை இழந்தவர்களுள் 31 வெற்றிகரமாக மீண்டும் வேலை வாய்ப்புகளை பெற்றுள்ளதாக மனிதவள அமைச்சர் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் செயல்படுத்திய தொழிலாளர் சந்தை தலையீட்டு நடவடிக்கையின் பலனாக 13,000 அதிகமானோர் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். வேலை இழப்பு சிக்கலை கண்காணிப்பதையும் நிர்வகிப்பதையும் தவிர்த்து பாதிக்கப்பட்டவர் மீண்டும் வேலை வாய்ப்புகளை பெற அரசாங்கம் முன்னுரிமை அளித்துள்ளது என அமைச்சு கூறியது. கடந்த 12 வரையிலான சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ புள்ளி விவரப்படி இந்த எண்ணிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மின் வர்த்தக தளங்களை இலக்கிட்ட புதிய சட்ட கட்டமைப்பை அரசாங்கம் உருவாக்குவதாக முதலீட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சர் டாக்டர் அர்மீசான் முகமது அலி தெரிவித்துள்ளார். அவற்றின் பொறுப்புடைமையை வலுப்படுத்தவும் ஒழுங்குமுறை இடைவெளியை கண்டறியவும் குறு சிறு நடுத்தர வணிகர்களை தற்காக்கவும் இது வரையப்படுவதாக அவர் கூறியுள்ளார். ஜூலையில் அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் அந்த கொள்கை தொடர்பான உடன்படிக்கை சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உள்நாட்டு வணிகருக்கும் எல்லை கடந்த வெளிநாட்டு விற்பனையாளருக்கும் இடையே நியாயமான போட்டிச் சூழலை உருவாக்கவும் கள்ளப் பொருட்களை கையாளவும் இந்த கொள்கை துணை புரியும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நிறுவனங்களுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் இடையேயான ஒத்துழைப்பு மலேசிய தயாரிப்பிலான பொருள்களின் நிலையை வலுப்படுத்துவதற்கான ஏற்புடைய அணுகுமுறையாக இருக்கும் என தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு நிறுவனங்கள் சேவையையும் உற்பத்தியையும் தொழில்நுட்ப ஆற்றலையும் தனித்துவத்தையும் மேம்படுத்துவதில் முனைப்பு காட்ட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உலக பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் போட்டித்தன்மையுடன் நிலைத்திருக்க இது வழிவகுக்கும் என்றார் அவர். இதற்கு முன் உள்நாட்டு நிறுவனங்கள் தொழிற்சாலை மேம்பாட்டிலும் பொருள் உற்பத்தியிலும் கவனம் செலுத்திய நிலையில் நீடித்த நிலைத்தன்மைக்கு ஆற்றல் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். B15 செயலாக்கத்தில் உயிரி டீசல் கலவை அதிகரிக்கப்பட்டுள்ளது சமையல் எண்ணெய் விநியோகத்தையும் உள்நாட்டு உணவுத்துறையையும் பாதிக்காது என தோட்ட தொழில் மூலப்பொருள் துணை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஹுவாங் தியோங் சி தெரிவித்துள்ளார். B15 உயிரி டீசலின் கூடுதலான பயன்பாட்டிற்காக நாட்டின் மொத்த செம்பெண்ணெய் எண்ணெய் விநியோகத்தில் 1.5% மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. B15 பயன்பாட்டிற்காக கூடுதலாக ஆண்டுக்கு 330,000 டன் மட்டுமே தேவைப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. இது நிர்வகிக்கக்கூடிய அளவில் உள்ளதென அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் விலை குறைந்துள்ளதன் பலனாக உலக அளவிலும் மலேசியாவிலும் பணவீக்க அழுத்தம் குறையும் என எதிர்பார்க்கப்படுவதாக பேங்க் மொஹமலத் மலேசியாவின் தலைமை பொருளாதார நிபுணர் டாக்டர் முகமது அப்தாஸ் நிசாம் அப்துல் ரஷீத் தெரிவித்துள்ளார். அத்துடன் மத்திய பொருளகம் ஒரு நாள் வட்டி விகிதத்தை நீண்ட காலத்துக்கு உயர்த்தி வைக்கும் பதற்றமும் தணியும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெஸ்ட் டெக்சஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் ஒரு கலன் 70 அமெரிக்க டாலருக்கும் பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை ஒரு கலன் 73 அமெரிக்க டாலருக்கும் குறைந்துள்ளன. போருக்கு முந்தைய நிலைக்கு அவற்றின் விலை திரும்பியுள்ளது. உலகின் 20 பெட்ரோலிய விநியோகத்திற்கு முக்கியமான கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடக்க தொடங்கியுள்ளது அந்த பலனை அளித்துள்ளது என அவர் கூறியுள்ளார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
2: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
3: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
2: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: தாய்லாந்தின் புகேட், பாங்கா, சுரத்தனி, கிராபி ஆகிய பகுதிகளில் வெளிநாட்டினரால் சட்டவிரோதமாக இயக்கப்பட்டு வந்த போலி வலைப்பின்னல்களுக்கு எதிராக தாய்லாந்து அரசு செயலாக்க நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அண்மையில் 1 பில்லியன் பாட்டுக்கும் அதிக மதிப்பு கொண்ட 89 நிலங்களை அதிகாரிகள் சோதனையிட்டனர். நாட்டின் முதன்மை சுற்றுலா வட்டாரங்களில் வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக நிலங்களை ஆக்கிரமிப்பதை தடுப்பதை நோக்கமாக கொண்ட இந்த நடவடிக்கையில் 15 இஸ்ரேலியர்கள் உட்பட மொத்தம் 67 வெளிநாட்டினரை தாய்லாந்து காவல்துறை கைது செய்துள்ளது. அத்துடன் 29 தாய்லாந்தினர் உட்பட மொத்தம் 96 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். லிட்டுவேனிய அதிபர் கிட்டானாஸ் நௌசேடா நாட்டின் புதிய பிரதமராக மிண்டாவுகாஸ் சின்கேவிசியஸை முன்மொழிந்துள்ளார். ஆளும் கூட்டணி கட்சிகளுக்குள் ஏற்பட்ட மாற்றங்களை தொடர்ந்து புதிய அரசாங்கத்தை அமைக்கும் பொறுப்பை சின்கேவியஸிடம் ஒப்படைத்துள்ளார். அந்நாட்டின் சமூக ஜனநாயக கட்சி தலைவரான சின்கேவிசியஸின் இந்த நியமனத்திற்கு அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளிக்க வேண்டும். அதன் பின்னரே அவர் தனது அமைச்சரவை உறுப்பினர்களை தேர்வு செய்ய முடியும் என அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பும் இறையாண்மையும் புதிய அரசாங்கத்தின் முன்னுரிமையாக தொடர வேண்டும் என அதிபர் நௌசேடா வலியுறுத்தியுள்ளார். கொலம்பியாவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தீவிர வலதுசாரி கட்சி தலைவர் அல்பர்டாரோ டெல்சா எல் பிரேலா நாட்டின் சட்டவிரோதமாக செயல்படும் கெரில்லா குழு சரணடைய 1 மாத கால அவகாசம் விதித்துள்ளார். அதிபர் தேர்தல் வெற்றியில் முக்கிய காரணமாக அமைந்த இவ்விவகாரத்தில் தனது கடுமையான நிலைப்பாட்டை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். கெரில்லா குழுகளுக்கு எதிராக வான்வழி தாக்குதல்களை நடத்துவதோடு அல் சல்வடோர் அதிபர் நாயிப் புகேலே போல கொலம்பியா இந்தியாவிலும் மிகப்பெரிய சிறைச்சாலைகளை நிர்மாணிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொங்கோ குடியரசில் M23 ஆயுதமேந்திய குழுவுக்கு ஆதரவாக ருவாண்டாவில் செயல்பட்ட 2 நபரையும் 4 சுரங்க நிறுவனங்களையும் இலக்கிட்டு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. அவை சட்டவிரோத கனிம கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. மார்ச் 23 இயக்கம் எனப்படும் M23 குழு 2021 முதல் கிழக்கு கொங்கோவின் பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. மின்னணு சாதனங்கள் தயாரிப்பதற்கான முக்கியமான தங்கம், தகரம், கோல்ட் போன்ற கனிமங்களின் இருப்பிடங்களாக இப்பகுதிகள் திகழ்கின்றன. M23 கிளர்ச்சிக்காரர்களுக்கு ருவாண்டா ராணுவ ரீதியாக ஆதரவளிப்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. எனினும் ருவாண்டா அரசு இக்குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. உலக கிண்ண கார்பந்து F குழு நிலையிலான ஆட்டத்தில் 4 அணிகள் களமிறங்கின. நெதர்லாந்து துனிசிய அணிகளுக்கிடையிலான ஆட்டத்தில் நெதர்லாந்து 3-1 என்ற கோல் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றது. ஆட்டம் தொடங்கிய 3வது நிமிடத்தில் நெதர்லாந்தின் எலியஸ் ஷிகிரி முதல் கோலை புகுத்தினார். தொடர்ந்து 7வது நிமிடத்தில் பிராயன் ப்ரோபேர் மற்றொரு கோலை அடித்து நெதர்லாந்தை முன்னணிப்படுத்தினார். 3வது கோலை ஜான் பால் வென் ஹெக் புகுத்தினார். எஃப் குழுவின் மற்றொரு ஆட்டத்தில் ஜப்பானும் ஸ்வீடனும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலை கண்டுள்ளன. இதனிடையே காலை 10 மணிக்கு தொடங்கும் டி குழு நிலையிலான ஆட்டத்தில் துருக்கியும் அமெரிக்காவும் களமிறங்கும் வேளை ஆஸ்திரேலியாவும் பராகுவேயும் மோதுகின்றன. இணைய அச்சுறுத்தலை களையெடுக்க வலுவூட்டப்பட்ட சட்ட வரைவு அவசியம். மனிதவள அமைச்சின் முனைப்பில் 13,000 அதிகமானோர் மீண்டும் வேலை வாய்ப்பை பெற்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: உங்கள் காலை பொழுது எனும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கும் இணைந்திருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, உலக கிண்ண கால்பந்து போட்டி குறித்த விவரங்களையும் நிலவரங்களையும் தொடர்ந்து நம்ம வழங்கிக்கிட்டே இருக்கோம்.
1: சரி, எதிர்பார்த்த அந்த ஆட்டங்களும் முடிவடைந்து விட்டன மோகன். அதாவது ஜப்பான் ஸ்வீடன் இந்த இரண்டு அணிகளுமே ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் எண்ணிக்கையில் ஆட்டத்தை சமநிலையில் முடித்திருக்கின்றன. இந்த பக்கமா வந்து துனிஷியா நெதர்லாண்ட்ஸ் அதாவது 3-1 என்ற கோல் எண்ணிக்கையில் நெதர்லாண்ட்ஸ் வந்து வெற்றி பெற்றிருக்கு. 3 அப்படின்றது நெதர்லாண்ட் அணிக்கு ராசி என்னன்னு தெரியல. 3 வந்து இரண்டாம் நிலையில உலக கிண்ணத்தை அந்த நிலைக்கு தகுதி பெற்றிருக்காங்க. நம்ம சொல்லிருந்தோம் ஒருவேளை இவங்க தான் இறுதி சுற்றுக்கு வருவாங்க வந்துருவாங்களோ.
0: ஆமா, ஏன் திடீர்னு நெதர்லாண்ட்ஸ் பக்கம் உங்களுக்கு ரொம்ப காத்து வீசுது?
1: காத்துல 3-3 பார்த்தா உடனே பார்த்தா
0: பெற்றிருக்காங்க, அதனாலதான். சரி, அடுத்து 10 அளவிலும் உங்களுக்காக போட்டி இருக்கு. துருக்கியை யுஎஸ்ஏ களம் காண போறாங்க, பிறகு பரகுவே மற்றும் ஆஸ்திரேலியா உடனே ஆட்டம் இருக்கு. சரி, ஒரு பாடலை கேட்டலாம். பாடலுக்கு பிறகு டேலண்ட் கோப்புடைய தலைமை செயல் அதிகாரி அவர்கள் வந்திருக்காங்க. வேலை வாய்ப்புகள், இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேலை சூழல் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்க கிட்ட கேட்க போறோம். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்து

0: உங்கள் காலை பொழுதை நம்ம கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். முதலே சொன்ன மாதிரி அடுத்து ஒரு சந்திப்பு ஒண்ணு இடம்பெற தேர காத்துட்டு இருக்கீங்க.
1: ஆமா, டேலண்ட் கார்பரேஷன் மலேசியா பர்ஹாட் அல்லது டேலண்ட் கோப் அப்படின்ற வார்த்தையை நம்ம அடிக்கடி நாளிதழ்கள்ல, செய்திகள்ல, வானொலி தொலைக்காட்சியில கேள்விப்பட்டிருக்கோம். நம்முடைய மனிதவள அமைச்சர் கிஸ்மாக்கில் செயல்படும் ஒரு நிறுவனம் தான், குறிப்பாக இந்த தொழிலியல் துறை சார்ந்த சவால்களாக இருக்கட்டும் அல்லது அதனுடைய வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்றத நமக்கு அதிகமாக வழங்கி வரும் ஒரு நிறுவனம் தான்
0: தலைமை செயல் அதிகாரி அவர்கள் பிருந்தா மூர்த்தி அவங்க தான் வந்திருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் மோகன். வணக்கம் தெரசா. நல்லா இருக்கேன்.
1: நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கும் போதே உற்சாகமா இருக்கு. உலகமே வந்து உலக கிண்ணத்துல அப்படியே மூழ்கி இருக்கு இல்லையா? நீங்க எந்த அணிக்கு ஆதரவு?
2: I'm not watching that.
1: சரி, அப்படி வாங்க இந்த பக்கம் பிரேசில் பக்கம் வந்துங்க.
2: பிரேசில்? ஓகே.
0: நான் தெரசா வந்து இதே வேலையா தான் இருப்பாங்க. என்னது சொல்லுங்க.
2: Ministry of Human Resource, Kasuma Kile, namba oru government agency. Nammaloda mukkiyamana role namba ina seiramna ipa country ki workforce talent அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம ரொம்ப கொலாபரேட் பண்ணுவோம் இப்போ கவர்மெண்ட் ஏஜென்சி கூட, யூனிவர்சிட்டி, இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ், ஈவன் ரக்யாட். ஸோ அந்த குவாட்ரூபிள் ஹீலிக்ஸ் கூட நம்ம ரொம்ப க்ளோஸாக வேலை செஞ்சு இப்போ ஹவு நம்ம ஒரு ஒர்க் ஃபோர்ஸ், ஃபியூச்சர் ஒர்க் ஃபோர்ஸ் ரெடினஸ், ஒரு டேலண்ட் பேஸை மலேசியாக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணலாம். அதுதான் நம்மளோட முக்கியமான ரோல்.
0: இந்த ஒரு அடிப்படை நோக்கத்துக்காக தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா டலன் கோப்ருடைய தலைமை செயல் அதிகாரியா இருக்கீங்க. பொறுப்பா உங்களுடைய வேலை அப்படின்றது என்ன மாதிரி விஷயங்களா நீங்க செய்வீங்க? ஒவ்வொரு நாளும் நீங்க வேலைக்கு போறப்ப உங்களுக்கு என்ன சில பொறுப்புகள்லாம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க என்னெல்லாம் செய்வீங்க மேம் போயிட்டாங்க?
2: ஓகே, இப்போ ஒரு டேலண்ட் காப்பில் என்னோடய வேலைனா, நான் என்ன பார்க்குறேன்னா, இப்போ டேலண்ட் காப்பில் இப்போ நம்ம இனிஷியேட்டிவ்ஸ், இப்போ நம்ம இனிஷியேட்டிவ்ஸ் இப்படி நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ஓகே, இப்போ நம்ம ஸ்டேக் ஹோல்டர்ஸ் நான் சொல்ல வர்றேன்னா, இப்போ ஏர்லி டேலண்ட் இப்போ நம்மளோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், யூனிவர்சிட்டி கிராஜுவேட்ஸ், இவங்களை எப்படி நம்ம இண்டஸ்ட்ரி ரெடி, ஃபியூச்சர் ரெடி, இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் நம்ம பார்க்கணும். அது அண்ட் தென் வி ஆல்சோ ஹவ் ப்ரொஃபஷனல்ஸ். இப்போ ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அப்ஸ்கில்லிங் வேணும், அவங்களுக்கு எப்படி அலைன்மெண்ட். இப்போ ஹெஸ் யூனோ நம்மளோட ஒர்க் ஃபோர்ஸ் இப்போ வித் த டெக்னாலஜி இப்போ வந்துட்டு நம் வேலையோ ரொம்ப மாறிக்கிட்டு வருது. ஸோ அது எப்படி நம்ம மேட்ச் பண்ணுறது, அவங்களுக்கு என்ன எம்ப்ளாயர்ஸ்க்கு என்ன வேண்டும், and also workforce in terms of skill set. Okay, the alliance, so and the mapping adala namba paakanum. And in terms of government agency, so pe talent vanda ipa kusuma kile nammaloda role or has a think tank. Namba kusuma oda think tank and also national internship agency. Ipa talent pati sonumna ipa across ministries, ella ministryum they all playing their own roles, right? Ana talent is across sectors, across industries, across ministries. So namba avanga kuda ella vela, you know, we collaborate. We need to understand ipa talents ke pay what are they need and what the country is looking at. So how can we build that and the skill set and also come up with that incentives initiative. So idhila namba paakanum.
1: அதாவது ஒட்டு மொத்தமாக நம்முடைய நாடு அரசாங்கம் சார்ந்த துறைகளில் என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கறதே தாட்டிலும் திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நிறைய பேர் பட்டதாரிகள் டிப்ளமாவா இருக்கட்டும், டிகிரி எடுத்துட்ட பிறகு படித்த துறை சார்ந்து அவங்களுக்கு சரியான வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு அதிருப்தி இன்னமும் இருந்து கொண்டு தான் இருக்கு. அப்படி இவங்க படிக்கிற துறை சார்ந்து வேலை கிடைக்கலன்னா உண்மையிலேயே இந்த வேலை தொழிலியல் சந்தையில என்ன தான் நடக்குது?
2: Yes, இப்போ என்ன, இப்போ டிஜிட்டலைசேஷன், ஏஐ, இப்போ க்ரீன் எக்கனாமி, அதெல்லாம் இப்போ ரொம்ப வந்துட்டு இருக்குது. இப்போ இட்ஸ் ரீஷேப்பிங் நம்மளோட இக்கனாமி அண்ட் கண்ட்ரி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ எம்ப்ளாயர்ஸ், கம்பெனிஸும், வேலை கொடுக்குற ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ கிராஜுவேட்ஸை பியாண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை பார்க்குறாங்க. அவங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்குதா, கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் சால்விங்ஸ் இருக்குதா, குட் கம்யூனிகேஷன், நல்லா
0: ப்ரெசன்டேஷன்
2: பேசுகிறாங்களா, அதெல்லாம் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் நம்மளோட கிராஜுவேட்ஸ் மேட்ச் பண்ணணும். ஸோ ஹேஸ் நம்ம கிராஜுவேட்ஸ் கிராஜுவேட் பண்ணுறதுல அது அவங்கள தான் என்ன செய்கிறாங்க செய்யணும்னா இப்போ தே ஆல்சோ நீட் டு லுக் அட் வாட் ஆர் த ஸ்கில்ஸ் த இண்டஸ்ட்ரி நீட் எம்ப்ளாயர்ஸ் ஆர் லுக்கிங் அதை மேட்ச் பண்ணணும். ஸோ டேலண்ட் காப் வகையில் நம்ம சில இனிஷியேட்டிவ்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ ஃபியூச்சர் மை அண்ட் மை மா ஹேர் ப்ரோக்ராமில் நம்மளுக்கு ஒரு 18 செக்டர் கவுன்சில்ஸ் இருக்குது. So in the 18 sector councils, what they are looking at is ஒரு 22 sectors. இப்போ ENE, pharmaceutical, medtech, semiconductors, you know, நிறைய ICT, aerospace, எல்லாம். So நம்ம என்ன பார்க்குறோம்னா இப்போ இப்படி இந்த graduates can actually match to the industry-யோட needs. So நம்ம கவுன்சில் கூட எல்லாம் உட்காந்து நம்ம மேப் பண்ணுவோம் இப்போ என்னென்ன ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது அண்ட் வி டேக் திஸ் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் அண்ட் நம்ம என்ன செய்வோம்னா அவங்களெல்லாம் ஒரு ப்ரோக்ராமில் அந்த ப்ரோக்ராம் ஒரு 2 days ட்ரைனிங்ல இது ஒரு யூனிக்கான ட்ரைனிங் நம்ம அவங்கள இன்க்யூபேட் பண்ணுவோம். இப்ப பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ENE செக்டர்ல நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்லாம் ஒரு ப்ரோக்ராம்ல போவாங்க ஒரு 6 months ட்ரைனிங் 3 months ட்ரைனிங் ஆஃப்டர் அந்த ட்ரைனிங் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ட்ரைனிங் வித் ஹை குவாலிட்டி அப்புறம் நம்மளே அவங்களெல்லாம் ஒரு பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அனுப்புவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இடையில ஒன் ஆஃப் த சக்சஸ் ஸ்டோரி நம்மளோட B40 ஃபேமிலிஸ்லேருந்து ஆல்சோ வி ஹேவ் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் பை வி வர் ஏபிள் டு நம்ம ட்ரெயின் பண்ணி அவங்கள பிளேஸ் பண்ணுறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் கடாலேந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட் பிரவீன் ராஜ்மேர் அவங்க நம்ம ப்ரோக்ராமில் போய் த்ரூ ICT ப்ரோக்ராம் செமிகண்டக்டர் அவங்க ஒரு நல்ல வேலை வாய்ப்பு ஒரு மினிமம் சேலரி ஆஃப் 5,000 ஸ்டார்டிங் சேலரி. ஸோ தட்ஸ் வெரி குட். அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்லாங் ஒலிண்டு PLC இன்டிகிரேட்டட் ஈகோசிஸ்டம்ல அவங்களுக்கு நம்ம ப்ரோக்ராம் மூலியமா அவங்களோட ஸ்டார்டிங் சேலரியே 7,300. சோ இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம குடுக்கறோம்.
0: படிக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: ஆமா படிக்கிறது ஒரு காலகட்டத்துல இருந்தா படிச்சா மட்டும் போதும் வேலை கிடைக்கும்னு இருந்த காலம் மாறி போய் இப்ப படிச்சாலும் உங்களுக்கு திறமை வேணும். டேலண்ட் இருந்தாதான் ஸ்கில்க்கு தகுந்த சம்பளம் சம்பாதிக்க முடியும். அததான் இந்த டேலண்ட் கோப் வந்து நீங்க அவங்களுக்கு பயிற்சி மூலமா வழங்கிட்டு இருக்கீங்க.
0: மாய் மஹேர் அப்படின்ற திட்டத்தின் வாயிலாக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாடல் கேட்டுலாம். பாடலுக்கு பிறகு இன்னும் விரிவாத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.

0: வணக்கம். இன்னலில் இன்று நாம டாலன்கோப் நிறுவனத்தில் உள்ள முக்கியமான சேவைகளை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கோம். குறிப்பாக மலேசியால 17 மில்லியனுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்காங்க. இவங்க எல்லாமே இன்னும் ஒரு 5-6 வருடங்கள்ல வந்து ஏஐ இந்த தொழில்நுட்பத்துக்கு தங்களை தயார்படுத்திக்கணும்னு மனிதவள அமைச்சர் ரமணன் கூட சொல்லியிருந்தார் இல்லையா. இன்று நம்மோடு இது குறித்த பல முக்கியமான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் டாலன்கோப் தலைமை செயல் அதிகாரி பிருந்தா மூர்த்தி. தொடர்ந்து பேசலாம் மோகன்.
1: படிப்பு ரொம்ப முக்கியம். படிப்பை தாண்டி இப்பெல்லாம் அந்த திறன் நல்லா பேசணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்றது உங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. சரி, முதல்ல நீங்க பாடலுக்கு முன்னதா சொல்லிருந்தீங்க டாலன்கோப்புடைய மை மஹேர் ஸ்கில்ஸ் லேப் அதாவது 2 வருடமா செயல்பட்டு வருது, 2000 அதிகமான பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்க கொடுத்திருக்கீங்க, முதலே சொல்லிருந்தீங்க. இருந்தாலும் இந்த ஒரு மை மஹேர் ஸ்கில் லேப் பத்தி இன்னும் விரிவா சொல்லுங்க மேம்.
2: ஓகே, ஸோ இந்த மை மஹேர் ஸ்கில் லேப்பில் நம்ம என்ன செய்கிறோம்னா, அது ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஆனால் ரொம்ப முக்கியமான நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இப்போ இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம் போகிறதுல நம்ம நல்லா மேப் பண்ணுவோம் அந்த ஸ்கில்ஸ் மேப்பிங். ஓகே, ஸோ அவங்களுக்கு பேசிக்லி இப்போ ஒரு எஜுகேஷன் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் இப்போ அவங்க இப்படி இந்த குவாலிஃபிகேஷன்லேருந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறது மாதிரி. ஸோ நம்ம என்ன செய்வோம்னா, இண்டஸ்ட்ரி பார்ட்னர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவோம். இது ஒரு கொலாபரேட்டிவ் மாடல். ஏன் கொலாபரேட்டிவ் மாடல்னா, இப்போ டாலன்கோப் நம்மளோட ஃபண்டிங் போடுவோம், அதே மாதிரி நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஸும் ஃபண்டிங் போடுவாங்க. இது ஒரு ஃப்ரீயான ப்ரோக்ராம். ஏன், ஸோ பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு அவங்க ஒரு காசும் போட வேண்டியதில்லை. ஆனால் கமிட்மெண்ட் தேவை, கமிட்மெண்ட் தேவை. அண்ட் அவங்களோட ஸ்கில் செட்டை பார்த்து நம்ம இந்த ப்ரோக்ராமில் செக்டர்ஸ் இண்டஸ்ட்ரி மேப் பண்ணி அவங்கள அந்த ட்ரைனிங்க்கு போகலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த 2 வருஷத்தில் ஒரு 2500 பார்ட்டிசிபெண்ட்ஸ் வி ஹவ் ஆக்சுவலி கிராஜுவேட் பண்ணி அவங்க இப்போ எல்லாம் ஜாப் பிளேஸ்மெண்ட்டில்
1: மேல் விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
0: சரி, நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த முன்முயற்சி திட்டத்துக்கு வந்து இவ்வளவு பேருக்கு வந்து வாய்ப்புகள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது வேலை தேடிக்கொண்டிருக்கலாம், அவங்க கூட படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கலாம். எந்த அடிப்படையில இவங்க இதுக்கு விண்ணப்பம் செய்து அவங்களுக்கு இந்த ஒரு முன்முயற்சி கிடைக்கும்?
2: ஸோ டெரீசா, இப்போ அவங்க இப்போ வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அப்போ ஸோ அவங்க என்ன செய்யலான்னா, நம்ம டீம் கூட காண்டாக்ட் பண்ணி அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ரெசுமே, அவங்களோட குவாலிஃபிகேஷன், இப்போ ஏன் அவங்களுக்கு ஒன்றும் வேலை கிடைக்கல, ஸோ அதை பார்த்து நம்ம மேட்ச் பண்ணலாம் அவங்க ஸ்கில் செட்டை அக்கார்டிங்லி. ஸோ நம்மளுக்கு ஒரு ஒர்க் ரெடினஸ் டூல் அசஸ்மெண்டும் இருக்குது. ஸோ அந்த டூல் அசஸ்மெண்ட் அண்டர் மை நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் இது மை மஹேர். ஆனால் வி ஆல்சோ ஹேவ் காம்ப்ளிமெண்ட்ரி ப்ரோக்ராம் இனிஷியேட்டிவ், அது கால் மை நெக்ஸஸ். அண்டர் மை நெக்ஸஸில் நம்ம என்ன செய்கிறோம்னா, இப்போ இந்த மாதிரி ஃப்ரெஷ் கிராஜுவேட், இப்போ லட்டினா ஈவன் பெண்கள் திருப்பி வந்து கம் பேக் டு ஜாப் வேலைக்கு திருப்பி வர்றதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு, இப்போ பிகாஸ் நம்ம லாஸ் இன் டச். ஓ, இப்போ ஐ ஆல்சோ சி இப்போ ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் வேலை எல்லாமே இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் நம்ம டாலன்கோப்க்கு வந்து அந்த அசஸ்மெண்ட் செய்யலாம். அசஸ்மெண்ட் செஞ்சு ஓகே, இப்போ என்ன இப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அந்த குவாலிஃபிகேஷன் ஸ்கில் செட், அண்ட் வி வில் கிவ் தெம் தட் பாத்வே அந்த
1: பாதையை அமைச்சு கொடுப்பீங்க.
2: ஆமா.
1: சரி, இப்போ நீங்க சொல்லும் போது கல்வி ஒரு புறம் இருந்தாலும் திறன் சார்ந்துதான். இப்போ டாலன்கோப் பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்களோட ஒன்று சேர்ந்து நீங்க வேலை செய்யறீங்க, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து வேலை வாய்ப்புகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிறுவனங்களோட எதிர்பார்ப்பு தான் என்ன, என்ன மாதிரி ஸ்கில்ஸ் திறன்லாம் வந்து இருக்கணும், இப்படி இருந்தாதாங்க எங்க இதில் நாங்கள் வேலைக்கு எடுத்துக்கோணும், என்ன மாதிரி எதிர்பார்க்குறாங்க மேம்?
2: ஸோ தட்ஸ் ரொம்ப ட்ரூவா. ஸோ இப்போ எம்ப்ளாயர்ஸ் இந்த பெரிய பெரிய நிர்வாகம் என்ன பார்க்குறாங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில். உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் உங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுமா? இப்போ ப்ராப்ளம் சால்விங் அந்த கிரிட்டிக்கல். ஸோ அசஸ்மெண்ட் போனால் மோஸ்ட் ஆஃப் த கிராஜுவேட்ஸ் அவங்களால அந்த ப்ராப்ளம் சால்விங் குவெஸ்டன்ஸ்லாம் டக்கிள் பண்ண முடியாது. ஸோ அது நம்ம பார்க்கணும். கம்யூனிகேஷன், இப்போ ப்ரெசன்டேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது, ப்ரோஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில், இப்போ ஒரு ப்ரோஜெக்ட் கொடுத்தோம்னா அவங்க இப்படி அந்த ப்ரோஜெக்டை மேனேஜ் பண்ணுறது. ஸோ இது எல்லாம் டு காம்ப்ளிமெண்ட். இப்போ நம்ம படித்தது இந்த டெக்னிக்கல் பிஸ்னஸ் ஸ்கில்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ், அவங்க நம்ம ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ் கொஞ்சம் அதை பழகிக்கணும். டிஜிட்டல் ஃப்ளூவன்சியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
1: அது இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா?
0: இப்போ இருக்கிற இந்த ஜென்சி, இப்போ இருக்கிற இந்த பட்டதாரிகளுக்கு இதெல்லாம் தெரியுதா, இல்ல அவங்க வந்துட்டு படிச்சு முடிச்சோன்னு எனக்கு தகுதி இருக்கு, எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு பார்வையில இருக்கிறாங்களா?
2: ஆமா தெரியுசா, அது ஒரு மைண்ட் செட் தானே. சோ நம்ம ஜென்சி கொஞ்சம் பார்க்கணும். இப்ப இங்க நம்ம கண்ட்ரி இப்போ இங்கே போகுது, இக்கனாமி ஸ்கில்ஸ் இப்போ ட்ரெண்ட்ஸ், வேற ட்ரெண்ட்ஸ் இப்படி போகுது. ஸோ அவங்க அதை பார்த்து பாருங்கள். இப்போ ஏஐ நம்ம டேலண்ட் காப், ஏஐ டிஜிட்டல் கிரீன் இக்கனாமி இம்பாக்ட் ஸ்டடியில் இது ரொம்ப முக்கியமான டேட்டா. ஒரு 3.2 மில்லியன் ஜாப்ஸ் வில் பி அஃபெக்டட்
1: ஏஐனால.
2: ஏஐனால இந்த ஹோல் டெக்னாலஜி லேண்ட்ஸ்கேப் மாறுதுனால இதெல்லாம் மூவ் பண்ணுது. அண்ட் வேலை வாய்ப்புங்களும் கீப் சேஞ்சிங். ஏன்னா இப்போ இந்த டெக்னாலஜி வந்ததுலேருந்து திங்ஸ் ஆர் மூவிங் வெரி ஃபாஸ்ட். ஸோ இப்போ அதுலேருந்து 700 எம்ப்ளாயீஸ் வில் பி இம்பேக்டட். இம்பேக்டட்னா வேலை போயிடணும்னு இல்லை, ஆனால் அவங்க என்ன செய்யணும்னா இப்போ வேலை the way they are working இப்போ இந்த டிஜிட்டல் இப்போ டெக்னாலஜி வருதுல, இப்போ அவங்க இப்படி அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது வேலையில்,
1: அதோட
2: நியூ வேஸ் ஆஃப் வேலை செய்யறது. ஸோ பாருங்கள் அந்த டேட்டாலேயே நம்மளுக்கு தெரியுது. ஆனால் த குட் திங் இஸ் இப்போ 122 நியூ எமர்ஜிங் ரோல்ஸும் வருது இப்போ அக்ராஸ் இந்த 22 செக்டர்ஸில். ஸோ நம்ம டேலண்ட் காப் வெப்சைட்ல இந்த ஸ்டடி இம்பேக்ட் ஸ்டடியும் இருக்குது. ஸோ மக்களுங்க அங்கே போய் படிச்சு படிக்கலாம். ஸோ இதை பார்த்து தான் நம்ம டேலண்ட் காப்பை இந்த ஒர்க் ஃபோர்ஸை ஃபியூச்சர் ரெடினஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த மூலியமா, இந்த ப்ரோக்ராம்ஸ் மூலியமா, இந்த இனிஷியேட்டிவ்ஸ் மூலியமா.
1: சரி, ஆக ஒரு பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: வணக்கம். இன்னும் உங்கள் காலை பொழுது இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: டேலண்ட் கோப் தலைமை செயல் அதிகாரி பிருந்தா மூர்த்தி நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. பிருந்தா, அதாவது இந்த நேர்காணல் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக ஏஐனால வேலை பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற கொஞ்சம் கவலை இருந்தது. ஆனா சற்று முன்பதாக நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இங்க பக்கம் கவலை இருந்தாலும் இன்னொரு பக்கம் வாய்ப்புகளும் இருக்கு, புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கப்படுகின்றது. அதனால இந்த ஏஐ செயற்கை நுண்ணறிவுனால பாதிப்புகள் இருக்குன்ற கவலை படணுமா படக்கூடாதா?
2: நல்லதும் கெட்டதும் இருக்குது, அது இப்படி நம்ம பயன்படுத்திக்கணும்னு அது இஸ் அப் டு அஸ் தான். சோ ஏஐயோட பெனிஃபிட்ஸ் தான் நம்ம பார்க்கணும். இப்ப ஏஐ இப்படி நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி வேலையிலயோ வாழ்க்கையிலயோ, பிசினஸ்ல சின்ன பிசினஸ்ங்க பெரிய பிசினஸ்ங்க அது இப்படி பெனிஃபிட் பண்றது அதை நம்ம பார்க்கணும். சோ அதுக்கு we need to actually palugano what nana techniques skills at the wipe we have to go and find that opportunity then. So ai nalitha ketro I think it all depends on the individuals how number pike pumna. So if talent corps le in tandem number country or the vision kusuma or the vision le ipdi number or future ready workforce ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஜிலாஜா ஏஐ மை மாஹிர். ஓகே, அது ஜேம்னு கூப்பிடுவோம். அந்த ப்ரோக்ராம் என்ன செய்ய மூலியமா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் ப்ரோக்ராம். ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், யூனோ ரிட்டையரீஸ், சீனியர் வெட்டரன்ஸ் எல்லாமே அந்த ப்ரோக்ராமில்
0: கலந்துக்கலாம்.
2: அது ஒரு ஒன் டே ப்ரோக்ராம். என்ன வாட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் இந்த ப்ரோக்ராமில், அந்த ஒன் டேலே நம்ம சொல்லிக் கொடுப்போம் இப்படி ரெசுமே செய்யறது, கண்டென்ட் கிரியேஷன் எல்லாம் ஃப்ரீ, அண்ட் ஆல்சோ ப்ரெசன்டேஷன் எல்லாம் ஏஐ எப்படி பாய்க்கிறது, அந்த ரைட் ப்ராம்ஸ் எப்படி செய்யறது. ஸோ ஒன் யூனிக் திங் இஸ் இந்த கடி ஒரு ஒரு சக்ஸஸ்

0: ஸ்டோரி சொல்கிறேன். அது ஒரு எக்ஸாம்பிள். பார்ட்டிசிபென்ட்ஸ் பண்ணாங்க, அண்ட் பை தி எண்ட் ஆஃப் த டே அவங்க ஒரு சிம்பிள் ஆப்பி செஞ்சுட்டாங்க.
1: ஓ,
0: அந்த அந்த
1: பயிற்சிக்கு பிறகு
0: அதேதான். ஸோ இப்போ ஸோ நம்ம என்ன செய்யறோம்னா, அண்ட் ஒரு ஒர்க் ஷாப்லேயே ஒரு 200-600 வரைக்கும் நம்மளுக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வராங்க. ஸோ அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஜலாஜா லான்ச் பண்ணிருந்தது ஜேம் ப்ரோக்ராம் டேலண்ட் காப்பில், நம்ம வேரியஸ் கம்யூனிட்டிஸ்க்கு போய் இதை சீக்கிரம் அதே தான். ஸோ லைக் லொக்கேஷன் லைக் கொத்தகினா பலு, சப்பாங்கார், பாப்பார், பாங்கி, சுங்காய் புலோ, க்ளுவாங், சகிஜாங், பத்துபஹாட் அண்ட் பாயபசா, இப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு பண்ணிட்டோம். ஆனால் செஞ்சுக்கிட்டும் இருக்கிறோம். ஸோ இப்போ மக்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு நோ இந்த ப்ரோக்ராம் பற்றி நம்மளோட சோஷியல் மீடியா, நம்ம வெப்சைட்ல நம்ம இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் அங்கே நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம்.
1: ஜலாஜா அப்படின்ற அடிப்படையில் இப்போ நாடு முழுக்க வந்து பயணம் செய்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பயிற்சிகள் வழங்குறதுக்கு. அடுத்து எங்க போக போறாங்க, நீங்க என்ன பயிற்சியில கலந்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த அகப்பக்கம் மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
0: அண்ட் திங் ஒன்னு முக்கியமான விஷயம், இந்த ஹோல் ப்ரோக்ராம் இப்ப ஒரு பார்ட்டிசிபென்ட் வந்தாங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வேல்யூவே 5,000, அந்த சர்டிபிகேட், அந்த சர்டிபிகேட் 5,000 ஃப்ரீயாவே கொடுக்குறோம் இலவசம். அண்ட் அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு 5 weeks 5 வாரம் மைக்ரோ கிரெடென்ஷியல் லேர்னிங்ஸும் இருக்குது,
2: தொடர் பயிற்சிகளும் கற்றலும் அவங்களுக்கு வந்து வழங்கப்படுது. பாருங்க, 5,000 ரிங்கெட் மதிப்புள்ள அந்த ஒரு திட்டம் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. 5 வாரங்கள் தொடர்ந்து அவங்களை நீங்க வந்து வழிகாட்டுறீங்க இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இதற்கு மத்தியில பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது பெண்களை வந்து நிச்சயமா அரசாங்கமும் சரி நம்ம நாடும் சரி டேலண்ட் கோப்பும் வந்து கைவிடல. இப்ப நிறைய பெண்கள் திருமணத்துக்கு பிறகு வந்து வேலையை விட்டு விலகுறாங்க, அந்த ஒர்க் அவுட் ஃபோர்ஸ் அவங்களுக்கு இல்லாம இருக்கு இல்லையா. மீண்டும் வரணும்னு நினைக்கிற பெண்களுக்கு
0: ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமும் செஞ்சிருக்கிறோம், அவங்கள மறக்கல. ஸோ இப்போ ஆஃப்கோர்ஸ் திருப்பி வேலை விட்டு யூனோ மேபி பிள்ளைங்களை பார்த்துக்கணும், அப்பா அம்மாங்களை பார்த்துக்கணும், அண்ட் தென் அண்ட் வாண்ட் கம் பேக் வேலைக்கு. ஸோ அதே ரெடி இனஃப். ஓகே, ஸோ நம்ம என்ன செய்கிறோம்னா, நம்ம மா வனிதா மாய் வீரா ப்ரோக்ராமில், சாரி வனிதா ப்ரோக்ராமில் இந்த பெண்களுக்கு ஒரு ப்ரோக்ராம், இப்போ தான் ரீசன்ட்லி சிசிபி பெரிய கம்பேக் ப்ரோக்ராமில் நம்ம ஒரு டேக்ஸ் இன்சென்டிவ் கொடுக்குறோம். ஸோ இந்த டேக்ஸ் இன்சென்டிவ் ஒரு 12 months டேக்ஸ் எக்ஸம்ஷன் ஃபார் விமன் ஹூ கம் பேக் டு ஒர்க். அண்ட் ஆல்சோ இப்போ ஒன் சைட் மட்டும் இல்லை, தி அதர் சைட் எம்ப்ளாயர்ஸ், இப்போ கம்பெனிஸுங்க ஹூஎவர் அந்த உமன்ஸ் எம்ப்ளாய் பண்ணுறாங்க எடுக்கிறாங்களுக்கு அவங்களுக்கு டாக்ஸ் எக்ஸெம்ஷன் 50% டாக்ஸ் எக்ஸெம்ஷன் இருக்குது.
1: இந்த ஒரு வாய்ப்பு நிச்சயமா பெண்களுமே வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு
2: நினைக்கிறோம். ஆமா, வனிதா மைவீரா மற்றும் கேரியர் கம்பேக் ப்ரோக்ராம் மூலமா தான் இந்த டேக்ஸ் எக்ஸம்ஷனும் அங்க வந்து வழங்கப்படுது இல்லையா. ஏறக்குறைய மோகன் இதெல்லாம் சொல்லும் போது ஏன் அந்த பயிற்சிக்கு நாம கிளம்ப கூடாதுன்னு தோணுது, ஒரு ஆப்ஸ் செஞ்சிடலாம் இல்லையா.
1: இதுல என்னன்னா செயலிகள் சொல்றாங்க, அப்புறம் காணொலிகள், இப்ப நிறைய பேர் வந்து கண்டென்ட் கிரியேஷன் நிறைய பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்ற பல பயிற்சிகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்போ பெற்றோர்கள் நிச்சயமா நிகழ்ச்சி எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, இப்போ பிள்ளைகள் வந்து கல்வி படிக்கணும் அதை தாண்டி நிறைய விஷயங்களும் அவங்க கத்துக்கணும். இப்ப நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கும் பெற்றோர்களா இருக்கட்டும் மாணவர்களுக்கு நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க மேம் சொல்லுங்க.
0: என்ன சொல்ல வரேன்னா, ஓகே, கல்வி இஸ் ஒன் திங், ஆனா நம்ம what we have to understand is it's in the talent in the vela vibe it's a continuous journey. நம்ம எப்பொழுதுமே பார்க்கணும், இப்ப ஒரு ட்ராக்லேயே நம்ம போக முடியாது, இப்போ ஏன்னா உலகமும் மாறுது, வேலை வாய்ப்புங்களும் மாறுது. ஸோ இப்போ நம்மளோட ஸ்கில் செட், இப்போ என்ன வாய்ப்பு, வாட் டைப் ஆஃப் ஸ்கில் செட் நம்மளுக்கு தேவை, என்னென்ன இன்சென்டிவ்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க, அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ கீப் அன் ஓப்பன் மைண்ட், ஒரு பாசிட்டிவாக ஓப்பன் மைண்டாக. அண்ட் நம்ம என்ன செய்யணும்னா, இந்த வாய்ப்புகள் கவர்மெண்ட் கொடுக்கறதெல்லாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணும்,
2: பயன்படுத்திக்கணும்.
1: ஆமா, நிச்சயமா நல்லது ஒரு விஷயமா நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கு நம்மோடு வந்து டேலண்ட் கோப் தலைமை செயல் அதிகாரி பிருந்தா மூர்த்தி அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க, மாய் மகைர் அந்த ப்ரோக்ராம் பத்தி எல்லாம் நம்மோட திட்டம் பத்தி எல்லாம் பேசியிருந்தாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி talentcoop.com.my என்ற அகப்பக்கத்துக்கு போங்க. இவங்க சொன்ன திட்டங்கள் பயிற்சிகள்லாம் என்னென்ன வழங்குறாங்க அப்படின்றதுலாம் இருக்கும். அதே சமயத்துல நாடு முழுக்க வந்து பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க.
2: ஆக இந்த நேர்காணலானது ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு விழிப்புணர்வை நிச்சயமா நேர்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கும். ஒரு வேலை வேணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் அப்படின்னா வெறும் வெறும் கல்வி, ஒரு திறமையை வைத்துக் கொண்டா வாழ முடியாது, பிழைக்க முடியாது. நிறைய திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு உங்களுக்காக டேலண்ட் கோப் நம்முடைய மனிதவள அமைச்சின் கீழ வந்து நிறைய பயிற்சி திட்டங்களை இலவசமா வழங்குறாங்க. அதை பயன்படுத்தி நாமும் பயன்பெறுவோம்.
1: சரி, ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பு தான், மீண்டும் சந்திக்கலாம்.
0: ரொம்ப நன்றி மோகன் அண்ட் டெரிசா.
2: நன்றி.

0: அடுத்தரும் பாடலோடு இன்றைய வணக்க மின்னலுக்கு நாம ஒரு நிறைவே கொடுக்க போறோங்க.
1: அடுத்து மணி நட்சத்திரம் சிறப்பு அங்கத்தோடு கிஷன் உங்களை சந்திக்கிறதுக்காக காத்திருக்காரு.
0: இன்றைக்கு வணக்க மின்னல நிறைய கதைகள் நம்ம வந்து பேசியிருந்தோம். அன்பு தொல்லை சில நேரத்துல தாங்க முடியலங்க அப்படின்னு நம்ம நேர்களை கேட்கும் போது
1: உடனே அப்படி சொன்ன என்னடா திரும்ப அன்பு தொல்லையா அப்படின்னு யோசிச்சு.
0: அது மாதிரி சில தொல்லைகள் வரலாங்க, ஆனா அதுல எவ்வளவு அன்பு இருக்கு அப்படின்றத மட்டும் பாப்போம். அதை பத்தி தான் நிறைய பேசியிருந்தோம். அப்புறம் வெளிநாட்டுக்கு எல்லாம் போகும்போது நடக்கக்கூடிய அலப்பறைகள் பற்றியும் நேர்கள் நம்மோடு அழைத்து பகிர்ந்துகிட்டாங்க.
1: சரி, இன்னும் சிறிது நேரத்துல வந்து துருக்கிய யுனைடெட் ஸ்டேட் அணியை சந்தித்து விளையாட உள்ளது. அந்த பக்கமா பராகுவே ஆஸ்திரேலியா அணியை சந்தித்து களத்தில் விளையாடவிருக்கின்றது.
0: சரி, இப்போதைக்கு நாங்க வீட்டுக்கு போற நேரம் வந்துருச்சு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். நான் உங்கள் மோகன்,
1: நான் ட்ரேசாலா சார்,
0: மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். 185 மில்லியன் ரிங்கின் மதிப்பிலான தேசிய ஆராய்ச்சி மேம்பாடு புத்தாக்கம் வணிகமயமாக்கல் பொருளாதார இலக்கு திட்டம் RDICEஐ அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சு அறிமுகப்படுத்தியுள்ளது. உலகளாவிய மேம்படுத்தப்பட்ட பொட்டலத்துறையின் சந்தையில் 7% பங்கு இருக்கும் மலேசியாவின் இலக்கை அடைய இத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் துர்க்மெனிஸ்தானுக்கும் ரஷ்யாவிற்கும் மேற்கொண்ட அலுவல் பயணங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் மலேசியா எரிசக்தி அரசதந்திரத்தில் அடைந்த மிகப்பெரிய சாதனையாக கருதப்படுவதாக உலக பொருளாதார மன்றத்தின் எரிசக்தி துறை தலைவர் எஸ்பென் மேலும் தெரிவித்துள்ளார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் நிலைத்தன்மையை உறுதி செய்வதில் எரிசக்தி அரசதந்திரம் தற்போது மிக முக்கியமான பங்கை வகிக்கிறது என அவர் குறிப்பிட்டார். தலைநகரில் உள்ள இக்கோ சிட்டியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வாசனை திரவிய முதலீட்டு மோசடி கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். கோலாலம்பூர் வணிக குற்றப்புலனாய்வு துறையின் ஒத்துழைப்புடன் செந்தூல் மாவட்ட காவல்துறையினர் 23 முதல் 47 வயதுக்குட்பட்ட 3 ஆடவர்களையும் 3 பெண்களையும் கைது செய்துள்ளதாக அதன் தலைவர் பஸ்ரி சகோனி தெரிவித்துள்ளார். இத்தாலியில் நிலவும் கடும் வெப்பத்தால் 5 உயிரிழந்தனர். அந்நாட்டில் வெப்பநிலை எச்சரிக்கை 18 நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. அதீத வெப்பத்தை கையாள்வதற்கான கூடுதல் அணுகுமுறையை கலந்துரையாட வியாழக்கிழமை சுகாதார அமைச்சர் ஒராசியோ ஷிஷலாசி தலைமையிலான கூட்டம் நடைபெற்றது. அதன்பின் அந்த எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது. ரோம், மிலான், ஃபிளாரன்ஸ், வெனிஸ் உள்ளிட்ட பெரும்பாலான பெரிய நகரங்களில் சிவப்பு நிற எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. காசா முனை தொடர்பான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் முதற்கட்ட திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படுவதை உறுதிப்படுத்த நிபந்தனைகள் வரையறுக்கப்பட வேண்டும். அதற்கு பன்னாட்டு முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் என எகிப்து வலியுறுத்தியுள்ளது. கெய்ரோவில் எகிப்து வெளியுறவு அமைச்சர் பஹ்டார் அப்டாலாத்திக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மேற்காசிய பேராளர் கிறிஸ்தபி கோட்டுக்கும் இடையேயான சந்திப்புக்கு பின் இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு உலகக்கிண்ண கால்பந்து டி குழு நிலையிலான ஆட்டத்தில் துருக்கியும் அமெரிக்காவும் பொருதுகின்றன. மற்றொரு ஆட்டத்தில் பராகுவேயும் ஆஸ்திரேலியாவும் களம் காண்கின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சரிதா முனியாண்டி. வணக்கம்.

வெள்ளிக்கிழமை பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல பொழுதா இருக்க போகுது. இன்றைக்கு சிரிச்ச முகத்தோட உங்களுடைய வேலைகளை தொடங்கியிருப்பீங்க நாங்க நம்புறோம். யாரை பாக்குறீங்களோ ஒரு சின்ன புன்னகை போதுங்க, அவங்களுடைய நாளையும் ரொம்ப அழகா மாற்றும், உங்களுடைய நாளையும் ரொம்ப அழகா வச்சுக்கும். அதனால இப்பவே சிரிங்க, சிரிக்க மறக்காதீங்க. இப்போ அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு மலையாள பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

மாலிவுட் சார்ந்து நேற்று வந்து இன்ஸ்டாகிராமில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம மம்முட்டி அவர்கள் பற்றி தான். அவர் வந்துட்டு தனுஷ் அவர்களோட பதிவிட்ட அந்த புகைப்படம், தனுஷ் வந்து அவருக்கு வந்து கேக்கெல்லாம் வெட்டி அவருக்கு வந்து வாழ்த்துக்களை வந்து பகிர்ந்திருந்தார். ஏன்னா அவருக்கு பத்மபூஷன் விருது வழங்கியிருந்தாங்க இல்லையா, அதனால் இதை வந்து செஞ்சுருந்தாங்க. எங்கே அப்படின்னா ஓம் படப்பிடிப்பில் தான். ஆமாம், நம்ம மம்முட்டி அவர்கள் வந்து அடுத்த ஒரு தமிழ் திரைப்படம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தனுஷ் கூட நடிச்சிட்ருக்காரு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி, அவருடைய அந்த திரைப்படத்தில் இவங்க இருவரும் வந்து ஒன்றிணைகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி, ஸ்ரீலீலா இவங்க எல்லாமே நடிச்சிருக்காங்க. ஓம் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பாகம் ஒன்றாக இப்போ தயாராகிட்டு இருக்கு. உதிரம் அப்படின்ற ஒரு தலைப்பில், உதிரம் த பிளட் வுட் அப்படின்ற தலைப்பில் வந்து உருவாகிட்டு இருக்கு. கூடிய விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
2: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ.
3: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
2: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
3: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
2: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
4: பொன்னி, இதுதான் இவ்வார சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி, மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார்.
5: சிறுகதையின் நிறைவலதா, இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வாரம் சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

வித்து பிரதாப் மஞ்சரி குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். கேட்டு எவ்வளோ நாளாயிருச்சுல அந்த பாடலை. சரி, மீண்டும் கலப்படம் ஜோஹர் நேர்கள் உங்களை சந்திக்க நாங்கள் வரப்போறோம். ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடக்க போகுதுங்க. எப்போ வரும் வரும்னு கேட்டீங்க, இப்போ வந்தாச்சு. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை, பிறகு நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை நிகழ்ச்சியா இந்த கலப்படம் உங்களை கவரப்போகுது. நம் நாட்டின் உள்ளூர் கலைஞர்கள் யாரெல்லாம் உங்களை சந்திக்க போறாங்க, கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீசன், நேஷ் பொன் ரமேஷ், பிரியசகி, இவங்களுடைய படைப்புகளை நீங்க கண்டு ரசிக்கலாம். ஆடல் பாடல் மட்டும்தானா, நகைச்சுவை இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நகைச்சுவை விருந்து வழங்குறதுக்காக நம்ம நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் ஜோஹர் நேர்களை சந்திக்க போறாங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டுமா இருக்க போகிறது கிடையாதுங்க. நீங்களும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துற ஒரு வாய்ப்பாகவும் இருக்க போகுது. உங்களுக்கு எதுவும் தனித்திறமைகள் இருக்குன்னா, அந்த தனித்திறமையை நீங்க அங்க மேடையில வெளிப்படுத்தலாம். அந்த வாய்ப்பையும் உங்களுக்காக நாங்க வழங்குறோம். குடும்பத்தோட வாங்க, நம் நாட்டு கலைஞர்களின் படைப்புகளையும் திறமைகளையும் நீங்க ரசிக்கலாம். கலப்படம் நம்ம மின்னலோடு இணைந்து கொண்டாட வாங்க.

0: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

இன்றைக்கு யார் வந்து நேரடியாக நம்ம அறிவிப்பில் பேச போகிறாங்க அப்படின்னா, இந்திரா பாஸ் வந்து நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறாங்க. ஆக நிகழ்ச்சியை மறக்காமல் இன்றைக்கு 12 மணிக்கு பிறகு கேளுங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக அல்ஃபோன்ஸ் ஜோஸ்னா வராங்க, கேட்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினலஃபம்.

0: சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
2: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
2: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். வெனிசுவேலாவை உலுக்கிய இரு நிலநடுக்கங்களில் பலியானவர்களின் எண்ணிக்கை 235 அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தகவல் வெளியிட்டுள்ளது. முன்னதாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 188 இருந்தது. 1500 காயமடைந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டுள்ளவர்களை தேடும் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் கார்லோஸ் அல்வாராடோ கூறியுள்ளார். இவ்வேளை கரகாசிற்கு உதவ அமெரிக்கா இரு போர்க்கப்பல்களையும் போக்குவரத்து விமானங்களையும் உலங்கூர்திகளையும் அனுப்பி வைத்துள்ளது. இப்படைகள் அமெரிக்காவின் சிறப்பு இடமாற்ற சேவைகளையும் பேரிடர் கால உதவிக்கு செல்லும் அரசாங்க அதிகாரிகளுக்கு தேடி மீட்கும் பணிகளுக்கும் உதவும் என ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க முகமை பங்காளிகள் சேதங்களை கணக்கிடவும் காயமடைந்தவர்களை அடையாளம் காணவும் அவசரகால உதவிகளையும் வழங்குவார்கள் என அமெரிக்க தென்கட்டளை மையம் எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டு இவ்வேளை வெனிசுவேலாவுக்கு உதவ உலக நாடுகளும் முன்வந்துள்ளன. ஐநா அங்கீகாரம் பெற்ற மீட்பு பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க உதவுவார்கள் என அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிக்வேஸ் தொலைக்காட்சி நேரலையில் தெரிவித்துள்ளார். அவ்வுலக அமைப்பிற்கு அப்பாற்பட்டு ஸ்பெயினும் பிரான்சும் நிபுணர்களை அனுப்பும் வேளை ஜெர்மனி 6 விமானங்களை அனுப்பப்போவதாக உறுதியளித்துள்ளது. இந்நிலையில் பன்னாட்டு செஞ்சிலுவை செம்பிறை சங்க கூட்டமைப்பு IFRC மீட்பு பணிகளுக்காக 2.5 மில்லியன் டாலரை ஒதுக்கீடு செய்துள்ளது. அதேவேளை உலக கத்தோலிக்க தலைவர் பாப் லியோ தமது பங்காக 100,000 யூரோவை அவசர நிதியாக அளித்துள்ளார். ஓமான் வளைகுடாவில் கப்பல் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து ஹொர்முஸ் நீரிணையில் தனது மீட்பு நடவடிக்கையை பன்னாட்டு கடல்சார் அமைப்பு IMO தற்காலிகமாக நிறுத்தியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. அங்குள்ள வெளியேற்ற பட்டியலில் இடம்பெற்றுள்ள கப்பல்களுக்கும் அனைத்து வட்டார கப்பல்களுக்கும் பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்படும் வரை இந்நடவடிக்கை நிறுத்தப்படுவதாக IMO-வின் தலைமைச் செயலாளர் அசேனியோ டொமிங்குவேஸ் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஹொர்மிஸ் நீரிணையை கடந்த கப்பல் மீது ஓமான் வளைகுடாவில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். இந்த கப்பல் IMO-வின் பயண கடப்பிதழ் கீழ் பயணிக்கவில்லை என்றும் அவர் சொன்னார். வியாழக்கிழமை நிறைவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான பேச்சு மேலும் 1 நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இந்த வாரம் தொடங்கிய 5 கலந்துரையாடல் வெள்ளிக்கிழமை காலையில் மீண்டும் தொடங்கப்படும். மேற்காசிய போரை முடிவுக்கு கொண்டுவர ஈரானும் வாஷிங்டனும் உடன்பாட்டினை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவிலான ஹெஸ்போல்லாவிற்கும் இடையில் நிலையான போர் நிறுத்தத்திற்கு இந்த பேச்சு நடத்தப்படுகிறது. பன்னாட்டு நீதிமன்றம் ICC-யின் 3 தங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கும் தடைகள் தொடர்பில் அமெரிக்க அரசாங்கத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் உட்படுத்திய விசாரணையில் நீதித்துறைகள் முடிவுகள் தொடர்பில் அவர்கள் அத்தடையை எதிர்நோக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கனடா, உகாண்டா, பெனின் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த அந்த 3 தங்களுக்கு எதிரான அத்தடைகள் சட்டத்திற்கு புறம்பானது எனவும் நீதித்துறை சுதந்திரத்தை சீர்குலைக்கும் முயற்சி எனவும் குறிப்பிட்டுள்ளனர். இத்தடைகள் பொருளாதார கட்டுப்பாடுகளையும் விசா தடைகளையும் உட்படுத்தியிருந்தது. விளையாட்டு உலகக்கிண கார்மத்தாட்டம் டி குழு நிலையில் துருக்கிக்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலும் பராகுவேவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையிலும் ஆட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முற்பாதி ஆட்டம் நிறைவடைந்துள்ள நிலையில் துருக்கி 2-1 எனும் கோல் எண்ணிக்கையில் முன்னணி வகிக்கிறது. பராகுவேயும் ஆஸ்திரேலியாவும் கோல் எதுவும் புகுத்தவில்லை. இதனிடையே நெதர்லாந்து, ஜப்பான், ஸ்வீடன், ஐவரி கோஸ்ட், ஈக்வடோர் ஆகிய அணிகள் நோக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. முன்னதாக நடைபெற்ற எஃப் குழு ஆட்டத்தில் நெதர்லாந்து 3-1 எனும் கோல்களில் துனிசியாவை வெற்றி கொண்டது. ஜப்பானும் ஸ்வீடனும் தலா 1 சமம் கண்டன. இவ்வேளை நோக் அவுட் சுற்றில் சூரிய உதய நாடு பிரேசிலையும் நெதர்லாந்து மொரோக்கோவையும் எதிர்கொள்ளும். இந்நிலையில் ஐவரி கோஸ்ட் குராசாவை 2-0 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. ஈக்வடோர் ஜெர்மனி 2-1 என்ற கோல்களில் வீழ்த்தியது. இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனக துர்கா ஆறுமுகம். வணக்கம். அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

அமெரிக்காவுக்கும் டெஹரானுக்கும் இடையிலான இறுதிக்கட்ட உடன்படிக்கையை எட்டும் முயற்சிகளுக்கு மத்தியில் எரிசக்தி விநியோக நெருக்கடி தொடர்ந்து உலகை பாதித்து வருகிறது. இந்த நிலை மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளை திக்கற்ற சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது. இருப்பினும் நாடு இன்னமும் விநியோக நெருக்கடியால் ஏற்பட்ட தாக்கங்களை சமாளித்தே வருகிறது. ஜூலை முதலாம் நாள் தொடங்கி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை செயலாக்கம் வாயிலாக தகுதி பெற்ற மலேசியர்கள் பூடி மடானி டீசல் முனைப்பின் கீழ் 1 லிட்டர் டீசலை 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு பெறுவர். இது ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்படும் வர்த்தக தடைகளின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் திறனை நாடு இன்னமும் கொண்டுள்ளதை புலப்படுத்துகிறது. மேலும் அம்முயற்சி பயனர்கள் மற்றும் வர்த்தக துறையினர் எதிர்கொள்ளும் உலக எண்ணெய் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தை குறைப்பது மட்டுமல்ல, மாறாக புவிசார் அரசியல் காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் உலகளாவிய எரிசக்தி சந்தையின் நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்வதில் நாட்டின் தாங்கு திறனையும் அதிகரிக்கிறது. அதன் செயலாக்கத்தின் முழு தயார் நிலையாக தீபகற்ப மலேசியாவில் தகுதி பெற்ற தனிநபர் டீசல் வாகன உரிமையாளர்களுக்கு நாளை தொடங்கி பூடி டீசல் அணுகல் திறக்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை டீசல் வாகன மூட்டிகளுக்கு, குறிப்பாக 700,000 தனியார் டீசல் வாகன உரிமையாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. இதன் வழி குடும்ப செலவுகளை குறைக்கவும் விவசாயிகள், மீனவர்கள், சிறு தொழில் முனைவோர் உட்பட டீசலை நேரடியாக பயன்படுத்தும் பொருளாதார துறைகளுக்கும் பெரிதும் உதவியாக அமையும். எரிபொருள் செலவுகள் குறைவதன் காரணமாக தளவாட போக்குவரத்து துறைகள் பயனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனூடே பொருட்களின் விலையில் தாக்கம் உணரப்பட சிறிது காலம் ஆகலாம் என்றாலும் நடவடிக்கை செலவுகளில் ஏற்பட்டுள்ள குறைப்பு எதிர்காலத்தில் பொருள்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மேலும் உயர்வதை கட்டுப்படுத்த உதவும். தகுதி வரம்பு பயன்பாட்டு நிகழ்வு தன்மையை பொறுத்தவரை தகுதியுள்ள ஒவ்வொரு தனிநபரும் இந்த அணுகுமுறையின் மூலம் மாதத்திற்கு 200 லிட்டர் வரையிலான டீசல் அல்லது RON95 எரிபொருளை பெறுவர். நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பிக்அப், ஜீப் போன்ற வாகனங்களை கொண்டிருக்கும் உரிமையாளர்கள் மாதம் 100 லிட்டர் கூடுதல் எரிபொருள் என 300 லிட்டரை பெறுவர். விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்ய அடையாள அட்டை மைகார்ட் முக்கிய சாதனமாக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் மலேசிய மக்கள் மட்டுமே உதவித்தொகை வழங்கப்பட்ட எரிபொருளை பெறுவது உறுதி செய்யப்படுகிறது. அந்த அணுகுமுறை டீசல் பெட்ரோல் கடத்தலை முறியடிப்பதுடன் நாட்டிற்கு இதுவரை பெரும் இழப்பை ஏற்படுத்திய அவற்றின் கசிவுகளை குறைக்கவும் பங்காற்றியுள்ளது. மேற்காசியாவில் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் அனைத்துலக விநியோக சந்தையில் ஏற்பட்டிருக்கும் தடைகளினால், குறிப்பாக உலகளாவிய ஆற்றல் சந்தையில் உருவெடுத்திருக்கும் சவால்கள் காரணமாக முறைப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மிகவும் அவசியம். தகுதியுடைய மலேசியர்கள் மட்டும் உதவித்தொகையை அனுபவிப்பதை உறுதி செய்ய உள்நாட்டு விநியோகத்தை பாதிக்காமல் எரிபொருள் மானியங்களை தொடர்ந்து வழங்குவதற்கு அரசாங்கம் நாட்டின் நிதிபலத்தை நிலைப்படுத்தியுள்ளது. உண்மையில் டீசல் தொடர்பான சீராக்கங்களை செயல்படுத்திய முந்தைய அனுபவங்கள் கசிவை குறைப்பதற்கான முயற்சிகள் மானியம் தவறாக பயன்படுத்துவதை குறைத்தது மட்டுமின்றி அரசுக்கு கணிசமான சேமிப்பையும் ஏற்படுத்தி தந்தன. இதனிடையே பூடி டீசல் செயலாக்கம் ஆண்டுக்கு 1 பில்லியன் லிட்டர் வரையிலான கசிவினை குறைக்கும் ஆற்றலை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 12 மாதங்களில் 2 பில்லியன் ரிங்கிட் வரை மிச்சப்படுத்தப்படும் என கணிக்கப்படும் நிலையில் அம்முயற்சி பொது செலவினங்களை சீரமைப்பதில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இலக்கிடப்பட்ட உதவித்தொகையின் வழி சந்தை விலை ஏற்ற இறக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதில் மடானி அரசாங்கம், துர்க்மெனிஸ்தான், ரஷ்யா உள்ளிட்ட அனைத்துலக நட்பு நாடுகள் வியூக பங்காளிகளின் ஒத்துழைப்புடன் நீண்டகால விநியோக உத்தரவாதத்தை வலுப்படுத்தும். குறைந்தது 20 ஆண்டுகள் மலேசியாவுக்கு பெட்ரோல் டீசல் எரிவாயு விநியோகம் கிடைப்பதற்கு ரஷ்யா உத்தரவாதத்தை வழங்கியுள்ளது அதற்கு சான்றாகும். துர்க்மெனிஸ்தானில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல்களில் ஒன்றின் மேம்பாட்டு பணிகளில் பங்கேற்க தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோநாசிற்கு அந்நாடு அனுமதி அளித்துள்ளது. அந்த வியூக நடவடிக்கை நாட்டின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் வதோடு புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் ஆராய்கிறது. அது மட்டுமல்லாமல் அம்முயற்சி ஒரே ஒரு எரிசக்தி மூலத்தை சார்ந்திருப்பதை குறைக்கும் முக்கிய நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வெற்றி நாட்டின் பொருளாதாரத்திற்கு, குறிப்பாக அரசாங்கத்தின் வருமானம், நிதி நிலைத்தன்மை மற்றும் எரிசக்தி சார்ந்த தொழில் துறையில் மலேசியாவின் போட்டித்தன்மை போன்ற வியூக பலன்களுக்கு பங்களித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை செயலாக்கம் தகுதியுடைய எல்லா
தரப்பும் நன்மையடைவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் தொடர்ச்சியான முயற்சியாகும் என்ற நினைவுறுத்தலுடன் நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் மனோன்மணி வீரமோகன்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பிடித்தவர்களுக்கு பிடித்த பாடல் நீங்க விரும்பி கேட்கலாம். சொல்லிய 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: இவங்களை நம்பி மட்டும் நான் போக மாட்டேன். ஐயோ இவங்க வாகனத்தை ஓட்டுறாங்களா?
1: தேவதர்ஷினி ஜோஹர்ல இருந்து அழைக்கிறேன். எனக்கு ஒரு தோழி இருக்காங்க, நாங்க ஆசிரியர். அப்ப போஸ்டிங் முதல்ல இங்க வந்தோடனே நாங்க மேற்படிப்பு படிக்கிறதுக்கு 2 வருஷம் நான் அவங்க கூட தான் வாகனத்துல பயணம் செஞ்சேன். அந்த 2 வருஷமும் எனக்கு ரணகலமா இருந்துச்சு. அவங்க ஓட்டுறப்ப எதுவுமே பாக்க மாட்டாங்க. சிக்னல் அப்பதான் போடுவாங்க. நமக்கு சொல்லி கொடுத்தப்ப வந்து 3 வினாடி நம்ம நிக்கணும் பாக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் கிடையாது. போட்டோமா ஒரு லீப்பா எடுத்தோமா
2: நீங்க பேசும்போது ஒரு மரண பயம் தெரியுதுங்க உங்ககிட்ட.
1: உண்மையானுமே மரண பயமா தான் இருக்கும். போற வரவெல்லாம் ஓடடி பாக்க.
3: 6:30 தொடக்கம் 10 மணி வரை வணக்கம் இன்னலோடு இணைந்திருங்கள்.

0: வணக்கம், நான் சண்முகப்ரியா பேசுறேன்.
1: சண்முகப்ரியா சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு?
0: என்னோட கணவருக்காக இந்த பாடல் கேக்குறேன். எனக்கு வந்து பிரதீப் குமாரோட ஆகாசத்தை பாடல், அந்த பாடல் வேணும்.
1: பாடல் வந்துட்டே இருக்குங்க, அழைச்சதுக்கு நன்றி.
0: ரொம்ப நன்றி கிஷன்.
1: நீங்களும் தொடர்ந்து அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க அன்பு பரிசா பாடலை கொடுக்கணும், அவங்களுடைய பெயரை வானொலி பக்கமா சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க அழைக்கலாம். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிற நேரம் சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.

0: பழம்
1: மனது இங்கு உணவுக்கு கொண்டு செல்லும்
0: விலை
1: நியாயமான விலையில் கிடைத்திடும்.
2: உலகில் உள்ள உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு உங்கள் வாழ்ச்சி.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
4: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
3: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
4: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
3: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம். அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
5: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
3: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்லுவீங்க நீங்க.
5: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
3: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
5: இப்பன்னு பார்த்தா
3: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரம் காலமா பார்க்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
5: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
3: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
5: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
3: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
5: இப்படிக்கு
3: மின்னல் எஃப்எம்

0: சுசிலா பேசுறியா பிணையில இருந்து?
1: சுசிலா சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக வேணும்?
0: கமான் கமான் பேபி அந்த பாட்டியா? எங்க மருமகளுக்காகயா, அவங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள், அவங்களுக்கு அவங்க பேர் அமுதமலர், அவங்களுக்காக அந்த பாடல் கேக்குறேன்.
1: கமான் பேபி வந்து என்ன புல்லட் பாட்டா?
0: ஆமாயா.
1: உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
0: இல்ல, மருமகள் பிறந்த ஹாப்பியா இருக்குல்ல அந்த பாட்டு, சந்தோஷமா இருக்கியா? சந்தோஷமா இருக்கு,
1: மகிழ்ச்சியா இருக்கணும்ன்றதுக்காகவே அந்த பாடல்.
0: ஆமாயா,
1: நல்ல மாமியார் நல்ல மருமகள் பாடல் வந்துகிட்டு இருக்கு, கேப்போ வாங்க. நன்றி,
0: ரொம்ப நன்றி அகிஷன்.

0: எல்லாருக்கும் போகணும். பட் எனக்கு இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது காலையில போய் முருகனை போய் பாத்துட்டு வந்ததுல சாதி சாதி அந்த பாட்டு வேணும்.
1: பெண்கள் சார்பா நீங்க கேக்குற மாதிரி இருக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா,
1: சாதனை பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்காகவும் இப்ப சாதிச்சுட்டு இருக்கிற உங்களுக்காகவும் இந்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேக்கலாம்.
0: ரொம்ப நன்றி கிஷன்.

0: வணக்கம், கிருஷ்ணன் பேசுறேன் சார், மகாவோட இருந்து.
1: கிருஷ்ணன் சொல்லுங்க, என்ன பாட்டு யாருக்காக கேட்க போறீங்க?
0: மகளுக்காக, மக விஸ்வரூபி, மக சமிதா இருவருக்காகவும் அபியும் நானும் ஒரு படத்துல உள்ள ஒரு பாட்டு போட சொல்லுங்க.
1: சொல்லுங்களா, நான் தான் சார் வழங்கணும்.
0: போடுங்க சார்.
1: அழைச்சதுக்கு நன்றி. பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.
0: ஓகே ஓகே சார்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோட காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம், உங்களை அங்க சந்திக்க.

0: நவீன்
1: வணக்கம், சாப்பிட்டாச்சா?
0: சாப்பிட்டேன்.
1: சொல்லுங்க நவீன், என்ன பாட்டு யாருக்கா கேக்குறோம் இருக்கி?
0: ரொம்ப நாள் ஆச்சு. ஆசை கூட சாய் அபியங்கரோட நல்ல பாடல் அது. அது இப்ப இந்த தருணத்துல எல்லாரும் வானொலி கேக்குற அனைவருக்காகவும் கேட்டுக்கிறேன்.
1: நவீன் இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க?
0: இன்னைக்கு விடுமுறை எடுத்துட்டேன், கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு செட்டில் பண்றதுக்கு.
1: அதனால பாடல கேரியர் அப்படியே ஜாலியா நீங்க பயணத்துல இருக்கீங்க இப்போ?
0: ஆமா, அதே தான்.
1: சரி, ஆசை கூட பாடல் உங்களுக்காகவே வந்துட்டு இருக்கு, கேரியே பத்திரமா போங்க நண்பா. நன்றி
0: நன்றி கிஷன், பாய்.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
0: மலேசிய கலைஞர்கள் நம்ம சொத்துங்க, சொல்லும் போதே கெத்துங்க.
2: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
3: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
2: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. 2026 திருத்தம் செய்யப்பட்ட சாலை போக்குவரத்து சட்டவரைவு கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டது. சட்டவிரோத மோட்டார் சைக்கிள் பந்தயத்துக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்கப்படுவதை இந்த மசோதா வகை செய்யும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் கூறியுள்ளார். மேலும் ஒரு திருத்தம் செய்யப்பட்ட சாலை போக்குவரத்து சட்டவரைவு இவ்வாண்டு இறுதியில் தாக்கல் செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். மலேசிய ஆயுதப்படையின் 26,000 முன்னாள் உறுப்பினர்களுள் 60 முதல் 70 விழுக்காட்டினர் கடந்த 5 ஆண்டுகளில் தொழில் முனைவுத் துறையை தேர்வு செய்துள்ளதாக தற்காப்பு துணை அமைச்சர் அர்லி ஜஹாரி தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காவலர் பணியை போன்ற குறிப்பிட்ட வேலையை மட்டுமே முன்னாள் வீரர்கள் செய்ய முடியும் என்ற கண்ணோட்டத்தை இது மாற்றியுள்ளது என அவர் கூறியுள்ளார். தலைநகர் ஜலான் ஹாங் லேக்கேர் பதாலிங் ஸ்ட்ரீட் சந்தையில் நள்ளிரவு நிகழ்ந்த தீ விபத்தில் 3 வணிக கடைகள் தீக்கிரையாகின. நள்ளிரவு 12:21 நடவடிக்கை பிரிவு மையத்துக்கு அவசர அழைப்பு கிடைத்தவுடன் ஹாங்துவா புடு தித்திவாங்சா தீயணைப்பு நிலையங்களின் குழுவினர் அங்கு விரைந்ததாக கோலாலம்பூர் தீயணைப்பு மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவு மையம் தெரிவித்துள்ளது. பின்னிரவு 1:21 தீ முழுமையாக அணைக்கப்பட்டது. உயிருடர் சேதம் பதிவு செய்யப்படவில்லை. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலாவிற்கு சுவிட்சர்லாந்து அதன் தேடல் மீட்புக் குழுவை அனுப்பியுள்ளது. 80 நிபுணர்களும் 8 மோப்ப நாய்களும் 18 டன் அதிநவீன மீட்பு உபகரணங்களும் அனுப்பப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. பக்கிங்ஹாம் அரண்மனையின் மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்திருந்தாலும் பிரிட்டன் மன்னர் 3rd Charlesம் ராணி கெமலாவும் அதனை பொது அல்லது அரசு நிகழ்ச்சிகளுக்காக மட்டுமே தொடர்ந்து பயன்படுத்துவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அரண்மனை அவர்களின் தனிப்பட்ட இல்லமாக மாற்றிக்கொள்ளப்பட மாட்டாது என்று அரண்மனை நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. 2026 ஆசிய இளையோர் பூப்பந்து. ஜப்பான் யாச்சுஷிரோ நகரில் இன்று நடைபெற்ற கலப்பு அணிக்கான டி குழு ஆட்டத்தில் மலேசியா மாக்காவ் அணியை 2-0 என்ற புள்ளிகளில் வீழ்த்தியது. இப்போட்டியின் அனைத்து 10 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்று ஒட்டுமொத்தமாக 110-47 என்ற புள்ளிகள் கணக்கில் தேசிய இளையோர் அணி ஆட்டத்தை முழுமையாக தன்வசப்படுத்தியுள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் லோகேஸ்வரி கோவி. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மண்ணின் நட்சத்திரம் அங்கம் தொடங்கியாச்சுங்க. நம்ம உள்ளூர் கலைஞர்களின் திறமைகளை கொண்டாட நாங்க தயாரா இருக்கோம், நீங்களும் அந்த பக்கமா தயாரா இருப்பீங்கன்னு தெரியும். உள்ளூர் பாடல்களை தான் தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிக்க போறோம். இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹிண்ட்ரா பாஸ் இங்க வந்திருக்காங்க, நேரடியா அறிவிப்பறைக்கு வந்திருக்காரு. டிக்டாக் நேரலையெல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அங்க வாங்க, உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். என்னென்ன கேள்விகள் இருக்குன்றத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: எல்லாருக்கும் வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை 2:15 மார்னிங் ஷோ நேரின் வராரு. 2:15 மின்னல் அப்படி கேளுங்க. சரியா, நான் போயிட்டு வரேன்.
1: ஒரு நேரின் குரல்
2: தொழுகை நேர அறிவிப்பு.
3: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19. குவாலலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:19.
4: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
5: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம் July 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் போகல் கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: மலேசிய திரையுலகை கொண்டாடும் கௌரவிக்கும் வகையில் ஒவ்வொரு வருடமும் பாத்தீங்கன்னா AMPFKL அனுகிரா மஜ்லிஸ் பங்கிரித்திக் பிலிம் குவாலலம்பூர் குவாலலம்பூர் திரைப்பட விருது விழா வந்து ஏற்பாடு செய்யப்படும். இதில் நம் தமிழ் படைப்புக்கு இரண்டு விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. மலேசிய இந்திய திரைப்பட உலகின் பெருமையை வந்து பாத்தீங்கன்னா உயர்த்திய ஒரு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு சொல்லலாம். AMPFKL 11 விருது விழாவில் மாச்சாய் திரைப்படம் சிறந்த திரைப்பட விருதை வென்று புதிய சாதனை வந்து படைச்சிருக்குங்க. சஞ்சய் பெருமாள் தலைமையிலான படக்குழுவின் அர்ப்பணிப்பு உழைப்புக்கும் கிடைத்த மகத்தான ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி சஞ்சய் பெருமாள் நம்ம கிட்ட என்ன பகிர்ந்துக்கிறாரு அப்படின்றத கேட்கலாம். வணக்கம் சஞ்சய், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் கிஷன், நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த பாராட்டு நம்ம மின்னல் எஃப்எம் சார்பாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இப்போ இந்த விருது அப்படின்னு சொல்லும் போது அனுகிரா மஜ்லிஸ் பங்கிரித்திக் பிலிம் குவாலலம்பூர் இது 11வது முறையா வந்து நடந்திருக்கு. அதுல உங்களுடைய திரைப்படம் சிறந்த திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. அதை நினைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கு? முதல்ல இந்த விருது பற்றி சொல்லுங்க.
1: மலேசியால வந்து ரெண்டு பிரதான விருதுகள் நடக்கும். ஒன்னு எஃப்எஸ்என் சொல்லுவாங்க, அது வந்து நேஷனல் விருதுன்னு சொல்லுவாங்க, கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணக்கூடிய விருது. ஃபெஸ்டிவல் பிலம் மலேசியான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த அனுகிரா பங்கிரித்தி பிலம். பங்கிரித்தி பிலம் வந்து என்னன்னா விமர்சகர்களுடைய விருது. மலேசியால இருக்கிற பிரதான விமர்சகர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புறம் அவங்க ஒரு அவார்டு கொடுத்தாலும் நம்மளுடைய சார்பில் நம்மளுடைய பார்வையில எது சிறந்த படமா இருக்கு சொல்லிட்டு நம்ம ஒரு அவார்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆண்டுகளா நடத்திட்டு வந்தாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல பேசி அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த வருஷம் தான் வந்து ஒரு சின்னதா எல்லாரும் சேர்ந்து ஒரு விருது மாதிரி செஞ்சு நமக்கு விருது கொடுத்திருந்தாங்க. மாச்சாய்க்கு வந்து சிறந்த படமும் அப்புறம் சிறந்த ஒளிப்பதிவும் கொடுக்கப்பட்டது.
0: திரைப்படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் யாரு?
1: அவர் பேர் டேவிட், அவருடைய நிக்நேம் வந்து குவாயலு அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் வந்து மாச்சாய் பண்ணியிருந்தாரு.
0: அவங்க ரெண்டு பேத்துக்குமே இந்த விருது கிடைச்சிருக்கப்போ.
1: ஆமா,
0: மனம் மார்ந்த பாராட்டுகள். இந்த வேலையில வந்து நீங்க யாருக்கெல்லாம் வந்து நன்றி சொல்ல நினைக்கிறீங்க அதை சொல்லிருங்க.
1: அந்த வேலை கண்டிப்பா யாருக்கு நன்றி சொல்லணும், என்னோட மனைவிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என்னுடைய இந்த ஜேர்னில வந்து எனக்கு உறுதுணையா இருந்திருக்காங்க. அப்புறம் என்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும்
0: நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் தவறாம எங்களுக்காக ஒரு நல்ல படைப்பை தரமான படைப்பை கொடுத்துட்டே இருக்கீங்க. அடுத்தடுத்து உங்களுடைய படைப்புகளுக்காக நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி.
1: நன்றி கிஷன், நன்றி.

0: மாச்சாய் படத்துக்காக அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. மண்ணின் நட்சத்திரம் அங்கம் தொடங்கியாச்சு. இன்றைக்கு யார் நேரடியா வந்திருக்காங்க நம்ம அறிவிப்பறைக்கு அப்படின்றத நம்ம முதலே சொல்லிட்டோம். இந்திரா பாஸ் வந்து இங்க வந்திருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் கிஷன், வணக்கம் எல்லாருக்கும், வணக்கம்.
0: இன்றைக்கு வந்து முதல்ல உங்களுக்கு நாங்க வாழ்த்துகளோட பாராட்டோட ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்க வந்து சிம்பிள் மனுஷன் திரைப்படத்திற்காக சிறந்த நடிகருக்கான விருதை வந்து வாங்கியிருக்கீங்க. 11வது அனுகரா மஜ்லிஸ் பங்கிருத்திக் பிலிம் கோலாலம்பூர், இதுல வந்து உங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கு. மனமார்ந்த பாராட்டு. மூச்சு அதை மூச்சு விட்டுக்கிறோம். பல பேரை சிரிக்க வச்சிட்டு இருக்கிற இந்திரா பாஸ் வந்து இப்போ சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருக்காரு. அதை நினைக்கிறப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு?
1: சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இது. ஏன்னா நம்ம இந்த பங்கிருத்திக் அவார்ட் வந்து ஆக்சுவலி பல வருஷமா ஆன்லைன்ல தான் செய்வாங்க. இதான் முதல் வாட்டி வந்து லைஃபா செய்யறாங்க. ஸோ அதுக்கு அவங்க வந்து இன்வைட் கொடுத்து வர சொன்னதுல ஒரு சந்தோஷம். அதுலயும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த லைனா பாத்தீங்கன்னா வந்து சைஸி சாம் இருக்காரு. அவர்லாம் பல ஈவோ போலீஸ் ஈவோலாம் நான் பார்த்து ஐசே ரொம்ப வாட் அ மேன் சொல்லிட்டு நினைச்ச ஒரு ஆக்டர் அவர்லாம். அதுக்கப்புறம் கர்ணன் ஜி கிராக் மற்ற ஆக்டர்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க. ஸோ அந்த வரிசையில் வந்து நம்ம ஒரு புதுசாக வந்திருக்குமே. இதான் நம்மளோட மொதல் படம் ஆக்சுவலி.
0: ஆமாம்,
1: நான் இதான் என்னோட டெபியூட் படம் வேற. ஸோ அந்த படத்திலே அவங்க ஏதோ பார்த்துருக்காங்க.
0: படத்தை பார்க்குறப்ப அப்படி ஒன்றும் தெரியலையே உங்களுக்கு, மொதல் படம் மாதிரி.
1: ஆமாவா? ஆமாம், வாழ்க்கையை நடிச்சுக்கிட்டு இருந்தா இப்படி தான் கிஷன்
0: ஆரம்பிச்சுட்டாரு ஐயா, ஆரம்பிச்சுட்டாரு. சரி,
1: பட் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அதான் சொன்னேன். ஏன்னா நானே வந்து வீடியோ வந்து சரி நம்மளுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மாதிரி ஷாக் ஆயிடுச்சு.
0: சரி, உங்களை சார்ந்தவங்களாம் இருப்பாங்கல்ல, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வட்டம்லாம் இருக்கும்ல, என்ன சொன்னாங்க முதல்ல? எனக்கு சிறந்த நடிகருக்கான விருது சிம்பிள் மனுஷனால கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொன்னாங்க அவங்க?
1: ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து இது நாமினேஷன் தெரியுமா இல்லையான்னு தெரில. ஆனால் வந்து என்னோட மனைவி தான் வந்து உறுதியாக இருந்தாங்க, போங்க நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டாங்க. ஸோ நான் நினைக்கிறேன் அவங்களோட கான்ஃபிடென்ஸ் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் வந்து கடைக்க வச்சிருச்சு.
0: அம்மாவை சொன்னாங்க பெரியவங்க, ஒரு ஒவ்வொரு கணவனின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு மனைவி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி.
1: எஸ் எஸ்,
0: இந்த வேலையில் அவங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கீங்க.
1: சொல்லுவாங்க மனைவி ஏன்னா மனைவி
0: அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு அந்த மாதிரி. சரி, பல பேர் மனசுல இப்ப என்ன ஓடிட்டு இருக்குன்றது தெரியல. ஒரு நகைச்சுவை கலைஞராக இருந்து ஒரு சிறந்த நடிகராக அங்கீகாரம் பெறுறது அப்படின்னு சொல்லும் போது எந்த அளவிற்கு உங்களுக்கு சவாலா இருந்துச்சு அது? நடிகர் நகைச்சுவை கலைஞர் அப்படின்னு சொல்லும் போது
1: ஆக்சுவலி நம்ம வந்து ஸ்டேஜில் வந்து நகைச்சுவை செய்யும் போது பாடி லாங்குவேஜ் இதெல்லாமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டப் காமெடின்னு தான் நான், விச் இஸ் ஸ்டாரி டெல்லிங்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. அந்த கதை அப்படியே நம்ம வாழ்க்கையில் நடந்த கதை அந்த மாதிரி தான் வந்து பேசுவோம் பாருங்க. ஸோ அதில் வந்து நம்ம நேராக நின்று அப்படியே மோனோட்டோனஸாக வந்து பேச முடியாது. கண்டிப்பாக ஹை லோ எக்ஸ்பிரஷன்லாம் காட்டணும்.
0: ஸோ
1: அதில் வந்து ரொம்ப பெரிய பெரிய எக்ஸ்பிரஷனாக காட்டுவோம் நம்ம, அப்போ தான் வந்து நீங்கள் சிரிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் டைரக்டர்ஸ் வந்து இந்த படத்துக்கு வந்து ஏன் இவ்வளோ சிரிக்கிற,
0: போதும் போதும் போதும்,
1: குறை குறை
0: பத்து வெள்ளிக்கு நடிக்க சொன்னால் பத்து வெள்ளிக்கு படம்
1: நடிங்க. ஆமாம் ஆமாம், அதுலேயும் நான் வந்து சிரிச்சு காட்டுன்னு சொல்லுவேங்க. ஏன் இவ்வளோ சிரிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒன்றும் சிரிக்கவே ஆரம்பிக்கலப்பா. அந்த மாதிரி சட்டலாக வேணும்னு சொல்லும் போது ஸோ நிறைய ப்ரிப்பரேஷன் எடுத்தாங்க. ஆக்சுவலி ஜோக்ஸ் அசைட், ஒரு மாதம் இல்லைனா ரெண்டு மாதம்னு நினைக்கிறேன் ரிஹர்ஸ் பண்ணோம். ஆஃப் ஸ்க்ரீன் ரிஹர்ஸ் பண்ணோம். ராத்திரி வந்து வேலை முடிஞ்சு அவருக்கும் டைரக்டரும் வந்து அவரும் வேலை செய்கிறாரு. ஸோ அவருக்கும் வேலை முடிஞ்சு எல்லாம் வந்து மீட்டப் பண்ணி மணி ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் வந்து ரிஹர்ஸ் பண்ணுவோம் நாங்கள்.
0: எது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு மேடையில மத்தவங்களை சிரிக்க வைக்கிறது அப்படின்றது கஷ்டமா இருந்துச்சா, இல்ல நான் ஹீரோவா பண்றதாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்றதா? எது
1: நான் ஹீரோவா பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளே நம்மள முதல் ஹீரோன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கணும் முத.
0: சோ கிள்ளி பாத்துக்கிட்டீங்க நிறைய வாட்டி உண்மையா இல்லையா அப்படின்னு.
1: அதுலயும் வந்து இந்த ஷூட்டிங் டைம்லாம் வந்து நம்ம ஆளுக்கு வந்து நல்ல நல்ல நல்ல ஒரு நகைச்சுவை தன்மை இருக்கும். அதுலயும் வந்து ஆன் டாப் ஆஃப் தட் செரி ஆன் டாப் மாதிரி வந்து ஒரு நக்கல் தனமும் இருக்கும். நான் ஷூட்டிங் டைம்லலாம் வந்து நிற்கும் போது நீங்கள் சார் என்ன பண்ணுறீங்க, இல்லை சார் நான் நடிக்கிறேன் இந்த படத்தில், ஆமாவா நீங்கள் என்னவா செய்கிறீங்க, நான் தான் சார் இந்த படத்தில் ஹீரோ, ஆமாவா அப்போ நான் தான் சார் இந்த படத்துக்கு டேரக்டர்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க நம்ப அப்பயே வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த கேரக்டரோட அந்த அவுட்கம் அந்த மாதிரி இருக்குது பாருங்க. ஸோ ஒரு ஒரு ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து நம்ம அந்த கேரக்டரில் இருக்கும் போது நம்மளும் சொல்ல முடியாது, இல்லை நான் வந்து ஸ்டாண்ட் காமெடிலாம் பண்ணுவேன், நான் தான் வந்து ஹீரோ நம்புங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்ம செஞ்ச வேலை அது பேசணும்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சுட்டு போக வேண்டியதான்.
0: ஆனால் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிறது கதாநாயகனா நடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படி.
1: கண்டிப்பா, ஏன்னா வந்து அதில் வந்து திடீர்னு வந்து நல்லா அழுவுன்னு சொல்லுவாங்க. அத்தனை பேர் பார்த்து 30 பேர் பார்ப்பாங்க, 40 பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நம்மளை அழுவு சொன்னால் வந்து அது
0: அதுவும் முதல் முறையா ஒரு நடிகனா கால் பதிக்கும் போது கஷ்டமா தான்
1: இருக்கும். ஆமா ஆமா, அந்த இமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த இமோஷன்ஸ் வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு எனக்கு கஷ்டம்னா வந்து சிரிக்க வைக்கிறது ஈஸி தான். ஒரு ஆளை அழுவைக்கிறதும் வந்து ஈஸி தான், ஆனால் வந்து மற்றவங்க மின்னுக்கு நம்ம அழுவுறது ரொம்ப கஷ்டம்.
0: சரி, உங்ககிட்ட வந்து ஒருத்தர் ஒன்று சொல்லணும்னு சொல்லியிருக்காரு நம்ம நிகழ்ச்சியில்.
1: யார் அவர்?
0: யார் அவருன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் என்றா, எப்படி இருக்கீங்க? சிறந்த நடிகருக்கான விருது வாங்கினதுல வாழ்த்துக்கள். சிம்பிள் மனுஷன் நீங்க எப்போதான் கேட்பீங்க, எதுக்கு எப்படி என்ன கண்டுபிடிச்சீங்க, எதுக்காக இந்த படத்துல நடிக்க வச்சிங்கன்னு கேட்பீங்க. அதுக்கு நான் அந்த பதிலும் சொல்ல வேண்டிய தேவையில்லை நினைக்கிறேன். இதுக்காக தான் ஆக்சுவலி. ஸோ உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு, அது நிறைய படத்துல நிறைய ட்ராமால நிறைய சீரீஸ்ல வரணும்னு எதிர்பார்க்கறேன்.
0: உங்களுக்குள்ள உள்ள அந்த திறமையை கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வந்து உங்களை ஒரு நடிகனா நடிக்க வச்சது மட்டும் இல்லாம சிறந்த நடிகருக்கான விருது வாங்குறதுக்கும் காரணமா இருந்தவர் அரண் தான், திரைப்படத்தின் இயக்குனர். அவரை பற்றி சொல்லுங்க.
1: அவரு இதோ இப்ப சொன்னார்ல, ஏன்னா வந்து 5 வருஷம் ஆகியும் அந்த படம் நம்ம எடுத்து முடிஞ்சோம். இது வரைக்கும் நான் கேட்பேன், ஏன் எதுக்கு ஏன்
0: தேவையில்லாத
1: ஒரு நாள் சொல்றேன், ஒரு நாள் சொல்றேன். இது வரைக்கும் சொல்ல போறீங்க, உண்மை சொன்னாரு, இவ்வளவு விஷயம்
0: சொன்னா
1: பாத்தீங்களா. ஸோ ஹரன் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட். நான் ஒரு நல்ல நண்பர். இப்போ அது அவர் கூட வேலை செஞ்சதை தவிர்த்து இப்போ வந்து வேலையை தவிர்த்து நல்ல ஒரு நட்பம் இருக்குது நம்மளுக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பொறுமைசாலி தான் சொல்லணும். எவ்வளோ தான் அவரை வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணாலும் ரொம்ப பொறுமையாக சில்லாக வந்து ஒரு வேலையை வந்து சொல்லிட்டு போயிடுவார். But very interesting. நீங்க அவங்க ஒன்ஸ் யூ நோ தேம் தேர் வெரி ஃப்ரெண்ட்லி, தேர் வெரி ஓப்பன் அண்ட் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக. ஏன்னா ஒன் ஆஃப் த சர்க்கஸ் தட் ஐ ஹேவ் விச் இஸ் சப்போர்ட்டிவ்னா வந்து ஹரன் அண்ட் ஆல்சோ த ஹோல் சிம்பிள் மனுஷன் டீம்ல.
0: அவங்களால தான் உங்களுக்கு அந்த விருதும் கிடைச்சிருக்கு இல்லையா. இப்போ வந்து
1: தனியாக நடிச்சு ஒண்டியாக நடிச்சு முடியாது கண்டிப்பாக வந்து. ஏன்னா வந்து அப்போ சொன்ன மாதிரி வந்து சினிமாட்டோகிராஃபர் அவருக்கு வந்து குவைலோ அவர் தான் செஞ்சார், டேவிட் தான் செஞ்சார் இதுக்கும். ஸோ அவருக்கு அழகாக காட்டினதுனால தான் நான் அழகாக தெரிஞ்சிருப்பேன். அந்த சீன்லாம் அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, பின்னாடி ஆர்ட் டீம் வந்து அழகாக செஞ்சுருப்பாங்க. அதையும் வந்து அவங்க ஸோ இட்ஸ் நாட் 1%, இட்ஸ் ஆக்சுவலி ஹோல் டீம் ஒர்க் தான் சொல்லணும் கண்டிப்பாக.
0: சிம்பிள் மனுஷன்றது நம்ம நாட்டில் எடுத்த ஒரு தனித்துவமான படம்னு சொல்லலாம். தனிச்சு தெரியும்ல சில திரைப்படங்கள், சில குரல்கள்லாம் தனிச்சு தெரியும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த படம் தனிச்சு தெரிஞ்ச ஒரு திரைப்படமாக தான் இருந்துச்சு. குறிப்பாக 90s கிட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு படம். என்ன மாதிரி சொல்கிறேன் இப்போ நீங்கள் நடிச்ச
1: கல்யாணம்,
0: அந்த கேள்வியை நம்ம தவிர்த்துட்டு இல்லை கல்யாணம் ஆகலை, அடுத்த நம்ம அந்த படத்துலேருந்து ஒரு பாட்டு கேட்டுடலாம் வாங்க.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் FM கேட்கணுமா?
1: புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க.
0: ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் FM.
2: Lend your ears to this. Yeah. Yeah. Sorry.

0: your hands again.
1: இந்த பாடல் வந்து இந்திரா பாஸ்க்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க உள்ளூர் பாட்டிலேயே. அதனால் அந்த பாடல் சரி அவருக்கு பிடிக்குமே அப்படின்றதுக்காக வழங்கிட்டோம். இன்றைக்கு வந்து நீங்கள் இங்கே நேரடியாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க நம்ம நேயர்கள்ட்ட. டிக்டாக் நேரலை வாயிலாகவும் நிறைய பேர் வந்து இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இதற்கிடையில் இந்த விருது உங்களுக்கு கிடைச்சி இல்லையா, சிறந்த நடிகருக்கான விருது, இது உங்களுடைய இந்த கலை பயணத்தை எந்த அளவுக்கு மாற்ற போகுது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி வச்சிருப்பீங்கல்ல? இல்லைங்க அப்படி ஒரு யோசனை இல்லைன்னு சொல்லிடாதீங்க, ஏதாவது இருந்தால் சொல்லுங்க.
2: இதுக்கப்புறம் தான் தெரியும் கிஷன்,
1: தெரியும் இதுக்கப்புறம் தான் தெரியும் நடக்கிறது போற போக்குல போவோமேன்ற மாதிரியா?
2: நம்மளே ஒண்ணு எதிர்பார்க்க கூடாதுல்ல, இப்ப வாங்கிட்டோம் நம்மளே வந்து நான் தாண்டா சொல்லிட்டு யோசிக்க கூடாது. இதுக்கப்புறம் வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கண்டிப்பா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் எடுத்து செய்ய ஆசைப்படுவேன். எஸ்
1: கண்டிப்பா.
2: ஏன்னா இதுக்கு முன்னாடி சிம்பிள் மனுஷனுக்கு அப்புறம் செஞ்சு முடிஞ்சோடனே இன்னொரு விஷயம், சிங்கப்பூருக்கு போய் நான் ஒரு சைனீஸ் டிராமா செஞ்சேன். ஆக்சுவலி ஃபுல் ஃப்ளெஜ் சைனீஸ் டிராமா செஞ்சுட்டு வந்தேன், மெண்ட்ரீன்ல பேசி
1: முழுமையாவே
2: முழுமையாவே.
1: ஆமா, உங்களுக்கு நிறைய மொழிகள் வேற தெரியும், அதனால நீங்க பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வசதியா போயிருச்சுன்னு. இது மூலமா தான் அந்த வாய்ப்பு கிடைச்சதா இல்ல அது தனியாவா?
2: இல்ல அது வந்து நான் நினைக்கிறேன் இது மூலமாவும் வந்து ஒரு காரணமா இருக்கலாம். ஏன்னா வந்து இட்ஸ் அடட் அட்வான்டேஜ்ல, சோ இவருக்கு சைனீஸும் பேச தெரியுது, அதே சமயத்துல வந்து ஒரு படமா நடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு அது காரணமா வச்சு கூட கூப்பிட்டுருக்கலாம்.
1: இப்போ இந்த பல மொழிகள்ல நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க, இப்போ கூட அந்த டிராமா நடிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு இல்லையா? இதற்கு தேவையான திறமைகளையும் அனுபவங்களையும் எப்படி நீங்க வளர்த்துக்கிட்டீங்க உங்களை நீங்க? எதுதான் தொடக்கமா இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி இந்த என்ன சொல்லுவாங்க அந்த மேடை நகைச்சுவை அப்படின்றது எப்படி உங்க வாழ்க்கையில தொடங்குச்சு முதல்ல?
2: இந்த மேடை நகைச்சுவை ஸ்டாண்டப் காமெடி வந்து ஆக்சுவலி எப்படி தொடங்குனுச்சுன்னா வந்து எனக்குன்னு ஒரு வாரம் வந்திருக்காங்களே மனைவி இருக்காங்களே அவங்க தான் வந்து அந்த டேலண்ட் வந்து பார்த்தாங்க. நீங்கள் நிறைய பேர் சிரிக்க வைக்கிறீங்க, வை டோன்ட் யூ இப்போ ஃப்ரீயாக சிரிக்க வைக்கிறீங்க, எங்கே எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எங்கே எந்த ஈவெண்ட்டுக்கு போனாலும் வந்து ஒரு நம்ம வந்து நாலஞ்சு பேர் சிரிக்க வச்சா நம்மளுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் எப்பயுமே சொல்லுவேன், எந்த இன்டர்வியூ போனாலும் சொல்லுவேன், ஆள் சிரிக்க வைக்கிறதுல அந்த சிரிப்பை பார்க்கறதுல எனக்கு ஒரு தனி ஒரு ஒரு கிக்கு மாதிரி ஒரு கியான் மாதிரி சொல்லுவாங்களே அந்த மாதிரி. பெஸ்டே சூர்யா வந்து அழுறது பார்த்து அப்படியே ஒரு
1: இன்பமாக இருக்கு
2: அந்த மாதிரி வந்து ஒரு பல பேர் நம்ம பேச்சை கேட்டு சிரிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும். நம்ம பேசியும் சிரிக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு, ஸோ அதை வந்து ஏன் ஃப்ரீயாக செய்கிறீங்க, போய் வந்து நல்லா ப்ரொஃபஷனலாக கொஞ்சம் நல்லா செஞ்சு. ஸோ மொதல் வந்து நான் தொடங்குறதே வந்து 2015 எண்டில் கிரேக் ஹவுஸ் காமெடி கிளப்னு சொல்லிட்டு ரீசால் வெங்கேஜா அவர் தான் என்னோடய மென்டோர் கூட, அவர் கூட வந்து நான் ஆரம்பித்தேன். அங்கே வந்து அவர் ஏற்கனவே செய்கிறாரு, அவர் கிளப் வச்சுருந்தாரு, ஓப்பன் மைக்னு சொல்லிட்டு ஒரு செஷன் நடக்கும். ஓப்பன் மைக்னா வந்து யார் வேணாலும் போய் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ட்ரை பண்ணலாம், இந்த மாதிரி மெட்டீரியல் வேணாலும் ட்ரை பண்ணலாம், 3 நிமிஷம் கொடுப்பாங்க. ஸோ அந்த 3 நிமிஷத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் ஆளை சிரிக்க வைக்கிறீங்க, இல்லை நீங்கள் 3 நிமிஷம் என்ன 3 நிமிஷம் தான், ஆனால் அந்த 3 நிமிஷம் 30 பேர் 50 பேர் மின்னுக்கு வந்து யாருமே தெரியாது, ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க, நீங்கள் பேசுறதுல தான் அவங்க சிரிக்க போகிறாங்க.
1: இப்போ கூட்டாளி நிமிடம் நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் செய்யணும்.
2: ஆமாம், கூட்டாளினா வந்து சரி அவன் மனசு கஷ்டப்படக்கூடாதுப்பான்னு சொல்லிட்டு போயிருவான்.
1: நல்லா இல்லையோ?
2: ஆமா, அப்படிதான் பேச்சுக்கிட்டு இருப்பா, சிரிச்சுட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது வந்து டிக்கெட் கட்டி வாங்கியிருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க நீ சிரிக்க வையின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பாருங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்கா இருந்துச்சு ஆக்சுவலி எனக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த மேடை பயம் இந்த இந்த தயக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த விஷயம் இருக்கோ, கண்டிப்பாக இந்த ஓப்பன் மைக் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்து இந்த மாதிரி விஷயம் நீங்கள் போய் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஸ்டேஜ் ஃபியை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓவர் கம் பண்ணும். இப்போ ஆஃபீஸில் வந்து இல்லைனா வந்து ஏதாச்சும் கான்ஃபரன்ஸ் திடீர்னு வந்து இப்போ நாளைக்கு நீ ப்ரெசன்டேஷன் பண்ணோன்னு சொல்லிடுவாங்க, ப்ரெசன்டேஷன் எல்லாம் பக்காவாக செஞ்சுருவீங்க, ஆனால் ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒரு தனி ஒரு இது இருக்குது.
1: ஆமாம்.
2: ஸோ அந்த ப்ரெசென்ட் வந்து நீங்கள் நார்மலாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா யாருக்குமே சுவாரஸ்யமாக இருக்காது. ஸோ அதை ப்ரெசன்டேஷன் கூட சுவாரஸ்யமாக ஒரு கதை மாதிரி எடுத்துகிட்டு போய் நீங்கள் சொல்லி முடித்தாதான் வந்து அத்தனை பேர் வந்து கேட்டு புரிஞ்சுக்குவாங்க. இல்லைனா வந்து நம்ம ஸ்கூலில் வந்து டீச்சருக்கு பயந்துக்கிட்டு வந்து படிக்கிற மாதிரியே நடிப்போம்ல, அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு அப்படியே போயிட்டு
1: இருப்பாங்க. இப்போ எத்தனை இளைஞர்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் இது எவ்வளோ உதவியாக இருக்கும் தெரியுமா?
2: உண்மையிலேயே.
1: ஆமாம், இப்போ இந்த நகைச்சுவை கலைஞர் அப்படின்னு சொல்லும்போது மேடையில் வந்து நகைச்சுவை பண்ணும்போது உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும்ல, அந்த நிகழ்ச்சி நடக்கும் போதும் சரி இல்லை முடிஞ்ச பிறகும் சரி நடந்திருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவம்னு என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள்?
2: வாழ்க்கையிலே மறக்க முடியாது ஒரு சம்பவம்னு சொல்ல முடியாது, பல சம்பவம் இருக்கு. ஆனால் வந்து எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும்னா எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா வந்து பெர்ஃபார்ம் பண்ணி முடிஞ்சோடனே நார்மலி வந்து கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு போவாங்க. அப்போ கூட வந்து ஒருத்தவங்க வந்து காதில் சொல்லிட்டு போவாங்க, எனக்கு இன்னைக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, ஏன்னோ எனக்கு ரொம்ப வந்து லைக் நிறையா தேவையில்லாத முடிவுகள்லாம் நான் எடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த அந்த தருணத்தில் வந்து உங்களோட ஷோவை நான் வந்து பார்க்க வந்தேன். ஒரு ஹவர் ரெண்டு ஹவர்

0: ஃபீலிங் டிஃப்ரெண்டா இருக்கும் உங்களுக்கு. நீங்களே சொந்தமா உட்காந்து போனை பார்த்து பார்த்து பேசும்போது நீங்க சிரிக்கும் போது பக்கத்துல வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் உங்களுக்கு, என் கூட இவங்களும் சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு அப்லிஃப்டிங்கா இருக்கும். அதே சமயத்துல வந்து வீட்டுக்கு போனோன்னு வந்து டிஎம்லாம் பண்ணுவாங்க, தேங்க்யூ வெரி மச் ப்ரோ, உங்களோட இந்த என்னோட பிரச்சனையை வந்து காசு கொடுத்து கேட்டு அவங்களோட பிரச்சனை வந்து சே நம்ம பிரச்சனை பெரிய பிரச்சனையே இல்லைன்னு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க. ஸோ அந்த அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா உங்களை நீங்க சிரிக்க வச்சது இருந்திருக்குன்றத சொல்லும் போது
0: ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது கிஷன், ஆனா அந்த பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு
1: சிரிக்க வச்சிருக்கீங்கல்ல,
0: அந்த நேரத்துக்கு அவங்க அந்த பிரச்சனையை பத்தி யோசிக்கவே தேவையில்லை.
1: அந்த மனநிலையை மாற்றக்கூடிய சக்தி இருக்கு அந்த நகைச்சுவைக்கு.
0: ஏன்னா இப்ப சார்லி சாப்ளின் பாத்தீங்கன்னா அவர் ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, என்னன்னா என்ன எதிர்பார்க்கறீங்க கிட்டே வச்சு பாக்காதீங்க. கிட்டே வச்சு பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன பிரச்சனை கூட பெருசா தெரியும். எப்படி வந்து ஒரு பலூன் வந்து மூஞ்சி மின்னுக்கு வச்சா மறைச்சிரும் பலூன் அப்படி மூஞ்ச, ஆனா தூரமா வச்சு பாருங்க சின்னதா இருக்கும் பலூன், அதுதான் பிரச்சனை ஆக்சுவலி. ஸோ தூரமா வச்சு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு எவ்வளையோ பாத்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமான்னு சொல்லிட்டு பிரேஞ்சி சொல்லுவாரு சொல்லிட்டு போயிட்டே இருங்க.
1: வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்குங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்படி பல பேர் உங்களுடைய சிரிப்பால் மகிழ்ச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்போ அடுத்த ஒரு பாடல் கேட்டலாம், பாடலுக்கு பிறகு நம்ம பேசலாம்.
0: ஓகே.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: பாத்து
1: சூப்பரா இருந்துச்சு. இந்த பாட்டு எப்பயாவது தியேட்டர்ல போய் பாக்கணும்.
0: கண்டிப்பா கைங்களோட போய் பாக்கணும்.
1: யாரு அந்த ஜஸ்ட் வான் பேஞ்சோ குடிமா? அப்புறம் என்ன என்ன காதலிச்சு தொலைச்ச? அவங்க இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? யூ யூஸ்லெஸ்.
0: ஐயோ நான் எப்பலாம் சொன்ன உன்ன கூட்டு போலனே. எங்கெங்க சொன்னா கேக்குறாங்க. விளையாட்டு பசங்க படத்துக்காக அந்த பாடல் கேட்டிருந்தோம். இன்றைக்கு மணி நட்சத்திரம் நிகழ்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிண்ட்ர பாஸ் இங்க அறிவிப்பறைக்கு வந்திருக்காங்க. தொடர்ந்து பேசிட்டே இருக்கும். இப்போ உங்களுடைய நகைச்சுவைக்கு ஊக்கம் அளிச்சது உங்களுடைய மனைவி, நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதை தாண்டி அவங்களை தாண்டி வேற யாரு வந்து உங்களை என்ன இவங்கதான் தூக்கி விட்டாங்க இந்த துறையில் அப்படின்ற மாதிரினா யாரா இருப்பாங்களா? மனைவியை தவிர்த்து நான் கேட்கறேன், உங்களுடைய வெற்றிக்கு யார் காரணமா இருந்திருப்பாங்க?
2: கண்டிப்பா வந்து ஃபேமிலியும் ஒரு காரணம் தான். ஏன்னா வந்து என்னோட செட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப இந்த மெமரிஸ் டவுன் டு த அப்பா அம்மாவோட பழைய காலத்து சின்ன வயசில் என்னென்ன சேட்டை பண்ணுவோம் இந்த மாதிரி நொஸ்டால்ஜிக்கான விஷயம் தான். அப்போ கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து நான் ஒரு அளவுக்கு வந்து அவரை வச்சு ரோஸ் பண்ணுவேன்
0: நான்.
2: எங்கள் அம்மா வச்சு ரோஸ் பண்ணுவேன் நான். எங்கள் அம்மாலாம் வந்து அம்மா அப்போ வந்து என்னம்மா கதை நடந்துச்சுன்னு சொல்ல சொல்ல மாட்டேன், போடா நீ ஸ்டேஜில் போய் சொல்லிடுவேன் சொல்லிட்டு இப்போ சொல்கிறாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க என்கிட்ட. பட் ஐ ஆம் வெரி ப்ரவுட் ஆஃப் மை ஃபேமிலி பிகாஸ் தே கேவ் மீ த ஃப்ரீடம். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அஃப்கோர்ஸ் கொஞ்சம் டவுட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் வந்து சரி வருமா இல்லையான்னு. நார்மல் அப்பா அம்மா வந்து யோசிக்கிறது தான். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க சன் டாட்டர் வந்து ஒரு ஸ்டேபிளான இதில் இருக்கணும் அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ பேஷனை நம்ம தேடி போகும்போது வந்து சரியாக வருமா எப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க தான். ஆனால் நம்ம அது ப்ரூவ் பண்ணும்போது வந்து அதுக்குள்ளே சப்போர்ட் வந்து திருப்பியும் கொடுக்குறாங்களே. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் மனுஷன் படத்துலலாம் லான்ச்லாம் வந்து அப்பா அம்மா வந்துருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா வந்து முடிஞ்சோடனே வந்து எல்லாம் வந்து கட்டி பிடிச்சி ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அழுவியாகிடுச்சு. ஸோ எங்கள் அப்பாலாம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு மனுஷன். அவர் அழுவ மாட்டேன்னு சொல்லிட்டு டேரக்டர்கிட்ட கண்டிப்பாக என் மாவன் நடிச்சிருக்க மாட்டான், நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஏதோ செஞ்சு அவர் நடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஃபாதர்ஸ் ஆர் வெரி டஃப். ஸோ ஃபாதர்ஸ் டே இப்போ தான் முடிஞ்சு வேற. ஸோ ரைட் ஆன் டைம் இந்த அவார்டு வந்து ஃபாதர்ஸ் டேக்கு அப்புறம் தான் வந்துச்சு. கிஃப்ட்லாம் ஒன்று வாங்கி கொடுக்கல, ஹியர்ஸ் மை கிஃப்ட்னு சொல்லிட்டு அவார்ட் மட்டும் கொடுத்துட்டேன்.
0: இப்போ இங்கே மின்னலுக்கு வந்திருக்கிறது அவருக்கு ஒரு பெரிய பரிசாக தான் இருக்கும் நிச்சயமா.
2: கண்டிப்பாக
0: இப்போ அதை பார்க்கும்போது அந்த படத்தை பார்த்த பல பேருக்கும் இதே கேள்வி தான் இருந்திருக்கும். ஹிண்ட்ர போஸ் அப்படின்னா நகைச்சுவை கலைஞர், அவர் வெளியில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்காரு. படத்தில் இது மொத படமா அப்படின்ற கேள்வி கூட நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ எனக்கே அந்த கேள்வி இருந்துச்சு. அப்போ அப்பா ஆச்சரியப்பட்டதில் அது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அப்பா அப்படி கேட்டதில் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு கனவு கதாபாத்திரம்னு ஒன்று இருக்கா மனசில்? இருந்தால் அது என்னவா இருக்கும்? எதுவாக நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? இதுக்கு பிறகு நிறைய இயக்குநர்கள் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கலாம், அவங்க நினைப்பாங்கல்ல ஆமாம் இப்போ விருது வாங்கியிருக்கிற ஒரு பையன் நம்ம நடிக்க வைப்போம்பா அப்படின்ற மாதிரி.
2: சரி, கேட்குறனால சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன என்ன
0: செய்யலாம்? எனக்கு என்னமோ உங்கள் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு வில்லனா தோணுது.
2: இந்த சீரியல் கீழே ரொம்ப செய்யணும்னு ஆசை.
0: ஏதோ பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்கிற மாதிரி
2: இல்லை அது. ஏன்னா ஜெனரலி ஐம் ரொம்ப வந்து இந்த த்ரூ கிரைம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரூ கிரைம்ஸ் வச்சு வந்து கண்டென்ட்லாம் செஞ்சு போடுவேன் நான் ஒரு சமயம்.
0: பேச பேச நான் நினைச்சு பார்க்குற கற்பனையில் சொல்லுங்க.
2: ஸோ அதனால வந்து இந்த த்ரூ கிரைம்ஸோட ஒட்டி ஏதாச்சும் சீரியல் கீழே யாராச்சும் செஞ்சீங்கன்னா
0: கண்டிப்பா கூப்பிடுங்க. நம்ம சிம்பிள் மனுஷன்ல நடிச்ச இன்ட்ரா பாஸ்
2: சிம்பிள் மனுஷன் டெரர் மனுஷனா
0: காட்டுவோம். அடுத்த படத்துக்கு அவர் பேரும் வச்சுட்டாரு, வசதியா போயிருச்சு ரொம்ப. சரி, இப்போ நீங்கள் அடைந்திருக்கும் இந்த வெற்றி அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்க மாட்டீங்கன்னு
2: எங்களுக்கு தெரியும்.
0: இல்ல, நகைச்சுவை கலைஞரா நிறைய பேருக்கு உங்களை தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு விருது வேற வாங்கியிருக்கீங்க. ஒரு மனிதர், ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போமே, வெற்றி பெறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னா என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு அது உதவியா இருக்கும்ல, வெற்றி பெறுவதற்கு இதுதான்ப்பா காரணம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க நீங்க?
2: ஓகே, நீங்க சொல்ற வெற்றி நான் ஒன்றும் அடையல. ஆனா நான் சொல்றேன், இந்த அளவுக்கு கிஷன் மீனுக்கு நான் உட்காந்து பேசுறேன்னா அதே ஒரு வெற்றி தான் சொல்லணும். ஏன்னா ரொம்ப சிம்பிளா யாரும் பார்க்க முடியாது.
0: ஐயோ, போற போக்குல ஏதோ சொல்றாரு, மக்களே மன்னிச்சிருங்க.
2: எப்படி ஒருத்தர் கண்ணாடி பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா அந்த மாதிரி வந்து? ஓகே, ஜோக்ஸ் அசைட், நினைக்கிறேன் வந்து வெற்றி ஃபார் சம்திங் இஸ் பொறுமை அண்ட் ஆல்சோ கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்களே, அதுதான். நீங்க ஒரு விஷயம் செய்றீங்கன்னா கன்சிஸ்டன்டா நீங்க வந்து செய்யுங்க. ஒரு கட்டத்தில் வந்து கண்டிப்பாக ஐயோ நம்ம செய்கிறது வந்து சரிதானா அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரும், அந்த ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. அதுதான் வந்து அந்த கட்டம் தட் யோ நீங்கள் தேய்க்க போகிறீங்கன்னு. ஏன்னா அந்த கட்டம் வந்துருச்சுன்னா அந்த அடுத்த கட்டம் வந்து கண்டிப்பாக வந்து இட்ஸ் ஒரு தேய்க்கிற கட்டம் தான் உங்களுக்கு.
0: கண்டிப்பாக இது ரொம்ப உதவியாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். இப்போ உங்ககிட்ட யாருமே கேட்காத ஒரு கேள்வியை நான் கேட்க போகிறேன்.
2: ஓகே,
0: என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கைய ஒரே வரியில வர்ணிக்கணும், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு சுருக்கமாக நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கிறதாத என்ன சொல்லுவீங்க நீங்க?
2: நிம்மதி.
0: நிம்மதி, நிம்மதியான ஒரு வாழ்க்கைப்பா. கேபர் பாட்டு மாதிரி.
2: ஆமா, நான் வந்து காலையில எந்திரிச்சேன் தூங்குற வரைக்கும் கேபர் பிஜிஎம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த அந்த ஃப்ளோல தான்
0: நினைக்கிறேன். அதை கேட்கறதுனாலதான் உங்களுக்கு அந்த
2: இருக்கலாம். எஸ்
0: சரி, இப்போ மலேசிய இந்திய திரைப்படத்துறையில வளர்ச்சி இப்போ எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? எப்படி பாக்குறீங்க நம்ம இண்டஸ்ட்ரி இப்போ நீங்க?
2: ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரியை பத்தி பேசுறதுக்கு தகுதி எனக்கு இருக்கான்னு தெரியல.
0: அதுக்கப்புறம் பேசலாம், சொல்லுங்க.
2: ஐ திங்க் இண்டஸ்ட்ரி இதுக்கு முன்னுக்கே என்ன, இதுக்கப்புறம் கம்பேர் பண்றதோட இண்டஸ்ட்ரி வந்து எனி ஒன் கேன் பி இந்த இண்டஸ்ட்ரி. ஏன்னா உங்களுக்கு கையில் ஒரு கேமரா இருந்துச்சு, கையில் ஒரு ஃபோன் இருந்துச்சு, உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தாலே வந்து நீங்க யூ கேன் புட் அவுட் லாட் ஆஃப் கண்டென்ட். நீங்க யூ கேன் பி சம்வன். இப்ப வந்து என்னை எப்படி வந்து சிம்பிள் மனுஷனுக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, நான் தொடர்ந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் போடுறதுனால, இந்த விஷயம் போடுறதுனால தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே என்னால் வந்து பூர முடிஞ்சு நான் நினைக்கிறேன். ஸோ அதே வந்து நீங்கள் அப்படியே தொடர்ந்து நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நானும் பூரணும், ஆனால் யாருமே நீ இது பண்ண மாட்டாங்கன்னா, எனக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. விவேக் சொல்லுவார்ல, எக்கச்சக்க டேலண்ட் வச்சுக்கிட்டு எங்கே கட்டது எனக்கும் தெரிலப்பான்னு
0: இடம் தேடிக்கிட்டு இருக்கேன்.
2: ஆ, அந்த மாதிரி வந்து நீங்களே முதல் வந்து உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உண்டாக்குங்க. உங்களோட டேலண்ட்டுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக வந்து ஒரு நீஷ் வெளியே இருக்கும். அந்த டேலண்ட்டுக்கு வந்து நீங்க கண்டிப்பா ஆள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நிறைய சான்சஸ் வரதும் வாய்ப்பு, கண்டிப்பா நிறைய வாய்ப்பு இருக்கு.
0: இப்போ நிறைய தரமான திரைப்படங்கள், பாடல்கள் இதெல்லாம் நம்ம உள்ளூர் கலைஞர்கள் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த வேளையில எல்லா கலைஞர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டு நம்ம மினரஃபம் சார்பாகவும் மணி நட்சத்திரம் நிகழ்ச்சி சார்பாகவும் நாங்களும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ ஹின்ட்ர பாஸ் வந்துட்டு நீங்க ஈடுபட்டிருக்கிற அடுத்தடுத்த உங்களுடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்க போகுது, என்னென்ன பண்ண போறீங்க, பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாமே நீங்க இப்ப பகிர்ந்து.
2: சூப்பர். ஸோ ஆக்சுவலி அடுத்த கட்டம் என்னன்னா வந்து நம்ம தயாராகிட்டோம். எதுக்குன்னா நம்மளோட நேஷன் வைட் டூர் இருக்கு. ஏன்னா நேஷன் வைட் டூர்னா வந்து நான், சுரேஷ் மற்றும் செயின்ட் டிஎஃப்சி, நாங்கள் மூணு பேரை வந்து இது மூணாவது வாட்டியாக, மூணாவது வருஷமாக வந்து நாங்கள் டூர் போகிறோம், ஸ்டாண்ட் அப் காமெடி டூர். இந்த வாட்டி வந்து ஷூட் த கேள்வின்னு சொல்லிட்டு அந்த ஷோ டைட்டில் இருக்குது. ஸோ ஷூட் த கேள்வினா, இதுக்கு முன்னுக்கு போன வருஷம் வந்து நக்கல் நாயகன்ஸ்னு வச்சுருந்தோம், அதுக்கு முன்னுக்கு வந்து என்னது ஜில்லுன்னு ஒரு காமெடி அந்த மாதிரி வச்சுருந்தோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைட்டில்ஸ்லாம் வைக்கும் போது இது மூணாவது வருஷம். ஷூட் த கேள்வி என்ன டிஃப்ரெண்டாக இருக்க போதுன்னா, இட்ஸ் கன் பி டூ வே, ரெண்டு சைட்லேருந்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அந்த கேள்விக்கு நாங்கள் மூணு பேரும் ஒரே டைமில் எப்படி வந்து பதில் சொல்ல போகிறோம், ஒரு இன்டராக்டிவாக இருக்கும். ஸோ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து நிறையா நகைச்சுவையெல்லாம் வந்து நாங்கள் ஆன் த ஸ்பாட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பாக.
0: அது தவிர்த்து இப்போ சினிமா, சிங்கப்பூரில் நீங்கள் அந்த சைனீஸ் சீன மொழியிலே பேசி நடித்த மாதிரி, இப்போ அடுத்த கட்டமாக எதுவும் வாய்ப்புகள் இருக்க போகுதா, இல்லை அதை பற்றின தகவலை கூடி சீக்கிரம் தெரிஞ்சுக்கலாமா?
2: சொன்னால் நல்லா இருக்காது,
0: பொறுத்திருந்து தெரிஞ்சுக்க.
2: ஆமாம், அது சுவாரஸ்யம் இருக்காதுல்ல இப்போ எல்லாம் சொல்லிட்டா. ஆனால் வந்து இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஷூத்த கேள்விக்கு அதுக்கு வேணால் போய் வந்து டிக்கெட் வாங்க. ஏன்னா வந்து அது நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போகிறோம். நம்ம வந்து மொதல் மலாக்கால் ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் இப்போது பினாங் அண்ட் ஆல்சோ ஜேபி, சிங்கப்பூர், கேஎல், ஆறு இடத்துக்கு போகிறோம். திஸ் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் அவர் பிகஸ்ட் டூர். ஸோ வாங்க மக்களே, சிரிக்கலாம்.
0: கூடிய சீக்கிரம் கூடிய அடுத்த திரைப்படங்களுக்காக நாங்களுமே காத்துட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி இன்றைக்கு வந்து பேசினதுக்கு. கூடிய விரைவில் மறுபடியும் உங்களை இங்கே மின்னல் எஃப்எம்ல நாங்கள் சந்திக்கிறோம்.
2: தேங்க்யூ வெரி மச் கிஷன். அடுத்த வாட்டி பார்க்கும் போது டிஃபரெண்ட் கண்ணாடி தான் இருக்கும் கண்டிப்பா.
0: கண்டிப்பா மாத்திட்டே இருப்பாங்க மாசம் மாசம். நன்றி நன்றி
2: நன்றி.
0: இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, இதை அடிக்கடி கேறிட்டே இருக்கீங்க, வேற பாட்டு போடுங்கன்னு சொன்னீங்க, ஆனா ஒரு வழியில நம்ம கேட்போம் அந்த பாட்டு.
2: ஜாலியா இருக்கும்,
0: அருண் சந்தோஷப்படுவாரு.
2: அருண் பாய், அருண் பாய் இருக்காருல்ல,
0: வந்துட்டே இருக்கு.
3: யோ யோ கல்யாணத்தை பண்ண சொன்ன கதை சொன்ன கைங்க, பைய

கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள் கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: 60 விழுக்காட்டிற்கு அதிகமான பணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் தொழில் முனைவினை தேர்ந்தெடுத்துள்ளனர். புத்தாக்க வடிவமைப்பு ஆற்றலை வலுப்படுத்த 185 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இவ்வாரம் தொடங்கிய நாடாளுமன்ற கூட்டத்தின் முதல் வாரத்தில் 2026 திருத்தம் செய்யப்பட்ட சாலை போக்குவரத்து சட்டம் அங்கீகரிக்கப்பட்டது. விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தும் சட்டவிரோத பந்தயத்தை களைவதற்கான முன்கூட்டியே செயலாக்க நடவடிக்கையாக இச்சட்டத்தை அமைச்சர் ஆந்தனி லோக் சமர்ப்பித்தார். தற்பொழுது சட்டத்தில் உள்ள சில தளர்வுகள் ஆபத்துகளும் தாக்கங்களும் ஏற்பட்டுள்ளதை அதிகாரிகள் நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது. இந்நிலையில் இவ்வாண்டு இறுதியில் மற்றொரு சாலை போக்குவரத்து சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் என ஆந்தனி லோக் சொன்னார். போதைப்பொருள் அல்லது மதுபோதையில் வாகனத்தை செலுத்தி விபத்தினை ஏற்படுத்தும் தரப்பினர் பாதிக்கப்பட்டவர் அல்லது அவரது குடும்பத்தினருக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்க அச்சட்ட திருத்தம் வகை செய்யும். கடந்த 5 ஆண்டுகளில் தங்களின் சேவையை நிறைவு செய்த பின் ஓய்வு பெற்ற மூத்த ராணுவ வீரர்கள் 26,000 பேரில் 60 முதல் 70 விழுக்காட்டினர் தொழில்முனைவு துறைகளில் கால்பதித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட தரப்பினர் நிபுணத்துவம் வாய்ந்த பல திறன்களை கொண்டிருந்த போதிலும் அவர்கள் பாதுகாவலர் பணிகளை மட்டுமே தேர்வு செய்வர் என்ற கண்ணோட்டத்தை இது மாற்றியுள்ளதை தற்காப்பு துணையமைச்சர் அட்லி ஜஹாரி சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் முன்னாள் ராணுவ வீரர்கள் நலன் அமைப்பு பர்ஹேபாட் வாயிலாக மூத்த வீரர்களுக்கான வேலை வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் முனைப்புகளும் மேற்கொள்ளப்படுவதை அவர் சுட்டிக்காட்டினார். புத்தாக்க வடிவமைப்பு உள்ளிட்ட உற்பத்தி தொழில்நுட்பத்தில் மலேசியாவின் ஆற்றலை வலுப்படுத்த அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சர் மோஸ்டி மலேசிய அறிவியல் கழகத்துடன் இணைந்து 185 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருளாதார விளம்பர புத்தாக்க மேம்பாட்டு ஆய்வுத் திட்டங்கள் மேற்கொண்டுள்ளன. மலேசிய அறிவியல் அறக்கட்டளை MSE வாயிலான இந்த ஒத்துழைப்பு குறிப்பிட்ட தொழில்நுட்ப சந்தையில் 7 விழுக்காடு கட்டுப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும் என்ற நாட்டின் இலக்கிற்கு ஆதரவளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த ஒதுக்கீட்டில் 92 மில்லியன் ரிங்கேட் MSEக்கும் எஞ்சியுள்ள 93 மில்லியன் ரிங்கேட் முதலீட்டுத் துறைகளுக்கும் பயன்படுத்தப்பட்டதாக மோஸ்டி குறிப்பிட்டுள்ளது. நிதியமைச்சின் கழகத்திற்கு சொந்தமான நீர் சொத்துடைமை நிர்வாக நிறுவனம் PAAB தமது 20வது நிறைவாண்டினை கொண்டாடுகிறது. இது நாட்டின் நீர் சேவைகள் துறையின் மாற்றத்தை முன்னெடுத்துச் செல்வதிலும் மக்களின் நல்வாழ்விற்கான நீர் விநியோக பாதுகாப்பை வலுப்படுத்துவதிலும் 20 ஆண்டுகளாக ஆற்றி வரும் அதன் முக்கிய பங்கை குறிக்கிறது. 2006 மே 5 நாள் தோற்றுவிக்கப்பட்ட PAAB நீர் தொழில்துறையினருக்கு 23.4 பில்லியன் ரிங்கிட் கடனுதவி அளித்துள்ளது. அது மட்டுமின்றி அடிப்படை மேம்பாட்டில் 23.84 பில்லியன் ரிங்கிட் முதலீட்டை செய்துள்ளது. வேட்பாளர் நியமனத்துடன் ஜொஹூரின் 16வது சட்டமன்ற தேர்தல் நாளை அதிகாரப்படியாக தொடங்கும். 56 தொகுதிகளில் களமிறங்கும் வேட்பாளர்கள் நாளை நிர்ணயிக்கப்படுவர். காலை 9 மணி தொடங்கி 10 வரையில் வேட்பாளர் நியமனம் நடத்தப்படும் வேளை பின்னர் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும். ஜூலை 7 முன்கூட்டியே வாக்களிப்பு நடத்தப்படும் நிலையில் ஜூலை 11 தேர்தல் நடைபெறும். ஜொஹூர் தேர்தலில் வாக்களிக்க 2.727 மில்லியன் மக்கள் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மனிதவள அமைச்சின் கீழ் செயல்படும் டேலண்ட் காப் நிறுவனம் நாட்டின் மனித மூலதன மேம்பாட்டிற்கு வலுவூட்டும் முக்கிய பொறுப்பை கொண்டிருக்கிறது. இதனை மெய்ப்பிக்கும் வண்ணம் அந்நிறுவனம் பலவித முனைப்புகளின் வாயிலாக இளையோர், பட்டதாரிகள், தொழில் வல்லுநர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் என பலதரப்பட்ட மக்களை எதிர்கால வேலை சந்தைக்கு தயார் செய்து வருகிறது. இந்நிலையில் டேலண்ட் காப்பின் முக்கிய திட்டங்கள் குறித்து அதன் தலைமை நிர்வாக அதிகாரி பிருந்தா மூர்த்தி விவரித்தார்.
1: மை மாஹே டேலண்ட் காப் மூலியமா நம்ம இப்படி ஃபியூச்சர் ரெடி டேலண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்கில்ஸ் தேவைப்படுது. அவங்கள ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஒரு இன்க்யூபேஷன் மாதிரி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒரு 3 months, 4 months, 5 months செக்டர் பேஸ் அவங்கள அந்த ப்ரோக்ராம் மூலியமாக ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம 18 செக்டர் கவுன்சில்ஸ் இருக்கிறாங்களே, அந்த செக்டர் கவுன்சில்ஸ் கூட நம்ம கலாபரேட் பண்ணி அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ டேலண்ட் காப் ஒரு நேஷனல் இன்டர்ன்ஷிப் ஏஜென்சி கூட கசுமா கீழே நம்பி என்ன செய்கிறோம்னா, இப்போ அந்த இன்சென்டிவ்ஸ் ஒரு டபுள் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கம்பெனிஸ்க்கு அவங்க இன்டர்ன்ஸை கொண்டுட்டு வராங்கன்னா அந்த வாய்ப்பு கொடுக்குறோம். And also under my structured internship, ஒரு 5,000 double tax exemption companies க்கு கொடுக்குறோம்.
0: இளையோருக்கான திட்டங்கள் குறித்தும் அவர் மேலும் பகிர்ந்து கொண்டார்.
1: நம்ம ப்ரோக்ராம்ஸ் பொதுவாக யூத்ஸ்க்கு, கிராஜுவேட்ஸ்க்கு, யூனிவர்சிட்டிஸ்க்கு அண்டர் நம்மளோட மை மஹில் ஸ்கில் லேப்பில் நம்ம என்ன செய்கிறோம்னா, எல்லோரும் ஃபியூச்சர் ஐடி டேலண்ட்ஸாக ஸ்கில் பண்ணி அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்குறோம். நம்ம ஜிலாஜா ஜென் ஏஐ அண்ட் மை மஹிர் அந்த ப்ரோக்ராம் மூலயமா நம்ம ஏஐ இப்படி பயக்கிறது. ஸோ அவங்க ரெசுமே செய்கிறதா, ப்ரெசன்டேஷனா, கம்யூனிகேஷன் ஸ்கில், இப்போ அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட்அப், வேலை வாய்ப்பு, அந்த ஏஐயை இப்படி நல்லா பயன்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். அந்த ப்ரோக்ராமில் ஒரு 5,000 வேல்யூ ஆஃப் சர்டிஃபிகேட், ஒரு 20,000 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு மலேசியன் யூத்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம்.
0: தலைநகர் அங்காசபுரியில் மின்னல் பண்பலையின் வணக்கம் மின்னல் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பிருந்தாமூர்த்தி கலந்து கொண்டார். இனி வெளிநாட்டுச் செய்திகள். நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலாவுக்கு அமெரிக்கா, ஸ்பெயின், பிரான்ஸ், ஜெர்மனி ஆகிய நாடுகளை தொடர்ந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளும் உதவிக்கரம் நீட்ட முன்வந்துள்ளன. குறிப்பாக பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள அந்நாட்டிற்கு கள மருத்துவமனையை அனுப்பப்போவதாக பிரேசில் அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா அறிவித்துள்ளார். மேலும் 36 பேர் அடங்கிய தீயணைப்பு குழுவினரும் மீட்பு பணியாளர்களும் அனுப்பப்படவுள்ளனர். அதேவேளை மெக்சிகோ ராணுவ மருத்துவ குழுவினரை அனுப்ப உள்ளதாகவும், இந்த காலகட்டத்தில் வெனிசுவேலாவுக்கு ஆதரவாக தொடர்ந்து துணை நிற்பதாகவும் அதிபர் கிளாடியா ஷென்பம் தெரிவித்துள்ளார். இமாலய மலைத்தொடரில் அமைந்துள்ள பூட்டான் பல்லாண்டுகளாக வெளியுலக தாக்கங்களை கட்டுப்படுத்தி வந்த நிலையில் அந்நாட்டின் பள்ளிகளில் நிகழும் பகடிவதை தொடர்பான காணொளிகள் அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தியுள்ளன. இது சமூக வலைதள பயன்பாடு, பாரம்பரிய விழுமியங்களை சிதைப்பது குறித்த விவாதத்தை தூண்டியுள்ளது. முகநூல் எக்ஸ், ரெடிட், தொலைவரி டெலிகிராம் ஆகிய சமூக வலைதளங்களில் வெளிவந்த இக்காணொலிகளில் இடைநிலை பள்ளி மாணவிகள் மற்றொரு மாணவியை தாக்கும் காட்சிகள் கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளன. ஜப்பான் அதன் தீவு கூட்டங்களை நெருங்கும் இரு வெப்பமண்டல புயலை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 100 மேற்பட்ட விமான பயணங்களை ரத்து செய்துள்ளது. சூறாவளி நிலையிலிருந்து வலுவிழந்து புயலாக மாறியுள்ள மெகாலா வெப்பமண்டல புயல் மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு ஜப்பானை நெருங்கி வருகிறது. இது அப்பகுதியில் ஏற்கனவே கடும் மழையை கொண்டு வந்துள்ளது. எனவே பாதுகாப்பு கருதி ஜப்பான், ஒகினாவா, ககோஷிமா ஆகிய தென் வட்டாரங்களிலிருந்து முறையே 70-50 வான் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்தாட்டம். டி குழு நிலையாட்டத்தில் பராகுவேவுடன் கோலின்றி சமநிலை கண்ட ஆஸ்திரேலியா நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்நிலையில் துருக்கி 3-2 எனும் கோல்களில் அமெரிக்காவை வெற்றி கொண்டது. இருப்பினும் உலகக்கிண்ணத்திலிருந்து துருக்கி வெளியேறியுள்ளது. முன்னதாக நடைபெற்ற ஆட்டங்களில் வெற்றி பெற்றதன் அடிப்படையில் அமெரிக்கா நாக் அவுட் சுற்றுக்கு தேர்வாகியுள்ளது. அவனி போஸ்னியா ஹெர்சகோவினாவுடன் பொருதும். நிறைவாக 2026 ஆசிய இளையோர் வெற்றியாளர் பூப்பந்து. டி குழு நிலையிலான கலப்பு குழு நிலை போட்டியின் வழி மலேசிய அணி வெற்றி வேட்டையை தொடங்கியுள்ளது. ஜப்பானின் யாட்சுஷிரோ சிட்டியில் நடைபெற்ற போட்டியில் தேசிய இளையோர் பூப்பந்து அணி 2-0 என்ற புள்ளிகளில் மக்காவை வீழ்த்தியது. 10 போட்டிகளிலும் அபார திறனை வெளிப்படுத்திய தேசிய அணி 110-47 என்ற புள்ளிகளில் வெற்றி பெற்றது. 60 விழுக்காட்டிற்கு அதிகமான பணி ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் தொழில் முனைவினை தேர்ந்தெடுத்துள்ளனர். புத்தக வடிவமைப்பு ஆற்றலை வலுப்படுத்த 185 மில்லியன் ரிங்கிட் மதிப்பில் திட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். வணக்கம்.

அசுரன் திரைப்பாடலை நாம் தொடக்க பாடலாக கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். மற்றவரை போல வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு வாய்ப்பு குறைவு, ஆனால் நாம் நாமாக வாழ நினைத்தால் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இறைவன் வழங்கியிருக்கும் அழகான இந்த வாழ்க்கையை ரசித்து வாழ்வோம். வெள்ளிக்கிழமைகளில் சுற்றுலா தலங்களை பற்றி நாம் பகிர்ந்து கொள்வோம். பொதுவாகவே இந்த சுற்றுலாவெல்லாம் மேற்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு மன ஆரோக்கியம் அதிகம் மேம்படுவதாக ஆய்வு தகவலில் சொல்லப்படுகிறது. எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் மகிழ்ச்சியாக பிடித்த உறவுகளோடு சுற்றுலா செல்லும் போது அது ஒரு தனி உற்சாகத்தை நமக்கு தருகின்றது. ஆக இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு மணி நேரத்திற்கு நம்ம என்ன பேச போகின்றோம் அப்படின்னா, ட்ரீம் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும் இல்லையா, ஒரு கனவு நாடு, இந்த நாட்டுக்கு நான் போகணும் ஆசைப்படுறேன், இல்ல போயிட்டு வந்த அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அது பயனாக இருக்கும். அங்கு சென்று நீங்கள் பார்த்த அந்த சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாமே. அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3228255338 அல்லது சொல்லிய 3228247468. அடுத்து உங்களுக்காக அணிரிட் கொண்டு வரும் பாடல் இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களோடு நான் பிரேமா கிருஷ்ணன்.

0: எங்க அம்மா பாட்டி காலத்துல சமைச்சது மாதிரி இப்பெல்லாம் யாரும் கருவாட்டு கறி சமைக்கிறதே இல்ல.
1: என்ன அப்படி சொல்லிட்டீங்க? பாபாஸ் மசாலை வரிசையில இப்ப கருவாட்டு கறி மிக்ஸ் வந்திருக்கு. அத சமைச்சு சாப்பிட்டு கருவாட்டு கறி மிக்ஸ வாங்க சொல்லிருக்கா என் தோழி.
0: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ இப்பவே வாங்கிட்டு வந்துடுறேன்.
2: மல்லி, மிளகாய், சீரகம், மஞ்சள், வெள்ளை மிளகு, கருப்பு மிளகு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய், இப்படி நல்ல மனமும் சுவையும் கொடுக்கின்ற அனைத்தும் பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸில் சேர்க்கப்பட்டுள்ளது.
3: பாபாஸ் கருவாட்டு கறி மிக்ஸ்.
4: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
5: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீக மோகன் கலப்படம் உங்களை அங்க சந்தி

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: நிறைவான தமிழ் உங்கள் மனம் நிறைத்துக் கொண்டிருக்கிறது மின்னல் எஃப்எம்.

0: இசை மியூசியம் தொகுப்பில் நாம் இணைந்து இருக்கின்றோம். இன்றைய தலைப்பு உங்களுடைய கனவு நாடு. இந்த நாட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா எந்த இடத்த சொல்வீங்க சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஜோஹர்பார்ல இருந்து அம்மு சாரா அழைச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் அஜய் பிரேமா, நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். அப்புறம் உங்களுடைய கனவு நாடுனா எங்க போகணும்னு ஆசை உங்களுக்கு?
1: என்னோட கனவு நாடு பாத்தீங்கன்னா டிஸ்னிலேண்டுக்கு போகணும்னு ரொம்ப ஆசை எனக்கு.
0: அப்படியா? ரொம்ப பிடிக்குமா அந்த இடத்துக்கு போகணும்னு?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளை இருந்து எனக்கு ரொம்ப ஆசை அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துடணும்னு. ஒரு தடவை
0: அந்த ஆசை இன்னும் நிறைவேறல.
1: இன்னும் நிறைவேறல.
0: கூடிய விரைவில் நிறைவேறட்டும்.
1: நன்றி நன்றி. ரீசனபிளா கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஊருக்கு வரீங்க கலப்பட நிகழ்ச்சி செய்யறதுக்கு வித் லைவ் பேண்டோட.
0: ஆமா ஆமா, அங்கதான் வரோம்.
1: அப்படியா? ஆவலாவும் இருக்கும்.
0: அப்படியா? கலப்பட மாமா அடுத்த வாரம் ஜூலை 4ஆம் தேதி உங்களை எல்லாம் சந்திக்க ஆர்வத்தோட நாங்களும் வரோம். அங்க மறக்காம வந்துருங்க நிகழ்ச்சிக்கு.
1: கண்டிப்பா ஃபேமிலியோட வந்துருவோம்.
0: சரி, என்ன சமையல் வீட்டுல இன்னைக்கு?
1: இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்கா தவு சம்பால் கடுவுக்கிற
0: தவு சம்பால். அதிக கடுவுக்கீரைன்னு சொல்லும் போது சிரிப்பு வந்துருச்சு.
1: இல்ல பிள்ளைங்களா சுத்தி இருக்காங்களா, அதனால சிரிப்பு வந்துருச்சு எனக்கு.
0: ஓ அப்படியா? பிள்ளைங்களாம் கூட இருக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு எல்லாம் சுவையான உணவை சமைச்சிட்டு எங்க கூட அழைச்சு பேசிட்டு இருக்கீங்க. கனவு நாடு உங்க பிள்ளைங்களாவது உங்களை அழைச்சிட்டு போயிடணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நான் சொல்லிட்டு
0: சரி கண்டிப்பா அழைச்சிட்டு போவாங்க. நன்றி அம்மு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க இங்க வந்தோடனே கண்டிப்பா நான் உங்க கூட ஒரு செல்ஃபியாவது நான் எடுத்துடணும்.
0: அப்படியா? சரி, அங்க உங்களை சந்திக்க வரோம். அங்க ஜோஹர் மக்கள் எல்லாரும் அங்க திரண்டு வந்துருங்க. கூலாயில நடக்க போது ஜூலை 4ஆம் தேதி.
1: நன்றி
0: அம்மு. ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க. ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பாத்தீங்கன்னா ஜோஹர் கூலாயில அமைந்திருக்கக்கூடிய த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்கடி லெவல் 1 அங்கதான் வந்து கலப்படும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. அங்க மறக்காம வந்துருங்க. உங்களுடைய கனவு நாடு அப்படின்னா எந்த நாடு சொல்லுவீங்க? நீங்களும் அழைக்கலாம். சொல்லியோ 3-2-2-8-2-4-7-6-8 அல்லது சொல்லியோ 3-2-2-8-2-5-7-3-3.

0: கேக்குதுங்களா சார்?
1: நல்லா கேக்குதுமா, கத்தாதீங்க, மெதுவா பேசுங்க. யாரு யாரு
0: சார்? என் பையனை ஒரு 2 மணி நேரமா காணும் சார். ஒரே பதட்டமா இருக்கு சார்.
1: 2 மணி நேரமா காணமா? இப்பதான் அழைக்கிறீங்க?
0: இல்ல சார், என் பையனை பத்தி சமூக வலைதளத்துல கொஞ்சம் அதிகமா பதிவு செஞ்சுட்டேன்னு இப்பதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு சார்.
1: அதிகமாவா? அதிகமானா
0: அதிகமானா அவனுடைய முதல் பல்லு, முதல் குளியல், முதல் பள்ளிக்கூட பேரு, ஐசி நம்பர் கூட நேத்துதான் பதிவு செஞ்சேன் சார்.
1: நேத்துதான் பதிவு பண்ணீங்களா? அப்ப இதுவே தாமதம் தான்
0: சார். நான் பிள்ளைய காணும் அவசரமா பேசிட்டு இருக்கேன். நீங்க என்ன சார் ஒரு ஒரு இதுல நம்ம பேசிட்டு இருக்கீங்க?
1: பின்ன என்னமா, லைக்ஸ்க்கு ஆசைப்பட்டு பிள்ளையோட தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யும் போது உங்களுக்கு பதறல, இப்ப பதறதா?
0: சார்
1: என்னது,
0: என் பையன் கிடைச்சிட்டான் சார், இங்கதான் இருந்திருக்கான்.
1: நினைவுகளுக்காக பதிவு செய்யுங்க, தப்பு இல்ல. ஆனா பிள்ளைங்களுடைய தனிப்பட்ட விவரங்களை பதிவு செய்யாதீங்க.
0: புரியுதுங்க சார். சிறுவர்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னு இப்ப புரிஞ்சுகிட்டேன்.
1: இப்படிக்கு
0: மின்னல் FM.

0: அசிரமால இருந்து நிமல் அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய கனவு நாடு எங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஆசை லண்டன் போகணும். அந்த லண்டன் நம்ம நிறைய படங்கள் பாக்குறோம், ஆங்கிலம் படம் எல்லாம் பாக்குறோம். சோ அதெல்லாம் அந்த படத்துல வரும்போது அந்த பென்ஹா பிக் பேன் அப்புறம் லண்டன் பிரிட்ஜ் எல்லாம் பார்க்கும்போது என்னோட ஃபேவரட்ல அது அங்க போயிட்டு ஒரு அந்த பிரிட்ஜ் பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்துடணும், அங்க போயிட்டு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை.
0: ரொம்ப நாள ஆசை, எவ்வளவு நாள சின்ன வயசுல இருந்து ஆசைப்படுற மாதிரி இருக்கு.
1: சின்ன வயசுல இருந்து, சின்ன வயசுல இருந்து மிஸ்டர் பீன் எல்லாம் பாக்குறோம். சோ அது வந்து யூகே தானே. சோ அந்த பின்னால சரௌண்டிங் எல்லாம் பார்க்கும் போது அந்த பில்டிங்ஸ் அந்த ஹிஸ்டரிக்கல் மொனுமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ரொம்ப பார்க்கும் போது நம்மளுக்கே ஒரு சிலுக்கம், அது நேர்த்தியா பாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. நிறைய எந்த இது பார்த்தாலும் அந்த இப்போல தமிழ் படத்துல கூட அந்த பாட்டு காட்சிக்கு பின்னால கூட வருது. அது இன்னமும் ஒன்னும் கூட ஆக்கிருச்சு. கண்டிப்பா ஒரு நாள் நான் போயிருவேன், அது எப்பன்னு தெரியல.
0: வாய்ப்பு கிடைக்கும் நிமல், நீங்கள் பேசும் போதே எங்களுக்கு புரியுது அவ்வளவு ஆர்வத்தோட இருக்கீங்க. உங்களுக்கு கூடிய விரைவில் நீங்க லண்டன் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் அமையட்டும்.
1: கண்டிப்பாக, நன்றி. வணக்கம்.
0: நன்றி.

0: எல்லாத்துக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. இப்ப
1: ரொம்ப நேரத்து போயிட்டு வந்தேங்க.
0: கனவு நாடுன்னா எங்க போகணும்னு ஆசை உங்களுக்கு?
1: ஜப்பான். ஜப்பான் போயிட்டு வரணும்னு எனக்கு ஆசை.
0: சரி, இப்ப நீங்க பொதுவா பாரிஸ் போயிருக்குன்னு சொன்னீங்க, அப்புறம் லண்டன் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. அங்கெல்லாம் போயிட்டு வந்த போது அங்க ஏதாவது மறக்க முடியாத சுவாரஸ்யமான அனுபவம் எதுவும் கிடைச்சா?
1: நிறைய கிடைச்சிங்க.
0: சொல்லுங்க.
1: எப்படின்னு சொன்னா, ஒரு வாழ்க்கை வாழ்றோம், குறிப்பிட்ட ஒரு சதுரத்துக்குள்ளேயே வாழ்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்ப இந்த உலக நாட்டுக்கு போயிட்டு வரும்பொழுது நம்மளோட சிந்தனைகள் வந்து இன்னும் நல்லா ஒரு சிறப்பா ஒரு வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
0: அதாவது பல்வேறு தரப்பு மக்களை வந்து அங்க நீங்க சந்திக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கும், ஒரு புத்துணர்வு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த சுற்றுலா போயிட்டு
1: பிறகு. நமக்கும் அந்த உணர்வு.
0: சரி, ரொம்ப நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க.
1: ரொம்ப நன்றி.
0: ரொம்ப நன்றி.

மதுஸ்ரீ குரலில் இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 1:53. மீண்டும் கலப்படும் ஜோஹர் நேயர்களே, உங்களை சந்திக்க நாங்கள் வருகின்றோம். எங்கே எப்பொழுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹர் குலாயில் அமைந்திருக்கக்கூடிய த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 அங்க இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் கலப்படும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை மேற்பார்வையில் நம் நாட்டு கலைஞர்களின் சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சியாக உங்களை கவரும் வகையில ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நம் நாட்டு கலைஞர்களை குறிப்பாக பாத்தீங்கன்னா ஜோஹர்ல இவங்கெல்லாம் ரொம்ப பிரபலமான கலைஞர்களை கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ் மற்றும் பிரிய சகி இவர்களுடைய படைப்புகளை நீங்க கண்டு ரசிக்கலாம். ஆடல் பாடல்கள் அப்புறம் நம்ம நகைச்சுவை நடிகர்கள் நண்டு, ரமேஷ், ஷான் இவங்க எல்லாமே வராங்க. அப்புறம் மின்னலம் அறிவிப்பாளர்கள் நாங்களுமே வரும். எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். உங்களில் ஒருவர் உங்களுக்கான வாய்ப்பும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். ஆக குடும்பத்தோடு மறக்காம வந்துருங்க. July 4 அடுத்த வாரம் சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு உங்களை அங்கு நாங்கள் சந்திக்கின்றோம். கலப்படம்ங்க, கலப்படம் நீங்கள் எதிர்பார்த்த நிகழ்ச்சியை. சரி, அடுத்து சித் ஸ்ரீராம் கொண்டு வரும் பாடல்.

0: நான் கொஞ்சம் பேசணும், ஏன்னா நீங்கள் தடுமாறும் போது. ஓடி வந்து கைப்பிடிச்சு, ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மீன் நல்ல ஃபேம்.
1: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் சிவசங்கரே கணபதி. ஜஹூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இதுவரை 593 வேட்புமனு பாரங்கள் விற்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் SPR தலைவர் டத்துஸ்ரீ ரம்லான் பின் டத்துஹாரூன் தெரிவித்துள்ளார். நாளை அம்மாநிலத்தில் உள்ள 56 தொகுதிகளில் வேட்பாளர் நியமனம் நடைபெறும். ஜூலை 11 நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ள மாநில தேர்தலில் 2.727 மில்லியன் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். கடந்த ஆண்டு நாட்டின் 5 மாநிலங்கள் ஆழ்வளச் சந்தையில் மகளிரின் பங்களிப்பை தேசிய இலக்கான 56.6 விழுக்காட்டை கடந்துள்ளன. இதில் புத்ராஜயா மிக அதிகமாக 79.7 விழுக்காடு மகளிர் பங்களிப்பை கொண்டிருப்பதாக 2025 ஆழ்வளச் சந்தை புள்ளியியல் தரவுகள் காட்டுகின்றன. இதில் சிலாங்கூர் 70.7 விழுக்காட்டுடன் 2 நிலையிலும், கோலாலம்பூர் 66.9 விழுக்காட்டுடன் 3 நிலையிலும் உள்ளன. மலாக்காவும் பினாங்கும் முறையே 4-5 நிலையில் உள்ளன. தலைநகர் ஜலான் ஹாங்லக்யூ சாலையில் அமைந்துள்ள தங்கும் விடுதிக்கு முன்புறம் காவல்துறை வாகனத்தை நோக்கி கற்களை வீசிய சாலையோரம் வசிக்கும் மியான்மர் நாட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தின்போது 40 மதிக்கத்தக்க வாடவர் பொதுமக்களின் உதவியுடன் கைது செய்யப்பட்டதாக டாங்வாங்கி காவல்துறை துணைத் தலைவர் சூப்ரிண்டன்டன் நுசுலான் மொமட்டின் தெரிவித்தார். மனநலம் பாதிக்கப்பட்டவர் என நம்பப்படும் அவ்வாடவர் நேற்று தொடங்கி நாளை வரை தடுத்து வைக்கப்படுவார் என அவர் கூறினார். ஸ்பெயின், போர்ச்சுகல் ஆகிய நாடுகளில் உள்ள குகைகளில் 2000 பழமையான மனித மரபணுக்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது மனித மரபணுக்களை பராமரிக்கும் ஆற்றலை குகைச்சுவர்கள் கொண்டிருப்பதை மெய்ப்பிக்கும் முதல் ஆதாரமாக உள்ளது. பிரித்தெடுத்தல், வரிசைப்படுத்தல் ஆகிய நுட்பங்களை பயன்படுத்தி திரட்டப்பட்ட இந்த மரபணுவின் வழி அதன் பாலினம், வம்சாவளி போன்ற கூறுகளை அறிந்து கொள்ள இயலும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கிண்ண கார்பந்து. துனிசியாவை 4 சுழியம் என்ற கோல்களில் வீழ்த்திய ஜப்பானின் வெற்றியை அரசியல் பிளவுகளை கடந்து சீன கார்பந்து ரசிகர்கள் கொண்டாடி மகிழ்ந்துள்ள நிலையில், அந்த சூரிய உதய நாட்டின் வெற்றி இதர ஆசிய நாடுகளுக்கு ஓர் ஊக்கமாக அமையும் என அதன் தலைமை பயிற்றுநர் ஹஜிமே மொரியாசு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 2002 பிறகு உலகக்கிண்ண கார்பந்து அரங்கில் விளையாடும் வாய்ப்பு சீனாவுக்கு இன்னும் கிட்டவில்லை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த பிற்பகல் 2 மணி ஆனதுமே சரி, பழைய பாடல் கேட்க நீங்க தயாராக இருப்பீங்க சொல்லி எதிர்பார்க்கின்றோம். இன்றைக்கும் நீங்கள் பாடலை அழைத்து விரும்பி கேட்கலாம். ஆனால் சிலர் பாத்தீங்களா, என்னுடைய வாழ்க்கை, எனது குடும்பம், என் தேவைகள், என் விருப்பங்கள் என ஒரு வட்டத்துக்குள் தான் வாழ்க்கையை நடத்துகின்றார்கள். சிலர் பாத்தீங்கன்னா, வாழ்வில் வட்டம் போட்டு வாழ்வதற்கு வாழ்க்கை என்ன காகிதமா, வட்டம் போட்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல, வசந்தமான தேடுதலில் தேவைகள் நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்ச விஷயங்கள், மனசுக்கு பிடித்த விஷயங்கள்லாம் நான் செய்ய ரொம்ப ஆசைப்படுவேன். ஒரு காணொளி பார்த்தேன், ஒரு வயதானவர், அவர் வந்து ஊஞ்சல் ஆடுவதுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, துள்ளி குதித்து கொண்டு போய் அந்த ஊஞ்சல் ஆடுவதை பார்க்கும்போது அவங்க மனசுக்கு பிடிச்சதை வாழ்றாங்க. நீங்க எந்த ரகம், எப்படி நீங்க இருப்பீங்க? இல்ல மற்றவங்க எல்லாம் ஏதாவது சொல்வாங்க, அதனால நான் வயதாயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்பீங்களா? இல்லைங்க, என் மனசுக்கு பிடிச்சது நான் செய்வேன் அப்படின்னு நினைப்பீங்களா? உங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு பிடித்த பாடலும் இன்று நீங்கள் அழைத்து கேட்கலாம். 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 3-2-2-8-2-4-7-6-8.

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
2: எல்லாருக்கும் வணக்கம். வர ஞாயிற்றுக்கிழமை 2:15 மோனேஷ் நேரின் குரல் வராரு. 2:15 மின்னல் எஃப்எம் கேளுங்க. சரியா, நான் போயிட்டு வரேன்.
0: ஒரு நேரின் குரல்

0: இசை மியூசியம் தொகுப்பில் பழம் பாடல்கள் ரசித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஒரு வட்டத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையை வாழ விரும்புவீங்களா, இல்ல மற்றவர்கள் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்கு பிடித்த வாழ்க்கையை நான் வாழ்வேன் அப்படின்னு நினைப்பீங்களா? சுபாங்கல இருந்து சீதா அழைச்சிருக்காங்க. சீதா என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம்.
1: நம்மளுக்கு பிடிச்ச வச்சு செய்யறது எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து வட்டத்துக்குள்ளே இருந்து நம்ம வந்து ஒரு கிணத்து தவளையா இருக்க நம்ம விரும்ப மாட்டோம்.
0: அப்படியா? என்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப செய்ய ஆசைப்படுவீங்க?
1: நாலு இடத்துக்கு போய் தெரப்பியோ இல்ல ஒரு ஏதாச்சும் ஒரு முன்னேற்றத்துக்கான என்னென்ன வழிமுறை இருக்குன்னு அது வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி போயிட்டு இருப்பேன்.
0: அப்படிங்களா? சரி, என்ன பாடல் வேண்டும் கீதாவுக்கு?
1: எனக்கு நேற்று இந்த பாட்டு நான் கேக்குன்னு கால் பண்ண உங்களுக்கு கிடைக்கல. நெஞ்சில் ஒரு ஆலய படத்துல வந்து சொன்னது நீதானா சொல் சொல் சொல் என் உயிரே அந்த பாட்டு எனக்கு வேணும்.
0: சொன்னது நீதானா? ஆமா, உங்களை கேக்குறேன். சொன்னது நீதானா அந்த பாடல கேக்குறது நீங்க
1: தானா?
0: சரி, உங்களுக்கான பாடல் அடுத்து ஒளிபரப்பு செய்கின்றோம். நன்றி.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.
1: உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026, இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறதுக்கு கூட 1000 காட்டு சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பார்க்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன். யார் பேசுறது?
0: லாரன்ஸ் மனோ பேசுறாங்க. தலவந்தாலிருந்து
1: சொல்லுங்க ஐயா, வட்டத்துக்குள்ள வாழ ஆசைப்படுவீங்களா இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்க மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல சொல்லிட்டு நீங்க செய்வீங்களா?
0: நான் வந்து நம்ம பெரும்பாலும் வந்து லைஃப்ல பாத்தது வந்து யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டே
1: இருந்தாங்களா,
0: எதுவுமே சாதிக்க முடியாது.
1: சரி,
0: நம்ம என்ன நினைக்கிறோமோ அது படி போய்கிட்டே இருக்க வேண்டியதான்.
1: அப்படியா?
0: நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசை. அது
1: கேட்டீங்களா,
0: சவுத் ஈஸ்ட் தென்கிழக்கு ஆசியா எல்லா நாட்டுக்கு
1: போயிருக்கேன்.
0: ஆனா ஆஸ்திரேலியா போகணும் தான் ரொம்ப ஆவலா இருக்கு.
1: சரி, அது ஒரு மணிக்கு கேட்ட கேளுக்கு 2 மணிக்கு நீங்க பதில் சொல்றீங்க. சரி,
0: பரவாயில்ல.
1: பரவாயில்ல. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
0: எனக்கு வந்து காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
1: அந்த பாடல் பிடித்த பாடல்
0: காவேரி ஓரம். அந்த பாட்டு
1: கொஞ்சம் பாடுங்க.
0: காவேரி ஓரம் கவி சொன்ன காதல் கதை சொல்லி நான் பாடுவேன். அவர் பாடகிறே இருந்தாலும் சுஷிலா குரல் நம்மளால பாட முடியாது. நன்றிங்க, நன்றிங்க.

0: கண்ணில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையிலில்
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே

0: தொட்டு பழக பழக உடல் துவண்டிருக்கு, உள்ளம் துணிந்து வந்தேன் உன்னை துடிக்க வைக்க, உள்ளம் துணிந்து வந்தேன் உன்னை துடிக்க வைக்க.
1: தி எம் சவுந்தரராஜன் குரலில் இனிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். நேரம் பிற்பகல் மணி 2:35. தண்டபாணி தேசிகர் இன்று அவருடைய நினைவு நாள். கர்நாடக இசை பாடகர், திரைப்பட நடிகர், சிறந்த இசையமைப்பாளர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசைத்துறை தலைவராக 15 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கின்றார். 1972 June 26 அவர் காலமானார். நந்தனார், பட்டினத்தார், தாயுமானவர் போன்ற படங்களில் அவர் நடித்திருக்கின்றார்.

தண்டபாணி தேசிகர் அவர் பாடிய பாடலை தான் நாம் கேட்டு ரசித்தோம். இன்று அவருடைய நினைவு நாள். கர்நாடக இசைப்பாடகர், திரைப்பட நடிகராக சிறந்த இசையமைப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். சரி, இன்றைய இசையும் இசையும் தொகுப்பில் உங்களுக்கு பிடித்த பாடல்களை அழைத்து நாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் ஒரு வட்டத்துக்குள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து இருப்பீங்களா, இல்லை எனக்கு பிடித்த விஷயங்கள் சின்ன சின்ன குறும்பு, எனக்கு வயதானாலும் பரவாயில்ல நான் இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்வேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைத்து எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது சொல்லிய 3-2-2-8-2-4-7-6-8.

0: அப்பயே இருக்கா இல்லையா? காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன, சமையல் அறையினா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா? எப்படிங்க
1: பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவா கஷ்டமா இருக்கு?
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM-இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: பேபி மாரியப்பன், இன்னும் குழந்தைத்தனமாக இருக்கக்கூடிய பேபி மாரியப்பன் அழைச்சிருக்கீங்க. அந்த சிரிப்பை கேட்கும் போதே அவள் அழகா இருக்கு. சொல்லுங்க, நீங்க எப்படி உங்களுடைய வாழ்க்கையில எப்படி வட்டத்துக்குள்ள வாழ ஆசைப்படுங்களா, இல்ல பிடித்த விஷயம் எல்லாம் செய்வீங்களா?
1: இல்ல இல்ல இல்ல, எல்லா வேலையும் செய்வேன். ஆடுவேன், பாடுவேன், வயலின் வசிப்பேன், பூச்செடிங்களோட பேசுவேன், செடிங்களோட பேசுவேன். இருக்கேன், இருந்தாலும் அவ்வளவு தலதலன்னு வந்திருக்கேன். உங்ககிட்ட அம்மா பிள்ளை வரும் எங்களுக்கு.
0: அப்படியா?
1: அப்படித்தான். தண்ணி ஊத்தம்ல வலது கைய இப்படி நீட்டிட்டு எடுத்த கையில தண்ணி ஊத்து, என்னோட அன்பெல்லாம் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஊத்துவேன்.
0: செடிகளோட பேசுவீங்க?
1: ஆமா பேசுவேன்.
0: என்ன சொல்லு உங்ககிட்ட திருப்பி செடிகள்லாம்
1: என்ன சொல்ல? அம்மா நல்லா பாத்துக்குங்க, அப்பதான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும், நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவேன்.
0: அங்க இயற்கையோடு பேசக்கூடிய பேபி மாரிப்பெண் வந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் செய்வீங்கன்னு சொல்றீங்க.
1: ஒரு பாட்டுமா, ரொம்ப காலம் ஆச்சு அந்த பாட்டை கேட்டு. அதோட ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். என்னோட மகளுக்கு பிறந்த நாளே
0: என்றா,
1: லண்டன்ல இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க புஷ்பலதா.
0: அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து யாரெல்லாம் சொல்லிட்டு
1: போறீங்க? அவங்க கணவர் வந்து சிவஞானேஸ்வரன், மகள் மகிஷா வர்ஷனா, மகன்க வந்து திரன் தினேஷ், தங்க மருங்க சுகந்தி, கவிதா, வனிதா, தம்பி கந்தா, அம்மா பேபி மாரியப்பர் எல்லாம் சொல்லிக்கிறோம். என்ன பாட்டு தெரியுமா? பின்னாக பிறந்தவற்றின் கண்ணுறக்கம் இறந்த உரை.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்கான பராமரிப்பு முனைப்புக்கு வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் 200 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கியுள்ளது. இஃது 2023 முதல் 4 ஆண்டுகளை உள்ளடக்கியது. அந்த வகையில் ரீபாய் அமைப்பின் மூலம் இதுவரை 1478 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 279 மில்லியனுக்கும் மேற்பட்டு உள்ளது என்று அமைச்சர் நாகோர்மிங் கூறினார். கடந்த மாதத்தில் மலேசியா 327.6 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான வர்த்தகத்தை பதிவு செய்தது என்று மலேசிய புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. 2025 இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் ஏற்றுமதி 57.4 பில்லியன் ரிங்கிட் அல்லது 45.3 விழுக்காடு அதிகரித்துள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டத்துஸ்ரீ டாக்டர் முகமது உசிர் மஹிதீன் கூறினார். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நியமனம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் மையங்களுக்கு அருகில் உள்ள சில முதன்மை சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும் அல்லது மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்படும். பாதுகாப்பு கருதியும் வேட்பாளர் நியமனம் சீராக நடைபெறுவது உறுதி செய்யவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில காவற்படை தலைவர் டது அப்துல் ரஹமான் ஆர்சா தெரிவித்தார். வடகொரியாவை எதிர்கொள்ளும் வகையில் 500,000 போர் வீரர்களுக்கு திருகுருதிகள் பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆயுத அமைப்புகளை விநியோகிப்பதன் மூலம் தென்கொரியா தனது திருகுருதி பலத்தை விரிவுபடுத்த உள்ளது. அத்துடன் தரைப்படை, கடற்படை, வான்படை என 2029 110,000 திருகுருதியை தயாரிக்கவும் ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தற்காப்பு அமைச்சர் ஆன்கியூபா கூறினார். ஐநா இடைக்கால படை யூனிஃபில் டிசம்பரில் தனது பணியை நிறைவு செய்த பிறகு லெபனானில் பன்னாட்டு கூட்டணியை அமைக்க பிரான்சும் இத்தாலியும் இணங்கியுள்ளன. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெல்னி தென் பிரான்சில் உள்ள ஆன்டபஸ் நகருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள வேளை பிரான்ஸ் அதிபர் எமானுவல் மேக்ரோன் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த முனைப்பு லெபனானில் தீவிரமடைந்து வரும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2026 ஃபிஃபா உலக கிண்ணம் டி குழு இறுதி ஆட்டத்தில் அமெரிக்கா 3-2 என்ற கோல் கணக்கில் துருக்கியிடம் வீழ்ந்தது. இருந்தும் இந்த தோல்வி அமெரிக்காவின் உத்வேகத்தை பாதிக்காது என்று அதன் பயிற்றுநர் மொரிஷோ போச்சட்டினோ சூளுரைத்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

இசையும் இசையும் தொகுப்பில் நாம் இணைந்திருக்கின்றோம். இனிமையான பாடல்கள் ரசிக்கும் நேரத்தில் உங்களுடைய வாழ்த்தையும் நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம். ஆம், இதயம் நிறைந்த வார்த்தைகளோடு உங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிரும் நேரம் தான் இது. உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நிறைவு நாள் வாழ்த்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள போறீங்க. எப்படி பகிர்ந்து கொள்வீங்க? டிக்டாக் நேரலையில, மின்னல் எஃப்எம் டிக்டாக் நேரலையில நீங்க வாங்க. அங்க வந்து யாருக்கெல்லாம் இன்று பிறந்த நாள் அல்லது திருமண நிறைவு நாள் கொண்டாட போறாங்களோ அவங்களுக்கு நீங்க வாழ்த்த சொல்லலாம். இப்போ விருட்சாகமான பாடல் உங்களுக்காகவே.

0: கயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்ஸ்.
1: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
2: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் 7:00 முதல் 8:00 உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
1: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். டாக்டர் பர்ன் அவர் பாடிய மெட்ரோ மாலை திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடலை தான் நாம் கேட்டு ரசித்தோம். இசையும் இசையும் தொகுப்பில் இணைந்திருக்கின்றோம். இந்த பக்கமா பாத்தீங்கன்னா மின்னல் எஃப்எம் டிக்டாக் வழியாக நேரலையில நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்றைய பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள், திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கு வாழ்த்தை வந்து நம்ம பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆக டாக்டர் எஸ் எம் ராமன் இன்று திருமணம் செய்து கொண்ட புது மன தம்பதிகளுக்கு மனமார்ந்த வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஆனா பேர் சொல்ல மறந்துட்டாரு, யாரு அப்படின்றத சொல்லல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சக்திவேல் அக்கா திருமதி ஆ பிரேமா குமாரி அவருக்கு இன்று பிறந்த நாளாம். ஆக வாழ்த்து வந்து சொல்லியிருக்கின்றார். அவரை தொடர்ந்து இன்னும் நீங்களும் வந்து வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மின்னல் எஃப்எம் டிக்டாக் நேரலையில வாங்க. அங்க இன்று பாத்தீங்கன்னா அவர் பிங்க் கலர்ல அந்த வர்ணத்துல ஆடை அணிந்து உங்களோட பேசிட்டு இருக்க வாங்க. எல்லாரும் வந்து கருத்து பதிவு எல்லாம் செய்துட்டு இருக்கீங்க, ஹலோ சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லோருக்குமே எங்களுடைய அன்பான வணக்கம். வாங்க இப்ப ஹரிச்சரன் கொண்டு வரும் பாடல்

0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: பொன்னி, இதுதான் இவ்வார சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி, மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவலதா இந்த பொண்ணு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வாரம் சனிக்கிழமை 7:15 PM பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

அஜீஸ் அனிரோட் பாடிய பாடலை கேட்டோம். இசையும் இசையும் தொகுப்பில் டிக்டாக் நேரலையில வந்து நம்ம வாழ்த்து நேரம் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கின்றது. ஆக இப்போல இருந்து இப்போ பொங்கலன் அங்கிருந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் தன்னுடைய மகளுக்காக குகனேஸ்வரிக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்து சொல்லி இருக்கிறாரு. அவரை தொடர்ந்து தனபாலன் சிங்கப்பூர்ல இருக்கிறாராம். அவருடைய அப்பா யோகா வந்து வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்க. தேஜாஸ்ரீ அவங்க வந்து தன்னுடைய நண்பர்கள் யூகேம அங்க நண்பர்கள் ஜி காம் இபுசேல படித்த மாணவர்களுக்காக அவர் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். ஆக எல்லோருக்காகவும் இந்த பாடல் நீங்களும் வாழ்த்தை வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மின்னல் FM டிக்டாக் பக்கம் வாங்க, அங்க வந்து பகிர்ந்து கொள்ளலாம்.

உதயநாராயணன் அனுராதா பாடிய பாடல், அது ரொம்ப உற்சாகமான பாடல், கண்ணம்மா கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்த பாடலை கேட்பதற்கு முன்பு இந்த பக்கமாக வாழ்த்து சொன்ன பெயர்களை படிக்கலாம். விமலா சின்னையா நாளை வந்து கனகேஸ்வரனுக்கு திருமணமாம், ஆக அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அப்புறம் சந்திரன் பாக்கியம், அவங்களுக்கு வந்து திருமண நிறைவு நாள் கொண்டாடுறாங்க, வாழ்த்துகின்றவர்கள் லோகி சிவமணி சுங்கை சிடுவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஜூன் 30 பார்த்தீங்கன்னா கலை வந்து தன்னுடைய நண்பர் அல்ல மாமாவுக்காக ராஜா அவருக்காக வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தம்பி யசோதரன் அவருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. தனா, ஓ இரட்டையர்களாம், தம்பி யசோதரன் மற்றும் யசோதரன் ராஜ் இருவருக்கும் வந்து தனா அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சாந்தா கிருஷ்ணன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, தமிழ் அரசி இன்றைய பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, ஜொஹூர் சேர்ந்தவங்க அவங்களுக்கும் வாழ்த்து சொல்கிறாங்க. இப்போ ஜொஹூர் பாரு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த ஜூலை 4 உங்களுக்காகவே கலப்படும் நிகழ்ச்சி வந்து நம்ம அங்கே தான் வந்து நடத்த போகின்றோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொஹூர் குலையில் அமைந்திருக்கக்கூடிய த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் தான் இந்த கலப்படும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேண்ட் அங்கே இசை பார்வையில், அவங்களோட இசை பார்வையில் நம் நாட்டு கலைஞர்கள் சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சியாக அமைய போகின்றது. கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ் மற்றும் பிரிய சகி இவங்களுடைய அட்டகாசமான படைப்புகள் எல்லாம் நீங்க ரசிக்க போறீங்க. ஆடல் பாடல் நகைச்சுவை விருந்தெல்லாம் வழங்குறதுக்காக இங்கிருந்து பாத்தீங்கன்னா தலைநகர்ல இருந்து நண்டு ரமேஷ் அவரும் ஷானும் வராங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகளையும் வெளிக்காட்டும் தளமாக அங்க இருக்க போது உங்களில் ஒருவர் அந்த அங்கத்திலையும் நீங்கள் கலந்து கொள்ளலாம். சரியா, மறக்காம ஜூலை 4 ஜொஹூர் பாரு நேயர்கள் நிச்சயம் நீங்கள் கலந்து கொள்ளலாம். இந்த பக்கம் டிக்டாக் நேரலையில பாத்தீங்கன்னா இப்ப நேயர்கள்லாம் இருக்கீங்க, வாழ்த்து தெரிவித்துட்டு இருக்கீங்க. ஜொஹூர் பக்கமா நாங்க வரோம், நீங்க அங்க வந்து எங்களை சந்திக்கலாம். செல்வி தனுஜா, சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தாத்தா ராமன் வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 44 திருமண நிறைவு நாள் கொண்டாடுறாங்களா, ஷொபிதா ராஜேந்திரனோட அம்மா அப்பாவுக்காக வாழ்த்து தெரிவித்திருக்கிறாங்க. இவர்கள் அனைவருக்காகவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.

சின்மயி சத்யா பாடிய பாடலை நாம் கேட்டோம். எங்கேயும் எப்போதும் அந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருள் வந்து அந்த துணி வந்து பற்றும், அந்த பேருந்து போய்கிட்டு இருக்கும், அதற்கு பிறகு விபத்து ஒன்று நடைபெறும், அந்த விபத்துக்கு பின்னால் என்னெல்லாம் நடைபெறுது அப்படின்றது தான் அந்த திரைப்படத்தில் மிக அழகாக காட்டப்பட்டு இருக்குமே. அங்க ஒரு விபத்து அப்படின்னும் போது கண் இமைக்கும் நேரத்தில் நடைபெற்று முடிந்து விடுகிறது. அதனால பாதிக்கப்படுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். ஆக எப்பொழுதும் சரி, சாலையில் செல்லும் போது பாதுகாப்பாக நாம் செல்வோம், மற்றவர்களுடைய பாதுகாப்பிலும் நாம் கவனம் செல்வோம். இந்த கைபேசியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு செல்வதை இதெல்லாம் தவிர்க்க வேண்டுமே. சரி, இந்த பக்கமாக மின்னல் எஃப்எம் டிக்டாக் நேரலையில நம்ம வாழ்த்து வந்து பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். மகேஷ் வந்து யமுனாவுக்கு இன்று பிறந்தநாளாம் வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். மரியா இன்று பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அவங்களுக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. சுசிலா பெருமாள் தன்னுடைய மருமகள் அமுத மலருக்கு வந்து பிறந்தநாள் ஆக வாழ்த்துகின்றார்கள். கணவர் சதீஷ்குமார், யாதிரன், திவினா ஆகியோர், அஞ்சலை அவங்களுக்கு வந்து 73 வயது பிறந்தநாள். லட்சுமி ஆறுமுகம் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. சுரேன் என்ன சொல்லியிருக்காருன்னா, மின்னல் எஃப்எம் கேட்கும் போது பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சுரேன் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. 27 ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா 11 திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடிய சதீஷ் முருகன் அவங்களுடைய மனைவி மித்தலி ரீனி அவங்க வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா 30 ரேவு அவங்களுடைய மாமனாருக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. ஜூன் 30 வாழ்த்து அவர் வந்து பிறந்தநாள் கொண்டாட போறாராம், அவருக்கும் எங்களுடைய வாழ்த்து. ராமன், அவர் பேர் வந்து ராமனா, அவருக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஓகே, பூவா அவங்க வந்து தன்னுடைய மகள் பாலா வந்து தன்னுடைய மகள் பூவாக்காக வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரு. எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்து. ஜூன் 27 வர்ணிகா அவங்களுக்கு வந்து பிறந்தநாள். ராதா சுரேஷ் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இப்படியாக உங்களை அன்பை வந்து அப்படியே பகிர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. யார் பேரும் விடுபடக்கூடாது என்பதற்காக எல்லாருடையும் பெயரையும் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். 49 திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடிய அம்மா அப்பா அவங்களுக்காக வாழ்த்து சொல்றாங்க. பேர் சொல்லலை. சிவனீசன், பிரேமா, மோகன், கவிதா, தீன், அப்பா அம்மா பேர் சொல்ல மறந்துட்டாங்க. அவங்களுக்குமே எங்களுடைய மனமார்ந்த திருமண நிறைவு நாள் வாழ்த்து. அப்புறம் இந்த பக்கமாக வந்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யார் இருக்கா, ஆக எல்லோருடைய பெயரையும் பெயர் பட்டியலும் நான் வந்து படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். கணகீஸ்வரன், மனோரஞ்சிதம், ஜீவராஜ், முகிலா, நாளை திருமணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல முடியுமா பிரேமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. விமலா, உங்களுக்கும் அவங்களுக்காக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து நாங்கள் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆக இன்று பிறந்தநாளை கொண்டாடக்கூடியவர்களும் சரி, திருமண நிறைவு நாள் கொண்டாடக்கூடியவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இத தான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மோத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிடா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க
2: எங்க
0: அட கலப்படத்துக்கு தாங்க.
3: இசையும் இசையும் தொகுப்பில் தொடர்ந்து இடம்பெறுவது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அஹ்மது உசைன் அன்வரி.
5: அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில்லதி நஸ்தஃபா அம்மா பஅத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن يغلل يأتي بما غل يوم القيامة صدق الله مولانا العظيم அலவச்ச அருளாளன் நிகரச்ச அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும்

அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அன்பு நேயர்களே, இனிய மார்க்கம் நிகழ்ச்சியின் வழியாக ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு நேயர்களே, ஏமாற்றாதே என்றால் உண்மைக்கு புறம்பான சில செய்திகளை சொல்லி அடுத்தவர்களை நம்ப வைப்பது. ஏமாறாதே என்றால் கவனக்குறைவாக நாம் இருப்பது. இந்த இரண்டையுமே இஸ்லாம் மார்க்கம் தடுத்துள்ளது. மனிதனாக பிறந்த அனைவரின் ஆசை எப்படியாவது சாதிக்க வேண்டும், எப்படியாவது வசதி வாய்ப்புகளை பெற வேண்டும். இவ்வாறான ஆசைகள் மனிதனுக்கு வரத்தான் செய்யும். அன்பு நேயர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுக்கு தங்கத்தின் இரண்டு ஓடைகள் கிடைத்தாலும் மூன்றாவது ஒன்று கிடைக்காதா என்று தேடுவான். இவனுடைய ஆசை எந்த அளவிற்கு என்றால், பொருளை அடைய வேண்டும் என்ற இந்த ஆசை கடைசியில் மண்ணுதான் அவனுடைய ஆசையை நிரப்பும் என்றார்கள். அப்படி என்றால் மரணம் வரை அவனின் ஆசை இருந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் உணர்த்துகிறார்கள். இந்த ஆசைகளால் எப்படியும் வாழலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்படும் போதுதான் மனிதன் பிறரை ஏமாற்ற முற்படுகிறான். பிறரை ஏமாற்றுதல் என்பது உண்மைக்கு மாற்றமான சில செய்திகளை சொல்லி நம்ப வைத்து ஏமாற்றுவது. இது இஸ்லாம் தடை செய்துள்ளது. அன்பு நேயர்களே, வியாபாரத்தில் பொருள் அளவை குறைப்பது, விற்பனை பொருளில் உள்ள குறைகளை மறைப்பது, பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்வது, கடன் பெற்றுவிட்டு திரும்ப தராமல் இருப்பது, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பொய் வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றுவது, இவை அனைத்தும் கடுமையான பாவமாகும். பிறரை ஏமாற்றுவது என்ற இந்த பாவமான காரியத்தை முதலில் செய்தவன் இபிலிஸாகும். உண்மைக்கு மாற்றமான சில செய்திகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ப வைத்து ஏமாற்றினான். அதன் காரணமாக அவன் அல்லாஹுவின் சாபத்தை பெற்றான் என்று குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் நம்மால் விளங்க முடிகிறது. அன்பானவர்களே, உலகத்தில் மனிதனுக்கு பொருள் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் அந்த பொருளை எவ்வழியில் நாம் அடைய வேண்டும், எவ்வழியில் அதை செலவு செய்ய வேண்டும் போன்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எந்த வழி வேண்டுமானாலும் அடைந்து கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம் என்று நாம் நினைத்து கொண்டால் உலக வாழ்க்கையில் வேண்டுமானால் நாம் தப்பித்து விடலாம். ஆனால் மறுமையில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வந்துவிடும். அன்பு நேயர்களே, அல்லாஹ் தனது அருள்மறையிலே சொல்லுகிறான், மோசடி செய்தவன் நாளை மறுமையில் அவன் செய்த மோசடியை சுமந்து கொண்டு வருவான். வியாபாரத்தின் மூலம் நாம் மோசடி செய்திருந்தால், நண்பர்களுக்கு வாக்களித்து நாம் மோசடி செய்திருந்தால், கடன் வாங்கி திரும்ப தராமல் நாம் மோசடி செய்திருந்தால், உலகத்தில் வேண்டுமானால் நாம் அதை மறைத்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் முன்பு நீ என்னென்ன விஷயங்களில் மோசடி செய்தாயோ அவைகள் அனைத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவாய் என்று அருள்மறை அல் குர்ஆன் நமக்கு விளக்கம் தருகிறது. அன்பு நேயர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது நெஞ்சின் மீது கை வைத்து ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இன்ன நஃப்ஸன் லன் தமூத ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா, ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிற போது அவனுக்கென்று நிர்ணயம் செய்யப்பட்ட ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை முழுமையாக அவன் அடையாத வரை அவனுக்கு மரணம் வராது என்றார்கள். எனவே உலகத்தில் மனிதனுக்கு பொருள் தேவை என்பது உண்மை. பொருள் இல்லை என்றால் நமது உலகத்தினுடைய தேவைகள் நிறைவேறாது என்பது உண்மை. ஆனால் அந்த பொருளை அடைகிற வழிகள் சரியானதாக இருக்க வேண்டும். ஜிப்ரீல் சொன்னார்கள், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை விட்டு சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தகுல்லா, என் அருமை சமுதாயமே, பொருளை தேடுகிற போது அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த தேடுகிற வழியை சரியான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் எதை ஹலாலாக்கியதோ, மார்க்கம் எந்த வழியில் பொருளை தேட வேண்டும் என்று சொன்னதோ, அந்த வழியில் நீங்கள் பொருளை தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். வலா யஹ்மிலன்ன அஹதக்கும் அஹதக்கும் இஸ்திபுதா உர் ரிஸ்க் அன் யத்லுபஹு பிமாஸில்லா, ரிஸ்க் மிக நெருக்கடியாக இருக்கிறது, தாமதமாக வருகிறது என்பதின் காரணமாக பாவத்தின் மூலம் அந்த ரிஸ்கை அடைவதற்கு நீங்கள் முனைந்து விட வேண்டாம், தயாராகிவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால் உங்களுக்கான ரிஸ்கை அல்லாஹுவிடமிருந்து நீங்கள் அடைய வேண்டும், பெற வேண்டும் என்றால்
அவன் காட்டிய வழியில் நீங்கள் சென்றால்தான் முழுமையாக அடைய முடியுமே தவிர, அதை தவிர்த்து ஏமாற்றி மோசடி செய்து அடைந்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்தால் ஒருபோதும் நீங்கள் அந்த ரிசுக்கை அடைய முடியாது. அன்பு நேயர்களே, சில நேரம் இப்படியும் நீங்கள் சிந்திக்கலாம், நாம் அப்படி என்ன பெரிய பாவம் செய்து விட்டோம்? பெரும்பெரும் பாவங்கள் செய்பவர்களெல்லாம் இன்று மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதாக நினைத்து நீங்களும் பாவமான காரியத்தின் மூலமாக ரிசுக்கை அடைய முனைந்து விடாதீர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவமான காரியம் செய்து உலகத்திலே மிக சந்தோஷமாக ஒருவன் வாழுகிறான் என்பதை நீங்கள் பார்த்தால் நினைத்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அவர்களை விட்டு பிடித்திருக்கிறான். எந்த நேரத்தில் அவர்களை பிடிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது என்பதனை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அன்பானவர்களே, அந்த வகையில் ரிசுக்கை பொருளை நாம் தேடுகிற போது ஹலாலான வழிகளிலே நாம் தேட வேண்டும். பிறரை ஏமாற்றி பிறருடைய மனதை புண்படுத்தி பிறருடைய நிலை எப்படியானாலும் நமக்கு அதை பற்றி பொறுப்பல்ல, நாம் அடைய வேண்டும் என்ற சிந்தனையில் நாம் சென்றால் உலகத்திலே நாம் வாழ்ந்து விடலாம். உலக வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட சில காலம், சுகம் என்பது குறிப்பிட்ட சில காலம், சிரமம் என்பது குறிப்பிட்ட சில காலம். ஆனால் நாம் எதிர்நோக்கி இருக்கிற மறுமையினுடைய வாழ்க்கை மிக விசாலமானது, முடிவில்லாதது. அங்கு ஏற்படக்கூடிய சுகம் முடிவில்லாதது, அங்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டம் முடிவில்லாதது. அப்பேற்பட்ட ஒரு காலத்திற்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் என்றால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பு நேயர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் மனிதனிடத்திலே சில கேள்விகளை கேட்பான். அதில் ஒன்று, பொருளை எவ்வழியில் நீ சம்பாதித்தாய், எவ்வழியில் நீ செலவு செய்தாய், எந்த வகையில் நீ சம்பாதித்தாய் என்பது கேட்பதோடு எவ்வழியில் நீ செலவு செய்தாய் என்றால் கவனமாக இருந்து நீ செலவு செய்தாயா, ஏமாற்றம் அடைந்தாயா என்பதை பற்றியும் விசாரிக்கப்படுவாய் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது.

0: சொல்கிறீர்?
1: அன்பு நேயர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நாள் கடைவீதிக்கு வந்தபோது ஒரு மனிதர் கோதுமை குவியலாக வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். பெருமானார் அவர்கள் அந்த கோதுமையின் குவியலுக்கு உள்ளே தன் கையை செலுத்தினார்கள். உள்ளே சில கோதுமைகள் ஈரமாக இருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோதுமை வியாபாரியிடம் கேட்டார்கள், என் அருமை தோழரே, குவியல் மேலே பார்த்தால் அது காய்ந்ததாக இருக்கிறது, ஆனால் உள்ளே உள்ள கோதுமைகள் ஈரமாக இருக்கிறதே, காரணம் என்ன என்று கேட்கிற போது, அல்லாஹுவின் தூதரே, திடீரென மழை பொழிந்தது, ஈரமாகிவிட்டது என்றார். இதை கேட்ட பெருமானார் அவர்கள், அப்படியென்றால் ஈரமான கோதுமைகளை தனியாக வைத்து காய்ந்ததை தனியாக வைத்தல்லவா நீ வியாபாரம் செய்ய வேண்டும்? இப்படி ஈரமானதை உள்ளே வைத்து காய்ந்ததை மேலே போட்டு நீ வியாபாரம் செய்தால் வாங்கக்கூடியவர் நஷ்டமடைவார் அல்லவா என்பதாக கேட்டுவிட்டு சொன்னார். மன் ஹஷ்ஷ ஃபலைஸ மின்னி, எவர் ஏமாற்றினாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழியை பார்க்க முடிகிறது. நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னால் அவர் ஈமான் உடையவர் அல்ல என்று பெருமானார் அவர்கள் கூறுகிறார்கள். ஏமாற்றுபவன் மூமினும் அல்ல என்றும் சொன்னார்கள். இதன் மூலமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்கிற போது, வாழ்க்கையில் சிரமங்கள் வருகிற போது அடுத்தவர்களிடம் கடனை கேட்டு பெறுகிறோம். நான் ஒரு மாத காலத்தில் திருப்பி தருகிறேன் என்று காலத்தை சொல்லி ஒருவன் கடன் பெறுகிறான். வாங்கக்கூடிய நேரத்திலே திரும்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவன் பெற்றால், ஏமாற்ற வேண்டும் என்று அவன் பெற்றால், பெருமானார் சொல்கிறார்கள், அந்த பொருளை அல்லாஹ் அழித்து விடுகிறான். வாங்குகிற போது திருப்பி தர வேண்டும் என்ற சிந்தனையோடு ஏமாற்றக்கூடாது. எப்படி நாம் வாங்குகிறோமோ அப்படியே அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வாங்குகிற போது அல்லாஹ் அந்த கடனை மீண்டும் செலுத்துவதற்குண்டான நசீபை அவருக்கு தருகிறான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், நல்ல சிந்தனையோடு அடுத்தவர்களை ஏமாற்றாமல் அவர்களிடம் வாக்களித்ததை போன்று நாம் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற போது அல்லாஹுனுடைய அருள், அல்லாஹுனுடைய உதவி அவருக்கு வருகிறது என்பதனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, பொருள் என்பது மிக மிக தேவை. ஆனால் அந்த பொருள் தேடுகிற போது எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். மன் தலபத் துன்யா ஹலாலன் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலதி வஸஅயன் அலா அஹ்லிஹி வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி லகியல்லாஹ யௌமல் கியாமதி வவஜ்ஹுஹு மிஸ்லல் கமர் லைலத்தல் பத்ர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் ஹலாலான முறையில் சம்பாதிக்கின்றான். அவனுடைய எண்ணம், அடுத்தவர்களிடம் நாம் தேவையாகிவிடக் கூடாது, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தன்னோடு அண்டி வாழக்கூடியவர்களுக்கு உதவி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஹலாலான உணவை அவன் தேடுகிற போது, நாளை மறுமையில் அல்லாஹுவை அவன் சந்திக்கிற போது மிகவும் பிரகாசித்த நிலையில், 14 பிறை சந்திரன் எந்த அளவிற்கு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு பிரகாசத்தோடு அல்லாஹுவை சந்திப்பான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை ஏமாற்றாமல், பொருள் நமக்கு தேவை, ஹலாலான வரியில் சம்பாதிக்க வேண்டும், மறுமையில் இதன் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிறரை ஏமாற்றாமல், தானும் ஏமாறாமல் பொருளை அடைகிற போது அவர் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெறுகிறார். பிறரை ஏமாற்றுவது எப்படி கூடாதோ அதுபோன்று ஏமாறுவதும் கூடாது. ஏமாறுவது என்றால் தனது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மார்க்கத்தில் சரியான முறையில் நாம் செல்கிறோமா? அல்லாஹுவினுடைய கடமையை சரியான முறையில் நாம் நிறைவேற்றுகிறோமா? அதுபோன்று அடியார்களின் கடமை, தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, தனது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, தன் உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்மை அண்டி வாழ வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி நமது வாழ்க்கையில் எத்தனை கடமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரியான முறையில் நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை கவனித்து, அடுத்தவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல், இன்று அடுத்தவர்களுடைய ஆசையான வார்த்தைகள், சீக்கிரமாக நீங்கள் பணக்காரராக ஆகிவிடலாம், ஒன்றுக்கு பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை நாங்கள் தருகிறோம், அவர்கள் என்ன வியாபாரம் செய்ய போகிறார்கள், எதன் மூலமாக நமக்கு லாபத்தை தருவார்கள் என்று எதுவும் தெரியாமல் நாம் ஏமாந்து, நம்மளுடைய பலகாலங்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு பணங்களை நாம் கொடுத்து ஏமாந்து விடுகிறோம் என்பதனையும் உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு மூமினான மனிதன் அடுத்தவர்களை ஏமாற்றவும் கூடாது, தானும் ஏமாந்து விடக்கூடாது என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல வகையில் உணர்த்தியிருக்கிறார்கள். எதை விதைத்தோமோ அதை தான் அறுவடை செய்வோம். நாம் மற்றவர்களை ஏமாற்றினால் ஒரு நாள் நாமும் ஏமாந்து போவோம் என்பது உலக நியதியாகும். உண்மையும் நேர்மையும் மனிதனை நன்மையின் பக்கம் அழைத்துச் செல்லும். மோசடி ஏமாற்றுதல் பாவத்தின் பக்கம் அழைத்துச் செல்லும். எனவே ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ்ந்து ஏமாறாமல் விழிப்புடன் இருப்போம். இறைவனின் அருளை பெறுவோம். ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
0: நேர்களே, இதுவரை இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அஹமது உசைன் அன்வரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெருஞ்ஞாரன் ஜாக்கிம்.
3: நிறைவான தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் எஃப்எம்.
4: இசையும் இசையும் தொகுப்பு இந்த அளவில் நிறைவை பெறுகின்றது. அடுத்து மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை தீரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் புவனா வீரமோகன். மகிழ்ச்சி ஒன்றை இலக்காக நாம் வைப்போம். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். நாமும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவோம். இசையும் இசையும் தொகுப்புக்கு விடை கொடுத்து விடைபெறுகிறேன். நான் பிரேமா கிருஷ்ணன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. அரசாங்க ஊழியர்களின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் குறைந்த வாடகையில் வீடுகளை அரசாங்கம் நிர்மாணிக்கும் என்று பிரதமர் டத்தோசரி அன்பார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஜஹூர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நியமனம் நாளை நடைபெறவுள்ள வேளை காலையில் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வுத்துறை கணித்துள்ளது. ஜொஹுபாரு, மூவார், பத்துபஹாட், கொத்தாதிங்கி, பொந்தியான், தங்கா, கூலாய் ஆகிய மாவட்டங்கள் அதில் அடங்கும் என மாநில மெட் மலேசியா இயக்குநர் அஸ்லாய் தாத் தெரிவித்தார். இருப்பினும் சுகாமாட், க்ளூவாங், மர்சிங் மாவட்டங்களில் வானம் தெளிவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். சட்டவிரோத போதைப் பொருள்கள் அடங்கிய மின் சிகரெட், வேப்பின் திரவத்தை பயன்படுத்தி வாகனங்களை ஓட்டுவதை தடுக்கும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக சாலை தடுப்பு சோதனைகளின் போது உமிழ்நீர் பரிசோதனை கருவிகளை அரசு மலேசிய காவற்படை PDRM பயன்படுத்தவுள்ளது. நாட்டில் செயற்கை போதைப்பொருள் பயன்பாடு கவலைக்குரிய நிலையில் உள்ளதாகவும் விபத்துகள் ஏற்படுவதை தவிர்க்கவும் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புக்கிடாமான் போதைப்பொருள் குற்ற புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ ஹுசேன் ஒமார் கான் தெரிவித்தார். மேற்காசிய மோதலுக்கு பிறகு ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கவில்லை என்பதை உறுதி செய்ய மிகவும் கடுமையான சரிபார்ப்பு அவசியம் என்று பன்னாட்டு அணு ஆற்றல் நிறுவனம் IAEA தலைவர் ரஃபால் க்ரோசி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முழுமையான உடன்படிக்கை குறித்து பேச்சு நடைபெற்று வரும் சூழலில் இந்த அறிவிப்பு வெளிவந்துள்ளது. வெனிசுவேலாவில் நிகழ்ந்த இருசக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 235 பேர் பலியான நிலையில் ஸ்பெயின் நாட்டவர் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 80 பேரை காணவில்லை என்று அதன் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது. இதனை அவர்களின் உறவினர்கள் உறுதிப்படுத்தியதாக அது மேலும் கூறியது. அதேவேளை ஆழ்ந்த இரங்கலையும் பதிவு செய்துள்ளது. விளையாட்டு 2026 இந்திய பொதுப்பூப்பந்து. தேசிய கலப்பு இரட்டையர் ஆட்டக்காரர் சென் தாங்ஜே வரும் ஆகஸ்டில் நடைபெறும் இந்த போட்டியில் பங்கேற்பது அவரது இணை ஆட்டக்காரர் தோ ஈவேயின் உடல்நிலையை பொறுத்தது என்று பயிற்றுநர் நோவா விரியாந்தோ தெரிவித்தார். அவர்களது இடத்தை வேறோர் இணை நிரப்ப இயலாது, ஏனெனில் தரவரிசை அடிப்படையில் விளையாட்டாளர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் என்று அவர் சுட்டிக்காட்டினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

மின்னலின் தீரா இசை தொடங்கிய சீனி 4 மணி நேரத்திற்கு உங்களோட இந்த மாலை பொழுதில் தீரா இசை பயணிக்க போகுது. பயணம் மட்டும் இல்லைங்க, நல்ல பாடலும் சேற்று. நீங்க இன்றைக்கு பேச போறீங்க, நிறைய பேச போறோம், நிறைய பாடல்களை கேட்க போறோம். இந்த மாலை பொழுது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்க போகுது. எங்க இருந்தாலும் மின்னலை தேர்ந்தெடுத்து, குறிப்பா தீரா இசையை தேர்ந்தெடுத்து காத்திருந்து கேட்கக்கூடிய உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அகைன், பல எதிர்பார்ப்புகள் இன்னைக்கு எப்படி இருக்க போகுது, நமக்கு பிடித்த பாடல் வருமா, நிகழ்ச்சியில வந்து என்ன மாதிரியான பாடல்களை நீங்க கேட்க போறீங்க, இல்ல நீங்க அழைக்க போறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும். நிச்சயமா இன்றைய மாலை பொழுது ரொம்ப அழகா இருக்க போதுங்க, ஏன்னா அவ்வளவு அழகான பாடல்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை விட அழகான எங்களுடைய நேயர்கள் நீங்க இருக்கீங்க, அதை விட என்ன வேணும். அங்க 2 மணி 8 வரைக்கும் தீரா இசை உங்களுக்காக இடம்பெற காத்திட்டு இருக்கு. முதல் பாடலுக்கு போகலாம். ஜெயச்சந்திரன், எஸ் ஜானகி குரல்ல கேட்கலாம்.

தான் இசையிடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சரி, நீங்க அழைக்கலாம். இப்போ அழைத்து என்ன பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசுறது என்ன, பாடவே நீங்க போறீங்க. என்னன்னா, பாடல்ல ஒரு பகுதியை ஒளிபரப்புவோம், அடுத்த வரி என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க பாடி காட்டலாம், சொல்லி காட்டலாம், இல்ல கவிதையாவே நீங்க படிச்சு காட்டிடலாம். ஆக நீங்க அழைக்கலாம் 3-2-2-8-2-5-7-3-3-6-4-7-6-8. கவலையே வேணா, தீரா இசை அப்படின்னா 80-90-2000 ஆண்டு பாடல்ல தான் உங்களுக்காக கேள்வியே வரப்போகுது. கண்டிப்பா உங்களுக்கு தெரியாத பாடல் எதையுமே நாங்க கொடுக்க போறதும் கிடையாது. ஆக நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் மீண்டும் சொல்ற 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. எந்த பாடல் வரியா இருந்தாலும் என் முன்னாடி அதெல்லாம் சாதாரண ஜுஜுபிங்க அப்படின்னு நினைச்சா கூட நீங்க தாராளமா எங்களுக்கு அழைத்து பேசலாம்.

நேயர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:45.

0: தீரா இசை இது. சரி, இப்போ 4 மணிக்கு தீரா இசை ஆரம்பிக்கிறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் அலுவலகத்துல இருந்து தான் அழைச்சு நம்ம கிட்ட பேசுறாங்க. சத்தமே இல்லாம நான் இயர்போன்ல கேட்டுட்டு இருக்கிறேங்க, அமைதியா வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கங்க. அலுவலகத்துல இருந்து நிறைய பேர் கேக்குறீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா அலுவலகத்துல இருந்து ஒருத்தவங்க அழைச்சிருக்கிறாங்க, கேக்கலாம்.
1: என் பேர் வசந்தி.
0: வசந்தி சொல்லுங்க. வசந்தி வீட்டுல இருக்கீங்களா, வேலையா, எங்க இருக்கீங்க?
1: ஆபீஸ்ல இருக்கேன்.
0: பாடலாமா? பிரச்சனை இல்ல தானே, பாடனா?
1: சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்கு ஒரு பாடல் வரும். இப்ப அடுத்த வரி என்னவா இருக்கும்னு நீங்க பாடி காட்டணும், சரிங்களா?
1: சரிங்க.
0: சரி கேளுங்க.
2: தூரல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும்.
0: இதை விட சுலபமா ஒரு பாடல்.
1: நேரம் தோளில் சாய்ந்தால் போதும். காலம் நர்வஸ்ல வரமாட்டேங்குது.
0: திரும்ப ஒரு தடவை கேட்டுருவோமா?
1: போடுங்க.

0: அப்படிதான் நினைக்கிறீங்களா? ரொம்ப சுலபமான பாடலாச்சே.
1: சுலபமான பாடுதான், படிக்கும் போது பட்டுன்னு வர மாட்டேங்குது.
0: சரி, பதில் என்னன்னு பாத்துரலாம். பதில் என்னன்னு பாத்துரலாமா?
1: பாத்துரலாம்.

அப்புறம் சரி பரவாயில்ல, முயற்சி பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம். நீங்க அதை பாடியே ஆகணும், உங்களுக்கு பாட முடியும் நினைச்சீங்கன்னா தாராளமா எங்களுக்கு நீங்க இப்போ அழைக்கலாம்.

0: பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? PSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னலாசம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஒரு கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம்
2: உங்களுக்காக ஜோஹூர் பக்கம் வரப்போறாங்க நம்ம அறிவிப்பாளர்கள், அப்புறம் கலைஞர்கள் எல்லாருமே. பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹூர் கூலாயில் அமைந்துள்ள தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெற போகுது. முற்றிலும் இலவசமா உங்களுக்கு கொடுக்கிறோம். ஆக மன்மதா இருக்காங்க. நன்றி ரமேஷ் மற்றும் அஷான் சண்முகம் இவங்கெல்லாம் வர ஜோஹூருக்கு வரப்போறாங்க. வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து கண்டு கழிக்கிறது மட்டும் இல்லாம நீங்களும் இதுல கலந்து கொள்ள போறீங்க. அப்புறம் என்ன, பக்கத்துல சிங்கப்பூர் இருக்கிறாங்க, நீங்களும் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தாராளமா வாங்க, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில மேடையில கலந்து கொள்ள போறீங்க. ஆக கலப்படம் மீண்டும் உங்களுக்கு ஒரு விருந்து படைக்க காத்துக்கிட்டு இருக்கு. எப்போ? ஜூலை 4 பிற்பகல் மணி 3 மறந்துடாதீங்க. சரி, போட்டி அங்கம் இருக்குன்னு சொல்லி இருந்தோம் இல்லையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம நேரில் சந்திக்க இருக்கின்றோம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-9721-119 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் FM இல் பாபாஸ் அண்ட் யூ.
2: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
1: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
2: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.
3: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் FM.

0: அழைத்து காத்துட்டு இருக்கிறாரு. சந்திப்போம்.
1: கரிகாலன் பேசுறேன்.
0: கரிகாலன் நல்ல பேருங்க, ஒரு அரசன் பேரு.
1: நன்றி. ஆமா
0: சரிங்க சார், பரலாமா இப்போ?
1: முயற்சி பண்ணலாம்.
0: முயற்சி பண்ணலாம். வேலையா இப்போ வீட்டுல இருக்கீங்களா, எங்க இருக்கீங்க?
1: வீட்டுல இருக்கேன், காரில போயிட்டு இருக்கோம்.
0: நல்லபடியா போயிட்டு வாங்க. இப்போ வாங்க உங்களுக்கான பாடல் கேட்கலாம். யாராவது இருக்கீங்களா?
1: அதுக்கப்புறம் எனக்கு தெரியல என்ன வரும்.
0: மீண்டும் ஒரு முறை அந்த பாடல் கேட்கலாம். மீண்டும் ஒரு முறை கேள்விக்கான பாடல்.

0: வரேன்னா சரியாதான் பாரு நீங்க, அதுக்கு அடுத்ததுதான் வரல சரியா. பரவாயில்ல, வா வா என் தேவா வரைக்கும் வந்துருச்சு.
1: ஆமா,
0: சரி, நல்ல முயற்சி, பயணம் செஞ்சுக்கிட்டே அந்த பாடலை இன்னும் ரொம்ப அழகா கேட்டுட்டு போக போறீங்க சரிங்களா?
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றிங்க, பாத்து பத்திரமா போங்க.
1: ஓகே.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சுகமாட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பேங்க் லூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்தத்திங்க யோங் பேங்க் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
1: மொத மேப்பு இப்ப ரேப்பு.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 நாள் சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிறா?
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பாடுறீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க.
2: எங்க?
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: திங்களே சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
3: அதுவே என்றும் எங்கள் தேர்வு.
4: லிங்கம்ஸ்.
5: பொதுச்சேவை ஊழியர்களின் சமூக நலன் கருதி குறைந்த வாடகை வீடமைப்பு திட்டம், பிரதமர் அறிவிப்பு. ஜோஹூர் சட்டமன்ற தேர்தல், 56 தொகுதிகளில் நாளை வேட்பாளர் நியமனம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. பன்னாட்டு போட்டியாற்றல் படிநிலையில் மலேசியா இவ்வாண்டு 15ஆம் நிலைக்கு முன்னேறியுள்ளது, ஒரு குறிப்பிடத்தக்க வளர்ச்சி என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். 2024 மலேசியா 34ஆம் இடத்தில் இருந்ததை சுட்டிக்காட்டிய அவர், இது மற்ற நாடுகளை காட்டிலும் மிகச்சிறந்த அடைவு நிலை என பாராட்டினார். இதில் அமைச்சுகள், அரசாங்கத்துறைகள், பொதுச்சேவை ஊழியர்கள், தனியார் துறை, பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரின் பங்களிப்பும் உள்ளதாக பிரதமர் கூறினார். இவ்வேளை நாட்டில் பொதுச்சேவை பணியாளர்களின் சமூக நலனை பாதுகாக்கும் நடவடிக்கையாக அரசாங்கம் குறைந்த வாடகை கட்டணத்துடன் கூடிய வீடமைப்பு திட்டத்தை மேம்படுத்தும் என டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பினாங்கு, பேரா, ஜொஹூர், நெக்ரிசம்பிலான் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டபோது நடப்பு சூழலில் ஏராளமான பொதுச்சேவை ஊழியர்கள் வீட்டு வாடகை தொடர்பில் கடுமையான சிக்கலை எதிர்நோக்குவதை தாம் அறிந்து கொண்டதாக அவர்

0: கூறினார். எனவே குறைந்த வாடகையுடனான வீடமைப்பு திட்டத்தை மேம்படுத்துவது மூலம் அத்தரப்பினரின் குடும்ப சுமையை குறைக்க முடியும் என அவர் கூறினார். இத்திட்டம் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். டங்கில் ஜமாயத்தோ சொலேஹா பள்ளி வாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகையில் கலந்து கொண்ட பின் பிரதமர் ஊடகத்தாரிடம் இவ்விவரங்களை பகிர்ந்து கொண்டார். இதனிடையே ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் குறித்து கருத்துரைத்த பிரதமர், போட்டியிடும் அனைத்து கட்சிகளும் பரப்புரையின்போது பண்பான முறையில் நன்னடத்தையை பேண வேண்டும் என நினைவுறுத்தினார். இதுவே முதிர்ச்சியான மக்கள் ஆட்சியை பிரதிபலிக்கும் என அவர் குறிப்பிட்டார். குறிப்பிட்ட தொகுதிகளில் மும்முனை போட்டி அல்லது அதற்கும் மேற்பட்ட எண்ணிக்கையில் வேட்பாளர்கள் களமிறங்குவது மக்களாட்சியில் மிகவும் வழக்கமானது என அவர் கூறினார். எனினும் இத்தகைய சூழல் வரம்பு மீறிய அரசியல் கலாச்சாரத்தை தூண்டிவிடலாகாது என்றார் அவர். ஜொஹூர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இதுவரை 593 வேட்புமனு பாரங்கள் விற்கப்பட்டுள்ளன. எனினும் இதுவரை 133 பேர் மட்டுமே முன்பணம் செலுத்தி தாங்கள் போட்டியிடப்போவதை உறுதி செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் SPR தலைவர் டத்துஸ்ரீ ரம்லான் ஹாரூன் தெரிவித்துள்ளார். எனினும் வேட்பாளர் நியமனம் நாளை காலை தொடங்குவதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இவ்வேளை வேட்பாளர் நியமன நடைமுறைக்காக 56 மையங்களும் தயார் நிலையில் உள்ளதாக டத்துஸ்ரீ ரம்லான் குறிப்பிட்டார். ஜொஹூரின் 16 சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நியமனம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதன் மையங்கள் அமைந்துள்ள இடங்களுக்கு அருகில் உள்ள முதன்மை சாலைகள் மூடப்படும் அல்லது வேறு இடங்களுக்கு கட்டம் கட்டமாக திருப்பிவிடப்படும். பாதுகாப்பையும் வேட்பாளர் நியமனம் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்யவும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மாநில காவல்துறை தலைவர் டத்து அப்துல் ரஹமான் அர்சாத் தெரிவித்தார். இதற்காக இதுவரை ஜொஹூர் பாரு, கூலாய், பத்துபஹாட், முவார், க்ளுவாங் உள்ளிட்ட மாவட்டங்களில் 19 சாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் தொடர்புடைய சாலைகள் திறக்கப்படும் அல்லது மாற்றிவிடப்படும் நேரம் குறித்து அவ்வப்போது அரச மலேசிய காவல்துறை PDRMன் அதிகாரப்படி பக்கங்களில் இச்சைப்படுத்தப்படும் என்றார் அவர். கடந்த ஆண்டு நாட்டில் 5 மாநிலங்கள் ஆழ்வளச் சந்தையில் மகளிரின் பங்களிப்பை தேசிய இலக்கான 56.6 விழுக்காட்டையும் தாண்டி பதிவு செய்துள்ளன. இதில் புத்ராஜயா மிக அதிகமாக 79.7 விழுக்காடு மகளிர் பங்களிப்பை கொண்டிருப்பதாக 2025 ஆண்டு ஆழ்வளச் சந்தை புள்ளியியல் தரவுகள் காட்டுகின்றன. இதில் ஸ்லாங்கூர் 70.7 விழுக்காட்டுடன் 2 நிலையிலும், கோலாலம்பூர் 66.9 விழுக்காட்டுடன் 3 நிலையிலும் உள்ளன. 58.3 விழுக்காட்டுடன் மலாக்காவும் பினாங்கும் முறையே 4-5 நிலையில் உள்ளதாக தலைமை புள்ளியியலாளர் டத்துஸ்ரீ டாக்டர் மொமட் உசிர் மஹிதீன் தெரிவித்தார். கடந்த ஆண்டு மலேசியாவின் ஆழ்வளச் சந்தை தொடர்ந்து வலுப்பெற்றது. இதற்கு நீடித்த பொருளாதார தாங்கு திறனும் ஆற்றல் பயன்பாட்டின் மேம்பட்ட நிலையும் பங்களித்துள்ளதாக அவர் கூறினார். கைவிடப்பட்ட தொழிற்சாலை ஒன்றினை போதைப்பொருள் தயாரிப்புக்காக ஆய்வகமாக பயன்படுத்தி வந்த கும்பலின் செயலை புக்கிட் ஆமான் போதைப்பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை முறியடித்துள்ளது. இம்மாதம் 20 நாள் மேற்கொள்ளப்பட்ட ஓப்ஸ் ஹொரிட்டஸ் சோதனை வாயிலாக பல வகையான போதைப் பொருள்களும் 136.27 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான பொருள்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அத்துறை இயக்குநர் டத்து ஹுசேன் ஒமர் கான் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் 7 கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 26.4 சுழியம் கிலோகிராம் MDMA பொட்டலங்கள், 75.41 கிலோகிராம் எடையிலான எக்ஸ்டசி மாத்திரைகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது. 2026 உலகக்கிண்ண கால்பந்து போட்டி, 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: எதிர்கால வெப்ப அலைகளை சமாளிக்க பள்ளிகள், மழலையர் பள்ளிகள் உள்ளிட்ட பகல்நேர பராமரிப்பு மையங்களில் குளிரூட்டும் அமைப்புகளை பொருத்துவதற்காக 80 மில்லியன் யூரோ ஒதுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரான்சின் மின்சார நிறுவனமான EDF தெரிவித்துள்ளது. அங்குள்ள பெரும்பாலான பள்ளிகள் கடும் வெப்பநிலையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்படவில்லை. அவற்றில் குளிரூட்டி வசதிகளும் இல்லை. இந்த வாரம் அந்நாட்டை தாக்கிய வரலாறு காணாத வெப்ப அலையினால் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மூடப்பட்ட நிலையில் வெப்பத்தினால் கற்றல் கற்பித்தல் பணிகளும் பெரும் சிரமத்தை எதிர்கொண்டுள்ளன. 100,000 மின்விசிறிகளும் குளிரூட்டிகளும் வாங்க இந்நிதி பயன்படுத்தப்படும். குறைந்தது 235 பேரின் உயிரை பறித்த இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து வெனசுவேலாவில் மேற்கொள்ளப்படும் மீட்பு பணிகளை பார்வையிடுவதற்காக அமெரிக்காவின் மூத்த ராணுவ அதிகாரி கெவின் ஜே ஜெரார்ட் கரக்கஸை சென்றடைந்துள்ளார். அமெரிக்க வெளியுறவுத்துறையின் நிவாரணப் பணிகளுக்கு தென் அமெரிக்க கட்டளை மையம் சவுத்காம் ஆதரவளித்து வருவதாகவும் ஜெரட் மீட்பு களத்தில் சவுத்காமின் மூத்த அதிகாரியாக பணியாற்றுகிறார். இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க தமது தரப்புக்கு உதவும்படி வெனசுவேலாவின் இடைக்கால அரசாங்கம் அமெரிக்காவை கேட்டுக் கொண்டுள்ளது. தனது தனிப்பட்ட வரி செலுத்துதலை வெளிப்படுத்திய முதல் பிரிட்டன் மன்னர் என்ற பெருமையை மூன்றாம் சார்ல்ஸ் பெற்றுள்ளார். 2024 முதல் 2025 நிதியாண்டில் அவர் 12.9 மில்லியன் பவுண்ட்ஸ் வரி செலுத்தியதாக பக்கிங்ஹாம் அரண்மனை அறிவித்துள்ளது. பதவியில் இருக்கும் ஒரு பிரிட்டன் மன்னரின் தனிநபர் வரி செலுத்துதல் குறித்து வெளியிடுவது இதுவே முதல் முறையாகும். 2023 முதல் 2024 வரை 11.7 மில்லியன் பவுண்ட்ஸை மன்னர் வரியாக செலுத்தியுள்ளார். இந்நிலையில் 2022 அவர் அரியணை அமர்ந்ததிலிருந்து செலுத்தியுள்ள மொத்த வரி 30 மில்லியன் பவுண்ட்ஸை கடந்துள்ளது. மேற்காசிய மோதலின்போது ஹோமஸ் நீரிணை முடக்கத்தால் எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்ட நிலையில் வர்த்தக ரீதியான திரவ பெட்ரோலிய எரிவாயு விநியோகத்தின் மீது விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை இந்தியா நீக்கியுள்ளது. வீட்டு பயன்பாட்டிற்கு அல்லாத பொட்டலிடப்பட்ட எல்பிஜி மீதான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது. அதுமட்டுமின்றி மேற்காசிய நெருக்கடிக்கு முன்னர் இருந்த விநியோக நிலை மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பெட்ரோலிய அமைச்சு ஓர் அறிக்கையின் வாயிலாக குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு பூப்பந்து. தொழிற்முறை விளையாட்டாளராக தமது பயணத்தை தொடர அங் சியோங் முடிவெடுத்துள்ள போதிலும் மலேசிய பூப்பந்து சங்கம் அவர் அணியில் மீண்டும் இணைவதில் முட்டுக்கட்டையாக செயல்படாது என தேசிய ஒற்றையர் பயிற்றுவிப்பு இயக்குநர் கெனத் ஜானசன் தெரிவித்தார். இருதரப்புக்கும் இடையிலான பல சுற்று கலந்துரையாடலுக்கு பின் நேர்மையாகவும் வெளிப்படையுடனும் இம்முடிவு எட்டப்பட்டதாக அவர் சொன்னார். அதுமட்டுமின்றி தொடர்புடைய அனைத்து தரப்பினருக்கும் சிறந்த தீர்வு எட்டப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டுள்ளதாகவும் கெனத் குறிப்பிட்டார். பொதுச்சேவை ஊழியர்களின் சமூக நலன் கருதி குறைந்த வாடகை வீடமைப்பு திட்டம் பிரதமர் அறிவிப்பு. ஜொஹூர் சட்டமன்ற தேர்தல் 56 தொகுதிகளில் நாளை வேட்பாளர் நியமனம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருச்சோதி. வணக்கம்.

இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். எங்களோடு இணைந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. மாலைமணி 5:15 ஆயிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சா, இன்னும் தாமதமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓ, அலுவலகத்துல இருந்து கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிறீங்க, நன்றிங்க. பாடல்களை கேட்டுக்கிட்டே நேரம் போறதே தெரியல அப்படின்னு சில பேர் அழைச்சிட்டு சொல்லியிருந்தீங்க. அலுவலகத்துல இருந்து வேலை நேரத்துல பாடல்களை கேட்கும் போது ரொம்ப சீக்கிரமா நேரம் போகுதுங்க அப்படின்றது நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. ஏன்னா இங்க நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கோம், பாடல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அங்க நீங்க என்ன மனநிலையில் இருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாது இல்லையா? சரி, ஆக எங்களோடு எப்போதுமே நாங்களும் உங்க பக்கம் இருக்கோம் அப்படின்றத அடிக்கடி அழித்து எங்களோடு என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்கிற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல விளையாட்டு தொடர்பான ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது விளையாட்டு துறையிலேயே இருந்த ஒருவர் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பேட்மிண்டன் கார்ட், அதுக்கப்புறம் ஃபுட்சால் கார்ட், இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மட்டும் இல்லை, மற்றவர்களும் இந்த விளையாட்டு துறைக்கு வரணும் அப்படின்றதுக்காக. இதை பத்தி தான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம பேச போறோம். இதற்கிடையில் உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டியெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது, போட்டி முடிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆர்டிஎம் கிளிக்க மறக்காம பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்.

வணக்கம், என் பெயர் யுவராஜாமணியம். நான் மஜ்மு வீரா சென்றாம் பிரஹாட்டுடைய இயக்குனர். ஏறக்குறைய 20 வருடமாக இந்த விளையாட்டுத் துறையில் நான் செயல்படுறேன். தொடக்க காலகட்டத்தில் 2009 வந்து ஒரு ஃபுட்சால் கோர்ட் வந்து ஷாலாம்ல ஆரம்பித்தேன். அதன் பிறகு வந்து பேட்மிண்டன் கோர்ட் தொடங்கினேன். இப்போது வந்து எங்ககிட்ட வந்து 4 பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு. அது வந்து ஒன்சிடிஎம் கொத்தகுமனிங் பேட்மிண்டன் கோர்ட், செத்யா அலம் அரேனா, அண்டாலா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அண்ட் செரண்டா பேட்மிண்டன் ஹால். இதை தவிர்த்து என்கிட்ட வந்து 2 சிந்தட்டிக் ஃபுட்பால் ஃபீல்ட் இருக்கு, 4 மினி ஃபுட்பால் இருக்கு. இது வந்து எங்க இருக்குன்னா அண்டாலா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஒன்று, புக்கிராஜா ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல ஒன்று. நாங்கள் வந்து ஃபுட்பால் டோர்னமெண்ட் அகாடமிக் நடத்துறதுக்கு வந்து எங்கள் ஸ்பேஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஏறக்குறைய எங்கள் கிட்ட இருக்கிற அகாடமிக்கில் ஒரு 500 மாணவர்கள் வந்து பந்துலாட்டிலையும், 200 மாணவர்கள் வந்து பேட்மிண்டன்லையும் வந்து பயிற்சி எடுக்கிறாங்க. இளைஞர்கள் வந்து விளையாட்டுத் துறையில் ஈடுபடுறதுனால அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்க முடியும், அவங்களோட ஃபிசிக்கல் வந்து ஹெல்த் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க, எண்ணங்கள் சிதறாது, தவறான வழிக்கு போக மாட்டாங்க. அதனால் வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைங்களை வந்து விளையாட்டில் வந்து அதிக கவனம் செலுத்த சொல்கிறது இந்த ஹோல் சொசைட்டிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.

தீராயிசு இது. சரி, இப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கேமர்ஸ், இந்த மோசடிக்காரர்கள்லாம் இருக்காங்களே, பண மோசடி இருக்கணும், நிறைய மோசடி இப்போ வந்துருச்சு, அதுக்கு பட்டியலே இல்லாத அளவுக்கு போயிருச்சுங்க. இப்போ இந்த மாதிரி மோசடி சம்பவங்களால், தொலைபேசி மூலமாக மோசடி அழைப்புகள் வருது அப்படின்றதுனாலயே, உண்மையா நமக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் இல்ல அழைப்புகளை நம்ம தவற விடுறோம். அந்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேசிய சேவை பயிற்சிக்காக ஒரு பெண்ணுக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்க. PLKN 3.0 இதுதான் PLKN, அதுக்காக அவங்களுக்காக அழைச்சிருக்காங்க. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சமூக வலைத்தளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கேருந்து அழைச்சிருக்காங்கன்னா, அவங்க லேண்ட்லைன்லேருந்து அழைச்சிருக்காங்க. ஸ்லாங்கூர் குலம்புரோடைய லேண்ட்லைன் எண்கள் எப்படின்னா, 3 ஆரம்பிக்கும். 3 வருது, PLKN 3.0 இருக்குது. இந்த 3 ஏதோ ஒரு பண மோசடி அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சமூக வலைத்தளங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க பதிவு பண்ணது வைரலாக இன்றைக்கு நானும் வந்து ஒரு பாதிக்கப்பட்டவராக ஆயிருக்கேன், எனக்கு தொடர்ந்து இங்கேருந்து அழைப்பு வந்துக்கிட்டு இருக்கு, எண்களையும் அவங்க குறிப்பிட்டு பதிவு பண்ண உடனே PLKN அதிகாரப்பூர்வ பக்கம் இருக்கு இல்லையா, அவங்களே அதுல என்ன எழுதிருக்காங்கன்னா, நாங்க உங்களுக்கு PLKN தேசிய சேவை பயிற்சிக்கை பத்தி பேசுறதுக்கு தாங்க அழைச்சிருக்கோம், உங்க பெயரை நீங்க சரி பார்த்துட்டீங்களா இணையத்துல, அதுக்காக தான் நாங்க அழைச்சோம், நாங்க ஸ்கேமர் கிடையாது, தயவு செய்து எங்களையும் நீங்க அதுல சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பதிவு பண்ணிருக்காங்க. தயவு செய்து அடுத்த முறை நாங்க அழைச்சா எடுங்க, முடிந்தா சிஸ்டம்ல போயிட்டு உங்க பெயரை சரி பார்த்துருங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு தாங்க, ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய அனுபவங்கள் இதுல இருந்திருக்கும். ஆனாலும் எது சரி எது தவறு அப்படின்றத இப்ப யோசிச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால வர்ற அழைப்பு எதுவா இருந்தாலும் இப்பெல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க சில பேர் நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருக்காங்க. நம்ம நேர்களையும் நிறைய பேர் அழைச்சி சொல்லியிருக்காங்க, வேலை வாய்ப்பா இருக்கட்டும், இல்ல நான் வந்து வங்கியில வந்து ஒரு பெரிய கடனுதவிக்காக விண்ணப்பிச்சிருந்தேன், அந்த அழைப்பையும் நான் தவற விட்டுருக்கேன். ஏன்னா காரணம், இந்த மாதிரி மோசடி சம்பவங்களை நம்ம மாட்டிருக்கோம் அப்படின்றதுக்காக, மாட்ட போறோம் அப்படின்றதுனால. அதனால எதுவா இருந்தாலும் யோசிச்சு சரியான அழைப்பா, இது எங்கிருந்து வருது அப்படின்றத நம்ம சரிபார்த்துக்கோம், சரிங்களா? உலக கிண்ண கார்பந்தாட்ட போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது, அது குறித்த தகவல் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக வந்துகிட்டு இருக்கு, தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இது உலக கிண்ண காற்பந்தாட்டம் குறித்த தகவல்களை அடிக்கடி உங்களுக்காக நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கோம். சரி, இன்றைக்கு வெள்ளிக்கிழமைக்கான ஆட்டங்கள் எல்லாம் நிறைவு பெற்றுக்கு. காலையிலேயே எல்லா ஆட்டங்களும் முடிஞ்சிருச்சு. தொடக்க கட்டத்துல பாத்தீங்கன்னா 4 ஆட்டங்கள் நடைபெற்றன, 2 ஆட்டங்கள் நடந்தது. இப்ப பாத்தீங்கன்னா நேரம் ஆக ஆக இரண்டாவது நிலைக்கு வந்த பிறகு ஒரு நாளைக்கு 6 ஆட்டங்கள் வந்துட்டு இருக்கு. இக்குவாடோ ஜெர்மனியை சந்திச்சாங்க, ஜப்பான் ஸ்வீடனை சந்திச்சாங்க, பராகுவே ஆஸ்திரேலியாவை இன்னைக்கு சந்திச்சிருக்கிறாங்க, துனிசியா நெதர்லாண்ட்ஸை சந்திச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்டங்களை நீங்க பாக்கணும்னா ஆர்டிஎம் கிளிக்ல நீங்க பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உங்க வீட்டில் ஸ்மார்ட் டிவி இருக்கலாம், உங்களுடைய விவேக கைபேசியிலே நீங்க பதிவிறக்கம் செய்து இலவசமாக இந்த 2026 ஆண்டுக்கான உலக கிண்ண காற்பந்தாட்ட போட்டிகளை நீங்க ரசிக்கலாம். ஆக சனிக்கிழமை நாளை நடைபெறக்கூடிய ஆட்டங்களுடைய பட்டியலையும் ஆர்டிஎம் பக்கத்துல வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. நோர்வே பிரான்ஸை சந்திக்க போறாங்க, நியூசிலாந்து பெல்ஜியம் சந்திக்க போறாங்க, இதற்கிடையில வந்து செனேகல் வந்து ஈராக்கை சந்திக்க போறாங்க, அப்புறம் உருகுவே ஸ்பெயினை சந்திக்க போறாங்க. இந்த மாதிரி பட்டியல்கள் வந்துகிட்டு இருக்கு. நீங்க வந்து இது பற்றின வேல் விவரங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்களா, அவ்வப்போது ஆர்டிஎம் உடைய அகப்பக்கம் அல்லது ஆர்டிஎம் கிளிக்கின் வழியாக அந்த போர்ட்டல் வழியாகவும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இதற்கிடையில ஞாயிற்றுக்கிழமை ஓய்வா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓய்வு இல்லைனா கூட ஓய்வு ஆக்கிக்குவோம் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஏன்னா முக்கியமான ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது போர்ச்சுகல் கொலம்பியாவை சந்திக்க போறாங்க, ஜார்டன் அர்ஜென்டினாவை சந்திக்க போறாங்க, குரோஷியா கானா, அப்புறம் பனாமா இங்கிலாந்தை சந்திக்க போறாங்க. இந்த மாதிரி முக்கிய ஆட்டங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கு. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த தீரா ஈசியில வந்து வியாபாரத்தில் வணிகத்தில் ஈடுபட்டு வரும் நமது இந்தியர்கள் வெற்றிகரமாக நடை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒருவர் தான் இன்றைக்கு நம்ம சந்திக்க போறோம். குறிப்பாக இந்த கோவிட்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வியாபாரத்துறையில் தடம் பதிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரிண்டிங் துறையாக இருக்கட்டும், பத்திரிகை துறைனா இந்த திருமண பத்திரிகையாக இருக்கட்டும், பிறந்தநாள் பத்திரிகையாக இருக்கட்டும், அதை வந்து வித்தியாசப்படுத்தி புதுமைகளை புகுத்தி ரொம்ப அழகாக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு துறையில் இருந்துகிட்டு வர ஒருத்தவங்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். ஆக தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க.

வணக்கம், என் பேர் ஷாருமதி சுந்தரலிங்கம். நான் வந்து சுங்காய்புலோலேருந்து காண்டாக்ட் பண்ணுறேன். நான் வந்து பேச்சுலர் இன் கிராஃபிக் டிசைன் படிச்சிருக்கேன். ஓகே, நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பிரிண்டிங் துறையில் இருக்கோம். பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா 5 வருடமாக நாங்கள் இந்த பிரிண்டிங் துறையில் இருக்கோம். ஓகே, நம்ம கம்பெனி வந்து SSM ரிஜிஸ்டர் கம்பெனி. கம்பெனி பேர் வந்து JS டிசைன் அண்ட் பிரிண்டிங் ஸ்டூடியோ. ஓகே, என்ன மாதிரி பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் வெட்டிங் கட். கஸ்டமைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி. கஸ்டமைஸ் வந்து பேஸ் ஆன் கலர்ஸ், டிசைன், சைஸ், மெட்டீரியல், இது எல்லாமே கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ நாங்கள் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணி டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துருவோம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ரிக்குவயர்மெண்ட் தான் எங்களோட ஹாப்பினஸ். ஓகே, இன்னொரு பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா டிஷர்ட், கோஆப்ரேட் யூனிஃபார்ம், ஆல் கைண்ட் ஆஃப் டிஷர்ட் பிரிண்டிங்கும் நாங்கள் செய்கிறோம். டிஷர்ட் பிரிண்டிங்லேயே அது நிறைய விதமாக இருக்கும். நாங்கள் சப்ளிமேஷன், ஹிட், இதெல்லாமே நாங்கள் செய்வோம். சச்சேஸ் ஃபார் ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் டே, அப்புறம் மோட்டோ ஸ்போர்ட்ஸ், சச்சேஸ் இந்த காரோட குரூப், பைக்கோட குரூப், இது எல்லாமே நாங்கள் செய்வோம். ஸ்டாஃப் யூனிஃபார்ம், அண்ட் தென் நாங்கள் கூட பேனர், பந்திங், நேம் கார்டு, எல்லா கைண்ட் ஆஃப் பிரிண்டிங் நம்ம செய்கிறோம். எங்கள் கஸ்டமருக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுக்கணும், இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும், இன்னும் நல்லா செய்யணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ நாங்கள் மக்களுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக கொடுத்ததுனால அதுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான் நாங்கள் 2025 நாங்கள் ஒரு அவார்ட் வின் பண்ணோம், விச் இஸ் ஸ்மால் மீடியம் என்டர்பிரனர் பிஸ்னஸ் அவார்ட். அப்புறம் அதே மாதிரி இந்த வருஷமும் எங்களுக்கு மலேசியா பிஸ்னஸ் அவார்ட் வின் பண்ணோம், கோல்டன் எக்ஸிகூட்டிவ் ரெக்கக்னேஷன். அனதர் ஒன் வந்து அதே ஸ்மால் மீடியம் என்டர்பிரனர் ஸ்டார் ரைசிங் கேட்டகரி அவார்ட். எங்களை வந்து நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணலாம்னா நாங்கள் வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் இருக்கோம், அதே மாதிரி கூகுள் பேஜ்லேயும் இருக்கோம். கூகுள் போய் நீங்கள் JS டிசைன் தட்டினாலே வரும். கடந்த 5 வருடமாக நாங்கள் கூகுளில் வந்து 5-star ரிவ்யூ வச்சுருக்கோம். நீங்கள் அதில் கூட எங்களோட டிசைன்ஸ், எங்களோட வீடியோ பிக்சர்ஸ், வெட்டிங் கார்ட் பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக். டிக்டாக் ஐடி வந்து JS_design.studio, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து JS.design_printingstudio. எங்களை புலனம் வழியாகவும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், 011-5587-2214.

0: நிறைய பெற்றோர்கள் ஒரு ஸ்மார்ட் சொல்யூஷன் தேடுறாங்க. படிப்பை புரிய வைக்கும் சொல்யூஷன், மாணவர்களின் கான்பிடன்ஸை உயர்த்தும் சொல்யூஷன், அதுவும் வீட்டில் இருந்தபடியே பயன்படுத்தக்கூடிய சொல்யூஷன். அந்த கம்ப்ளீட் சொல்யூஷன் தான் மைனப்ஸ் இ டியூஷன். முதல்ல இது ப்ரீ ஸ்கூல் முதல் ஃபார்ம் 5 வரை பல்வேறு பாடங்களை கவர் செய்யும் கம்ப்ளீட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். அதாவது ஒரு பாடத்திற்கு ஒரு டியூஷன், இன்னொரு பாடத்திற்கு இன்னொரு டியூஷன் என்று பேரண்ட்ஸ் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு ஒன் ஸ்டாப் லேர்னிங் சொல்யூஷன். அடுத்து லைவ் கிளாஸஸ் பை குரு பக்கார். உங்கள் பிள்ளைகள் வீட்டில் இருந்தபடியே சேஃபா கன்வீனியனா மலேசியாவின் சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றுக்கொள்ளலாம். புரியாத டாபிக் இருக்கா? அதற்காகவே மைனாப்ஸில் இருக்கு குரு AI, செயற்கை நுண்ணறிவு வழி அதிவேக கற்றல் முறை. அதாவது இரவு நேரமாய் இருந்தாலும் ரிவிஷன் நேரமாய் இருந்தாலும் மாணவர்கள் தனியா ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை, உடனடி எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, மைனாப்ஸ் இட்டோஷனில் ஈஸி நோட்ஸ், குயிசஸ், கேம்ஸ், ரிவிஷன் எல்லாமே இருக்கு. இதன் பெனிஃபிட் என்ன? மாணவர்கள் அதிகமாக எங்கேஜ் ஆகிறார்கள், விரைவாக புரிந்து கொள்கிறார்கள், தொடர்ந்து பிராக்டிஸ் செய்கிறார்கள், எக்ஸாமுக்கு பெட்டர் ப்ரிப்பரேஷன் கிடைக்கிறது. மேலும் ரிவிஷன் பிளான்ஸ், மாடல் குவெஷன்ஸ், ஆன்சரிங் டெக்னிக்ஸ் மூலம் மாணவர்கள் மார்க்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் ஆன்சரிங் ஸ்கில்ஸும் டெவலப் பண்றாங்க. இப்போ பேரண்ட்ஸ் கேட்கிற நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன? இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் அஃபோர்டபிளா கிடைக்குமா? ஆம், அதுதான் மைனாப்ஸ் இ டியூஷன் இன்னொரு பெரிய பலம். ஹை குவாலிட்டி எஜுகேஷன் அட் அ வெரி அஃபோர்டபிள் பிரைஸ். அதாவது குவாலிட்டியும் கிடைக்கும், சப்போர்ட்டும் கிடைக்கும், டெக்னாலஜி அட்வான்டேஜும் கிடைக்கும், பிரைஸும் பேரண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பெற்றோர்களே, படிப்பை புரிந்து கான்பிடன்ஸுடன் எக்ஸாம் எழுதணுமா? அப்படியானால் இன்றே சரியான முடிவெடுங்கள். மைனாப்ஸ் இ டியூஷன் உங்கள் பிள்ளைகளின் வெற்றிக்கான ஸ்மார்ட் எஜுகேஷன் பார்ட்னர். மைனாப்ஸ் இ டியூஷன், பெட்டர் லேர்னிங், பெட்டர் ரிசல்ட்ஸ்.
1: மைனாப்ஸ் இ டியூஷன் குறித்த விவரங்களை 1300 9972 7291 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். அந்த விளம்பர தகவலை கொண்டு வந்த நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேன்.

0: அடுத்து வரும் விளம்பர தகவலை கொண்டு வரும் நிறுவனம் மைனாப்ஸ் இ டியூஷன்.
1: மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன் குறித்து விவரிக்கிறார் மைண்ட் ஆப்ஸ் அதிகாரி லட்சுமி பாஸ்கரன்.
2: இப்போதைய மாணவர்களின் எடுக்கேஷன் ஜேர்னி நம்ம காலத்தை விட ரொம்ப சேலஞ்சிங். சிலிபஸ் டஃப், ஹோம்ஒர்க் அதிகம், எக்ஸாம் பிரஷர் அதிகம், டிஸ்ட்ராக்ஷன் அதை விட அதிகம். அதனால தான்

சரி, கலப்படம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்த கேள்விக்கு சரியான பதில் வந்தாச்சுங்க. வரும் ஜூலை 3 மணிக்கு உங்களுக்காக ஜோஹர் கூலாயில இந்த கலப்படம் தொடங்க போகின்றது, ஆரம்பிக்க போறங்க. ஏன்னா நிறைய மக்களுடைய எதிர்பார்ப்பு, எப்போதுமே கொல்லம்பூர்லயே நடத்துறீங்களே, எப்போங்க மற்ற மாநிலங்களுக்கு வருவீங்க அப்படின்னு நீங்க சொன்னது எங்களுக்கு நல்லா தெளிவா கேட்டதுனால இந்த முறை அங்க வரும். ஆக ஜூலை 4ஆம் தேதி பக்கத்துல சிங்கப்பூர் மக்களும் இருக்கீங்க, நம்ம மின்னலம் நேயர்களும் இருப்பீங்க, தாராளமா வந்து கலந்துக்குங்க. 6 மணிக்கு பிறகு இன்றைய நமது தீரா இசையில நாங்க பேசுறதோட நீங்க பேசுறதை கேட்க நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். மனம் விட்டு பேச தயாரா இருந்தீங்கன்னா மனசை தயார்படுத்தி வச்சுக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பேசலாம்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 6 மணி செய்தியலுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பன்னாட்டு அளவில் மலேசியாவின் போட்டியாற்றலை மேலும் வலுப்படுத்தும் நடவடிக்கையாக ஊராட்சி துறைகளின் நடைமுறைகளும் ஒப்புதல்களும் விரைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். எனவே இதனை ஒருங்கிணைத்து வழி நடத்த வீடமைப்பு ஊராட்சி அமைச்சுக்கும் அரசாங்க தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபாக்காருக்கும் தாம் உத்தரவிட்டுள்ளதாக அவர் கூறினார். ஈராறு 2026 தேசிய நாள் மலேசிய நாளை முன்னிட்டு மலேசியா மடானி வளப்பத்தின் அனுபவம் எனும் கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மலேசிய மடானி சின்னம் இவ்வாண்டும் நிலைநிறுத்தப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். வளமான அனைத்தையும் உள்ளடக்கிய நல்லிணக்கமான நாட்டை உருவாக்கும் அரசாங்கத்தின் இலக்கிற்கு இணங்க அந்த கருப்பொருள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட 525 மில்லியன் டாலர் மதிப்பிலான போதைப் பொருளை மியான்மர் அரசாங்கம் எரித்துள்ளதாக உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. 2021 ஆட்சி கவிழ்ப்பு உள்நாட்டு மோதலை தூண்டியதையடுத்து சட்டவிரோத போதைப் பொருள் வர்த்தகம் அனைத்து தரப்பினரும் லாபமீட்ட வழிவகுத்துள்ளது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மியான்மர் தற்போது தென்கிழக்காசியாவில் மெத்தஃபெதமின் உற்பத்தியில் முதன்மை மூலமாக செயல்படுகிறது. ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான பகுதியிலிருந்து இஸ்ரேல் நிபந்தனையின்றி வெளியேற வேண்டுமே தவிர வேறு வழி ஏதுமில்லை என ஹெஸ்புல்லா தலைவர் நயீம் கசிம் வலியுறுத்தியுள்ளார். வாஷிங்டனில் லெபனான் இஸ்ரேலி அதிகாரிகள் நேரடி பேச்சு நடத்தி வரும் நிலையில் பகையை முடிவுக்கு கொண்டு வருதல், உறவுகளை இயல்பாக்குதல் உள்ளிட்ட யூத தரப்புக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் எவ்வித செயலிலும் ஈடுபட போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். விளையாட்டு கார்பந்து. 12 முறை சூப்பர் லீக் வெற்றியாளரான ஜோஹோர் டாரோல் தாசிம் ஜேரிடி அணிக்கு எதிராக ஆகஸ்ட் 9 நடைபெறும் நட்பு முறையிலான ஆட்டம் மலேசியா உள்ளிட்ட தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ரசிகர்களுடன் மீண்டும் இணைவதற்கான சிறந்த வாய்ப்பு என செல்சி எஃப்சி விவரித்துள்ளது. இந்த வட்டாரத்தில் தி ப்ளூஸுக்கு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் உள்ளதாகவும் இந்த ஆட்டம் சிறப்பானதாக அமையும் எனவும் செல்சி எஃப்சி செயல்முறை நிர்வாகி பெட்னோத்தல் குறிப்பிட்டார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் மோகனா அருட்சோதி. வணக்கம்.

நத்தீர இசை மாலைமணி ஆறாகி 3 நிமிடம் ஆயிருச்சு. இந்த நேரத்தோடு சேர்த்து 7 வரைக்கும் நாங்க பேசுறோமோ இல்லையோ நீங்க பேசணும் அப்படின்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நேரங்களும் இதற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுது. மனம் விட்டு பேசுங்க அப்படின்றத ஒவ்வொரு வாரமும் இந்த நேரத்துல நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது மனசுல விட்டு பேசும்போது மனசுடைய பாரத்தை அது குறைக்கும், குழப்பத்தை தெளிவாக்கும், நம்பிக்கையை மீண்டும் நமக்கு இது உருவாக்கும். சில நேரங்களில் நம்ம பேசும்போது எதிரில் இருப்பவங்க வந்து நமக்கு தீர்வை சொல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க நம்ம சொல்றதை கேட்டாலே பாதி தீர்வை நம்மளுக்கு சொல்லாமலே அவங்க கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒருத்தவங்க இருக்காங்களே நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மனம் விட்டு பேசுவது தீர்வு அல்ல, ஆனா தீர்வை நோக்கி செல்வதற்கான முதல் படி. ஆக மனசுல இருக்கிற பாரத்தை நீங்க மட்டும் தனியா சுமக்க வேண்டாம். இங்க வந்து கொட்டி தீர்த்த பிறகு ஒரு நிம்மதியும் ஒரு ஆறுதலும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதாங்க எங்களுக்கும் நிம்மதி. இப்ப மனசுல ஏதோ ஒரு பாரம் உங்களுக்கு இருக்கலாம், ஏதோ ஒன்று யார்ட்டையாவது சொல்லணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், ரொம்ப நாள் என் மனசுலயே தேக்கி வச்சுட்டு இருக்குங்க, ஆனா என்கிட்ட கேட்கறதுக்கோ இல்ல சொல்றதுக்கோ ஏன்னா நம்புறதுக்கோ யாரும் இல்ல நீங்க நினைக்கலாம். இங்க ஒரு நல்ல நண்பனாக உங்களுக்காக நீங்க சொல்றது கேட்கறதுக்காக நாங்க இருக்கோம். பேசி முடிச்சு தொலைபேசி வைக்கும் போது கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க, ஆறுதலா இருக்குங்க, நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் எங்களுக்கு வேணும். அழைக்கலாம் 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8. ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நிகழ்ச்சியில உங்களை பெயர சொல்லணும், உங்களை நீங்க அடையாளப்படுத்திக்கணும், எங்கேருந்து பேசுறீங்க எதுவுமே தேவையில்லைங்க, நீங்க பேசினா போதும்.

0: டிஐசியில் நாம் இணைந்திருக்கின்றோம். நிறைய நேர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துல நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். வேலையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், ஏன் நம்ம சுற்றி உள்ளவங்களா இருக்கட்டும், வாழ்க்கையில வந்து கடந்த காலங்கள் கொடுத்த சம்பவங்கள் இல்ல படிப்பினைகள் நம்ம வாழ்க்கையில சில வேலைகள்ல மறக்க முடியாததாகவும் இருக்கும். அது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில அனுபவமாகவும் கூட இருக்கலாம். குறிப்பா நம்ம அதிகமா கத்துக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பம், அதை தவிர்த்துல பாத்தீங்கன்னா வேலை இடம். சரி, வேலை இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது சம்பந்தமா ஒருத்தவங்க அழைச்சிருக்காங்க, அவங்கள சந்திப்போம்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டாச்சுங்க. வேலையா இன்னைக்கு?
1: வேலைதான், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன்.
0: சரி, வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரம் என்ன பாரம்?
1: என்ன பாரம் இல்ல, இது இன்னைக்குதான் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு.
0: என்ன?
1: இது வந்து நான் அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல.
0: சரி,
1: இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்.
0: சொல்லுங்க.
1: என்னோட பாஸ் வந்து எங்களுக்கு எல்லாம் அலைன் பண்ணது வந்து என்னன்னாக்கா, ஒரு விஷயம் வந்து நாங்க செய்யறப்போ ஹை லெவலோட அப்ரூவல் இருக்கணும். சோ அதுதான் வந்து எங்களோட அலைன்மெண்ட் எங்களோட டிபார்ட்மெண்ட்ல. ஷேரிங் செஷன்ல வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டும் வந்து இன்வால்வ் இருக்கு. உங்க டிபார்ட்மெண்ட் வேலை முடிஞ்சுதான் எங்களுக்கு வரும். நான் பேசிக்கலி வந்து ஃபைனான்ஸ்ல இருக்கேன், அக்கவுண்டிங் ஃபைனான்ஸ்ல. சோ என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அப்ப நாங்க வந்து கேட்டேன், சோ இந்த இடத்துல வந்து நீங்க இந்த ப்ராசஸ் செய்யறது முன்னுக்கு இவங்களோட அப்ரூவல் கேட்டுட்டு அப்புறம்தான் நீங்க ஒரு ஜேர்னல் இஷ்யூ பண்ணுவீங்களா இல்ல எப்படின்னு நான் கேட்டேன். பிகாஸ் எங்களோட அலைன்மெண்ட் வந்து எங்க பாஸ் வந்து சொன்னாங்க அப் லெவலோட அப்ரூவல் இருக்கணும், அப்புறம்தான் நீங்க செய்ய முடியும்ட்டாங்க. சோ அப்ப இங்க வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிளிக் மாரி ஆயிருச்சு நான் அந்த கேட்ட கேள்விக்கு. சோ பேசிக்கலி அவங்க தான் முதல் அந்த ப்ராசஸ் செய்வாங்க, அது முடிச்சுட்டு தான் நாங்க செய்வோம்.
0: பேசிருக்கீங்க
1: உறுதியா சொல்லல. நான் கேக்க போனது வந்து இது ஒரு இஷ்யூவா எனக்கே தெரியல.
0: அதுக்கு அவர் என்ன உங்க பாஸ் என்ன சொன்னாங்க?
1: எங்க பாஸ் சொன்னீங்க நம்ம இதான அலைன் பண்ணிருக்கோம், ஏபி கேட்டனாலதான நம்ம இதை செஞ்சோம். அவங்க ஒரு மீட்டிங் இருந்துச்சு, அப்ப வந்து அந்த பாஸ் வந்துட்டு இவங்க கிட்ட வந்து இத பத்தி ஹைலைட் பண்ணிருக்காங்க. ஏன் சிவா வந்து கொஃபிஷன்ல இருக்காங்க அப்படின்னு.
0: உங்க மனசுக்கு தெரியுதுல்ல, நீங்க சரியா தான் கேட்டிருக்கீங்க, சரியான விஷயத்த தான் சொல்லிருக்கீங்க. அப்புறம் ஏன் குழப்பம் உங்களுக்கு?
1: குழப்பம் இல்ல, என்னடா நம்ம வேலை சரியா செய்ய போய்.
0: இல்லங்க, என்னன்னா எல்லாருமே நம்ம நினைக்கிற மாதிரியே தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்லாம் ஒண்ணுமே இல்ல. இப்ப வேலை இடத்துல வந்து வேலை இடத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்து குரூப் திங்னு ஒண்ணு இருக்கு, அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். உங்க வேலையை நீங்க சரியா செய்தீங்கன்னா அதை பத்தி கவலையே பட வேணாம். சரிங்க, சொல்லிட்டீங்கல்ல நிம்மதியா வீட்டுக்கு போங்க, நம்ம வேலையை நம்ம சரியா பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி. அதுதான் அவங்க வந்து சொல்லலதான், ஆனா அவங்க யோசிச்சிருப்பாங்க ஏன் அவங்க இதை கேட்டாங்க. ஒருவேளை அதுதான் சரியா இருக்குமோனு கூட அங்குள்ளவங்க யாராவது நினைச்சிருக்கலாம்ல, இல்லையா?
1: ஒன்றுதாங்க,
0: உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சுட்டீங்க, அந்த நிம்மதியோட வீட்டுக்கு போங்க. சரியா, வீட்டுக்கு போகும் போது வார இறுதி நாளே இத தூக்கி அப்படி வெளியே போட்டுட்டு வீட்டுக்குள்ள
1: நிம்மதியா வீட்டுக்கு போறப்ப எதையும் யோசிக்க மாட்டேன்.
0: ஆமா, சந்தோஷமா இருப்போம் அவங்கள பத்தி நினைச்சுக்கிட்டு. நம்ம ஏன் வருத்தப்பட்டு இருக்கணும்? வீட்டுல யாரு இருக்கா இன்றைக்கு, என்ன சாப்பிட போறீங்க, அதை நினைச்சிட்டு போய்கிட்டே இருங்க. சரிங்களா?
1: ஓகே, ரொம்ப நன்றி.
0: நன்றி, பாய். சரி, வீட்டுக்கு போற வழியில நம்ம கிட்ட அழைச்சு பேசிட்டாங்க, இப்ப நிம்மதியா வீட்டுக்கு போவாங்க, அந்த ஒரு சந்தோஷம் தாங்க மனசுல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், ஒரு சின்ன விஷயம் ஏதாவது நடந்திருக்கும், அந்த ஓவர் திங்க்னு சொல்லுமோ, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்போம், இவங்க அதை நினைச்சிருப்பாங்களோ, இவங்க அதை சொல்லியிருப்பாங்களோ, ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கல இல்லையா. அதனால உங்க மனசுல எதையும் சேர்த்து வச்சுக்காதீங்க. வார இறுதி நாள், இப்ப இன்றைக்கு எல்லாம் வீட்டுல வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரம், சந்தோஷமா வீட்டுக்கு போவோம், இந்த இரண்டு நாள் என்ன பண்ண போறோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்க போறோம் அப்படின்னு யோசிப்போம். இப்ப கூட உங்க மனசுல நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்கலாம். அழைத்து எங்களோட பேசுங்க. 3-8-2-5-7-3-3 or 4-7-8 இந்த நிகழ்ச்சியில உங்க மனம் விட்டு நீங்க பேசினா போதும். நீங்க யாரு, எங்கிருந்து அழைக்கிறீங்க, யார பத்தி பேச போறீங்க, எதுவுமே நீங்க சொல்ல தேவையில்லை.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNAPS e-Tuition. AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNAPS e-Tuition, சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு
1: நிலை. சிறப்பாய் சுவையாய் சமைக்க காரணம் என்ன?
2: லிங்கம்ஸ். இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.

0: ஹலோ,
1: வணக்கம்.
0: வணக்கம்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன்.
1: மனசு எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன்.
0: மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போன வாரம்.
1: ஏன், என்னாச்சு?
0: இல்ல, நீங்க இப்போ நம்ம ஒரு குடும்பத்துல இருக்கோம்.
1: சரி,
0: திடீர்னு வந்து பேசாம இருக்காங்க.
1: சரி, நீங்க கூட்டு குடும்பத்துல இருக்கீங்களா, தனியா இருக்கீங்களா?
0: இல்ல, நாங்க வந்து சாட்டர்டே சண்டே ஒன்னா ஜாயின் பண்ணுவோம்.
1: சரி,
0: இல்ல கொஞ்ச நாளா தான். இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா நான் எல்லாத்துக்கும் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம இருக்க போறது ரொம்ப நாள் இல்ல, என்னத்துக்கு பேசாம இருந்துகிட்டு? இப்ப அவங்க பேசாம இருக்கிறது அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க, ஆனா அந்த இடத்துல எனக்கு எவ்வளவு மன நிம்மதி இல்ல. அந்த மாதிரி உள்ளவங்கிட்ட எப்படி நடந்துக்கணும் போவனா, நீங்களே சொல்லுங்க. என்ன போவனா, நான் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து செய்யற ஆளு.
1: புரியுது, புரியுது, புரியுது.
0: ஃபேமிலிக்கு ரொம்ப பார்த்து பார்த்து, உங்க இப்படி பிடிக்கும், இது பிடிக்கும், அப்படி செய்யற ஆளு. எனக்கு இந்த மாதிரி வரும்போது ரொம்ப வேதனையா இருக்கு.
1: ரெண்டு தாட்டி கீமோ செஞ்சிட்டேன்.
0: அப்ப அதோட இஃபெக்ட் எல்லாம் வந்து இந்த நரம்புல இஃபெக்ட் பண்ணிருச்சு. அப்ப நம்ம ஒவ்வொரு தாட்டியும் ஏந்திரிக்கும் போது நம்ம உயிரோட இருக்கோம்.
1: இல்ல, உங்க மனசு எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ அந்த அளவுக்கு உங்க உடம்பும் உறுதியா இருக்கும். சரிங்களா?
0: கண்டிப்பா.
1: ரொம்ப தைரியமா இருங்க.
0: கொஞ்சம் தெளிவா இருக்கு.
1: ஆமா, ரொம்ப தைரியமா இருங்க. நீங்க நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் எப்போதும் நினைச்சுக்குங்க. அறிவுரை எல்லாம் இல்லங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால நான் சொல்றேன்.
0: நீங்க வந்து எனக்கு இது சொன்னது எனக்கு அவ்வளவு ஒரு நிம்மதியா இருக்கு, மனசு அவ்வளவு ஒரு சந்தோஷமா.
1: இப்ப என்ன சொன்னாங்க, இப்ப உடம்பு எப்படி இருக்கு உங்களுக்கு, என்ன சொன்னாங்க இப்போ?
0: இல்ல, நான் வந்து இது கேன்சர் எல்லாம் இது ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு நான் கீமோதெரபி போயிட்டு இப்ப நான் வந்து ஃபாலோ அப் 6 மாசத்துக்கு ஒரு தடி போவேன். அதுல ஏதாவது பிரச்சனை வந்தாதான் நம்ம வந்து திரும்ப போயிட்டு
1: ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. அந்த மருத்து சிகிச்சை எல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் சரியா பாத்துக்குங்க, மருந்து எல்லாம் சரியா எடுத்துக்கங்க. அப்புறம் இந்த உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும், நீங்க பண்ணலாம் அப்படின்னாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. மனசுல மட்டும் வலி வந்துருச்சுன்னா உடம்ப வீணாக்கிரும், அதை மட்டும் பாத்துக்குங்க.
0: என்ன
1: பாட்டு வேணும்
0: எனக்கு வந்து? இது என்ன, ஓ பாப்பா லாலி, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, கேக்கலாம் அடுத்தது. நன்றி.

0: உங்களுக்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: லிங்கம்ஸ் சோறு தவிர மத்த எல்லாமே லிங்கம்ஸ் மசாலையில தயார் பண்ணது.
2: சாப்பிட்டு பார்த்து சொல்றேன்.
3: அன்று போல் இனி என்றும் லிங்கம்ஸ் தயாரிப்புகள் உங்கள் சமையலில் சுவை சேர்க்கட்டும்.

0: பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசியை தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமையல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைண்ட் ஆப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 07 21 19.
1: வீடு கொஞ்சம் சின்ன வீடுதான், இடைஞ்சலா இருக்கு. அப்பா அம்மாவுக்கு நல்ல கொஞ்சம் பெரிய வீடாதான் பாத்து போயா? நல்ல வேலைக்கு போறீங்கல்ல?
2: கூடி சீக்கிரம் போலான்டா இருக்க, போயிட்டு கூப்பிடுறேன்.
1: அம்மாடியோ, ஏயோ இவ்ளோ பெரிய வீடு யாருக்கு காட்டிக்கணும்னு வாங்குறீங்க? நல்லா சிக்கனமா வாழ கத்துக்கோங்க இந்த காலகட்டத்துல, புரியுதா?
2: சின்ன வீடுதான் பிரச்சனை நீங்க போல இருக்கு, இப்ப பெரிய வீடுமா?
1: ஐயா தம்பி
2: சொல்லுங்க,
1: இன்னும் இப்படி மெலிஞ்சு போயிருக்கீங்க, வீட்டுல சோறு போடாது மாதிரி. நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்துங்க.
2: சரியா,
1: போயிட்டு வரேன்.
2: சில மாதங்களுக்கு பிறகு.
1: என்ன இப்படி தொடிச்சு போயிட்டீங்க? சாப்பாடு நல்லா முழுக்க சாப்பிடுறீங்க போல இருக்கு. கொஞ்சம் அளவா சாப்பிடணும்யா, ஆரோக்கியம்லாம் ரொம்ப முக்கியம். தா என் வீட்டுக்காரர பாரு, இந்த வயசுலயும் எப்படி இருக்காருன்னு.
2: எல்லாம் என் நேரம் தான்.
1: என்னையா?
2: இல்ல சாப்பாடு குறைச்சிக்கிறேன்னு சொன்னேன். இப்படி எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு இருந்தா எப்படிங்க?
1: அவங்க அவங்க வாழ்க்கைய அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிறப்பா வாழலாமே.
2: இப்படிக்கு
1: மின்னல் FM
0: தீரா இசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, இந்த மாதிரி நேயர்கள்ட்ட பேசும்போதுதான் ஒரு விஷயம் தெரியுது. எல்லாருமே வந்து பலவீனமானவங்கள், நம்மை விட நம்ம யோசிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தைரியமான பலசாலிகள் மனதளவில் நிறைய பேர் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாழ்க்கை சில விஷயங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு தான் போகுது. ஒரு நேயர் அழைப்புல காத்துட்டு இருக்காங்க, அவங்களை சந்திப்போம்.
3: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன்னு ஏன் இப்படி ஒரு சிரிப்பு? அப்படியா?
3: சொல்லுங்க,
0: என்ன பேசணும்?
3: அதுதான் இருக்கும் இல்லையா, யாராவது ஒருத்தவங்க இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு.
0: இங்க இருக்கோங்க, சொல்லுங்க சொல்லுங்க.
3: பெரிய விஷயம் இதுல, ஜஸ்ட் சின்ன விஷயம். நான் இப்ப ஒரு முக்கியமான இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், அந்த கேப்ல ஒரு விஷயம். கடந்த ஒரு 4 வருஷமா ஒரு ஒரு அந்த சீக் பேர் சொல்ல வேணா, ஒரு சீக்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். லைக் எப்படின்னா, இன் அண்ட் அவுட் இன் அண்ட் அவுட், ஒரு வருஷம் முழுக்க கண்டினியூ மெடிக்கேஷன் எடுக்கணும், இப்படிதான் அப்படிதான் சொல்லி, இதுக்கப்புறம் நம்ம எந்திரிக்கவே மாட்டோம் அப்படி எல்லாம் நினைச்ச நாள் எல்லாம் இருந்து கடந்து வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் ஆக போகுது. இப்போ
0: எப்படி இருக்கீங்க?
3: இப்போ நல்லா, 2 நாள் முழுக்க வரைக்கும் நல்லா இருந்தேன்னு சொல்லலாம். சோ வருஷத்துக்கு ஒரு 2 times 3 times அந்த அந்த சீக் திருப்பி ரீகரண்ட் பண்ணி மறுபடியும் மெடிக்கேஷன் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. சோ நிறைய லீவு அந்த மாதிரி. சோ பெட் ரிடெட்டா ஒரு 4 months எல்லாம் இருந்திருக்கேன். அப்ப என்னோட ஃபர்ஸ்ட் அட்மிஷன் ஹாஸ்பிட்டல் போறப்ப வாஸ் ஆல்மோஸ்ட் 80 kg. 4 months கழிச்சு என் பார்க்கும்போது வாஸ் ஆல்மோஸ்ட் 55 சம்திங். சோ நிறைய கடந்து வந்துட்டுமா. சோ இதை ஏன் நான் சொல்றேன்னா, நான் அப்ப அது கடந்து வருவேன்னு அதை நான் நினைக்கவே இல்லை. பட் அது கடந்து வந்தாச்சு. பட் அதுக்கப்புறமா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 வருஷம் கச்சிரி அந்த இஷ்யூ வரப்ப கொஞ்சம் மென்டலி டவுன் ஆயிரும். மறுபடியும் அதை செய்யணும், மறுபடியும் அதை செய்யறோன்னு. சோ கடைசியா எனக்கு அந்த 6 recurrent பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் போனது லாஸ்ட் இயர் அக்டோபர். சோ ஒரு 2 months ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருந்து நல்லா வந்து ஃப்ரம் திஸ் இயர் ஜனவரில ஐ வாஸ் ஃப்ரீ டு கோ. ஓகே, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். நேத்து காலையில இருந்து மறுபடியும் ஒரு இஷ்யூ எனக்கு ஃபீல் பண்ணுது. ஓகே, நமக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம் போகுது, எனக்கு அது ஃபீல் பண்ணுதுன்னு. தென் டுடே ஐ கால் மை டாக்டர். ஐ திங்க் சிஸ்டர், அது வந்து டாக்டர் வந்து என்னோட ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு டாக்டர், சோ சிஸ்டர் மாதிரி. சிஸ்டர், எனக்கு ஐ திங்க் இது ரீகரண்ட் பண்ணது போல இருக்கு, மறுபடியும் ஐ கேன் கெட் ஆல் தி சிம்டம் அப்படின்னு. கடைசியா எப்போ அப்படின்னு கேட்டாங்க. சரி, கடைசியா லாஸ்ட் இயர் அப்படின்னு. அப்ப டிசம்பர் ஸ்டாப் பண்ணிச்சு மெடிக்கேஷன், 6 months மெடிக்கேஷன் இல்லன்னு சொல்லி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க வா இட்ஸ் வெரி குட் அப்படி சொன்னாங்க. எனக்கு நான் ஒரு மாதிரி டென்ஷனா பேசுறேன், என்ன சார் குட்ன்றீங்க? நீங்க ஒரு சார் சந்தோஷப்படுங்க, ஜனவரில இருந்து 6 months கழிச்சுதான் நீங்க எங்கிட்ட மறுபடியும் வரீங்க. 6 months நீங்க ஃப்ரீயா இருந்திருக்கீங்க. ஒரு வருஷத்துல 6-7 times அட்மிஷன் வந்து, 6-7 times ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க குறைஞ்சு குறைஞ்சு இப்ப இந்த வருஷத்துல தான் முத தருவேன் அப்படிங்கிறப்போ எனக்கு அந்த விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா, ஓகே இல்ல, ஆரம்பத்துல நமக்கு தெரியாது எப்படி பாத்துக்கணும் எப்படி செய்யணும்னு தெரியாது. இப்ப வந்து ஓகே, இப்ப இப்பதான் ஸ்டார்ட் பண்ண, ஏன்னா நடக்க ஆரம்பிக்க போகுதுன்னே ஃபீல் வருது, ஃபீல் பண்ண முடியுது இல்ல. சோ அப்ப நம்ம அதை பத்தி நிறைய படிச்சிட்டோம், நிறைய அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே ஃபைன் இப்ப போகும் அப்படின்னு. சோ அப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு ஒரு கவுண்ட் இருக்கும், ஒரு கவுண்ட்டுக்கு மேல போச்சுன்னா ஒரு ஃபியூ டேஸ் அட்மிட் பண்ணி தான் பாப்பாங்க, இல்லன்னா வீட்டுல இருந்தே பாக்கலாம். இப்ப வாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கலாம், கவுண்ட் பாக்கலாம், குறைவா இருக்குன்னா வீட்டுல இருந்தே பாத்துக்கலாம், ஒரு ஒன் வீக்குள்ள யூ வில் பி நார்மல், தென் திருப்பி ஒரு 4 மந்த்ஸ்க்கு மெடிக்கேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன ஓகே அப்படின்னு. அப்ப முத அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நிறைய ஆபீஸ்ல தான் இருந்தேன், நிறைய அழுது உட்காந்து நிறைய அழுது, மறுபடியும் முதல்ல இருந்து பிகாஸ் அதுக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை மருந்து சாப்பிடணும், ஒரு நாளைக்கு 6 வேளை. சோ அலாமிச்சு அந்த மருந்து சாப்பிடுவேன் நானு. சோ இதெல்லாம் இல்லாம நம்ம ஒரு 6 மந்த்ஸ் இருந்தேன், மறுபடியும் அது ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது ஒரு மாதிரி ரொம்ப காம் பண்ணிட்டு தான் டாக்டருக்கு நான் கால் பண்ணேன். ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றப்ப எனக்கு ஆமா இல்ல அப்படின்னு, அப்ப நானே என்கிட்ட இப்ப காடி ஓட்டிட்டு வீட்டுக்கு போறப்ப நானே என்கிட்ட கேட்டுக்கிட்டேன், ஃபர்ஸ்ட் டைம் இது டயக்னோஸ் பண்றப்ப இருந்த மனநிலை இப்ப நமக்கு இருக்கா இல்ல, இருந்திருந்தா எப்படி 4 வருஷம் கடந்து வந்திருப்போம், நிறைய கடந்து வந்திருப்போம். சோ இப்ப எப்படி இருக்குன்னா, மிந்தி வந்து நடக்கவே முடியாது, அப்புறம் ஒரு ஆள் கூட கூட்டிட்டு போனோம், இப்ப நானே டிரைவ் பண்ணிட்டு அந்த கிளினிக் போயிட்டு இருக்கேன். பட் அங்க கவர்மெண்ட்க்கு போறப்பதான் அதை நான் பார்த்தேன், எனக்கு ஆக்சுவலி இதை பத்தி சொல்லி கொடுக்க டாக்டர்ஸ் இருந்தாங்க, நமக்கு இதை பத்தி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, கூகுள் பண்ணி நம்ம படிச்சோம் இது என்னன்னு. அங்க இருக்கிற நிறைய பேர் என்ன விட ரொம்ப சின்ன பிள்ளைங்களா அங்க வராங்க, இது என்னன்னு, இது வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வியாதி தான், பட் அதை பத்தி புரிதல் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. அதனாலயே இந்தியெல்லாம் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் ஐகேனுக்கு போய்கிட்டு இருந்தேன், இப்ப 1 மந்த் ஒன்ஸ் நான் அந்த ஐகேனுக்கு போய் அங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட இல்ல இது இப்படி, இது இப்படி செஞ்சா பாக்கலாம், இப்படி பாக்கலாம், இப்படி பாக்கலாம், இப்ப நான் அங்க போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இருக்க பேஷன்ஸ் கிட்ட எல்லாம்.
4: உங்களால ஒரு சிலர் வந்து நன்மை அடையிறாங்க, ஆனாலும் உங்களுடைய இந்த பிரச்சனை வந்து உங்களை இவ்வளவு பெரிய உறுதி ஆக்கிருக்கு, அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ளார நீங்க பாக்குறீங்கல்ல, எல்லாம் சரியாயிரும். அடிக்கடி இந்த பிரச்சனையை சந்திச்ச நீங்க இப்ப குறைவா சந்திக்கிறீங்க, இதுக்கப்புறம் இல்லாமலும் போகலாம், இன்னும் அந்த அந்த வழிகள் குறையலாம், உங்களுக்கு குறையணும், அதுதான் எங்களுடைய பிரார்த்தனையும் கூட. எல்லாம் சரியாயிரும், இவ்வளவு தைரியமா இருக்கீங்க, இன்னும் தைரியமா இப்படியே இருங்க சரிங்களா.
3: ரொம்ப நன்றி,
4: பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எல்லாம் சரியாயிரும், அந்த நம்பிக்கை தாங்க, அந்த நம்பிக்கையை மட்டும் இன்னைக்கும் விட்டுறாதீங்க.
3: Thank you so much.
4: நன்றி, பார்த்து போங்க.
3: Thank you.

0: தீராசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி நான் நேயர்களுடைய வாழ்க்கை கதைகளை கேட்கறது மட்டும் இல்ல, நம்மளுக்கு நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்குது. நமக்கெல்லாம் இருக்குது ஒரு பிரச்சனையா அப்படின்றத அடிக்கடி சொல்லி காட்டுற மாதிரியே இருக்குது. இப்ப சோமஸ் குமார் நம்ம மனநல ஆலோசகர் இருக்கிறாரு. வணக்கம் சோமஸ்.
1: வணக்கம் மின்னல், வணக்கம் போனா.
0: சரி, இன்றைய நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க?
1: மூணு நேரையும் கேட்டும் போனா, முதல்ல ஒரு நேர் வந்து அவங்க சொல்லும் போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து எப்பயுமே வாழ்க்கையில வந்துட்டு அந்த ஒரு ரீஅஷூரன்ஸ் வேலிடேஷன் வந்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப அவங்க வந்து எதனால வந்து அவங்க குழம்பி போயிருக்காங்கன்னா, எப்பயுமே வந்து அவங்க செய்யற வேலையை வந்து யாருமே வந்துட்டு அதை திரும்பி வந்துட்டு சரிப்படுத்து நீங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு சொல்லாம போயிட்டாங்கல்ல, அப்ப வந்து அது வந்து ரொம்ப மனசை உறுத்தும். அப்ப இது வந்து என்ன நடக்குன்னா, ஓவர் திங்கிங்ல தான் கொண்டு போய் விடும். அப்ப அவங்க என்ன செய்யலனாக்கா, எப்பயுமே வந்துட்டு நீங்களே அந்த ஒரு ரீஅஷூரன்ஸ தேடுறது வந்து நல்லது. எதிர்பார்க்கறத விட நீங்க தேடிக்கிட்டா அவங்க மனசு ரொம்ப நிம்மதியா இருக்கும். அதே மாதிரி அந்த ரெண்டாவது நேர் வந்து சொல்லியிருந்தாங்க, அவங்க குடும்பத்துல நடக்கிற விஷயத்த வந்து
0: பேச மாட்டாங்க.
1: இது வந்து நம்ம எப்பயுமே வந்து கேக்குறோம், குடும்பத்துல உள்ளவங்க வந்து நிறைய பிரச்சனை நடக்குதுன்னு. பட் இது வந்து ரொம்ப ஈஸியா சொல்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் போனா, ஏன்னா நம்ம ரெண்டு தரப்புலாம் வந்துட்டு நம்ம கேட்கணும். இன்னைக்கு இத வந்து நல்ல விஷயத்துல சொல்லணும்னா, ஒரு கடந்த வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நேர் சொல்லியிருந்தாங்க, அவங்க கூட்டாளி வந்துட்டு என்னமோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, பட் இவங்க வந்து போய் பேசினாங்க, அது வந்து ஒரு சின்ன விஷயமா போயிடுச்சு, அவங்க வந்து பேசினாங்க அப்படின்னு. அப்ப சில விஷயம் வந்துட்டு வாழ்க்கையில வந்துட்டு நம்ம வந்து ரெண்டு பக்கத்தும் பார்த்ததுக்கு அப்புறம், இப்ப அந்த குடும்பத்தை இவங்க சொன்னாங்க, இவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷன்ட் சொன்னாங்க, கண்டிப்பா அவங்க நிறைய விஷயத்த கோத்ரூ பண்ணிருப்பாங்க. அப்ப நம்ம சில விஷயத்துல வந்து நம்ம அதை நெகட்டிவாவே யோசிக்காம கொஞ்சம் பாசிட்டிவா யோசிக்கலாம். இப்ப அவங்க அந்த கஷ்டத்துல எல்லாம் இருந்தபோது வந்துட்டு அவங்க குடும்பத்துல இருந்து வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, எவ்வளவு பார்த்திருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்துட்டு யோசிச்சிருந்தாக்கா வந்துட்டு அவங்க மனசை வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு அதை கடந்து மன்னிப்போம் மறப்போம் அப்படின்ட்டு கடந்து போயிடலாம் கூட ரொம்ப ஈஸியா.
0: அடுத்தது இறுதியா ஒருத்தவங்க இப்ப பேசினாங்க பாருங்க, நமக்கே ஒரு ஒரு உறுதியை கொடுத்தாங்க, ஒரு பெரிய ஆறுதலா கொடுத்தாங்க அவங்க பேசின வார்த்தைகள் இல்லையா?
1: ஆமா போனா, அவங்க வந்து ஒரு ரைட்டான ட்ராக்ல இருக்காங்க. எப்பயுமே வந்து நம்ம வாழ்க்கையில வந்துட்டு ஹியூமன் பிரெயின் வந்து அப்படிதான் வந்து செயல்படும். ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதுல வந்து நம்ம முக்கியமா முதல்ல வந்துட்டு யோசிக்கிறது அதை நெகட்டிவா தான் யோசிப்போம். ஆனா கொஞ்ச நேரம் ஒரு டீப் பிரீத் எடுத்து கொஞ்ச நேரம் நிதானமா உட்காந்து யோசிச்சு பாருங்க, அந்த விஷயத்துல இருந்து என்னென்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, உங்க வாழ்க்கையே வந்துட்டு ஆக்சுவலி டோட்டலா மாறிடும் போனா. அதுதான் வந்துட்டு அந்த நேய செஞ்சிருக்காங்க.
0: ஆக அவங்க சரியான பாதையில போய்கிட்டு இருக்காங்க. ஆக இந்த சூழலை எதிர்நோக்கி நேர்களுக்கு நல்ல ஒரு விஷயம் அந்த நேர்கள் பேசினது மட்டும் இல்ல, நமக்கே ஒரு அலாரம் கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சோமஸ், இந்த வாரத்திற்கான உங்களுடைய விளக்கங்களுக்கு நன்றி.
1: நன்றி.
0: ஆக நிகழ்ச்சியில வந்து மூன்று நேர்களை சந்திச்சோம். எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாவே நடக்கட்டும். மனம் விட்டு பேசுவோம், நம்ம மனசு முதல்ல பாத்துக்குவோம், உடம்பும் சரியாயிரும்.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மெர்டேகா சென்டர் நடத்திய கருத்து கணிப்பில் அதிக ஆதரவுள்ள அரசியல் தலைவர் என அங்கீகரிக்கப்பட்டதை தொடர்ந்து மேலும் கடுமையாக உழைக்கப் போவதாக உறுதியளித்துள்ளார். இந்த அங்கீகாரத்துக்கு நன்றி தெரிவித்த நிதி அமைச்சருமான டத்தோஸ்ரீ அன்வார், இதோடு நின்றுவிடாமல் மக்கள் நாடு என தொடர்ந்து சிறந்த அடைவு நிலையை வெளிப்படுத்த பேராவலுடன் இருப்பதாக கூறினார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் குறித்து கருத்துரைத்த டத்தோஸ்ரீ அன்வார், போட்டியிடும் எல்லா தரப்பினரும் முதிர்ச்சியடைந்த மக்களாட்சி உத்வேகத்துக்கு ஏற்ப தங்கள் பரப்புரைகளில் மாண்பை காக்குமாறு நினைவூட்டினார். மக்களாட்சி அமைப்பில் மும்முனை அல்லது அதற்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் போட்டியிடுவது வழக்கமானது. இருப்பினும் அது வரம்பை மீறும் வகையிலான அரசியல் பண்பாட்டை தூண்டக்கூடாது. இம்மாதம் 16 தொடங்கி இன்று வரை மலாக்காவில் சில இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆப்பவா மூலம் பல்வேறு சாலை குற்றங்களுக்காக மாநில சாலை போக்குவரத்து துறை வெளிநாட்டவர் ஓட்டிச் சென்ற 60 வாகனங்களை பறிமுதல் செய்தது. 243 வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட ஆய்வில் 1987 சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் 196 குற்றப்பதிவுகள் வெளியிடப்பட்டதாக மலாக்கா ஜேபிஜி இயக்குனர் சித்தி ஜரீனா முகமது யூசுப் தெரிவித்தார். சீனா பாரம்பரிய நட்பை அடிப்படையாக கொண்ட அண்டை நாட்டு நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் ஒன்றுக்கு ஒன்று நம்பிக்கையை பேணவும் முதன்மை துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் வங்காளதேசத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளின் உறவை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல இயலும் என்று பிரதமர் லீ சியாங் தெரிவித்தார். வெனிசுவேலாவில் நிலநடுக்கத்திற்கு பிந்திய மீட்பு பணிகளை ஆய்வு செய்ய அமெரிக்க மூத்த இராணுவ அதிகாரி கெவின் ஜெரட கரகா சென்றுள்ளார். நிவாரண நடவடிக்கைகளில் அமெரிக்க தற்காப்புத்துறையின் ஆதரவு முயற்சிகளை அவர் ஆய்வு செய்ய உள்ளதாக தென் அமெரிக்க கட்டளை மையம் தெரிவித்தது. விளையாட்டு. மலேசிய பள்ளி விளையாட்டு மன்றம் MSSM போட்டியில் கராத்தேவை இணைப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைட் அமிரி தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் அடுத்த வாரம் நடைபெறும் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்தாலோசிக்கப்படும் என்று விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சரவை செயற்குழு தலைவருமான அவர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம். அடுத்து இடம்பெறுவது செய்தி விளக்கம்.

அமெரிக்காவுக்கும் தெஹரானுக்கும் இடையிலான இறுதிக்கட்ட உடன்படிக்கையை எட்டும் முயற்சிகளுக்கு மத்தியில் எரிசக்தி விநியோக நெருக்கடி தொடர்ந்து உலகை பாதித்து வருகிறது. இந்த நிலை மலேசியா உள்ளிட்ட பல நாடுகளை திக்கற்ற சூழ்நிலைக்கு தள்ளியுள்ளது. இருப்பினும் நாடு இன்னமும் விநியோக நெருக்கடியால் ஏற்பட்ட தாக்கங்களை சமாளித்தே வருகிறது. ஜூலை முதலாம் நாள் தொடங்கி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை செயலாக்கம் வாயிலாக தகுதி பெற்ற மலேசியர்கள் பூடி மடானி டீசல் முனைப்பின் கீழ் 1 லிட்டர் டீசலை 2 ரிங்கிட் 10 சென்னுக்கு பெறுவர். இது ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்படும் வர்த்தக தடைகளின் தாக்கத்தை எதிர்கொள்ளும் திறனை நாடு இன்னமும் கொண்டுள்ளதை புலப்படுத்துகிறது. மேலும் அம்முயற்சி பயனர்கள் மற்றும் வர்த்தக துறையினர் எதிர்கொள்ளும் உலக எண்ணெய் விலையில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தை குறைப்பது மட்டுமல்ல, மாறாக புவிசார் அரசியல் காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கும் உலகளாவிய எரிசக்தி சந்தையின் நிச்சயமற்ற தன்மைகளை எதிர்கொள்வதில் நாட்டின் தாங்கு திறனையும் அதிகரிக்கிறது. அதன் செயலாக்கத்தின் முழு தயார் நிலையாக தீபகற்ப மலேசியாவில் தகுதி பெற்ற தனிநபர் டீசல் வாகன உரிமையாளர்களுக்கு நாளை தொடங்கி பூடி டீசல் அணுகல் திறக்கப்படுகிறது. இந்த உதவித்தொகை டீசல் வாகன மூட்டிகளுக்கு, குறிப்பாக 700,000 தனியார் டீசல் வாகன உரிமையாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கிறது. இதன் வழி குடும்ப செலவுகளை குறைக்கவும் விவசாயிகள், மீனவர்கள், சிறு தொழில் முனைவோர் உட்பட டீசலை நேரடியாக பயன்படுத்தும் பொருளாதார துறைகளுக்கும் பெரிதும் உதவியாக அமையும். எரிபொருள் செலவுகள் குறைவதன் காரணமாக தளவாட போக்குவரத்து துறைகள் பயனடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனூடே பொருட்களின் விலையில் தாக்கம் உணரப்பட சிறிது காலம் ஆகலாம் என்றாலும் நடவடிக்கை செலவுகளில் ஏற்பட்டுள்ள குறைப்பு எதிர்காலத்தில் பொருள்கள் மற்றும் சேவைகளின் விலைகள் மேலும் உயர்வதை கட்டுப்படுத்த உதவும். தகுதி வரம்பு பயன்பாட்டு நிகழ்வு தன்மையை பொறுத்தவரை தகுதியுள்ள ஒவ்வொரு தனிநபரும் இந்த அணுகுமுறையின் மூலம் மாதத்திற்கு 200 லிட்டர் வரையிலான டீசல் அல்லது RON 95 எரிபொருளை பெறுவர். நிபந்தனைகளுக்கு உட்பட்ட பிக்அப், ஜீப் போன்ற வாகனங்களை கொண்டிருக்கும் உரிமையாளர்கள் மாதம் 100 லிட்டர் கூடுதல் எரிபொருள் என 300 லிட்டரை பெறுவர். விநியோகம் சீராக இருப்பதை உறுதி செய்ய அடையாள அட்டை மைகார்ட் முக்கிய சாதனமாக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் மலேசிய மக்கள் மட்டுமே உதவித்தொகை வழங்கப்பட்ட எரிபொருளை பெறுவது உறுதி செய்யப்படுகிறது. அந்த அணுகுமுறை டீசல் பெட்ரோல் கடத்தலை முறியடிப்பதுடன் நாட்டிற்கு இதுவரை பெரும் இழப்பை ஏற்படுத்திய அவற்றின் கசிவுகளை குறைக்கவும் பங்காற்றியுள்ளது. மேற்காசியாவில் புவிசார் அரசியல் பதற்றங்கள் மற்றும் அனைத்துலக விநியோக சந்தையில் ஏற்பட்டிருக்கும் தடைகளினால், குறிப்பாக உலகளாவிய ஆற்றல் சந்தையில் உருவெடுத்திருக்கும் சவால்கள் காரணமாக முறைப்படுத்தப்பட்ட கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மிகவும் அவசியம். தகுதியுடைய மலேசியர்கள் மட்டும் உதவித்தொகையை அனுபவிப்பதை உறுதி செய்ய உள்நாட்டு விநியோகத்தை பாதிக்காமல் எரிபொருள் மானியங்களை தொடர்ந்து வழங்குவதற்கு அரசாங்கம் நாட்டின் நிதி பலத்தை நிலைப்படுத்தியுள்ளது. உண்மையில் டீசல் தொடர்பான சீராக்கங்களை செயல்படுத்திய முந்தைய அனுபவங்கள் கசிவை குறைப்பதற்கான முயற்சிகள் மானியம் தவறாக பயன்படுத்துவதை குறைத்தது மட்டுமின்றி அரசுக்கு கணிசமான சேமிப்பையும் ஏற்படுத்தி தந்தன. இதனிடையே பூடி டீசல் செயலாக்கம் ஆண்டுக்கு 1 பில்லியன் லிட்டர் வரையிலான கசிவினை குறைக்கும் ஆற்றலை கொண்டிருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 12 மாதங்களில் 2 பில்லியன் ரிங்கிட் வரை மிச்சப்படுத்தப்படும் என கணிக்கப்படும் நிலையில் அம்முயற்சி பொது செலவினங்களை சீரமைப்பதில் அரசாங்கத்தின் கடப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இலக்கிடப்பட்ட உதவித்தொகையின் வழி சந்தை விலை ஏற்ற இறக்கத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதில் மடானி அரசாங்கம், துர்க்மெனிஸ்தான், ரஷ்யா உள்ளிட்ட அனைத்துலக நட்பு நாடுகள் வியூக பங்காளிகளின் ஒத்துழைப்புடன் நீண்டகால விநியோக உத்தரவாதத்தை வலுப்படுத்தும். குறைந்தது 20 ஆண்டுகள் மலேசியாவுக்கு பெட்ரோல் டீசல் எரிவாயு விநியோகம் கிடைப்பதற்கு ரஷ்யா உத்தரவாதத்தை வழங்கியுள்ளது அதற்கு சான்றாகும். துர்க்மெனிஸ்தானில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு வயல்களில் ஒன்றின் மேம்பாட்டு பணிகளில் பங்கேற்க தேசிய பெட்ரோலிய நிறுவனம் பெட்ரோநாசிற்கு அந்நாடு அனுமதி அளித்துள்ளது. அந்த வியூக நடவடிக்கை நாட்டின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் தோடு புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் ஆராய்கிறது. அது மட்டுமல்லாமல் அம்முயற்சி ஒரே ஒரு எரிசக்தி மூலத்தை சார்ந்திருப்பதை குறைக்கும் முக்கிய நடவடிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த வெற்றி நாட்டின் பொருளாதாரத்திற்கு, குறிப்பாக அரசாங்கத்தின் வருமானம், நிதி நிலைத்தன்மை மற்றும் எரிசக்தி சார்ந்த தொழில் துறையில் மலேசியாவின் போட்டித்தன்மை போன்ற வியூக பலன்களுக்கு பங்களித்துள்ளது. ஒட்டுமொத்தமாக இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை செயலாக்கம் தகுதியுடைய எல்லா
எல்லா தரப்பும் நன்மையடைவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் தொடர்ச்சியான முயற்சியாகும் என்ற நினைவுறுத்தலுடன் நிறைவடைகிறது செய்தி விளக்கம். தமிழாக்கம் மனோன்மணி வீரமோகன்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: சரி, பாட்டு கடைய திறந்தாச்சு. கதவை திறந்த உடனே தெரியுது நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு. ஒரு சிலர் நினைக்கலாம் எப்படி இங்க வர்ற வழி அப்படின்னு. ஒண்ணு இல்லைங்க, வர்ற வழி ரொம்ப சுலபம் தான். 3082-5733 அல்லது 4768 உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை நீங்க கேட்கலாம். அன்பை மட்டும் கொடுத்துட்டு போங்க, பணம் இது வேண்டாம்.

0: தீராயி செய்து. சரி, நம்ம பாட்டு கிடைக்கும் முதல்ல யார் வந்திருக்காங்கன்னு பாக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: பிரமிளா பேசுறேன்.
0: பிரமிளா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நீலாயில இருந்து.
0: சொல்லுங்க பிரமிளா. என்ன ஒரு ஒரு சிரிப்போட தான் இருக்கு. யாராவது பக்கத்துல சிரிப்பு கட்டுறாங்களா? இல்ல இல்ல, அழைப்பு கிடைத்த மகிழ்ச்சி.
1: அழைப்பு கிடைச்ச மகிழ்ச்சி.
0: ஓ சரி, என்ன பாட்டு வேணும்?
1: அதுதான் பிரச்சனை, டக்குன்னு யோசிக்கவே இல்ல. சந்தோஷத்துல
0: அப்படியா?
1: சரி, ஓகே.
0: என்ன வாங்கணும்னு தெரியாம கடைக்கு வந்தாலும் நீங்களா தான் இருப்பீங்க?
1: இல்ல, ஆக்சுவலி நான் அடிச்சுட்டே இருந்தேன், லைன் பிஸி லைன் பிஸினே இருந்துச்சா. ஆஹா, கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டக்குன்னு போன நீங்க எடுத்துட்டீங்க.
0: சரி சொல்லுங்க, முடிவு பண்ணிட்டீங்களா இல்லையா?
1: ஆஹ், முடிவு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க?
0: சரி, என்ன பண்ணனும்?
1: சரி, எனக்கு இது இந்த விஐபி படத்துல இருந்து வெண்ணிலவே பாட்டு போட்டுருங்க.
0: விஐபி படத்துல வெண்ணிலவேவா?
1: ஐயோ சாரி, மின்சார கனவுல இருந்து வெண்ணிலவே.
0: ஆக மொத்தத்துல ஒரு பெரிய குழப்பத்துலதான் இருக்கீங்கன்னு புரியுது எனக்கு இப்போ.
1: ஆமா, விஐபில இருந்து மின்னல் ஒரு கோடி சொல்றதுக்கு பதிலா பாட்டு ஒன்னையும் படத்து ஒன்னையும் நான் யோசிச்சுட்டு உங்கள்கிட்ட சிலப்ப சொல்லிட்டேன்.
0: சரி, இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்னதான் வேணும் உங்களுக்கு?
1: அப்ப நீங்க மின்னல் ஒரு கோடி விஐபி படத்துல இருந்தே போடுங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எப்பவுமே பெஸ்ட் சாய்ஸா இருக்கும்.
0: இது மட்டும் தெளிவா சொல்லுங்க. சரி, அடுத்து கேட்கலாம். நன்றி.
1: ஓகே, பாய்.

0: மாணவர்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs e-tuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 01709712991 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
1: தயல் சுத்திகரிக்கப்பட்ட சூரியகாந்தி பூ எண்ணெய் இப்போது 1, 2 மற்றும் 5 லிட்டர் அளவுகளில் அனைத்து இந்திய கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். கயல் சூரியகாந்தி பூ எண்ணெய் விநியோகம் ஸ்ரீஜயா இம்பாக்ட்.
2: ஏ பவி, எனக்கு MBJP சொத்து வரி பாக்கி இருக்கு, அது எப்படி கட்டுறது?
3: ரொம்ப ஈஸி தான். MyBill MBJP போர்ட்டல்ல போய் உங்க வரி பில்ல செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் joho.eheatmart.myல ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா உங்க பேர்ல பில் வந்துரும். அது மட்டும் இல்ல, 31 அக்டோபர் 2026 முன்னாடி MBJP சொத்து வரியை முழுமையா கட்டணும். மேலும் அந்த பில் உங்க பேர்ல இருந்துச்சுன்னா லக்கி ட்ரோல கிராண்ட் பிரைஸ் ஜெயிக்கலாம். மேலும் தகவல்களுக்கு www.mbjb.gov.my பார்வையிடுங்கள். உங்கள் சொத்து வரி தான் ஜோஹர் பாரு மாநகர் மன்றத்தின் முன்னேற்றம். இப்போதே செலுத்துங்கள்.
4: எல்லாருக்கும் ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களே, உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க? கொஞ்சம் யோசிங்க. இது உங்கள் மினல் FM.
5: ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: ஜீவிதா பேசுறேன்.
6: ஜீவிதா, இங்க இருந்து பேசுறீங்க?
5: கோலப்பிலா.
6: என்ன பாட்டு வேணும் ஜீவிதாவுக்கு?
5: எனக்கு டும் டும் டும் படத்துல இருந்து அத்தான் வருவாக பாட்டு போட்டுருங்க.
6: ஏன் அந்த பாட்டு? யார்
5: கல்யாணாச்சு? கேட்டு
6: ரொம்ப நாள் ஆச்சா? சரி, அந்த பாடல கொடுத்துடலாம் உங்களுக்கு.
5: ஓகே, ரொம்ப நன்றி.
6: வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைனப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: தொழில்நுட்பத்துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீங்களா? தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர்டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.my.
2: ஆரம்பிக்கலாமா?
3: சிங்கப்பூர்
2: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
3: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் கூலாயில் இருக்கிற தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
3: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிடா.
2: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
4: நீங்க பாடுறது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
2: என்னங்க
4: நல்லா பாடுனீங்கன்னு சொல்லு.
2: வாங்க
4: இங்க
2: அட கலப்படத்துக்கு தாங்க.
5: ஆமாங்க, July 4 கலப்படம் ஜோஹூர்ல ஆரம்பிக்குது, கூலாயில. ஆக மறந்துடாம வந்துருங்க. பிற்பகல் 3 இந்த கலப்படம் நிகழ்ச்சி தொடங்குகிறோம். எங்க வரும், எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த முறை உங்களுக்காக மீண்டும் கலப்படத்தை கொண்டு வரும். அது மட்டும் இல்ல, எப்போதும் குழலும் பொருளாதானா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான பதில் இப்ப ஜோஹூர்லேருந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். சரி, அடுத்து தீரா இசையில கூட்டம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு, நெரிசலா தான் இருக்கு. இந்த அப்படியும் இப்படியும் நிறைய நேர்கள் வந்துகிட்டு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து நேர சந்திப்போம்.
6: மின்னலுக்காக
5: போக மாட்டீங்களா என்ன?
6: கண்டிப்பா கண்டிப்பா, டைம் இருந்தா கண்டிப்பா போயிட்டு வரும்.
5: மோகண்டி தேவி கிண்டி கேப்பேன், நீங்க வந்தீங்களானே?
6: கண்டிப்பா கண்டிப்பா.
5: சரி, என்ன பாட்டு வேணும்?
6: ரெண்டு சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து மன்றம் வந்தது,
5: இன்னொன்னு
6: வந்து கொண்டாடும் படத்துல இருந்து நான் உன் கனாவிலே. உன்னோடு தான் கனாவிலே அந்த பாட்டு.
5: சரி, ரெண்டுதுல எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க?
6: மன்றம் வந்து தென்று.
5: அதுக்கு நேரம் அதுக்கே வந்திருக்கலாம்.
6: ஆக்சுவலி இப்ப ரொம்ப நேரம் கால் பண்ணனா, இப்ப திடீர்னு கால் கிடைச்சோன்னே எந்த சாய்ஸ் பண்றதுன்னு சூஸ் பண்றதே தெரியல.
5: ஓ, இப்ப வந்து எல்லாம் வந்து ஒரு ஆப்ஷனோட தான் வரீங்க, இது இல்லனா அது எடுத்துறலாம்.
6: ஆமா ஆமா ஆமா.
5: சரி, கண்டிப்பா உங்களை நாங்க வந்து கலப்படத்துல சந்திக்கிறோம்.
6: ஆ கண்டிப்பா, July 4.
5: ஆமா ஆமா, 3 மணிக்கு.
6: ஓகே ஓகே.
5: சரி, பாடல் கேட்கலாம், உங்க விருப்ப பாடல. நன்றி
6: நன்றி நன்றி.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது மைனாப்ஸ் இ டியூஷன். AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம் உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0101-7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். மைண்ட்அப்ஸ் இ டியூஷன், சிறந்த கற்றல் முறை, சிறந்த அடைவு நிலை.
1: சுசிலா, கோழி ரெண்டாங் சேருது எப்படின்னு யாரும் சொல்லியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
2: அட, எதுக்காக எல்லாரையும் கேக்குற? புதுசா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ் வந்திருக்கு.
1: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸா?
2: ரெண்டாங் எப்படி தயாரிக்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பேக்கெட்லயே குறிப்பிட்டிருக்காங்க.
1: அப்ப அதை பார்த்து செஞ்சிடலாம்.
2: முக்கியமா பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், அதோட கோழி, தேங்காய் பால், வெள்ளை பூண்டு, வெங்காயம், இஞ்சி, செராய், லங்குவாஸ், எலுமிச்சையில மஞ்சள் இலை இருந்தா போதும். பாபாஸ் கோழி ரெண்டாங் ரெடி.
3: பாபாஸ் ரெண்டாங் மிக்ஸ், பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
5: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம்,
6: அறிகுறி
7: தெரியுது.
6: முயற்சி பண்றோம்,
7: நிப்பீங்கன்னு தெரியும்.
6: கண்டிப்பா கண்டிப்பா வரும்.
7: சரிங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
6: வானம் தரையில் வந்து நின்றதோ படம் பெரிய ஞாபகம்ல, ஹரியரன் பாட்டு.
7: நல்ல பாட்டு. உன்னுடன் படம்.
6: உன்னுடன், எஸ் கரெக்ட்.
7: முரளி இருப்பாரு, கௌசல்யா இருப்பாங்க.
6: ஆமா, அதேதான் அதேதான்.
7: ஏன் இந்த பாட்டு?
6: பாட்டு கட்டு ரொம்ப நாள் ஆச்சு.
7: யாருக்கு விரும்பி கேக்குறீங்க?
6: என் அன்பு மனைவி வனிதா, மகள் துர்காட்சினி, மற்றும் எல்லாருக்கும்.
7: சரி, கண்டிப்பா உங்களுக்காக பாடல் கொடுத்துறோம். குடும்பத்தோட கலப்படத்துக்கு போயிட்டு வாங்க.
6: கண்டிப்பா. நன்றி.
7: நன்றிங்க, நன்றி.

0: வணக்கம். மின்னலகம் உங்களை பாட்டு கிடைக்கல?
1: ஆமா,
0: நான் அசோகுதி பேசுறேங்க. இப்போல இருந்து எனக்கு வந்து கணசம்மா படத்துல இருந்து 10 meter பருவ காற்று பாட்டு வேணும்னு கேக்குறேன்.
1: கண்டிப்பா கேளுங்க. எப்படி குடுக்காம இருப்போம் உங்களுக்கு?
0: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி.
1: என்னங்க என்ன எங்கிட்ட பேசவே மாட்டீங்க, நீங்க நேரம் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கீங்க.
0: இல்ல இல்ல, போதும் பேசுங்க.
1: நீங்க வந்துட்டு அறிவிப்பு பண்ற மாதிரி பண்ணிட்டு சேரிங்கன்ட்டு போறீங்க.
0: தென்மேற்கு
1: பருவ காற்று
0: எல்லாமே எனக்கு பிடிச்ச பாட்டு.
1: நீங்க கூப்பிடும் போதே ஸ்கிரிப்ட எழுதி வச்சிட்டீங்க தானே, மறந்துருமோ ஏதாவது அப்படின்னு சொல்லி.

0: சரி, சந்தோஷங்க, உங்களுக்காக பாட்டு வருது சரியா?
1: ஓகே, ரொம்ப சந்தோஷம்.

0: பாட்டுக்கடை திறந்ததுல இருந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. சரி, நம்ம அடுத்த நேயரை இப்ப சந்திப்போம்.
1: ராஜா பேசுறேங்க.
0: சொல்லுங்க ராஜா, நீங்க தான் இறுதி நேயர் நம்மளுடைய பாட்டு கடைக்கு. என்ன பாட்டு வேணும்?
1: என்னோட மனைவி வந்து 19ஆம் தேதி இந்த முடிஞ்ச 19ஆம் தேதி பிறந்தனாலே கான்டாக்ட் பண்ணி கிடைக்கல. அதனால இன்னைக்கு அந்த பாட்டு கேக்குறேங்க.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எங்கே அந்த வெண்ணிலா.
0: எங்கே அந்த வெண்ணிலா? அப்பா, எப்போதும் அவங்களுக்காக நீங்க பாடுற பாட்டா இது?
1: எப்போதும் பாடுற பாட்டு தான்.
0: பாடுவீங்க அவங்க கிட்ட?
1: சண்டை சமயத்துல பாடுவேன்.
0: என்ன சொல்லுவாங்க அதுக்கு அவங்க?
1: அவங்க ரொம்ப நன்றிவாங்க. அவங்க பேர் வந்து விஜயகுமாரி.
0: சரி, அவங்களுக்கு நாங்களும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னோம் சொல்லிருங்க.
1: ஓகே ஓகே, ரொம்ப நன்றிங்க.
0: சரிங்க, நன்றி. சரி, அவருடைய பாடல் தான் நமது நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். ஆக ஆரம்பத்திலே சொல்லியிருந்திருக்கணும், பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நேர்கள் எல்லாருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்பொழுது அவருடைய அந்த தீர இசையில பாட்டுக்கடையில் அவர் கேட்ட பாடலோடு இன்றைய நமது தீர இசை ஒரு நிறைவுக்கு வருகின்றது. விடை பெறுகிறேன் புவனா வீரமோகன். அடுத்து பிரவீன்குமார் காற்றின் மொழியில உங்களை சந்திக்க போறாரு. வாங்க, அவர் கேட்ட பாடல் அடுத்து நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அண்மையில் ரஷ்யாவுக்கும் துர்க்மெனிஸ்தானுக்கும் மேற்கொண்ட அலுவல் பயணம் சில வியூக அடைவு நிலையை உருவாக்கியுள்ளது. கசன் பயணம் கச்சா எண்ணெய், எரிவாயு, டீசல் விநியோகம் தொடர்பான 20 ஆண்டுகால உடன்பாட்டுக்கு வழிவகுத்துள்ளது என்று மடானி அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டின் ஆற்றல் உத்தரவாதம் வலுப்படுத்தப்படுகிறது. ஜனவரி 1st தொடங்கி 31st வரை ஜொஹோர் மாநிலத்தைச் சேர்ந்த 1400 தொழில் முனைவோருக்கு தெகோ நேஷனல் 52 மில்லியன் ரங்கி நிதியுதவியை வழங்கியுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் அதிக நிதியுதவி பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் ஜொஹோர் 3rd இடத்தை பிடித்தது. அந்த நிதியுதவியை பெற்றவர்களுள் 64 விழுக்காட்டினர் பெண் தொழில் முனைவோர் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் கூறினார். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIAவில் கட்டுப்பாடற்ற வர்த்தக பகுதியிலிருந்து செயற்கை நுண்ணறிவு சில்லுகள் கொண்ட 72 சேவையகங்கள் சர்வர்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டதாக மலேசிய சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. அந்த சேவையகங்கள் 2010 வியூக வர்த்தக சட்டத்தை மீறியதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று KLIA சுங்க இயக்குநர் ஜுல்கிஃப்லி முகமது தெரிவித்தார். ஜப்பானை நோக்கி மெகாலா ஹிகோஸ் வெப்பமண்டல புயல்கள் நகரும் வேளை 4 காயமடைந்தனர். மேலும் 1 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். இப்பேரிடரால் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒசாகா, நகோயா, டோக்கியோ உள்ளிட்ட சில பகுதிகள் பாதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலக கத்தோலிக்க தலைவர் போப் லியோ செயற்கை நுண்ணறிவு துறையில் அறநெறி சார்ந்த நடுநிலைத்தன்மை என்ற கருத்து கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். ஏனெனில் ஒவ்வொரு AI அமைப்பும் அதன் வடிவமைப்பு முடிவுகள், முன்னுரிமைகள், வகைப்பாடுகள் மூலம் சமூகத்தை பற்றிய குறிப்பிட்ட பார்வைகளை உட்பொதிந்திருப்பதாக அவர் கூறினார். விளையாட்டு கார்பந்து 2026-2027 பருவத்தை எதிர்கொள்ளும் வகையில் நெக்ரி செம்பிலன் FC NSFC ஸ்பெயினின் டேனியல் கெமென்ஸ் அலகனஸை புதிய தலைமை பயிற்றுநராக நியமித்துள்ளது. UEFA ப்ரோ உரிமம் பெற்ற 42 டேனியல் ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களில் தொழில்முறை கார்பந்து விளையாட்டில் 10 மேலான அனுபவத்தை கொண்டுள்ளதாக அந்த கிளப் கூறியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

ரொம்ப நாள் ஆச்சு நேயர்களே, இந்த வெள்ளிக்கிழமை பொழுதுல உங்களோடு இணைந்து சில பேர் வந்து ஆங்கிலத்துல இன்று ஃப்ரைடே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா சிலருக்கு இது ஃப்ரைடே மட்டும் இல்ல, ஃப்ரைஏ அப்படின்னுவாங்க. ஏன்னா நாளைக்கு இந்த வார இறுதி விடுமுறை நாட்கள் ஆரம்பிக்க போது இல்லையா. இந்த இரண்டு நாட்களும் உங்களை அனைவருக்கும் திட்டங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பா போகணும் அப்படின்னு சொல்லி இன்று காற்றின் மொழியில் நிறைய உரையாடல்கள், நிறைய பாடல்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசைன்னு நிறைந்திருக்க போகின்றது. நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களோட இணைந்திருக்க நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். தொடக்க ஒரு மணி நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள், தொடக்க பாடல் சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் கால பைரவா கொண்டு வராங்க. இதோ

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கேன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44. குவாலலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கேன இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:44.
2: சமையல் ராணிகளே, உங்கள் உள்ளத்தில் உள்ளே
3: லிங்கம் சாப்பிட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க.

நிவாஸ் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். சரி, ஃபிஃபா உலக கிண்ணத்தை பொறுத்த மட்டில் இந்த குழு சுற்றிலேயே நிறைய அதிர்ச்சிகள் நிறைந்துள்ள ஒரு உலக கிண்ணமாக தான் இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. ஏன்னு பார்த்தோம்னா, இந்த சின்ன சின்ன அணிகள் உலக கார்பந்து ரசிகர்களுக்கு ரொம்ப பரிச்சயமே இல்லாத அணிகள் கூட பெரிய அணிகளுடன் மோதி அந்த கோல் கணக்கில் சமநிலை காண்பது, வெற்றி அடைவது, இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே வருது இல்லையா. அந்த மாதிரி தான் நேற்று, அதாவது இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் பார்த்தோம்னா, ஜெர்மனியை 2-1 அப்படின்ற கோல் கணக்கில் ஈக்வடார் அணி வீழ்த்தியுள்ளது. கடந்த 2 உலக கிண்ணங்களாக ஜெர்மனி வந்து இந்த குழு சுற்றிலேயே வெளியாகிட்டாங்க. ஆனா இந்த முறை பார்த்தோம்னா, தோல்வி பெற்றிருந்தாலும் இந்த கடைசி ஆட்டத்தில் முதல் 2 ஆட்டங்களில் வெற்றி பெற்று அவங்க வந்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்க கூடவே அதே குழுவில் ஐவரி காஸ்ட் அந்த அணியும் வந்து முன்னேறி இருக்காங்க. இதுல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அந்த ஈக்வடார் அணி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து குழு பட்டியலில் 3வது இடத்துல தான் இருக்காங்க. ஆனா அவங்க அடுத்த சுற்றுக்கு முன்னேறக்கூடிய அந்த வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கும். அது எப்படி, முதல் 2 இடங்களை பிடித்த அணி தானே முன்னேற முடியும். இந்த ஃபிஃபா உலக கிண்ணத்தில் 48 அணிகள் வந்து பங்கேற்கிறாங்க. அதனால இந்த குழு பிரிவில் 3வதா வர்ற அணிகள்லேயே அதிகமான புள்ளிகள் உள்ள அணிகள் சில அடுத்த சுற்றுக்கு முன்னேறக்கூடும் அப்படின்னு ஃபிஃபா தெரிவிச்சிருக்காங்க. ஆனா முன்னேறுவாங்களா இல்லையா இந்த ஈக்வடார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நடைபெறவிருக்கின்ற ஆட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதன் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாளை என்னென்ன ஆட்டங்கள் இருக்கு அப்படின்றத காற்றின் மொழியில் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பாடல் ஜஸ்பிரீத் ஜாஸ் கொண்டு வராரு. ஒரே உணர்வு, 1 மில்லியன் கரவொலி.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மின்னல் FM.

வைஷாலி அந்த பாடல் உங்களுக்காக. எனக்கு வைஷாலின்னு யாரையும் தெரியாது, இருந்தாலும் எங்கேயாவது வைஷாலி அப்படின்ற பெயர்ல யாராவது அந்த பாடலை கேட்டுட்டு இருந்தா அந்த பாடல் உங்களுக்காகன்னு வைத்துக் கொள்ளலாமே. சரிங்க, காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை பாடல்களோடு ஒரு தெலுங்கு சினிமா தகவலோடு வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடிகர் பவன் கல்யாண் இவருடைய ரசிகர்களுக்கு ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னே சொல்லலாம். சமீபத்தில் வெளியான இவருடைய ஒரு திரைப்படம் தே கால் ஹிம் ஓஜி மிகப்பெரிய வெற்றி பெற்றது. முக்கியமா அவங்க ரசிகர்களின் விருப்பத்தை வந்து அதிகமாக பெற்றது. ஏன்னா அந்த அதிரடி காட்சிகள், பவன் கல்யாண் அவரை வந்து அந்த திரைப்படத்தில் சித்தரித்தின்ற அந்த ஒரு விதம், அதே சொல்லலாம். அந்த திரைப்படத்தில் ஓஜாஸ் கம்பீரா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாரு. இந்த வகையில் இந்த திரைப்படத்தோட இயக்குனர் சுஜித் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த திரைப்படத்தோட ப்ரீக்குவல், இந்த ப்ரீக்குவல்ன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இப்போ. அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இந்த திரைப்படத்தின் முன்கதை, இந்த படம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு ஒரு கதை நடந்திருக்கும்ல, ஒரு கதைக்களம் இருக்கும்ல, அந்த கதையின் எழுத்து பணிகள் எல்லாமே வந்து 70% முடிவடைந்து விட்டன. அதனால வந்து இந்த திரைப்படம் நடக்க கூடிய விரைவில் படமாக்கப்பட வாய்ப்புகள் நிறையவே உள்ளதா சொல்லியிருக்காங்க. இதனாலேயே அவரது ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. இந்த திரைப்படத்திலிருந்து, அதாவது தே கால் ஹிம் ஓஜி திரைப்படத்திலிருந்து ஸ்ருதி ரஞ்சனி கொண்டு வரும் ஒரு பாடலையே அடுத்து கேட்கலாம். இதோ

0: சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம், உங்களை அங்க சந்திக்கிறோம்.

0: ஆரம்பிக்கலாமா?
1: கிஷன், ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
0: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
1: எதுக்கு?
0: சகமாட்லா பிஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹு பாரு.
1: மொத மேப் இப்ப ரேப்.
0: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
1: இன்னுமா?
0: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
1: என்ன நடக்க போகுது?
0: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. ஜூலை 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
1: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பண்ணிக்கிறா.
0: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
2: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
0: என்னங்க
2: நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
0: வாங்க.
2: எங்க?
0: அட கலப்படத்துக்கு தாங்க.

திவ்யா திவாகர் மற்றும் சாய் சரண் கொண்டு வந்த பாடல் தாங்க அது. சரிங்க, சென்ற வாரத்தின் மின்னல் போட்காஸ்ட் கேட்டுட்டீங்களா? காதல் கசப்பு காரம் அப்படின்ற தலைப்புல இந்த காதல் சம்பந்தப்பட்ட கதைகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நம்ம வந்து வெளியிட்டு வரோம். இந்த வகையில பார்த்தோம்னா சென்ற வார கதையின் முக்கிய காட்சிகளை வந்து தொகுத்து உங்களுக்காக நம்முடைய மின்னல் எஃப்எம்இன் டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கமா சுட சுட பதிவேற்றம் செய்துள்ளோம். இப்பயே போய் பார்த்துருங்க, அதற்கு கீழே ஒரு இணைப்பு இருக்கும், அந்த இணைப்பின் மூலமா நீங்க அந்த முழு கதையையும் கேட்கலாம். இந்த வகையில பார்த்தோம்னா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதிய கதைகளோடு உங்களை சந்திப்போம் இல்லையா? நாளை ஒரு புத்தம் புதிய கதை புத்தம் புதிய குரலோடு உங்களை சந்திக்க உள்ளோம். உங்களுடைய கதையும்

0: லிங்கம்ஸ்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: மடானி உங்களுக்காக.
1: மலேசியாவுக்கு மேலும் அதிக மலேசிய மைந்தர் தேவை. 2024 414,918 பிறப்புகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளன. பிறப்பு விகிதம் சரிகிறது, மூத்தோர் அதிகரிக்கின்றனர், வேலை ஆற்றல் குறைகிறது. மலேசியாவின் எதிர்கால நலனை சிந்திப்போம், செயல்படுவோம்.
0: மடானி உங்களுக்காக.

0: பொன்னி. இதுதான் இவ்வார சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க.
1: அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி, மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார்.
0: சிறுகதையின் நிறைவுல தான் இந்த பொண்ணு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இவ்வாரம் சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.

0: ரஷ்யா துர்க்மெனிஸ்தானுக்கான பிரதமரின் பயணம் மக்களுக்கு நன்மை அளிக்கும் பலனை தந்துள்ளது. பொது சேவையில் கலப்பு வேலை நாள் ஆகஸ்ட் முதலாம் நாள் தொடங்கி செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல். வணக்கம், சலாம். மலேசியா மடானி, மலேசிய வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். பிரதமர் டதோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் அண்மையில் ரஷ்யாவுக்கும் துர்க்மெனிஸ்தானுக்கும் மேற்கொண்ட அலுவல் பயணம் சில வியூக அடைவு நிலையை உருவாக்கியுள்ளது. கசன் பயணம் கச்சா எண்ணெய், எரிவாயு, டீசல் விநியோகம் தொடர்பான 20 ஆண்டுகால உடன்பாட்டுக்கு வழிவகுத்துள்ளது என்று மடானி அரசாங்க பேச்சாளர் டத்தோ ஃபாமி ஃபடில் தெரிவித்தார். இதன் மூலம் நாட்டின் ஆற்றல் உத்தரவாதம் வலுப்படுத்தப்படுகிறது. அஷ்காபாட்டுக்கும் சென்றது. உலகின் பெரும் எரிவாயு உற்பத்தி நிறுவனமாக பெட்ரோநாஸ் தனது நிலையை வலுப்படுத்திக் கொள்ள உறுதுணையாக உள்ளது என்று அவர் விளக்கினார். இந்த அடைவு நிலை டீசல் விலை குறைப்பு அறிவிப்பிற்கு வழிவகுத்த காரணிகளில் ஒன்றாக இருப்பதுடன் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் மக்களுக்கும் பயனளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று டத்தோ ஃபாமி குறிப்பிட்டார். இதனிடையே வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறும். அதில் உணவு உள்ளிட்ட துறைகளில் வெளிநாட்டு தொழிலாளர்களை பணியமர்த்துவது தொடர்பான விவகாரங்கள் கலந்தாய்வு செய்யப்படும் என்று டத்தோ ஃபாமி கூறினார். இன்று அமைச்சரவையில் முடிவு செய்தபடி துணை பிரதமர் டத்தோஸ்ரி டாக்டர் அஹமத் ஜஹீத் அமிடி தலைமையில் அந்த சந்திப்பு நடைபெறும் என்றார். அவர் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தொடர்பான விவகாரங்களை மேலும் திறம்பட நிர்வகிப்பதை உறுதி செய்வதை இக்கூட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. தேசிய ஒற்றுமைத்துறையும் தேசிய ஒருங்கிணைப்புத்துறையும் சமூக பதற்ற குறியீடு தொடர்பில் ஆய்வை உருவாக்கி வருகின்றன. இதன் மூலம் நாட்டில் ஒற்றுமை நிலையை அளவிடுவதோடு மதம் இனம் சார்ந்த உணர்வுபடியான சிக்கல்களை கண்காணிக்க இயலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆய்வு முடிவுகள் முன்கூட்டியே தலையிட்டு நடவடிக்கை எடுப்பதிலும் உணர்வுகளை தூண்டக்கூடிய சிக்கல்களை கையாள்வதிலும் அரசாங்கத்தின் முதன்மை வியூக குறிப்பு தரவாக அமையும் என்று ஒற்றுமை அமைச்சர் டத்தோ ஏரன் அகோ டகாங் தெரிவித்தார். ஒற்றுமைக்கு எதிரான அச்சுறுத்தல் சூழல் தற்போது இலக்கவியல் தளத்திற்கு மாறியுள்ள நிலையில் இந்த நடவடிக்கை அவசியமாவதாக அவர் கூறினார். பொது சேவையில் கலப்பு வேலினால் ஹைபிரிட் முறையை புத்தியல்பாக செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த நடைமுறை வரும் ஆகஸ்ட் முதலாம் நாள் தொடங்கி நடைமுறைப்படுத்தப்படும் என்று பொதுச்சேவைத்துறை தெரிவித்துள்ளது. இந்த முறையின் கீழ் பொதுச்சேவை பணியாளர்கள் வாரத்தில் 2 நாள்கள் இல்லத்தில் இருந்தோ அனுமதிக்கப்பட்ட மாற்று இடங்களிலிருந்தோ வேலை செய்ய அனுமதிக்கப்படுவர். மீதமுள்ள 3 நாள்கள் அவர்கள் அலுவலகத்தில் பணியாற்ற வேண்டும். இது தேவைகள், பணியின் தன்மை, நிர்ணயிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாகும். மேற்காசிய நெருக்கடியை தொடர்ந்து தற்போது நடப்பிலிருக்கும் இல்லிருப்பு வேலை முறைக்கு மாற்றாக இந்த புதிய திட்டம் கொண்டுவரப்படுவதாக ஜேபிஏ தெரிவித்தது. ஜப்பான் சீபா வடகிழக்கு பகுதியை ரிக்டர் கருவியில் 5.8 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியது. அதனைத் தொடர்ந்து அந்நாட்டிலுள்ள மலேசியர்கள் தொடர்ந்து வெழிப்பாக இருக்குமாறும் உள்ளூர் செயலாக்க அதிகாரிகள் வழங்கும் வழிகாட்டிகளை முறையாக பின்பற்றுமாறும் டோக்கியோவில் உள்ள மலேசிய தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. அங்குள்ள நிலைமையை அத்தூதரகம் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படவில்லை. ஜனவரி 1 தொடங்கி மே 31 வரை ஜொஹோர் மாநிலத்தைச் சேர்ந்த 2400 தொழில் முனைவோருக்கு தெக்கோ நேஷனல் 52 மில்லியன் ரிங்கி நிதியுதவியை வழங்கியுள்ளது. இதன் மூலம் நாடு முழுவதும் இத்திட்டத்தின் கீழ் அதிக நிதியுதவி பெற்ற மாநிலங்களின் பட்டியலில் ஜொஹோர் 3வது இடத்தை பிடித்தது. அந்த நிதியுதவியை பெற்றவர்களுள் 64 விழுக்காட்டினர் பெண் தொழில் முனைவோர் என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிங் கூறினார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் மகளிர் பெரும் பங்காற்றுவதை மெய்ப்பிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIAவில் கட்டுப்பாடற்ற வர்த்தக பகுதியிலிருந்து சிகரிக்கை நுண்ணறிவு சில்லுகள் கொண்ட 72 சேவையகங்கள் சர்வர்ஸ் பறிமுதல் செய்யப்பட்டதாக மலேசிய சுங்கத்துறை தெரிவித்துள்ளது. அதன் மதிப்பு சுமார் 52.9 மில்லியன் ரிங்கிட் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த சேவையகங்கள் 2010 வியூக வர்த்தக சட்டத்தை மீறியதாக சந்தேகிக்கப்படுகிறது என்று KLIA சுங்க இயக்குநர் ஜுல்கிஃப்லி முகமது தெரிவித்தார். அந்த சர்வர் கணினி உதிரி பாகம் என்ற பெயரில் ஆசியாவில் உள்ள நாட்டிற்கு மீண்டும் ஏற்றுமதி செய்யப்படவிருந்தது என்பது தொடக்க விசாரணையில் தெரிய வந்தது. ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்காக அந்த சட்டவிரோத கும்பல் மலேசியாவை இடைமாற்ற மையமாக பயன்படுத்துவதாக நம்பப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: உலகத்தின் பார்வை ஒரே பந்தின் மீது 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டி. 48 நாடுகள், 104 ஆட்டங்கள். அனைத்து ஆட்டங்களையும் கண்டுகளிக்க இப்பொழுதே RTM கிளிக்கை பதிவிறக்கம் செய்யுங்கள். ஹேஷ்டேக் சது போலா சது துனியா.
0: சீனா பாரம்பரிய நட்பை அடிப்படையாக கொண்ட அண்டை நாட்டு நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் ஒன்றுக்கு ஒன்று நம்பிக்கையை பேணவும் முதன்மை துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்தவும் வங்காளதேசத்துடன் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளின் உறவை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல இயலும் என்று பிரதமர் லீ சியாங் தெரிவித்தார். லீ தனது சக தாரிக் ரஹ்மானை சந்தித்தபோது இந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார். வங்காளதேசத்திலிருந்து தரமான தயாரிப்புகளை இறக்குமதி செய்யவும் அந்நாட்டில் முதலீடு செய்ய புகழ்பெற்ற சீன நிறுவனங்களுக்கு ஆதரவு அளிக்கவும் பெய்ஜிங் தயாராக உள்ளது என்று லீ கூறினார். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், இலக்கவியல், பொருளாதாரம், செயற்கை நுண்ணறிவு AI, தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் உள்ளிட்ட புதிய தொழில்துறைகளில் ஒத்துழைப்புகளை ஆராய்வதற்கான வாய்ப்புகள் குறித்தும் அவர்கள் கலந்தாலோசித்தனர். ஜப்பானை நோக்கி மெகாலா ஹிகோஸ் வெப்பமண்டல புயல்கள் நகரும் வேளை 4 காயமடைந்தனர். மேலும் 1 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் இந்த இரு புயல்கள் வெள்ளத்தையும் நிலச்சரிவையும் ஏற்படுத்தும் என்ற எச்சரிக்கையை வானிலை ஆய்வுத்துறை விடுத்துள்ளது. இப்புயல்கள் மணிக்கு 108 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் என்று அதிகாரிகள் கூறினர். இப்பேரிடரால் அதிக மக்கள் தொகை கொண்ட ஒசாகா, நகோயா, டோக்கியோ உள்ளிட்ட சில பகுதிகள் பாதிக்கப்படும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு கருதி 100க்கும் மேற்பட்ட வான் பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வெனிசுவேலாவில் நிலநடுக்கத்திற்கு பிந்திய மீட்பு பணிகளை ஆய்வு செய்ய அமெரிக்க மூத்த ராணுவ அதிகாரி கெவின் ஜெரார்ட் கரகாஸ் சென்றுள்ளார். நிவாரண நடவடிக்கைகளில் அமெரிக்க தற்காப்பு துறையின் ஆதரவு முயற்சிகளை அவர் ஆய்வு செய்ய உள்ளதாக தென் அமெரிக்க கட்டளை மையம் தெரிவித்தது. நிலநடுக்கத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலா இடைக்கால அரசாங்கம் வாஷிங்டனின் ஆதரவை கோரியுள்ளது. இவ்வளை அந்நாட்டிற்கு பன்னாட்டு மீட்பு குழுக்களும் உதவிகளும் அனுப்பப்பட்டுள்ளதாக சவுத்காம் எக்ஸ் தளத்தில் இடுகையிட்டுள்ளது. இந்நிலநடுக்கத்தில் இதுவரை 235 பேர் உயிரிழந்தனர். உலக கத்தோலிக்க தலைவர் பொப்லியோ செயற்கை நுண்ணறிவு துறையில் அறநெறி சார்ந்த நடுநிலைத்தன்மை என்ற கருத்து கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளார். ஏனெனில் ஒவ்வொரு AI அமைப்பும் அதன் வடிவமைப்பு முடிவுகள், முன்னுரிமைகள் போன்றவற்றை உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார். மேலும் AI அமைப்பு வழிநடத்தும் தரவுகள் உட்பட மாதிரிகளில் மனிதர் சமூகம் குறித்த எத்தகைய கண்ணோட்டம் பொதிந்துள்ளது என்பதையும் அது ஆராய வேண்டும் என்று லியோ வலியுறுத்தினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து. நாளை 6 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. பின்னிரவு 3 மணிக்கு ஆய்குழுவில் நோவேயும் பிரான்சும் களம் இறங்குகின்ற வேளை அதே அணியில் உள்ள செனிகள் ஈராக்குடன் களம் காணும். இவ்வேளை ஹெச் குழு நிலையில் கெப்வெடேவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான ஆட்டம் காலை 8 மணிக்கு தொடங்கும். அதேவேளை உருகுவே ஸ்பெயினை சந்திக்கும். அதனைத் தொடர்ந்து ஜி குழுவில் நியூசிலாந்துக்கும் பெல்ஜியத்துக்கும் எகிப்துக்கும் ஈரானுக்கும் இடையிலான ஆட்டம் காலை 11 மணிக்கு தொடங்கும். ரஷ்யா துர்க்மெனிஸ்தானுக்கான பிரதமரின் பயணம் மக்களுக்கு நன்மையளிக்கும் பலனை தந்துள்ளது. பொது சேவையில் கலப்பு வேலை நாள் ஆகஸ்ட் முதலாம் நாள் தொடங்கி செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பு ஆசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.
2: வரலாற்றில் இன்று
3: 2014 ஆண்டு இன்றைய நாளில் கெடா அலோஸ்தாரில் சுல்தானா ஹமினா ஆதரவற்ற சிறார் அறக்கட்டளை யாஷ் வளாகத்தை மாநில ஆட்சியாளர் துவான்கோ அல்ஹாஜ் அப்துல் ஹலீம் மொஹசம் ஷா அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். யாஷ் ஆதரவற்ற சிறாருக்கான நிகழ்ச்சிகளையும் நடவடிக்கைகளையும் ஒருங்கிணைக்கும் மையமாகும். அவர்களின் பராமரிப்புக்கு தேவையான நிதியை திரட்டும் நடுவமாகவும் செயல்படுகிறது. 2011 ஜூலை 15 நாள் நிறுவப்பட்ட யாஷ் அறக்கட்டளைக்காக இந்த வளாகம் கட்டப்பட்டது. வறுமையில் வாழும் போதுமான பராமரிப்பு இல்லாத தாய் தந்தை இல்லாத சிறார்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் நோக்கில் இந்த அறக்கட்டளை உருவாக்கப்பட்டது. தொடங்கப்பட்ட முதல் 3 ஆண்டுகளிலேயே பலிங், சிக் பெண்டாங் உள்ளிட்ட உள்பகுதியில் வாழும் சிறாரையும் சேர்த்து 1000 அதிகமான சிறாருக்கு யாஷ் பல்வேறு உதவிகளை வழங்கி அவர்களின் நலனை பேணவும் எதிர்காலத்தை உறுதி செய்யவும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இடம்பெறுவது இனிய மார்க்கம். வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அஹமது உசைன் அன்வரி.
2: அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன ஸ்தஃபா. அம்மா பஅத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ومن يغلل يأتي بما غل يوم القيامة. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்தார்கள் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அன்பு நேயர்களே, இனிய மார்க்கம் நிகழ்ச்சியின் வழியாக ஏமாற்றாதே ஏமாறாதே என்ற தலைப்பின் கீழ் உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பு நேயர்களே, ஏமாற்றாதே என்றால் உண்மைக்கு புறம்பான சில செய்திகளை சொல்லி அடுத்தவர்களை நம்ப வைப்பது, ஏமாறாதே என்றால் கவனக்குறைவாக நாம் இருப்பது, இந்த இரண்டையுமே இஸ்லாம் மார்க்கம் தடுத்துள்ளது. மனிதனாக பிறந்த அனைவரின் ஆசை எப்படியாவது சாதிக்க வேண்டும், எப்படியாவது வசதி வாய்ப்புகளை பெற வேண்டும். இவ்வாறான ஆசைகள் மனிதனுக்கு வரத்தான் செய்யும். அன்பு நேயர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனுக்கு தங்கத்தின் இரண்டு ஓடைகள் கிடைத்தாலும் மூன்றாவது ஒன்று கிடைக்காதா என்று தேடுவான். இவனுடைய ஆசை எந்த அளவிற்கு என்றால், பொருளை அடைய வேண்டும் என்ற இந்த ஆசை கடைசியில் மண்ணுதான் அவனுடைய ஆசையை நிரப்பும் என்றார்கள். அப்படி என்றால் மரணம் வரை அவனின் ஆசை இருந்து கொண்டே இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் மூலம் உணர்த்துகிறார்கள். இந்த ஆசைகளால் எப்படியும் வாழலாம், எப்படியும் சம்பாதிக்கலாம் என்ற நிலைக்கு தள்ளப்படும் போதுதான் மனிதன் பிறரை ஏமாற்ற முற்படுகிறான். பிறரை ஏமாற்றுதல் என்பது உண்மைக்கு மாற்றமான சில செய்திகளை சொல்லி நம்ப வைத்து ஏமாற்றுவது. இது இஸ்லாம் தடை செய்துள்ளது. அன்பு நேயர்களே, வியாபாரத்தில் பொருள் அளவை குறைப்பது, விற்பனை பொருளிலுள்ள குறைகளை மறைப்பது, பொய் சத்தியம் செய்து விற்பனை செய்வது, கடன் பெற்றுவிட்டு திரும்ப தராமல் இருப்பது, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் பொய் வாக்குறுதிகளை சொல்லி ஏமாற்றுவது, இவை அனைத்தும் கடுமையான பாவமாகும். பிறரை ஏமாற்றுவது என்ற இந்த பாவமான காரியத்தை முதலில் செய்தவன் இபிலிஸாகும். உண்மைக்கு மாற்றமான சில செய்திகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்ப வைத்து ஏமாற்றினான். அதன் காரணமாக அவன் அல்லாஹுவின் சாபத்தை பெற்றான் என்று குர்ஆனுடைய வசனத்தின் மூலம் நம்மால் விளங்க முடிகிறது. அன்பானவர்களே, உலகத்தில் மனிதனுக்கு பொருள் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஆனால் அந்த பொருளை எவ்வழியில் நாம் அடைய வேண்டும், எவ்வழியில் அதை செலவு செய்ய வேண்டும் போன்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. எந்த வழி வேண்டுமானாலும் அடைந்து கொண்டு நாம் வாழ்ந்து விடலாம் என்று நாம் நினைத்து கொண்டால் உலக வாழ்க்கையில் வேண்டுமானால் நாம் தப்பித்து விடலாம். ஆனால் மறுமையில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வந்துவிடும். அன்பு நேயர்களே, அல்லாஹ் தனது அருள்மறையிலே சொல்லுகிறான், மோசடி செய்தவன் நாளை மறுமையில் அவன் செய்த மோசடியை சுமந்து கொண்டு வருவான். வியாபாரத்தின் மூலம் நாம் மோசடி செய்திருந்தால், நண்பர்களுக்கு வாக்களித்து நாம் மோசடி செய்திருந்தால், கடன் வாங்கி திரும்ப தராமல் நாம் மோசடி செய்திருந்தால், உலகத்தில் வேண்டுமானால் நாம் அதை மறைத்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமையில் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் முன்பு நீ என்னென்ன விஷயங்களில் மோசடி செய்தாயோ அவைகள் அனைத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவாய் என்று அருள்மறை அல் குர்ஆன் நமக்கு விளக்கம் தருகிறது. அன்பு நேயர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எனது நெஞ்சின் மீது கை வைத்து ஒரு விஷயத்தை சொன்னார்கள், இன்ன நஃப்ஸன் லன் தமூத ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிற போது அவனுக்கென்று நிர்ணயம் செய்யப்பட்ட ரிஸ்கை, வாழ்வாதாரத்தை முழுமையாக அவன் அடையாத வரை அவனுக்கு மரணம் வராது என்றார்கள். எனவே உலகத்தில் மனிதனுக்கு பொருள் தேவை என்பது உண்மை. பொருள் இல்லை என்றால் நமது உலகத்தினுடைய தேவைகள் நிறைவேறாது என்பது உண்மை. ஆனால் அந்த பொருளை அடைகிற வழிகள் சரியானதாக இருக்க வேண்டும். ஜிப்ரேல் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபத்தகுல்லா, என் அருமை சமுதாயமே, பொருளை தேடுகிற போது அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்த தேடுகிற வழியை சரியான வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் எதை ஹலாலாக்கியதோ, மார்க்கம் எந்த வழியில் பொருளை தேட வேண்டும் என்று சொன்னதோ, அந்த வழியில் நீங்கள் பொருளை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். வலா யஹ்மிலன்ன அஹதக்கும் அஹதக்கும் இஸ்திபுதா உர் ரிஸ்க் அன் யத்லுபஹு பிமாஸில்லா. ரிஸ்க் மிக நெருக்கடியாக இருக்கிறது, தாமதமாக வருகிறது என்பதின் காரணமாக பாவத்தின் மூலம் அந்த ரிஸ்கை அடைவதற்கு நீங்கள் முனைந்து விட வேண்டாம், தயாராகிவிட வேண்டாம். ஏனென்று சொன்னால், உங்களுக்கான ரிஸ்கை அல்லாஹுவிடமிருந்து நீங்கள் அடைய வேண்டும், பெற வேண்டும் என்றால் அவன் காட்டிய வழியில் நீங்கள் சென்றால்தான் முழுமையாக அடைய முடியுமே தவிர, அதை தவிர்த்து ஏமாற்றி மோசடி செய்து அடைந்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைத்தால் ஒருபோதும் நீங்கள் அந்த ரிஸ்கை அடைய முடியாது. அன்பு நேயர்களே, சில நேரம் இப்படியும் நீங்கள் சிந்திக்கலாம், நாம் அப்படி என்ன பெரிய பாவம் செய்து விட்டோம்? பெரும்பெரும் பாவங்கள் செய்பவர்களெல்லாம் இன்று மிக உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்பதாக நினைத்து நீங்களும் பாவமான காரியத்தின் மூலமாக ரிசுக்கை அடைய முனைந்து விடாதீர்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாவமான காரியம் செய்து உலகத்திலே மிக சந்தோஷமாக ஒருவன் வாழுகிறான் என்பதை நீங்கள் பார்த்தால் நினைத்து கொள்ளுங்கள், அல்லாஹ் அவர்களை விட்டு பிடித்திருக்கிறான். எந்த நேரத்தில் அவர்களை பிடிப்பான் என்பது யாருக்கும் தெரியாது என்பதனை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தினார்கள். அன்பானவர்களே, அந்த வகையில் ரிசுக்கை, பொருளை நாம் தேடுகிற போது ஹலாலான வழிகளிலே நாம் தேட வேண்டும். பிறரை ஏமாற்றி, பிறருடைய மனதை புண்படுத்தி, பிறருடைய நிலை எப்படியானாலும் நமக்கு அதை பற்றி பொறுப்பல்ல, நாம் அடைய வேண்டும் என்ற சிந்தனையில் நாம் சென்றால் உலகத்திலே நாம் வாழ்ந்து விடலாம். உலக வாழ்க்கை என்பது குறிப்பிட்ட சில காலம், சுகம் என்பது குறிப்பிட்ட சில காலம், சிரமம் என்பது குறிப்பிட்ட சில காலம். ஆனால் நாம் எதிர்நோக்கி இருக்கிற மறுமையினுடைய வாழ்க்கை மிக விசாலமானது, முடிவில்லாதது. அங்கு ஏற்படக்கூடிய சுகம் முடிவில்லாதது, அங்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டம் முடிவில்லாதது. அப்பேற்பட்ட ஒரு காலத்திற்கு நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் என்றால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். அன்பு நேயர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் மனிதனிடத்திலே சில கேள்விகளை கேட்பான். அதில் ஒன்று, பொருளை எவ்வழியில் நீ சம்பாதித்தாய், எவ்வழியில் நீ செலவு செய்தாய், எந்த வகையில் நீ சம்பாதித்தாய் என்பது கேட்பதோடு எவ்வழியில் நீ செலவு செய்தாய் என்றால் கவனமாக இருந்து நீ செலவு செய்தாயா, ஏமாற்றம் அடைந்தாயா என்பதை பற்றியும் விசாரிக்கப்படுவாய் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது.

0: அன்பு நேயர்களே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு நாள் கடைவீதிக்கு வந்தபோது ஒரு மனிதர் கோதுமை குவியலாக வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். பெருமானார் அவர்கள் அந்த கோதுமையின் குவியலுக்கு உள்ளே தன் கையை செலுத்தினார்கள். உள்ளே சில கோதுமைகள் ஈரமாக இருந்தது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோதுமை வியாபாரியிடம் கேட்டார்கள், என் அருமை தோழரே, குவியல் மேலே பார்த்தால் அது காய்ந்ததாக இருக்கிறது, ஆனா உள்ளே உள்ள கோதுமைகள் ஈரமாக இருக்கிறதே, காரணம் என்ன என்று கேட்கிற போது, அல்லாஹுவின் தூதரே, திடீரென மழை பொழிந்தது, ஈரமாகிவிட்டது என்றார். இதை கேட்ட பெருமானார் அவர்கள், அப்படியென்றால் ஈரமான கோதுமைகளை தனியாக வைத்து காய்ந்ததை தனியாக வைத்தல்லவா நீ வியாபாரம் செய்ய வேண்டும்? இப்படி ஈரமானதை உள்ளே வைத்து காய்ந்ததை மேலே போட்டு நீ வியாபாரம் செய்தால் வாங்கக்கூடியவர் நஷ்டமடைவார் அல்லவா என்பதாக கேட்டுவிட்டு சொன்னார், மன் ஹஷ ஃபலைஸ மின்னி, எவர் ஏமாற்றினாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொன்மொழியை பார்க்க முடிகிறது. நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னால் அவர் ஈமான் உடையவர் அல்ல என்று பெருமானார் அவர்கள் கூறுகிறார்கள். ஏமாற்றுபவன் மூமினும் அல்ல என்றும் சொன்னார்கள். இதன் மூலமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்கிற போது, வாழ்க்கையில் சிரமங்கள் வருகிற போது அடுத்தவர்களிடம் கடனை கேட்டு பெறுகிறோம். நான் ஒரு மாத காலத்தில் திருப்பி தருகிறேன் என்று காலத்தை சொல்லி ஒருவன் கடன் பெறுகிறான். வாங்கக்கூடிய நேரத்திலே திரும்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் அவன் பெற்றால், ஏமாற்ற வேண்டும் என்று அவன் பெற்றால், பெருமானார் சொல்கிறார்கள், அந்த பொருளை அல்லாஹ் அழித்து விடுகிறான். வாங்குகிற போது திருப்பி தர வேண்டும் என்ற சிந்தனையோடு ஏமாற்றக்கூடாது, எப்படி நாம் வாங்குகிறோமோ அப்படியே அதை திருப்பி செலுத்த வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வாங்குகிற போது அல்லாஹ் அந்த கடனை மீண்டும் செலுத்துவதற்குண்டான நசீபை அவருக்கு தருகிறான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், நல்ல சிந்தனையோடு அடுத்தவர்களை ஏமாற்றாமல் அவர்களிடம் வாக்களித்ததை போன்று நாம் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுகிற போது அல்லாஹுவினுடைய அருள், அல்லாஹுவினுடைய உதவி அவருக்கு வருகிறது என்பதனை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக அன்பானவர்களே, பொருள் என்பது மிக மிக தேவை. ஆனால் அந்த பொருள் தேடுகிற போது எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிறார்கள். மன் தலபத் துன்யா ஹலாலன் இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலதி வஸஈயன் அலா அஹ்லிஹி வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி லகியல்லாஹ யௌமல் கியாமதி வவஜ்ஹுஹு மிஸ்லல் கமர் லைலத்தல் பத்ர். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலே ஒரு மனிதன் ஹலாலான முறையில் சம்பாதிக்கின்றான். அவனுடைய எண்ணம், அடுத்தவர்களிடம் நாம் தேவையாகிவிடக்கூடாது, நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தன்னோடு அண்டி வாழக்கூடியவர்களுக்கு உதவி செலுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஹலாலான உணவை அவன் தேடுகிற போது, நாளை மறுமையில் அல்லாஹுவை அவன் சந்திக்கிற போது மிகவும் பிரகாசித்த நிலையில், 14 பிறை சந்திரன் எந்த அளவிற்கு பிரகாசமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு பிரகாசத்தோடு அல்லாஹுவை சந்திப்பான் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை ஏமாற்றாமல், பொருள் நமக்கு தேவை, ஹலாலான வரியில் சம்பாதிக்க வேண்டும், மறுமையில் இதன் மூலமாக மிகப்பெரிய அந்தஸ்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு பிறரை ஏமாற்றாமல், தானும் ஏமாறாமல் பொருளை அடைகிற போது அவர் இவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெறுகிறார். பிறரை ஏமாற்றுவது எப்படி கூடாதோ அதுபோன்று ஏமாறுவதும் கூடாது. ஏமாறுவது என்றால் தனது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் விழிப்புடன் இருக்க வேண்டும். மார்க்கத்தில் சரியான முறையில் நாம் செல்கிறோமா? அல்லாஹுவினுடைய கடமையை சரியான முறையில் நாம் நிறைவேற்றுகிறோமா? அதுபோன்று அடியார்களின் கடமை, தனது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, தனது பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, தன் உற்றார் உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, நம்மை அண்டி வாழ வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி நமது வாழ்க்கையில் எத்தனை கடமைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் சரியான முறையில் நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை கவனித்து, அடுத்தவர்களின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாமல், இன்று அடுத்தவர்களுடைய ஆசையான வார்த்தைகள், சீக்கிரமாக நீங்கள் பணக்காரராக ஆகிவிடலாம், ஒன்றுக்கு பல மடங்கு உங்களுக்கு லாபத்தை நாங்கள் தருகிறோம், அவர்கள் என்ன வியாபாரம் செய்ய போகிறார்கள், எதன் மூலமாக நமக்கு லாபத்தை தருவார்கள் என்று எதுவும் தெரியாமல், நாம் ஏமாந்து நம்மளுடைய பலகாலங்கள் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சம்பாதித்த காசு பணங்களை நாம் கொடுத்து ஏமாந்து விடுகிறோம் என்பதனையும் உலகத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆக ஒரு மூமினான மனிதன் அடுத்தவர்களை ஏமாற்றவும் கூடாது, தானும் ஏமாந்து விடக்கூடாது என்பதை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல வகையில் உணர்த்தியிருக்கிறார்கள். எதை விதைத்தோமோ அதை தான் அறுவடை செய்வோம். நாம் மற்றவர்களை ஏமாற்றினால் ஒரு நாள் நாமும் ஏமாந்து போவோம் என்பது உலக நியதியாகும். உண்மையும் நேர்மையும் மனிதனை நன்மையின் பக்கம் அழைத்துச் செல்லும். மோசடி ஏமாற்றுதல் பாவத்தின் பக்கம் அழைத்துச் செல்லும். எனவே ஏமாற்றாமல் நேர்மையாக வாழ்ந்து ஏமாறாமல் விழிப்புடன் இருப்போம். இறைவனின் அருளை பெறுவோம். ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
1: நேர்களே, இதுவரை இடம்பெற்றது இனிய மார்க்கம். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அஹமது உசைன் அன்வரி.
2: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
3: நீங்கள் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். சரிங்க, நாளைக்கு ஃபீஃபா உலக கிண்ண ஆட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அனல் பறக்கும் இரண்டு ஆட்டங்கள் நாளை நடைபெற உள்ளது. நாளை மொத்தம் ஆறு ஆட்டங்கள் நடைபெற உள்ளது. அதில் முக்கியமா பார்த்தோம்னா, இந்த பின்னிரவு 3 மணிக்கு நார்வே பிரான்ஸை எதிர்கொள்கிறது. பிரான்ஸை பத்தி நமக்கு தெரியும், மிகவும் பலம் வாய்ந்த அணி, முன்னாள் உலக கிண்ண வெற்றியாளர். ஆனா அந்த நார்வே அணியும் வந்து ரொம்ப பலம் வாய்ந்த அணியா தான் இந்த முறை இருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுடைய நட்சத்திர ஆட்டக்காரர் எர்லிங் ஹாலண்ட். இந்த நார்வே அணியை பத்தி சொல்லணும், அவங்க எவ்வளவு முனைப்பா இருக்காங்க தெரியுமா இந்த உலக கிண்ணத்துல. அவங்க நாட்டிலிருந்தே ஏறத்தால ஒரு 500 கிலோவிற்கு உணவு பொருட்களை எடுத்துட்டு வந்து, அந்த பொருட்களில் சமைத்த உணவை மட்டும்தான் வந்து அவங்களுடைய விளையாட்டு வீரர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்களாம். ஆக இன்னொரு முக்கியமான ஆட்டம் பார்த்தோம்னா, காலை 8 மணிக்கு நாளைக்கு உருகுவே ஸ்பெயினை எதிர்கொள்றது. கண்டிப்பா இதுவும் ஒரு முக்கியமான ஆட்டம். இரண்டு அணிகளும் பலம் வாய்ந்த அணிகள். ஆனா இன்னொண்ணுங்க, ரொம்ப பரபரப்பா இந்த உலக கிண்ணத்தில் 2 முறை சமநிலை கண்ட கேப் வேர்ட், இந்த அணி இருக்கு இல்லையா, முதல் முறை பங்கேற்கும் அணி. இந்த அணி சவுதி அரேபியாவை அதே காலை 8 மணிக்கு எதிர்கொள்ளுது. கண்டிப்பா இந்த ஹெச் குழு ஆட்டங்கள் இரண்டும் தான் வந்து நாளை வந்து யார் யாரெல்லாம் இந்த 32 குழு சுற்றுக்கு முன்னேற போறாங்க அப்படின்றத நிர்ணயிக்க போகின்றது. அதனால உலக கிண்ண ரசிகர்களுக்கு நாளைக்கு ஒரு விருந்தே காத்துட்டு இருக்கு. பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு. ஒரே உணர்வு, 1 மில்லியன் கரவொளி. இந்த ஆட்டங்களை எல்லாம் இலவசமாக நீங்க ஆர்டிஎம் கிளிக் செயலி வாயிலாக கண்டு கழிக்கலாம். அடுத்த பாடல் மது பாலகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் கொண்டு வராங்க. இதோ

0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9:10 மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் அண்ட் யூ
1: புத்தம் புதிய பாடல்களை கேட்டு வரிசைப்படுத்தி மகிழுங்கள்.
0: வாரந்தோறும் சமையல் குறிப்புகளும் உண்டு.
1: facebook.com/babasandyou இதில் பாபாஸ் பொருட்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
0: பாபாஸ் பொருட்களை கொண்டு எல்லோரும் எளிதாக சமைக்கலாம்.

சரிங்க, காற்றின் மொழி நிகழ்ச்சியில நிறைய டிக்டாக் நேரலை வரும் இல்லையா, நாங்க அடுத்த வாரம் எல்லாம் கூலாய் மக்கள் யாராச்சும் இருக்கீங்களா, உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை இருக்குங்க. அதாவது நீங்க எங்க கிட்ட என்னென்ன சொல்லணும்னா, கூலாயில என்னென்ன சிறப்பா இருக்கு, கூலாயில வந்து எங்கெங்க வந்து சுவையான உணவு கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க எங்க கூட பகிர்ந்துக்கணும். ஏன்னு பார்த்தோம்னா, அடுத்த வாரம்லாம் இந்நேரம் ஒரு பாதி மின்னல் எல்லாரும் வந்து கூலாயில இருப்பாங்க. ஏன்னா மீண்டும் கலப்படம் நிகழ்ச்சி ஜகோர் நேயர்களே உங்களுக்காகவே இன்னைக்கு நடைபெறுதுன்னா, சனிக்கிழமை ஜூலை 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணி தொடங்கி ஜோஹர் கூலாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருந்தோம், மன்மதா ஃபியூஷன் பேண்ட் இவங்களோட இசை மேற்பார்வையில் தான் நம்ம நிறைய உள்நாட்டு கலைஞர்கள்ங்க, கார்த்திகன் வாசு, சுகன்யா ஜெகதீஷன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி இவங்களோட சேர்ந்து பிரபலமான நமது உள்ளூர் கலைஞர்கள் நண்டு ரமேஷ் மற்றும் ஷான் இவங்க நகைச்சுவை விருந்தோட வராங்க. இன்னொன்னுங்க, நீங்க இந்த கலப்படம் நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போறீங்கன்னா, நீங்க வெறும் பார்வையாளர்களா மட்டுமே இருப்பீங்க அப்படின்னு இல்ல, நீங்களும் உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை பார்க்க நாங்களும் நிறைய பேர் ஆவலா இருக்கோம். கலப்படம் நம்ம மின்னலோடு இணைந்து கொண்டாட வாங்க, எல்லாருமே இணைந்து ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடலாம். அடுத்த பாடல் நரேஷ் ஐயர் மற்றும் ரீதா கொண்டு வராங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை அவதூறுகளின் அடிப்படையில் அல்லாமல் உண்மைகளின் அடிப்படையில் ஆரோக்கியமான முறையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்று தொடர்பு அமைச்சர் டத்தோஃபாமி படேல் வலியுறுத்தினார். சட்டத்திற்கு உட்பட்டு நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் நாளை நடைபெறவுள்ள வேட்பாளர் நியமன நாளுக்கு முன்னதாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இந்த நினைவூட்டல் மிகவும் அவசியம் என அவர் தெரிவித்தார். இவ்வளை ஜோஹர் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொடர்பு அமைச்சர் தகவல் துறை ஜப்பன் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஆகியவற்றுடன் இணைந்து இரு ஊடக மையங்களை திறந்துள்ளது. ஊடகவியலாளர்களுக்கு தகவல்களை கொண்டு சேர்ப்பதற்கும் செய்திகள் வெளியிடுவதை எளிதாக்குவதற்கும் இந்த ஊடக மையங்கள் முக்கிய பங்காற்றும் என்று அமைச்சர் தெரிவித்தது. மலேசியா முக்கிய கனிமத்துறையில் குறிப்பாக லத்தீன் அமெரிக்க வட்டாரத்தில் உள்ள பன்னாட்டு பங்காளிகளுடன் வியூக ஒத்துழைப்பை ஆராய்கிறது. இதன் மூலம் மலேசியா தனது பொருளாதார அரசதந்திரத்தை தொடர்ந்து வலுப்படுத்துவதாக இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சு தெரிவித்தது. வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே கையெழுத்தான இடைக்கால அமைதி உடன்பாட்டை தொடர்ந்து பன்னாட்டு அணுவாற்றல் நிறுவனம் IAEA ஈரானின் அணு உலைகள் மீதான ஆய்வுகளை தொடங்க உள்ளது. இதுகுறித்த தொடக்க பேச்சு நடத்தப்பட்டுள்ளது என்றும் கூடிய விரைவில் அந்த செயல்முறை தொடங்கப்படும் என்றும் IAEA தலைமை இயக்குநர் ரஃபேல் மரியானோ க்ரோசி நம்பிக்கை தெரிவித்தார். கடுமையான நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலாவுக்கு உதவுவதற்காக குறைந்தது 17 நாடுகளின் தேடி மீட்கும் படையினர் அங்கு அனுப்பப்பட்டுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை தேடி மீட்பது தற்போது முன்னுரிமையாக இருப்பதாக அந்த உலக அமைப்பின் மாந்தநேய விவகாரங்களுக்கான நிறுவனம் ஓச்சா பேச்சாளர் ஜென்ஸ்லே கூறினார். விளையாட்டு விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி. அமெரிக்க புகழ்முகம் செரீனா வில்லியம்ஸ் ஏறக்குறைய 4 ஆண்டுகளுக்கு பிறகு ஒற்றையர் பிரிவில் மீண்டும் களமிறங்க உள்ளார். வைல்ட்கார்டு வாய்ப்பை பெற்ற 44 வயது செரீனா முதல் சுற்றில் ஆஸ்திரேலியாவின் மாயா ஜாயிண்டை எதிர்கொள்வார். 23 முறை கிராண்ட்ஸ்லாம் பட்டம் வென்ற அவர் முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் குயின்ஸ் கிளப் பெர்லின் பொது போட்டிகளில் இரட்டையர் பிரிவில் மட்டுமே களமிறங்கினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. வணக்கம்.

0: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம். காற்றின் மொழியில் வெள்ளிக்கிழமை 10:20, இது தேரலும் தெளிவும் நிகழ்ச்சிக்கான நேரம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் உங்களுக்கு பழக்கப்பட்டவர்தான், மலேசிய சைவ நற்பணிக் கழக தலைவர் திருமுறைச்செம்மல் முனைவர் தர்மலிங்கம் நடராசர் அவர்தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் பிரவீன், நலமா இருக்கீங்களா?
0: ரொம்ப நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: பெருமான் திருவுருளால் சிறப்பா இருக்கும் ஐயா.
0: இன்று உங்களுடன் முதல் முறையாக இந்த உரையாடலை, உங்க கூட பேச இந்த விவாதங்கள், அதை விவாதங்கள்னு சொல்ல முடியாது, இந்த தலைப்பை ஒட்டி நம்ம நிறைய பேச போகின்றோம். நானும் ஆர்வமா தான் இருக்கேன். இந்த வேளையில நம்ம நேயர்கள்கிட்ட இன்னொரு விஷயம் தெரியப்படுத்தணும். நீங்க டிக்டாக் நேரலை வாயிலாகவும் இன்றைய தேரலும் தெளிவும் நிகழ்ச்சியை காணலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா ஐயா கிட்ட கேட்கலாம். சரிங்க ஐயா, நம்ம இன்று எந்த தலைப்பை பற்றி பேச போகின்றோம்?
1: இப்போ கடந்த வாரம் முதலாக நாம் திருமணத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன வாரத்தில் நாம் திருமண வகைகளை பற்றி பேசணும். இன்றைக்கு வந்து திருமணத்தில் முதல் கட்டமாக நம் முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்கின்ற பின்னணி ஆராய்தல் என்பதை பற்றி தான் பேச போகிறோம்.
0: பின்னணி ஆராய்தல், அதாவது எனக்கு தெரிந்த வரைக்கும் பின்னணி ஆராய்தல், இதை வந்து ஆங்கிலத்தில் பேக்ரவுண்ட் செக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து திருமணம் புரிவதற்கு முன்பாக அந்த மணமகன் மணமகள் பற்றிய அவங்களுடைய விபரங்கள், அவங்களோட வாழ்வியல், இதையெல்லாம் வந்து கேட்டு தெரிந்திருப்பது, அதுதானே?
1: உண்மைதான்.
0: அதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம்.
1: ஆமாம்.
0: சரிங்கய்யா, இந்த பின்னணி ஆராய்தல் அப்படின்றது ஒரு காலத்துல வந்து ரொம்பவே பிரபலமாக இருந்துச்சு இந்த திருமணங்கள்ல. ஆனால் இன்றைக்கும் வந்து அது ஏற்புடையதாக இருக்கா இந்த சூழலில்?
1: நல்ல கேள்வி கேட்டுருங்க பிரவீன். இந்த பின்னணி ஆராய்தல்னு நம்ம பேசுகிற மாதிரி இலக்கணமாக முந்தி காலத்திலாம் சொல்ல மாட்டாங்க. விசாரித்தல்னு வாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: பொண்ணை பற்றி மாப்பிள்ளை பற்றி இப்போ விசாரிச்சுட்டு வர்றதுன்னு, அதுவும் அந்த விசாரிக்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த வீட்டுக்கு போய் கேட்க மாட்டாங்க. அந்த பையன் வீட்டுக்கோ பொண்ணு வீட்டுக்கோ கேட்க மாட்டாங்க. இந்த 16 வயசுலேயே படம் பார்த்துருக்கீங்களா?
0: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
1: அப்போ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த ஊர் மக்கள் இடத்துல கேட்பாங்க. அதுபோல் இந்த பின்னணி ஆராய்தலில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணு அல்லது மாப்பிள்ளையினுடைய உறவினர்களோ அல்லது தெரிந்தவர்களோ அந்த ஊருக்கு, அந்த பெண் இருக்கின்ற ஊர் அல்லது அந்த மாப்பிள்ளை இருக்கின்ற ஊருக்கு போய் அந்த ஊர் மக்களிடத்தில் அந்த பெண்ணையோ பையனை பற்றி விசாரிப்பாங்க. அவர்களை பற்றிய செய்திகளை கேட்டறிவார்கள். ஏன் நேராகவே போய் கேட்கலாமே அப்படின்னு ஒரு ஐயம் வரும் இல்லைங்களா நமக்கு? இப்போ நேராக சொன்னால் சில வேளையில் அவங்க பொய் உரைக்க வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா?
0: கண்டிப்பாக.
1: அப்போ நாம் போய் மறைமுகமாக இருந்து அந்த சூழ்நிலை, சில வேளையில் பார்த்தீங்கன்னா 2-3 நாட்கள் கூட இந்த ஊரில் தங்கியிருப்பாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி தங்கியிருந்தால்தான் உண்மையான சூழல் நிலவரம் தெரிய வரும் என்பதற்காக அப்படி செய்திருக்கின்றார்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் அது தேவையான ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க.
0: ஆமாம், ஏன்னா இப்போலாம் என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் பயனர் பெயரை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஆமாம்.
0: அங்கே என்னென்ன பேசியிருக்கோம், என்னென்ன படங்கள் பதிவேற்றம் செய்திருக்கோம், இதை பார்த்து தான் வந்து பெரிதும் அறிந்துக்கிறாங்களே தவிர, நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப புதுமையாக இருக்குது எனக்கு. ஊரில் போய் 2 நாட்கள் தங்குவதெல்லாம்.
1: ஆமாம். அதாவதுங்க பிரவீன், இப்போ இந்த இன்ஸ்டாகிராம், மற்ற நம்ம பார்க்கக்கூடிய முகநூல், இன்னும் மற்ற இந்த புலனம், இவெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன அதில் பதிவு பண்ணியிருக்காங்களோ அதுதான் நமக்கு தெரியும்.
0: ஆமாம்.
1: சில வேளையில் பார்த்தீங்க பண்மையில் கூட ஒரு நிகழ்ச்சி, ஒரு செய்தி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒரு பெரியவர் ஜப்பானியர், அவருக்கு 75 வயது, அவர் வந்து 12 வயது பெண்ணை முகநூல்ல விரும்பியிருக்கிறாரு.
0: இது வந்து உலகம் முழுதும் எல்லா இடத்துலயும் நடக்குது. ஏன்னா வயதை வந்து அவங்க வந்து தவறா இல்ல, தெரிந்தே வந்து தனக்கு இளமையான வயது அப்படின்னு போய் சொல்லிடுவாங்க.
1: வயது மட்டும்ல பிரவீன், அவருடைய படம் கூட, புகைப்படம் கூட, நிழற்படம் கூட, அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு இளமையான ஒரு படத்தை வச்சிருந்திருக்கிறாரு.
0: அதுதான் செயற்கை நுண்ணறிவு வந்துருச்சு.
1: ஆமா. அப்போ அவருடைய நீங்க சொல்றது போல, இப்போ அதை வைத்து கொண்டு ஒருத்தர் எத்தகைய பின்புலத்தில் இருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சிக்கல் தான். இப்போ நமக்கு இந்த சிக்கல்களை எல்லாம் போக்குவதற்கு அந்த காலத்தில் பெரியவங்க துணை நின்றுருக்காங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜென்ஜின்னு சொல்கிற நிறைய இருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒரு வேலை சிந்திக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டது போல இந்த காலத்திற்கு இதெல்லாம் எங்க, இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வருமா அப்படின்னு சிந்திக்கலாம்.
0: இன்னொன்று என்னன்னா, பின்னணி ஆராய்தல் அப்படின்னு சொல்லும் போதே, இப்போ வந்து யாராவது 2 இளம், ஒரு இளைஞர் இன்னொருத்தவங்க காதலிக்கிறாங்கன்னு வைத்துக்கொள்வோமே, அவங்க கிட்ட பின்னணி ஆராய போறவங்களை பத்தி அப்படின்னு சொன்னாலே அவங்க தப்பா நினைத்து கொள்ளும் வகையில தான் இன்றைய சூழல் இருக்கு.
1: மிகச்சரியா சொன்னீங்க. இப்போ நான் உங்க பின்புலத்தை தெரிஞ்சுக்க போறேன் அப்படி சொன்னா அப்ப என்ன நம்பலையா அப்படின்னு, ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அப்படி கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அதனாலதான் நம்ம முன்னாடி என்ன செய்திருக்காங்க, அவங்களுடைய பின்னணி ஆராயப்படுகின்றது என்று தெரியாமலேயே அதை செய்திருக்கின்றார். அதான் சொன்ன அந்த ஊருக்கு போய் அவரிடத்துல நேரா அந்த அவரிடத்திலோ அவங்க குடும்பத்திலோ அதை பற்றி அவங்க ஆராய்ச்சி பண்றது இல்லை. அவர்களுக்கு தெரியாமலே இன்னும் கூட பலர் சிலர் இந்த நீங்க இந்த கேட்ட கேள்விக்கு இன்றைக்கு தேவைதானா அப்படிங்கிறது, இன்றைக்கு இந்த ஜென்ஜின்றவர்கள் மத்தியில நானும் பல திருமணங்கள்லாம் செய்து வைக்கிறேன், திருமுறை திருமணங்கள்லாம் செய்து வைக்கிறேன். குடும்பத்தை தொடர்பு படுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி
0: செய்கின்றார்கள்.
1: இப்போ போன வாரத்தில் கூட ஒரு திருமணத்தை பத்தி பேசிக்கிட்டிருந்தப்போ அந்த பெண்ணு கேட்டது, நாங்கள் திருமணம் பண்ணும்போது அந்த படத்துல யாரும் இடம் பெறாமல் பார்த்து கொள்ள முடியுமா, இந்த நாத்துணை விளக்கு ஏந்திர பெண்ணு கூட படத்துல விழாம பார்த்து கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன்னா நானும் அவர் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த குடும்பத்தினுடைய பங்கு என்ன என்பது ரொம்ப முதன்மையான ஒன்று. ஏன்னா திருமணம் பண்ணி போன பிறகு இந்த இரண்டு இணையர்கள் மட்டும் இருக்க போறதில்லை, குடும்பம் சார்ந்துதான் நம்ம இருக்க போறோம். அப்போ இந்த பின்னணி ஆராய்தல்ங்கிறது அந்த பையனையோ பெண்ணை மட்டும் நாம் ஆராய்ச்சி பண்ணாம அவங்கள பற்றி தெரிந்து கொள்ளாம அவர்கள் சார்ந்திருக்கின்ற வளர்ந்த குடும்பம் இருக்கின்றது இல்லைங்களா, அந்த குடும்பத்தை வைத்து தான் அதையும் ஆராய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பின்னணி ஆராய்தல் சொல்றாங்க. இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு சொல் சொன்னீங்க, இந்த காலத்துல காதல் பண்ற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பல நினைக்க கூடும் பின்னணி ஆராய்தல்ங்கிறது பார்த்து வைத்து திருமணம் பண்றாங்க பாத்தீங்களா, அதற்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்ல காதல் திருமணம் செய்து கொள்ளுகின்றவர்களுக்கும் பொருந்துமான்னு பார்த்தீங்கன்னா இரண்டு பிரிவினருக்கும் மிகவும் முதன்மையானது.
0: ஏன்னா இப்ப காதல் திருமணங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு காலகட்டத்துல நிறைய மாறிடுச்சு இல்லையா. ஆமா, ஏன்னா வந்து இப்ப 10 வருட காலம் காதலிப்பவர்களுக்கு கூட நிஜம் முகம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப கடினமா தான் இருக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி சில பிரச்சனைகளையும் நம்ம பார்த்திருப்போம், பல வருடங்கள் ஒன்றா பயணித்து இருப்பாங்க, காதலித்து இருப்பாங்க, ஆனா திருமணத்திற்கு பிறகு அந்த பிரச்சனைகள் ஏராளம் வரும். ஏன்னா அவங்களுடைய நிஜ முகம் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க.
1: அத இன்னொரு செய்திங்க பிரபீன், காதலுக்கு கண் இல்ல அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க இல்லைங்களா. அப்போ இந்த வயது அவங்களுக்கு வந்து மற்றதையெல்லாம் சிந்திக்கிறதுக்கு அவ்வளவு அவர்கள் முனைவதில்லை. அப்படின்னா பார்க்க அழகா இருக்கு பொண்ணு, பையன் அழகா இருக்கான், ஹேண்ட்ஸமா இருக்காரு, பார்த்தா சினிமா நடிகர் மாதிரி இருக்காரு, ஸ்டைலா நடக்கிறாரு, ஸ்டைலா தலைச்சி விடுறாரு, அவர் வண்டி ஓட்டுறத பாத்தீங்கன்னா அப்படிதான் ஓட்டுறாரு. அப்படின்னா அவருடைய வண்டி கூட சொந்த வண்டியா நம்ம ஆராய்ச்சி பண்ணும் இல்லைங்களா. இல்ல சில வேலையில பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பணத்துல அவர் இருப்பாரு,
0: வாடகை கூட வாங்கியிருக்கலாம்
1: இப்படிலாம் நடக்குது இல்லைங்களா. அப்போ இந்த இள வயதுல அந்த பருவ கோளாறுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அது நான் தப்பா சொல்றதா நினைக்க கூடாது, அது இயல்பா எல்லாருடைய வாழ்க்கையும் நடக்கக்கூடியது. ஏன்னா அந்த அளவுக்கு நாம வந்து இன்னும் என்ன ஆகலன்னு சொன்னா முதிர்ச்சி பெறல. ஏன்னா அந்த வயது அப்படிதான், இள வயது, குருதி வேகம் இல்லைங்களா, நம்ம நம்முடைய அந்த தாக்கம், நண்பர்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அடே சில பேர் நண்பர்கள் பேசும்போது என்ன மச்சான் இன்னுமா அவனுக்கு ஒண்ணு கூட மாட்டல அப்படின்னு வாரு. பெண்கள் பார்த்தா என்னடி கூறு கெட்டவளா இருக்க, மொக்கையா இருக்கேன், இன்னுமா ஒருத்தர் யாரும் பிடிக்கல அப்படின்னா என்னமோ இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா இளைஞர்கள் எல்லாம், இளைஞர்கள்னா உடனே ஒரு ஒரு ஒரு பெண் தோழியோ இல்ல ஒரு ஆண்டு ஆடவரோ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் திருமணம் இருந்த 1000 காலத்து பயிர்னு சொல்றாங்க இல்லைங்களா, அது சரியாக முறையாக அதை திட்டமிட்டு ஆராய்ச்சிலாம் பண்ணி செய்யல போகல வரலன்னு சொன்னா இன்றைக்கு ரொம்ப வருந்தத்தக்க செய்தி ஒன்றாக இருக்கின்றது. தமிழர்கள் மத்தியில நாம குறைவான எண்ணிக்கையில் இந்த நாட்டில் இருந்தாலும் கூட மனவிலக்கு என்பது மிக அதிகமாக இருக்கின்றதுன்னு சொல்லி என்னுடைய வழக்கறிஞர் நண்பர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். அப்ப ஏன் அப்படின்னு சொன்னா இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா திருமணமான பிறகுதான் பல குட்டு வெளிச்சமாகுதுன்னு தெரியுது.
0: இன்னொன்று ஒரே கூரையில் கீழ் வாழும் போதுதான் வந்து நிறைய தெரிய வருது
1: இல்லைங்களா. இன்னும் நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாங்க பிரவீன்.
0: கண்டிப்பாங்க, பாடலுக்கு பிறகு பேசலாம். சந்தியா கொண்டு வரும் ஒரு பாடல் இது.

0: மீண்டும் தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். திருமணத்தில் பின்னணி ஆராய்தலை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஐயா, அடுத்த கேள்விக்கு முன்னதாக டிக்டாக் நேரலையில் நமது நேயர் செபாஸ்தி அம்மாள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிச்சயதார்த்தம் பரிசம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க பிரவீன். ஏன்னா ரொம்ப பேருக்கு இந்த வேறுபாடு தெரியாதனால தான் இன்னைக்கு நிச்சயத்தை பரிசமாகவும் பரிசத்தை நிச்சயமாகவும் செய்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நிச்சயமும் பரிசுமே பார்த்தீங்கன்னா அது ஒரு திருமணம் போல அவ்வளோ பெரிய செலவில் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிச்சயம் என்பது உங்கள் பையனை எங்கள் பெண்ணுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு உறுதி சொல்கின்றோம். அதே போல் அவங்க எங்கள் பெண்ணை உங்கள் பையனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதற்கு வாக்களிக்கிறோம், உறுதி கொடுக்கிறோம் என்பது தான் நிச்சயம்னு வடமொழியில் சொல்கிறாங்க. இது வாக்களித்தல், உறுதி கொடுத்தல்.
0: சரி,
1: இப்போ பதிவு திருமணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், இப்போ வாக்களிக்கணுமா வாக்களிக்க தேவையில்லையா?
0: எனக்கே குழப்பமா தான் இருக்குது
1: பாத்தீங்களா. அப்ப பதிவு திருமணம் பண்ணிடுவாங்க, பண்ணிட்டு நிச்சயம் பண்றேன்னு வாங்க. நிச்சயம் பண்றதுனா என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு பையனை பிடிச்சிருக்கு, ஒரு பெண்ணை பிடிச்சிருக்கு, ரெண்டு வீட்டுக்கும் பிடிச்சிருக்கு. முன்கூட்டி நாம வந்து திருமணத்திற்கு முன்பாக நீங்க எங்களுக்கு தான் திருமணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு உறுதியை பெற்றுக்கொள்வது தான் நிச்சயம். அப்போ இன்னும் திருமணம் நடக்காத நிலையில தான் வாக்கு கொடுக்கறது. வேற யாருக்கும் கட்டி கொடுக்க கூடாது, எங்களுக்கு தான் கட்டி கொடுக்கணும், சத்தியமா சொல்லுங்க. அது போல என்னது நிச்சயம் பண்ணுதல்.
0: சரி,
1: சரிங்களா. அது திருமணம் போல திருமணம் அதை பதிவு பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் தேவையில்லை, அது ஒன்று. அடுத்தது பரிசம் என்று சொன்னால், திருமணத்திற்கு முன்னால ஒரு சில நாட்கள் இருக்கின்ற போது, ஒரு வாரமோ மூன்று நாட்களோ இருக்கும்போது, பெண்ணுக்குரிய பரிசு பொருட்களை எல்லாம் மாப்பிள்ளை வீட்டிலிருந்து கொண்டு போய் பெண் வீட்டில் ஒப்படைச்சிட்டு வர்றதுதான் பரிசம்.
0: அது ஆனால் மூன்று நாளுக்கு முன்பு தான் நடக்கணுமா?
1: ஆமாம், ஒரு வாரம் இல்லை மூன்று நாளுக்கு முன்னாடி தான் நடக்கும். சில வேளையில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த உறுதி சொல்கின்ற போது நிச்சயத்திலேயே பரிசு பொருளையும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. முன்பு காலத்தில் வந்து அந்த இறுதி காலகட்டத்தில் தான் கொடுப்பாங்க. இதான் பரிசமும் நிச்சயம்.
0: ஆமா, ஏன்னா எனக்கு ஒரு தோழர் இருக்காரு, அவருக்கு இன்னும் கல்யாணமே ஆகல, இன்னும் அடுத்து ஒரு நான்கு மாதங்கள் இருக்கு, ஆனா அவருடைய பரிசம் நடந்து ஒரு வருடம் ஆக போகுது. அதனாலதான் எனக்கு குழப்பமா இருந்துச்சு. அவர் நிச்சயதார்த்தத்தோடயே சேர்ந்து பரிசமும் செய்தாங்க.
1: பரிசம் என்பது பெண்ணுக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து கொடுக்கக்கூடிய பரிசு பொருளுக்கு பரிசம்னு பொருள். பரிசு அப்படின்னா அந்த திருமண புடவை ரவுக்கே அதெல்லாம் கொடுக்க போக, தங்கத்தால் ஆனது அம்மு என்று சொன்ன தங்கம்னு அதையும் சேர்த்து வைத்து கொடுப்பது தான் பரிசம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி ஐயா அந்த ஒரு தெளிவான விளக்கத்துக்கு. செபாஸ்தி அம்மாள் விடை கிடைச்சிருச்சா? சரிங்க, அடுத்து நம்ம பேசிட்டு இருந்த தலைப்புல வந்து திருமணத்தில் பின்னணி ஆராய்தல் ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஏன் ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க, ஆனா ஐயா என்னென்ன விஷயங்கள், என்னென்ன கூறுகளை ஆராய வேண்டும் நம்ம?
1: ரொம்ப நம்முடைய தமிழர்கள் இருக்கின்றாங்களே பிரவீன், மிக அறிவுசால், மிக ரொம்ப அறிவாளிங்க அவங்க. இந்த திருமணத்தில் ரொம்ப கவனமாக தவறு நடந்து விடக்கூடாது என்பதில் இருந்திருக்கின்றாங்க. அப்படி நான் சொன்னேன் உங்களுக்கு, பின்னணி ஆராயதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர்களில் கூட போய் தங்கியிருந்து பின்னணி ஆராய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இது அப்படியே நம்ம இன்னொரு பக்கமும் எண்ணிக்கொள்ள வேண்டியது தான். என்னதுன்னு சொன்னால், காதல் பண்ணுகின்றவர்களையும் இந்த கருத்திலே வச்சு சிந்திச்சுக்க வேணும். இப்போ அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணாங்கங்கிறத இப்போ காதல் பண்ணுகின்ற இளைஞர்கள் அதை சிந்திக்கின்றார்களா என்பதை ஒப்பு பார்த்து கொண்டுகிட்டே வர வேண்டும். நம்ம ரெண்டு முறை சொல்ல தேவையில்லை. இப்போ ஒன்றாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த குடும்பத்தின் நற்பெயர் எப்படி இருந்திருக்கின்றதுன்னு போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம், இப்போ சொல்கிறோம், இந்த பிரவீன் வீட்டு குடும்பம் எப்படிங்க அப்படின்னு கேட்டால், ஐயோ அந்த குடும்பங்களா அப்படின்னாங்கன்னா அதான் பின்னணி ஆராய்தல். அப்படின்னா அந்த குமகாயத்தில் அந்த இடத்துல வாழ் இடத்துல அந்த மாப்பிள்ளை, அந்த பையனை மாப்பிள்ளையாக எடுக்க போகிறோம் இல்லை பெண்ணாக எடுக்க போகிறோம், அந்த குடும்பத்திற்கு நற்பெயர் இருக்கின்றதான்றதை முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அதை போய் அவங்கக்கிட்டே கேட்க முடியாது, எங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ என்ன செய்ய முடியும்னு சொன்னால், அங்கே வாழ்கின்ற மக்கள்கிட்ட கேட்கணும், இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், ஒரு அருமையான குடும்பங்கன்னு அது போல் ஒரு குடும்பம் கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது நமக்கு ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு செய்தி.
0: அடுத்த கட்டத்துக்கு போகலாம்.
1: அடுத்த ஆராய்ச்சி என்ன? அடுத்த ஆராய்ச்சின்னு சொன்னா, நாம அந்த மாப்பிள்ளையினுடைய வீடு எந்த இடத்தில் இருக்கிறது, எந்த இடம்னா இப்ப நீங்க சிந்திக்க கூடும், மேட்டில் இருக்கா பள்ளத்தில் இருக்கா, அப்படி இல்லை. இப்ப நம்ம பார்க்கக்கூடிய அன்றாட வாழ்க்கையில மக்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றவாறு தட்டாக பிரித்திருக்கின்றார். இப்போ வசதியான மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை தட்டு அப்படின்னு சொல்றாங்க, அப்ப நடுத்தரம்ன்றாங்க. இப்ப கூட நம்ம B40ங்கிறோம், அப்புறம் அப்படி எல்லாம் சொல்றோம்.
0: பொருளாதார
1: பொருளாதார அடிப்படையில அவங்க எந்த தட்டில் இருக்கின்றார்கள், அந்த குடும்பம் இருக்கின்றது, அது தேவைதானே. ஏன்னா திருமணம் பண்ணி போய் வாழ போற அந்த வீடு எத்தகைய பொருளாதார சூழலில் இருக்குன்ற நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா?
0: கண்டிப்பா. ஏன்னா வாழ்வியல் அப்படின்னு சொல்லும் போது திருமணத்திற்கு முன்பாக இரண்டு பேருக்கும் வந்து வெவ்வேறா இருக்கும்.
1: ஆமா,
0: அது வந்து ஒன்றி போகணும் திருமணத்துக்கு அப்புறம்னா வந்து இது வேண்டும், கண்டிப்பா வேண்டும்.
1: ஆமா, அதான் சொல்ற பொருளில்லாருக்கு உலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொல்வது போல, அது என்னங்க மனசு மனசு கலந்துட்டு அப்புறம் என்னங்க காசு அப்படின்னு அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோங்க பிரவீன். திருமணத்துக்கு
0: முன்னால
1: திருமணம் முடிஞ்ச பிறகு ஒரு தீபாவளி வருது, ஏதோ ஒரு பண்டிகை வருது, என்னங்க இந்த மாதிரி திருமணம் பண்ணி கொடுத்து ஏமா ஒரு குண்டூசி கூட வாங்கி போடாம இருக்கான பையன் அப்படின்னு சொன்னா, இல்லை திருவள்ளுவர் சொன்னது போல அவளுடைய புன்னகையே எனக்கு நகையாக இருக்கிறதுன்னு சொல்லி பாருங்களேன் என்ன நடக்கும்னு இல்லைங்களா? அப்போ அந்த வீடு, வீட்டினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கின்றது, எத்தகைய சூழலில் இருக்கின்றது. ஏன்னா நம்ம பெண்ணு போய் வாழணும் இல்லைங்களா? இப்போ அதே போல பையனும் எத்தகைய சூழல்ல இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா, பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்க, ரொம்ப சொல்றது புரியும் நினைக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி இடத்துல நம்ம பெண்ணை திருமணம் பண்ணி கொடுக்கறோம், இல்ல நம்ம பையனை திருமணம் பண்ணி கொடுக்கறோம்னு சொன்னா, அப்ப அந்த தட்டுல அவன் மேல் வருவதற்கு பெரிய போராட்டமா இருக்கும். அப்படி தட்டுல குறைவா இருந்தாலும் கூட பரவாயில்லை, ஆனால் உழைக்கின்றவனாக இருக்கிறானா, உழைப்பதற்கு தயாராக இருக்கின்றானா, எப்படி மேம்பட்டு வந்திருக்கின்றான், இது போன்றெல்லாம் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ அது ஒன்றாக இருக்கின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பம், அந்த வீடு எத்தகைய இடத்தில் இருக்கிறதுல இன்னொன்னு நம்ம சிந்திக்கணும். என்னன்னா, இப்ப புறம்போக்கு நிலத்துல இருக்கிறவங்க இருக்காங்க, சொந்த நிலத்துல இருக்கிறாங்க, ஒரு சொந்த வீடுல இருக்கிறாங்க, வாடகையில இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் பல இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களா பிரவீன் திருமணத்துக்கு? கண்டிப்பா தேவை. ஏன்னா உங்க பெண்ணை நீங்க திருமணம் பண்ணி கொடுக்க போறீங்க, உங்க பெண்ணு எத்தகைய வீட்டுல வாழ போகுது, இல்ல அந்த பெண்ணு நான் எத்தகைய வீட்டுல போய் வாழ போறேன், எங்க சரி நம்ம விரும்பிட்டோம், உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்றாங்க, எங்க இருக்காங்க இல்லைங்களா? ஒருவேளை அந்த பெண் வசதியான ஒரு வீட்டில் வாழ்ந்துருக்கலாம். அது போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தவறாக சொல்கிறதுக்காக நம்ம சொல்லலை, ஒரு ஒரு புறம்போக்கு நிலத்தில், ஒரு தண்டவாளத்து ஓரத்தில் அது வாழ தயாராக இருக்குமா அப்படி நம்ம சிந்திக்கணும் இல்லைங்களா? இல்லை பையன், பையன் ஒரு வசதியான வீட்டில் இருந்துட்டான் இல்லைங்களா, திருமணம் பண்ணி போய் வாழ போகிற இடத்துல அவங்க மனைவி அவன் பெண் எடுக்கிற இடம் வந்து கண்டிப்பாக திருமணம் பண்ண பிறகு மாமனார் வீட்டு மாமியார் வீட்டுக்கெலாம் போவோம் இல்லைங்களா? இப்போ போகின்ற போது அவனுடைய பழக்க வழக்கத்திற்கு ஏற்ப, வாழிடத்துக்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப அமையுமா அப்படி நம்ம சிந்தித்து பார்க்கணும் இல்லையா?
0: கண்டிப்பா. இப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு தேவையா தான் இருக்கு. யாருக்கு இருக்கு அப்படின்னா, இன்றைய சூழல்ல பார்த்தோம்னா, இதெல்லாம் நீங்க சொன்னதெல்லாம் தாண்டி இந்த சமூக ஊடகங்கள்ல அவங்கள வந்து அவங்க எப்படி வந்து காட்டிக்கிறாங்க, வெளிப்படுத்திக்கிறாங்க, அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்ப வாழ்ற இடமும் வந்து ரொம்ப முக்கியமா தான் இருக்கு, அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு காமிக்க.
1: பிரவீன், இப்ப நீங்க எல்லோருடையும் இயல்பா பழகும் போது கேட்டு பாருங்க, எங்க இருக்கீங்க அப்படின்னா, நான் சுபாங் ஜேல இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், புக்கிட் பங்சாரால் பங்ஸ் டமன்சாரால இருக்கேன் இல்லைங்களா? அப்படி சொல்லும் போதே உங்களை பார்க்கிற அந்த ஒரு பார்வையே வேறாக இருக்கும். அதனால அங்க இல்லாதவங்களா நம்ம குறைச்சி பேசுறோம்னு இல்லை. அப்ப வாழ்க்கை தரம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அப்ப நம்ம திருமணம் பண்ணி போய் வாழக்கூடிய அந்த இடம் எத்தகைய தரத்தில் இருக்கின்றது, அதை வைத்து தானே இன்றைக்கு உங்களுக்கு மக்களிடத்துல நீங்க சொல்லும் போது, இப்போ நாளைக்கு திருமணம் பண்ணி நம்ம நண்பர்களை பார்ப்போம், உறவினர்களை பார்ப்போம், மற்றவர்களை பார்ப்போம், போற வரும், உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, எங்க வீட்டுக்காரருடைய வீடு, சரி உங்க மாமியார் வீடு எங்க இருக்கு அப்படின்னா, அதே போல பையன், ஏமா உங்க மாப்பிள்ளை வீடு எங்கம்மா இருக்கு அப்படின்னு கேட்டா, அவன் சொல்வதற்கு ஒரு அவங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு பெருமையாகவும் இருக்க வேண்டும் இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: அப்போ கண்டிப்பா நாம இதெல்லாம் ஆராய வேண்டியிருக்கு இல்லைங்களா? அப்புறம் அந்த வீடு இருக்கின்றது இல்லைங்களா, அந்த வீட்டில் பல வேலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த காதல் பண்ணும்போது இல்லை என்ன இந்த சோசியல் மீடியான்னு சொல்றாங்க இல்லைங்களா,
0: சமூக
1: ஊடகங்கள்ல, அதில் பார்த்தீங்கன்னா மெய்யான தகவல் நமக்கு தெரியாது. நேராக போய் பார்க்கின்ற போது தான் உண்மையான நிலவரம் தெரியும், எத்தகைய சூழலில் அந்த பையன் வளர்ந்திருக்கின்றான்.
0: கண்டிப்பா, ஏன்னா புகைப்படங்கள் எடுக்கும் போது கூட நம்ம மாறி மாறி எடுக்கலாம், ஏங்கல்னு சொல்லுவாங்க, இங்கிருந்து எடுக்கிறோம் அங்கிருந்து எடுக்கிறோம், அதை கூட வந்து மாற்றி எடுத்து சமூக ஊடகங்களில் நம்ப வைப்பவர்கள் கூட இருக்காங்க இந்த ஒரு சூழல்ல. ஏன்னா அவங்களை தப்பு சொல்ல முடியாது, ஆனா வந்து அவங்க ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்றோம் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த ஜப்பானிய அவர் மாதிரி அந்த மாதிரி சம்பவங்கள் நிறையவே நடந்திருக்கு, நம்மளும் பார்த்துருக்கோம்.
1: இப்ப யாரு வாழ்க்கையில பின்னோக்கி போகணும்னு நினைக்க மாட்டாங்க.
0: உண்மை,
1: இப்ப நம்ம படிச்சிருக்கிறோம், நம்ம ஒரு பிள்ளைய ஒரு சரி ஒரு ஒரு வறுமையான குடும்பத்தில் ஒரு பெண்ணை வளர்த்துருக்கோம்னு வச்சுங்களேன், அடுத்து அவங்க திருமணம் பண்ணி போய் நம்மளோட வறுமையான குடும்பத்தில் வாழணும்னு நினைப்போமா? நம்மளோட ஒரு படி மேலே இருக்கிற நம்மளோட ஒரு படி மேலே இருக்கணும் அப்படி தானே நினைக்கிறோம்.
0: கண்டிப்பாக
1: அவன் பொருளாதாரத்திலோ அல்லது அந்த தரத்திலோ இல்லைங்களா, பழக்க வழக்கத்திலோ, பழக்க வழக்கம் ரொம்ப முக்கியங்க பிரவீன். அந்த குடும்ப பழக்க வழக்கம் எப்படி இருக்கின்றது, எத்தகைய பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன? சில வேளையில் நம்ம அந்த வீட்டுக்கே போக தேவையில்லை, வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி நின்னாலே அந்த வீட்டு பழக்க வழக்கம் தெரியும் இல்லைங்களா? அங்கே வர்ற வண்டி, நிற்கிற வண்டி, போகிற வண்டி, எத்தகையவர்கள் வந்து போகிறார்கள், இதெல்லாம் நின்று பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அது எத்தகைய சூழலில் அந்த வீடு இருக்கின்றது, எத்தகைய பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்றார்கள். இது போன்றவற்றையெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு கண்டிப்பாக இந்த பின்னணி ஆராயணும் தானே. இன்னும் ஒரு பாட்டு கேட்டுட்டு நிறைய பேசுறோம் போல இருக்குங்க பிரவீன், இன்னொரு பாட்டு கேட்டுட்டு மற்றவற்றை நாம தொடரலாம்.
0: நிறைய பேசினாலும் பயனுள்ள தேவையான விஷயங்களை தான் நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு பாடலை கேட்டுட்டு வரலாம். விஜய் யேசுதாஸ், சச்சின் வாரியர் மற்றும் திவ்யா கொண்டு வராங்க இதோ.

0: தொடக்கம் மாங்கல்யம் அப்படின்ற பாடலை கேட்டோம். அந்த தொடக்கத்திற்கு முன்பாக என்னென்னலாம் செய்யணும், அதை தான் வந்து ஐயா இவ்வளவு நேரம் நம்ம கூட பேசிட்டு இருக்காரு. திருமணத்தில் பின்னணி ஆராய்தல், ஐயா இவ்வளவு நேரம் குடும்பத்தை பற்றி ஆராயணும், அவங்க எந்த இடத்துல வாழ்றாங்க அதை ஆராயணும், அதையெல்லாம் சொன்னீங்க. அந்த மணப்பெண் மணமகன் அவங்க இருவரை பற்றி என்னென்னலாம் ஆராயணும், அதுவும் கண்டிப்பா ஒரு முக்கிய கூறு தானே?
1: ஆமா, இது ரொம்ப முதன்மையானதுங்க பிரவீன். இப்போது நீங்கள் வழக்கமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா, அந்த காதல் பண்ணும்போது எல்லாமே அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க.
0: ஆமாம், ஒரு காலகட்டம் வரைக்கும்.
1: ஆமாம், இல்லை பொதுவாகவே இல்லைங்களா, ஏன்னா அவங்களுடைய நம்ம சந்திக்கிற நேரம் குறைவாக இருக்கும் இல்லைங்களா, அழகாகவே இருப்போம் அப்படின்னா, அழகானவற்றை பேசுவோம், அழகான சூழலில் இருப்போம், இப்படியே இருக்கும் இல்லைங்களா. இது தவிர இந்த பின்புலம் ஆராய்தலில், பின்னணி ஆராய்தலில், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் பற்றி கண்டிப்பாக அவர்களுடைய தனிப்பட்ட தகவல்களை, செய்திகளை, அவர்கள் பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப முதன்மையானது. ஒன்றாவது, இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், திருமணத்திற்கு வழக்கமாக ஒரு ஆணாக இருந்தால் அந்த பெண்ணை வைத்து காப்பாற்றுவதற்குரிய தகுதி அந்த ஆணுக்கு இருக்கின்றதா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. அதற்கு ரொம்ப அடிப்படையாக இருப்பது தொழில். அவர் அழகாக இருக்காரு, ஸ்டைலாக இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம திருமணம் பண்ணிக்கொள்வதுக்கு முன்பாக அவர் என்ன தொழில் செய்கிறார். இன்றைக்கு பல திருமணங்களில் பார்த்தீங்கன்னா, திருமணம் பண்ண பிறகு அவர் சொன்ன, அவர் செய்வதாக சொன்ன தொழிலே உண்மை இல்லை. இந்த முகநூலில் நம்ம பார்க்கறது, இன்ஸ்டாகிராமில் பார்க்கறது, அவங்க செய்கிறதா செய்கிறதில்லை. திருமணம் ஆன பிறகுதான் அவர்களுடைய உண்மையான தொழிலுங்கிறது, தொழிலை செய்யாமல் இருந்திருக்கிறார், தொழில் செய்வது போல நடித்திருக்கார், இப்படிலாம் நிறைய பார்க்குறோம். அப்புறம் நான் வந்து வணிகம் செய்கிறேன், வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னா அவர் சொல்லியிருக்கார், ஆனால் வியாபாரமே செய்யலை.
0: இந்த காலகட்டத்தில் ரொம்ப இலகுவாயிருச்சு, ஏன்னா வந்து இந்த இளங்கலை மூலமாக இணையத்தில் வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாம், நமக்கு தெரியாது அது வந்து உண்மையாலுமே அந்த வியாபாரம் நடக்குதா இல்லையா.
1: இல்லையா இல்லைங்களா, உண்மையான நிலைத்த வருமானம் இருக்குதா, வியாபாரம் செய்தால் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒன்றா இல்லைங்களா. அப்போ அது உண்மையாக நடக்குதா இல்லையா அப்படின்னு பொருளாதார அடிப்படையில். இப்போ மற்ற இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வங்கியில் எவ்வளவு வைப்பு வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க, நேரடியாகவே கேட்குறாங்க, பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படி சொன்னால் ஆங்கிலத்தில், இருக்கா இல்லையான்னு கேட்டுக்கணுமா இல்லைங்களா.
0: கண்டிப்பாக.
1: இப்போ ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த திருமண நாளிலேயே அவ்வளவு செலவையும் காசையும் போட்டு கொட்டி முடிச்சுட்டு மொய் பணத்தில் சமாளிச்சிக்கலாம்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்லைங்களா. அப்போது இப்போ மொய் பணமும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு திருமணத்துக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு அதிகமான செலவுக்கு சரியாகி போயிடுது. அப்போ அடுத்து அவர்கள் வாழ்க்கையை தொடங்குவதற்கு பணம் தேவை இல்லைங்களா. அப்போ அந்த பணத்தை ஈட்டுவதற்குரிய சூழலிலே அந்த பையனுடைய அல்லது பெண்ணினுடைய பெண் புலம் இருக்குன்றதான்னு நம்ம பார்க்கணும் இல்லையா.
0: கண்டிப்பாக.
1: இப்போ ஒரு பெண் இருக்குது, இப்போ நம்ம சிலர் நினைக்கக்கூடும் ஆண்களையே பேசிக்கிட்டு இருக்காங்க, பெண்களை பேசலையே அப்படின்னு. அப்போ பெண்களினுடைய நிலையை நம்ம பார்க்கணும். அது ஒரு ஒரு இடத்துல அந்த பெண் ஒரு பணி புரியுதுன்னு சொல்கிறாங்க, உண்மையாக அங்கு தான் பணி புரியுதா இல்லைங்களா. படித்திருக்கான்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, உண்மையாக படிச்சிருக்கிறாரா அவரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தலாட்டமாக இருக்கு. இதெல்லாம் பிற்காலத்தில் தெரிகின்ற போது தான் இந்த மனவிளக்குன்னு வருது. எனக்கு தெரிஞ்சு 6 நாளில் மனவிளக்கு, ஏன்னா அவர் ஒரு மருத்துவர்னு சொல்லியிருக்கிறாரு, அவர் உண்மையில் மருத்துவர் இல்லை, அவர் ஒரு நண்பருடைய கிளினிக்கு போய் அங்கு மருத்துவராக இருக்கிற மாதிரி எல்லாம் காட்டி திருமணம் வரைக்கும் யாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலை பாருங்கள். திருமணம் முடிஞ்ச பிறகு தான் அவருடைய நண்பருடைய மருத்துவமனையில் அவர் போய் ஒரு மருத்துவர்னு சொல்லி சொல்கிறது ஒன்று, அடுத்து உண்மையாக மருத்துவருக்கு படிச்சுட்டு வந்திருக்கிறாராங்கிறது கூட இன்றைக்கி பல சிக்கல்கள் இருக்குது. அப்போது இந்த பின்னணி ஆராய்தல் இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா, சரியான தொழில் செய்கின்றாரா, அவருடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கின்றன, எங்கு போகிறாரு, எங்கு வராரு, யாரோட இருக்கிறாரு. அண்மையில் ஒரு இறப்பு பாருங்கள், இதை சொல்லலாமான்னு எனக்கு தெரியலங்க பிரவீன், இருந்தாலும் நம்ம நல்ல நோக்கத்தோடு தான் சொல்கிறோம். அவர் இறந்த பிறகு அந்த பையன், ஒரு அந்த பையனுக்கு இறப்பு ஏற்பட்டுருச்சு, இறந்த பிறகு தான் அவர் சட்டவிரோத செயலில் ஈடுபட்டிருக்காருன்னு அவங்க அம்மாவுக்கே தெரிய வருது. எப்போன்னு சொன்னால், அவருடைய இறப்பில் அந்த சட்டவிரோத செயலில் ஈடுபடுகின்ற அந்த கும்பல் வந்து அவருடைய பிணப்பெட்டி மேலே ஒரு சால்வை போத்துறாங்க.
0: புரியுது.
1: போக்கும்போது தான் அவங்க அம்மாவுக்கு படுபாவி இதெல்லாம் இருந்திருக்கானே எங்களுக்கு தெரியாதுன்னு. அதை விட ரொம்ப என்னன்னா, திருமணம் பண்ணி ஒரு 6 மாத குழந்தையை கையில் வைத்திருக்கிற மனைவிக்கு தெரியல அவர் இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாருன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னு அன்பர்கள் நேர்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
0: இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இதை வந்து முக்கியப்படுத்துது, இந்த திருமணத்தில் பின்னணி ஆராய்தல்.
1: ஆமா, அவரு அவருடைய நண்பர்கள்லாம் யாருன்னு அப்பதான் அந்த மனைவிக்கு தெரிய வருது. இவ்வளவு நாள் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு தெரியல.
0: கண்டிப்பா அதுவும் ரொம்ப முக்கியம்.
1: ஆமா, காதல் பண்ணும் போது திருமணத்திற்கு முன்பாக அவர் உண்மையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு, அவர் காசு வந்து கொடுக்கறாரு அப்படின்னா எங்க இருந்து காசு கொண்டு வந்து கொடுக்கறாரு, வரும்போதெல்லாம் ஒரு பரிசு வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு, எங்க இருந்து காசு எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னு ஒரு பெண்ணு யோசிக்கணும் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: அப்ப திருமணமான பிறகு 6 மாத குழந்தையை கையில வச்சுக்கிட்டு இல்லைங்களா, இதெல்லாம் தெரியாம போயிருச்சேன்னு சொல்லி அம்மாவும் மனைவியும் வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு கதரும் போது இந்த பின்னணி ஆராய்தல் தேவைதானே எங்களை பிரவி?
0: ரொம்ப தேவைங்க ஐயா.
1: இல்லைங்களா, இது அந்த காலத்து நம்ம சொன்னோமே, இந்த காலத்து தேவைதானே? அவர் வந்தாரு, நின்னாரு, பார்த்தேன், சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன் அப்படின்னு பாட்டு பாட முடியுமா?
0: என்ன முறைதான் மாறி இருக்கு இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அந்த முதன்மை நோக்கம் அப்படின்றது வந்து அப்போதிலிருந்து இப்போது வரை அதேதான்.
1: இன்னும் கூட உங்களுக்கு சொல்லும் பிரவீன், இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் இருக்கின்றார்களே, இந்த படிக்கின்ற வயதில் இந்த பள்ளிக்கூடத்திற்கு வரக்கூடிய, இந்த பள்ளிக்கூடத்துக்கு வெளியில் நிற்கக்கூடிய இளைஞர்களை பார்த்து மனத்தை பறி கொடுக்கறதும், அவங்க எத்தகைய பின்னணியில் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளாம இல்லைங்களா வீட்டை விட்டு போயிடுறது, இதெல்லாம் எதனால அப்படின்னா, போன பிறகு அவன் கொண்டு போய் ஒரு தங்கும் விடுதியில் விட்டுட்டு காணாமல் போறது, அது கையில கழுத்துல இருக்கிறத வாங்கி செலவுக்கு வச்சுக்கிறது, இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்கறது என்னது அப்படின்னு, பின்னணி ஆராய்தல் தானே இல்லைங்களா? ரொம்ப தேவையான ஒன்றா இல்லைங்களா?
0: கண்டிப்பா. அந்த வயசுக்கு வந்து எதுவும் வந்து அவங்களுக்கு தென்படாது இந்த மாதிரி விஷயங்கள்.
1: அதான் நான் சொன்ன முதல்ல அவங்களை பருவ கோளாறுன்னு
0: சொன்னேன்,
1: முதிர்ச்சி இல்லாத ஒரு நிலை. இப்ப முதிர்ச்சி இல்லாத ஒரு காலகட்டத்தில் முதிர்ச்சி இல்லாத ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ பார்த்து நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று சிந்திக்காமல் போதனுடைய விளைவு தான் நீங்க பார்த்தீங்கன்னா, 17 வயது பெண் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு நிற்குது, அதே குழந்தையா இருக்கு, அது ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போய் இல்லைங்களா? இப்படிலாம் சூழ்நிலை என்னன்னு சொன்னா சிந்தித்து பார்க்க வேண்டும். பின்னணி ஆராய்தல்ங்கிறது ரொம்ப மேமா இருக்கு. திருமணம் பண்ண பிறகுதான் தெரியுது, அவன் திருமணம் பண்ண பெண் வந்து சரியில்லாத பெண்ணுன்னு சொல்லி, அவனுடைய பழக்க வழக்கம் சரியில்லை, நம்ம எப்படி சொல்றது, அதை சரியான நடவடிக்கையில் இல்லாத பெண்ணாக இருக்கின்றது என்று தெரிகின்றது. ஆனால் பழகின்ற போது ஒரு குடும்ப பெண்ணை போன்று அந்த பெண் நடந்து கொள்கின்றது. இந்த பின்னணியெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும் இல்லைங்களா?
0: கண்டிப்பா. இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து எல்லாரும் வந்து சமூக ஊடகங்கள்ல தான் பார்த்துட்டு தான் வராங்க, அதனால அவங்களுக்கே தெரியும் அது தேவையானதுதான் அப்படின்னு.
1: அப்போ இது நிறைய சொல்லலாங்க பிரவீன். அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், முன்கூட்டி சிந்திக்க வேண்டும். வெள்ள மரம் அணைப்புடனும் சொல்றாங்க இல்லைங்களா, அதை சிந்தித்து பார்ப்பதற்கு பெரும் உதவியாக இருப்பது இந்த பின்னணி ஆராய்தல் சொல்லி. ஒரு பாடல் கேட்டுட்டு மற்றவற்றை பேசலாங்க பிரவீன்.
0: கண்டிப்பாங்கய்யா. அடுத்தும் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட பாடல் தான், மகாலட்சுமி வைஷாலி மற்றும் மகாதேவன் கொண்டு வராங்க இது. டும் டும்.

0: இந்த வேலையில ஐயா டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல முதல் கேள்வியா பொன் செல்வி கேட்டிருக்காங்க. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, பண வசதி குறைவா இருப்பதனால பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் எல்லாம் தயக்கம் காட்டுறாங்களே, இது சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
1: ரொம்ப பொருத்தமான தயக்கம்தான். எல்லோருக்கும் அவங்க திருமணம் பண்ணி போல வாழக்கூடிய அந்த பெண் வந்து ஒரு நல்ல சூழல்ல வாழணும், அதே போல பையனும் ஒரு நல்ல சூழல வாழணும் நினைக்கிறது பொருத்தமான நினைப்பு தான். இப்போ உங்கள் பொண்ணாக இருந்தால் கூட நீங்கள் அப்படி தான் நினைப்பீங்க, ஒரு வறுமையான பையனுக்கு எப்படி கட்டி கொடுக்கறது, அமைச்சு காப்பாற்றுவானா போவானா வருவானா அப்படின்னு எதிர்பார்க்கிறது ஒரு பொருத்தமான ஒன்று தான்.
0: சிலருக்கு இருக்கிற இப்போ இருக்கிற சிந்தனை என்னன்னா, வறுமையான பையனாக இருந்தாலும் உழைக்க தயாராக இருக்கிற பையனாக
1: தான் அடுத்து சொல்ல வரேன் நான். அப்போ நம்ம பார்க்கணும் உழைக்கக்கூடிய

0: நோக்கம் இருக்கின்றதா, முன்னேறுவதற்கான அந்த ஊக்கம் இருக்கின்றதா. இல்லைங்க, திருவள்ளுவர் அதுதானே சொல்றாரு, ஊக்கமுடைமை பேசுறாரு இல்லைங்களா. இப்ப ஒன்று வறுமையா இருக்கிறாரு, ஊக்கம் இல்லாம ஊக்கமுடைமை இல்லாம இருக்கிறாருன்னு சொன்னா இப்ப கண்டிப்பா நம்ம தயங்க தான் வேணும் இல்லைங்களா. ஆனா உழைத்து முன்னேறக்கூடிய அந்த அறிகுறிகள்லாம் தென்படுது அப்படி சொன்னா வறுமையாக இருக்கக்கூடிய பையன் கூட நம்ம திருமணம் பண்ணி கொடுக்கலாம், ஒன்று தவறும் இல்லை. ஆனால் அந்த பையனோ அல்லது பெண்ணோ, வழக்கமாக பையன் தான் பார்ப்பாங்க, அந்த பெற்றோர்களுக்கு ஒரு உறுதியை சொல்லணும், நான் கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேறுவேன், முன்னேற்றி காட்டுவேன் அப்படின்னு வெறும் வாய்ப்பந்தல் போடாமல் ஒரு உறுதியை கொடுப்பாங்க. கண்டிப்பாக நாம் திருமணம் செய்து கொடுக்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை.
1: கண்டிப்பாங்க ஐயா, ரொம்ப நன்றியா. அடுத்த கேள்வி வந்து லிங்கேஷ் கேட்டிருக்காரு, ரொம்ப பொதுவான கேள்வி இது.
0: சொல்லுங்க.
1: காதல் திருமணம் சிறந்ததா, நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சிறந்ததான்னு கேட்டிருக்காரு.
0: கண்டிப்பா இரண்டு திருமணத்திற்கும் அடிப்படையாக தேவையா என்னன்னு கேட்டீங்கன்னா காதல் தான். காதல்ங்கிறது முன்னால, திருமணத்துக்கு முன்னால காதலை தெரிவித்து திருமணம் செய்து கொள்வது காதல் திருமணம். திருமணம் செய்த பிறகு காதல் செய்வது, திருமணம் செய்து காதல் பண்ணுவது, அப்ப ரெண்டுலயும் எது வருது?
1: காதல் தான்,
0: காதல் தான் வருது. அப்ப அடிப்படை காதல் தான். ரொம்ப நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. இப்போ காதல்ங்கிறது என்னென்னவோ காரணத்துக்காக காதல் வருது இப்போ ஆளுங்களுக்கு இல்லைங்களா. அப்போ உண்மையான காதலை பற்றி பேசுகிறாங்க, அன்புடை நெஞ்சம் தான் கலந்தனவே என்று சொல்வது போல, காதல் என்பது இன்னைக்கு வெறும் உடலுக்காகவோ அல்லது மற்ற ஏதாவது பணத்திற்காகவோ அல்லது நம்ம முதல்வர் பின்னணி ஆராய்தல வேறு வேறு காரணம்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதை எல்லாம் தாண்டி அதற்கு மேலே உண்மையான அன்பு இருக்கின்றதாங்கிறது ரொம்ப அடிப்படையான ஒன்று. எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எப்படி தான் வசதியான வீடுல வாழ்ந்தாலும், மற்ற குடும்பம் எல்லாம் சரியாக இருந்தாலும், அன்பு இல்லைன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், அதுக்கு இறுதியில தோல்வியில தான் முடியும்.
1: அன்பே அடித்தளம்,
0: அன்பே அடித்தளம். அப்ப காதலே, அதனால தான் பாரதியார் சொன்னாரு, காதல் காதல் காதல் காதல் போயின் சாதல் சாதல் சாதல். அப்போ காதல் பண்ணி திருமணம் பண்ணிக்கலாமா, இல்ல திருமணம் பண்ணி காதல் பண்ணலாமா? எப்படி பண்ணாலும் காதலை முன்னிறுத்துங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம்,
1: அதை முன்னிறுத்தணும் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு. சரியா, கடைசி கேள்வி. இவருடைய பயனர் பெயர் இல்லை, ஆனா என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, தமிழ் திருமணங்களில்
0: சொல்லுங்க,
1: ஒரே ஒரு வேஷ்டி சட்டை, ஒரே ஒரு சேலை அணிந்து மணமகனும் மணமகளும் திருமணம் புரியலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு.
0: எனக்கு என்ன கேள்வி கேட்கறாங்கன்னு எனக்கு புரியுது. வழக்கமா நடக்கக்கூடிய வைதிக திருமணங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டு உடை போட்டுட்டு வந்து ஒரு சின்ன பூஜை, விநாயகருக்கு பூஜை பண்ணி பிறகு திருமண உடையை வாழ்த்தி எடுத்து கொடுப்பாங்க. அந்த உடையை தான் அவர்கள் போய் மாத்தி கொண்டு வருவாங்க. அப்படின்னா ரெண்டு முறை உடை அணிஞ்சிட்டாங்கன்னு பொருள். முதல்ல ஒரு உடை போட்டிருந்தாங்க, பிறகு திருமண உடையை மாற்றி கொண்டு வந்தார்கள். இந்த பெண்கள்லாம் அதுதான் இன்னைக்கு ஒத்த கால விடாப்பிடியா இருக்காங்க. நாங்கள் திருமுறை திருமணம், தமிழ் திருமணம் எல்லாம் நேரடியாக திருமண உடையிலே வந்துட சொல்லுவோம். இல்லை, நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு புடவை மாற்றி தான் ஆகணும், வேட்டியை மாற்றி தான் ஆகணும்னுவாங்க.
1: ஐயா, இப்போ அதுக்கெல்லாம் வந்து இந்த சமூக ஊடக தேவைன்றது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னா வந்து ஒரு காணொளி அவங்க காண்பிக்கணும். ஏன்னா தவறாக நம்ம சொல்லலை, அது என்னன்னா வந்து அது ஒரு கலாச்சாரமாகவே மாறி உருவம் எடுத்துருச்சு. அதாவது என்ன சேலை அணியறோம், அது எந்த வகையில இருக்கு, எந்த வர்ணத்துல இருக்கு, இதையெல்லாம் வந்து அவங்க நண்பர்களுக்கு, அவங்கள பின்தொடர்பவர்களுக்கு, இந்த சமூக ஊடகங்கள் அதெல்லாம் காண்பிக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு தேவையாயிருச்சு.
0: அதான் நீங்க சொன்னது போல தான் ஒரு பெண்கிட்ட கேட்டேன், ஏமா ஒரே புடவையில வந்துடலாமே? இல்லங்கய்யா, படம் பிடிக்கணும். திருமணத்திற்கு முன்னாடி ஒரு புடவையில படம் பிடிக்கணும், திருமணத்துக்கு பிறகுல ஒண்ணு படம் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
1: இன்னொன்னு அவங்க வைக்கிற ஒரு கருத்து இருக்கு, திருமணம்ன்றது வாழ்க்கையில ஒரு முறை தானே, எனக்கு பிடித்த மாதிரி செய்யறேன், இதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்பாங்க. அதுவும் ஒரு நியாயமான கேள்வி தானே?
0: தவறு ஒன்றும் இல்லைங்க பிரவீன். இப்ப என்ன சிக்கல்னா, இந்த உடையை எடுத்து கொடுத்துட்டோம்ல, அந்த உடையை மாற்றி, அந்த உடையை கட்டி கொண்டு, அந்த உடை மாற்றும் அறையிலிருந்து பிரைடல்கிட்ட இருந்து விடுபட்டு வெளியே வர்றதுன்னு ஒன்று இருக்குதே, அது போருக்கு போற மாதிரி. ஏன்னா அவங்க வர்றதுக்கு இன்னைக்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்கின்றார்கள். நீங்க பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை எட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருப்பாரு, பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்கன்னு. அப்ப என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு புதிய மற்றொரு புடவையை மாத்துகின்ற போது நேரம் இல்லைங்களா, திருமணத்திற்கு வந்திருக்கின்றவர்கள் மற்றவர்கள் அவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்காங்க இல்லையா. அப்ப அதனால இந்த திருமண உடையை வாழ்த்தி கொடுத்து அனுப்புவதை, வீட்டிலேயே அந்த திருமண உடைகளை பெற்றோர்கள் வாழ்த்தி அணிவித்து வந்து விட்டால் ஒரு சிக்கலும் இல்லை, நேரத்தை நாம் மிச்சப்படுத்தலாங்கிற அடிப்படை ஒன்று தான். அதனால ஒரு வேட்டி ஒரு புடவையோட வந்துட்டா எந்த சிக்கலும் இல்லை. அப்படி உங்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னா ஏற்றுக்கொள்ளலாம். ஒரு இப்ப நாங்க திருமுறை திருமணம் பண்றோம், ஒரு சிக்கலும் இல்லை. இல்ல, இரண்டு புடவை கட்டித்தான் ஆகணும், ரெண்டு வேட்டி தான் கட்டி ஆகணும்னா கட்டி கொள்ளுங்க. அதற்குரிய நேரத்தை நீங்க அதற்கு ஏற்றவாறு சரிப்படுத்தி கொள்ள வேண்டும்.
1: அதாவது அவங்க அவங்க விருப்பம், ஆனா நேரத்தை வந்து சரியா வந்து நீங்க கடைபிடிக்கணும்.
0: வழக்கமா வந்திருக்கின்றவர்களை நம்ம காக்க வைக்கிறது நல்லது இல்லை தானே? ரெண்டு கட்டிக்க போறீங்கன்னா கட்டிங்க, ஆனா விரைவா வந்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
1: சரிங்கய்யா, சரிங்கய்யா, இவ்வளவு நேரம் ரொம்ப சிறப்பா இந்த திருமணத்தின் பின்னணி ஆராய்தல் இந்த தலைப்புல பேசியிருந்தோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு உரையாடல். டிக்டாக் நேரலையில் நம்ம நேயர்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க, ஆனா அதுல சில கேள்விகள் நீங்க அடுத்தடுத்த வாரங்கள்ல பேச போற தலைப்புல உள்ளது. அதனால நேயர்களே, அடுத்தடுத்த வாரங்களிலும் இந்த தேரலும் தெளிவும் நிகழ்ச்சியில் ஐயாவோடு இணைந்திருங்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றி, நன்றி பிரவீன். நேயர்களுக்கும் இந்த வேளையில் நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்வோம்.
1: கண்டிப்பா ஐயா, மலரும் நினைவுகளை நம்ம நெருங்க போறோம். அதனால இந்த நிறைவு பாடல் தேடலும் தெளிவும் நிகழ்ச்சியில் ஒரு பழம்பாடல் ஜிக்கி கொண்டு வராங்க இதோ.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். புடி மடானி டீசல் இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை செயல்படுத்துவதில் சில மேம்பாடுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் நிறுவனங்களுக்கு சொந்தமான பிக்அப், ஜிப் போன்ற தனியார் வாகனங்களுக்கும் தகுதி வரம்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தொடர்புடைய தரப்பினருடன் நடத்தப்பட்ட சில சந்திப்புகளுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இரண்டாம் நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். சட்டத்துறை தலைவருக்கும் அரசு தரப்பு வழக்கறிஞருக்கும் இடையிலான அதிகார பிரிப்பு தொடர்பான சட்ட வரைவு இம்முறை நடைபெறும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சீராக்கம் அரசு தரப்பு வழக்கறிஞரின் பணிகள் மிக தெளிவாக மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என்று தொடர்பு அமைச்சரும் மடானி அரசாங்க பேச்சாளருமான டத்தோ ஃபாமி ஃபடீல் வலியுறுத்தினார். சிலாங்கூரிலும் பேராக்கிலும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 516 பேர் தற்காலிக உதவி மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளனர். சிலாங்கூரில் RTB புக்கேச்சங்கங் தேசிய பள்ளியில் தங்கியுள்ளவர்களின் எண்ணிக்கை இன்றிரவு 406 குறைந்துள்ளது. இந்நிலையில் பேராக்கில் இரு நிவாரண மையங்களில் உள்ளவர்களின் எண்ணிக்கை 110 உள்ளது என்று மாநில பேரிடர் மேலாண்மை செயலகம் கூறியது. தெற்கு பிலிப்பீன்ஸை ரிக்டர் கருவியில் 6.5 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்தது. நிலநடுக்கம் மிண்டானாவ் தீவில் ஜோஸ் அபர் சந்தோஸ் நகருக்கு தென்மேற்கே சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவில் 52.4 கிலோமீட்டர் ஆழத்தில் மையமிட்டிருந்ததாக அது கூறியது. இருந்தும் ஆழி பேரலை எச்சரிக்கை வெளியிடப்படவில்லை. இவ்வளை வெனிசுவேலா நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியம் மீட்புக் குழுக்களையும் இதர உதவிகளையும் அணி திரட்டியுள்ளது. கரகாஸ் எதிர்கொள்ளும் அவசர நிலையை கையாள இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டலையன் கூறினார். நிறைவாக 2026 உலக கிண்ண கார்பந்து. இந்த விளையாட்டு பெருவிழா இதுவரை சராசரியாக 99 விழுக்காடு வருகையை பதிவு செய்துள்ள வேளை 1994 ஆண்டுக்கு பிறகு உலக வரலாற்றிலேயே 3.6 மில்லியனுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்த்துள்ளது. 48 ஆட்டங்கள் மீதமுள்ள நிலையில் மொத்த பார்வையாளர் வருகை 1994 பதிவு செய்யப்பட்ட சாதனையை காட்டிலும் இரட்டிப்பாக அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். வணக்கம்.

நீண்ட ஒரு உரையாடலுக்கு பிறகு மீண்டும் மலரும் நினைவுகளில் சந்திக்கிறோம். அந்த உரையாடல் பயனுள்ளதா இருந்திருக்கும், தேரலும் தெளிவும். கண்டிப்பா இந்த ஒரு உரையாடலும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருக்க போகின்றது. இன்று ஒரு பிரபலத்தின் தேர்வு பாடல்களை நம்ம கேட்க போகின்றோம், அவங்க கூட உரையாட போகின்றோம். யார் இன்று அந்த பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரிரு பாடல்களுக்கு பிறகு பார்க்கலாம். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: மீண்டும் இணைகின்றோம் மலரும் நினைவுகளில். வெள்ளிக்கிழமை இன்று ஒரு பிரபலம் தேர்வு செய்த பாடல்கள். இன்று நம்ம கூட எந்த ஒரு பிரபலம் இணைந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் செய்த பணிகளே ஏராளம், அதையே சொல்லி முடிப்பதற்கு நேரமாகும் அப்படின்னு நினைக்கலாம். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் முன்னாள் தமிழ் பள்ளிகளின் அமைப்பாளர், ஒரு நாடக நடிகர், நாடக தயாரிப்பாளர், நூலாசிரியர், கலை கலாச்சார நிகழ்ச்சிகளின் ஒருங்கிணைப்பாளர்னு இவருடைய பணிகளே ஏராளமா இருக்கு. ஐயா திரு முருகன் கண்ணன் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவரை வந்து ஔவை முருகன் என்றும் வந்து நிறைய பேர் அறிவாங்க. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகம்.
0: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்க கூட பேசுறதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்திருக்கேன். என்ன, உங்களை பத்தி அந்த சில விஷயங்கள் தெரிந்து கொண்டவுடன் ரொம்ப ஒரு பூரிப்பா இருந்தது. இத்தனை வருட காலகட்டங்களில் நிறைய பணிகள், ஒரு ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் கூட பணியாற்றி இருக்கீங்க. முதல்ல உங்களை நேயர்கள் கிட்ட அறிமுகப்படுத்திக்கணும். நீங்க
1: பெயர் முருகன், ஔவை முருகன் என்று அழைப்பாங்க. சுங்கரம்பி தோட்டத்துல 1950 பிறந்தேன். அதே தோட்டத்துல படித்தோம். பிறகு பிறகு பக்கத்தில் உள்ள கம்பம் குவாண்டான் தேசிய மாதிரி ஆங்கில பள்ளியில படித்தோம். ரிமோ கிளாஸ் துவங்கி அதற்கு பிறகு மீண்டும் 10th புரிஞ்சிருந்த தேசிய பள்ளி சுல்தான் சுலைமான் ஷா
0: இடைநிலை பள்ளி.
1: இடைநிலை பள்ளி நீங்க கூட அங்கதான் படிச்சிருக்கீங்க?
0: ஆமா ஆமாங்க.
1: இங்கே முடிச்சோம் அங்கே ஐந்தாம் படிவோம். 1969 படித்த உடனே தற்காலிகமா வேலை செய்யறதுக்கு தோட்டத்திலேயே நுழைந்தங்க. குமாஸ்தா 1970 துவங்கணும். பிறத்தால 2 ஆண்டுகள் அங்க பணியாற்றினேன். தோட்டப்புற வாழ்க்கை, தோட்டப்புறத்துல குமாஸ்தாவா பணியாற்றுவது கொஞ்சம் கடினமா இருந்து, மக்களோடு நாம் உறவாடுவது அதெல்லாம் கொஞ்சம் அசௌகரியமா இருந்தது.
0: அது ஏன் அப்படி அசௌகரியமா இருந்ததுன்னு சொல்றீங்க?
1: ஒரு விஷயங்க, தோட்டப்புறங்கள்ல நீங்க குமாஸ்தா இருந்தீங்கன்னா உங்க வயதுக்கு நிகர் இல்லாதவங்க இங்க வந்து 50 45 வயதுலாம் இருப்பாங்க. என்னுடைய வயது அந்த நேரத்துல 20. அவங்கள பேர் சொல்லி அழைக்கணும், வாடா போடான்னு சொல்லணும். அது வந்து தோட்டப்புற குமாஸ்தா கலாச்சாரங்க.
0: ஆனா அந்த கலாச்சாரத்தை நீங்க பின்பற்றல?
1: முடியாதுங்களே. நானே பிறந்து என்ன, நான் அவங்க பார்த்து நான் வளர்ந்தவன். அவங்களை பேரை விட்டு எப்படி அழைக்க முடியும்?
0: பிறந்த மண்ணை, இந்த மண் வாசனையை பெரிதும் மதிக்கும் ஒரு நபர் நீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அந்த சுங்கைரம்பாய் தோட்டத்தை பற்றி நீங்க ஒரு புத்தகமே எழுதிருக்கீங்க இல்லையா?
1: பெரிய புத்தகம்.
0: அந்த ஒரு எண்ணம் எப்படி தோணுனது உங்களுக்கு? நீங்க பிறந்த மண்ணை பற்றி ஒரு புத்தகம் எழுதணும், அங்கிருந்து வந்த சாதனையாளர்கள், பட்டதாரிகள், அவங்கள பத்தி எல்லாம் அந்த புத்தகத்துல குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி?
1: அந்த ஒரு உத்வேகம், ஒரு சிறப்பான நோக்கம். தோட்டத்தை மலேசியா உள்ள இடத்துல 2000 தோட்டங்கள் இருந்ததாக ஒரு வரலாறு இருக்குங்க. இந்த 2000 தோட்டங்கள்ல இன்றைக்கு பல தோட்டங்கள்லாம் மறைந்து போச்சு, பல தோட்டங்கள் இல்லாம காணாம போயிடுச்சு. ஆனா என்ன ஆம்பாலும் அந்த தோட்டத்துல பெரிய தோட்டம் பாருங்க, ஏறத்தோட 1000 மக்கள் மேல வாழ்ந்த ஊரு. 3 டிவிஷன் இருந்துச்சு. ஒவ்வொரு டிவிஷன்லயும் பலதரப்பட்ட மக்கள் இருந்தாங்க. இவங்களெல்லாம் பிரிந்து போயிட்டாங்க. கடைசியா இப்ப இருப்பது அந்த ஒரு பள்ளி, ஒரு ஆலயம், அதான் அடையாளம். தொலைந்து போன அடையாளத்தெல்லாம் கொண்டு வரணும்னு மனத்துல தென்பட்டுச்சுங்க. இந்த கோவிட் காலத்துல தான் அந்த சிந்தனை பிறந்து. கோவிட் காலத்துல நீங்க எப்படி போயிட்டு தொடர்பு கொள்வீங்க? இது வந்து பெரிய ஒரு அசாதாரண காரியம். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு, நான் அந்த பள்ளி அந்த அங்கு படித்து அங்க வளர்ந்து அங்கேயே வேலை செய்ததுனால குடும்பங்கள் அத்தனையும் அத்துப்படிங்க. ஒவ்வொரு குடும்பத்துல யாரு, அவங்க மூத்தவங்க யாரு, இளையவங்க யாரு, கணவர் யாரு, மனைவி யாரு, அவங்க முப்பாட்டன் யாரு, எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, இது போன்ற தகவல் எல்லாம் கைவசர்ந்தது பாருங்க. அது ஒரு பெரிய காரியம் என்னன்னா, ஒவ்வொரு குடும்பத்துல உள்ளவங்க படங்கள், புகைப்படங்கள் ஏறத்தால 2000 படங்களுக்கு மேல இந்த புத்தகத்துல இருக்குங்க.
0: மிகச்சிறந்த எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பிறந்த மண்ண அதை பற்றிய ஒரு ஆவணத்தை ரொம்ப பெரிய ஒரு முயற்சியில் நீங்க செய்திருக்கீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய உத்வேகமா இருக்கும். ஏன் நாமும் செய்யக்கூடாது அப்படின்ற எண்ணம் இந்நேரம் நிறைய பேருக்கு உதிச்சிருக்கலாம். அதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. சரியா, நிறைய பேச போகின்றோம் உங்களுடைய அனுபவங்கள், எண்ணிலடங்க அனுபவங்களை பற்றி. அதற்கு முன்பாக ஐயா, விருப்ப பாடலை தொடக்க பாடலா கேட்கலாம். என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
1: மன்னாதி மன்னன் படத்துல அச்சம் என்பது மடமையடா என்ற பாடல். பாடல்ல இலக்கியம் எல்லாம் சுட்டுங்க.

ஏறத்தாழ 34 ஆண்டுகள் ஆசிரியர் பணி, 25 ஆண்டுகள் ஆசிரியரா இருந்தோம், தலைமை ஆசிரியர் 2.5 ஆண்டுகள் பயன் பணி தேறித்து விளர்ந்தேன். அதற்கு பிறகு மாநிலத்துல இந்த அமைப்பாளர் பணி கிடைத்தது. மாநிலத்தில் வரும்பொழுது நான் 1999 அங்கிருந்து வரும்பொழுது 2000 அங்க பணியை தூக்கினேன். வந்து பார்க்கும் பொழுது மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிக்கூடங்களின் இந்த யூபிஎஸ்ஆர் அடைவு நிலை ரொம்ப அவ்வளவு நிலையில இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஏறத்தாழ ஒரு 15.8 விழுக்காடுதான் நாம் அடைவு நிலை இருந்தது. ஏறத்தாழ 4200 மாணவர்கள் யூபிஎஸ்ஆர் மாணவர்கள் அமர்ந்து யூபிஎஸ்ஆர் எழுதியதுல 7 மாணவர்களே, அந்த காலத்துல 7 சொல்லுவாங்க, அந்த 7 மாணவர்கள் தான் இயக்கல் பெற்றிருந்தாங்க. இதை போய் பார்த்த உடனே இதுல ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்த வேண்டும், ஒரு தூண்டல் ஏற்படுத்த வேண்டும். தொடர்ந்து ஒரு காலங்களில் மாநிலத்தில் உள்ள தமிழ் பள்ளிகளின் அடைவு நிலைகள் மிகச் சிறப்பாக உயர வேண்டும் என்ற சிந்தனையில காரியங்கள் செய்தனர். ஆனா அதுல முத்தாய்ப்பு வைத்தது என்னன்னா, மாணவர்களுக்கு சிறந்த அடைவு நிலை பெறக்கூடிய மாணவர்களுக்கு தங்க பதக்கம் அறிமுகம் செய்தாங்க. சொல்லுவாங்க, தங்கம் செய்யாததை தங்கம் செய்யும் அற்புதமான வாசகம் பாருங்க. தொடர்ந்து நம்ம அதை செய்யும் பொழுது அடைவு நிலை ஏற்றத்தை கண்ணால பார்த்தோங்க. பல ஆண்டுகள் செய்ததுல 1000 மாணவர்கள் நல்ல அடைவு நிலை அடைந்தாங்க. அது ஒரு பெரிய முயற்சி. ஓய்வு பணி ஓய்வு 2006 பணி ஓய்வு பெற்றாங்க. இப்போ சும்மா இல்ல பாருங்க, சொல்லுவாங்க இல்லையா, சுரங்கு பிடிச்சவங்க கையும் பிடிச்சவங்க கையும் சும்மா இருக்கிறது இல்ல. அது நான் என்ன செய்தேன், இந்த ஒரு நிகழ்ச்சி செய்யலாம்னு ஆசைப்பட்டேன். ஒரு பள்ளிக்கு விஜயம் செய்தோம். அந்த பள்ளியில ஒரு நாடகம் படைத்தாங்க. 2008 நினைக்கிறேன், 7ஆம் ஆண்டு பார்த்த உடனே எனக்கு அதுல பெரிய ஆர்வம் எழுப்பும். ஏற்கனவே கலைத்துறையில ஈடுபட்டவன் நானுங்க. ஆரம்பத்தில இருந்து கலைத்துறை நம்ம நாடகம் எல்லாம் நடிச்சிருக்கிறோம். நாட்டு தெருக்கூத்து என்னோட முதல் படைப்பு தெருக்கூத்துங்க. கிளாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளுக்கு இடையே ஓம்ஸ்வா தியாகராஜன் சுழற்கு நம்ம நாடகத்தை படைக்கிறதுக்கு வந்தோம்.

0: 2007 ஆண்டு நடந்துச்சிங்க. அடுத்து அடுப்புல 16 டீம் ஓடியாந்து.
1: நாடகத்துறையில் உங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது உங்களை பற்றி படிக்கும் போதே நிறைய விஷயம், நேரில் பார்த்த அந்த அனுபவமும் உண்டு. அதாவது ஒரு நடிகராக, தயாரிப்பாளராக, ஒருங்கிணைப்பாளராக நிறைய விஷயம் பண்ணிருக்கீங்க. ஆனா அதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு முன்பாக கண்டிப்பா அதை நம்ம தனியா பேசி ஆகணும். அதற்கு முன்பாக ஒரு பாடலை கேட்டுட்டு அதை பத்தி பேசலாம். சொல்லுங்க, ஏன் என்ன பாடல் அடுத்து வேண்டும்?
0: பாடல் என்று கேட்கும் பொழுது எனக்கு நீங்க அதை சொல்லும் பொழுதே மனம் தழு தழுக்கிறது. என்னுடைய மகள் லிங்கேஸ்வரி 2024 இறந்து, அவங்க இறக்கிறதுக்கு முன்ன என்னோடதான் இருந்தாங்க. பாரு, காலம் முழுமைக்கு இந்த நிகழ்ச்சி படைக்கும் பொழுது எல்லாருக்கும் கைவசமா இருந்தாங்க. ஆனா பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு கலைப்படைப்புலயும் துவாஜி கணேசன் வேடம் விட்டு அவர் பேசிய நீண்ட வசனங்களை நம்ம பேசி நடிப்போங்க. இத பாத்துருந்த அந்த பொண்ணு என்ன செய்து, பிசாப்பா என்னன்னு, சக்கரபதி நடிச்சிட்டீங்க, சேரன் செங்கட்டுவன் நடிச்சிட்டீங்க, சாக்ரட்டிஸ் நடிச்சிட்டீங்க, அண்ணன் சில தெருக்குத்து நடிச்சிட்டீங்க, எனக்கு ஒரு ஆசைப்பா நீங்க வந்து இந்த ரெண்டையும் நடிங்கப்பா அப்படின்னு சொல்லிச்சு. இந்த படம் இருக்குங்களா, அவரு துவாஜி நடிச்சாருங்களே, பல வேடங்கள் நாடகம் நடிக்கிற நடிச்சாருங்களே,
1: ராஜபாட் ரங்கத்துறையா?
0: ராஜபாட் ரங்கத்துறையில பப்பூன் வேடம் போடுறாருங்களா, பப்பூன் வேடத்தை எடுத்து நடத்துங்கப்பான்னு சொல்லி. இப்படி இருக்கும் பொழுது நான் செய்யக்கூடிய காலத்துல அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க. அவங்கள நினைவாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பந்திங்கல ஒரு நிகழ்ச்சியில அந்த பாடலுக்கு பப்பூன் வேடம் போட்டு நடிச்சேன். மண்டபத்துல இருந்தவங்க பலர் பேர் கண்ணீர் சிந்தின காட்சியை பார்த்தேன். அந்த பாட்டை நீங்க ஒளிபரப்புனா எனக்கு லிங்கேஸ்வரியோட நினைவும் ஆத்ம சாந்தி அடையும் நினைக்கிறேன்.

0: பணிபுரிய பெற்ற பிறகுங்க பெரும்பாலும் இந்த உற்சவ மண்டபத்துல பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுல இந்த ரே சண்முகம் தவறி போயிட்டாருங்கல்ல, அவரு பல படைப்புகள் படைப்பாரு. குறிப்பாக சிவாஜி கணேசன் அவர் மேடையில ஒரு வசனம் பேசி கொண்டிருந்தேங்க, சாக்ரடீஸ் வசனத்தை பேசிக்கிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு சார் நல்லா பேசுறீங்க, நீங்க சாக்ரடீஸ் வேடம் போட்டு நடிங்க சார் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுதான் முதன் முதலாக சோமா மண்டபத்துல நான் பாத்திரமேற்று நடித்த ஒரு நடிப்புங்க. இது வந்து வாய்ப்பு கிடைச்ச உடனே அது கரும்பு தின்னு கூலி வேணுமான்னு சொல்லுவாங்களே, வாய்ப்புன்னு உடனே சொன்னேன் சரிங்க ஐயா எல்லாரும் பாராட்டினாங்க. அதுக்கு பிறகு தொடர்ந்து நாம இந்த கலைத்துறையில இருப்பதுனால நாடகங்கள் இந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நாடக போட்டி நடத்தணும் பாருங்க, எல்லா நாடக கலைஞர்களை குழந்தை நாடக கலைஞர்லாம் ஊக்குவிட்டாங்க. இது வரிசையா போய்கிட்டு இருந்துச்சு, அதுல நீங்களும் நடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன்
1: இறக்குரிய. ஆமா ஆமாங்க ஐயா, இந்த வேலையில வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான பெருமையான தருணம். உங்களை நேர்காணல் செய்வது என்னுடைய முதல் மேடை நாடகம் முகநூல் அப்படின்ற நாடகமும் சரி, அதன் பிறகு நான் நடித்த நிறைய மேடை நாடகங்கள், கர்ணனா இருக்கட்டும், எங்கே என் கூலியா இருக்கட்டும், ராமாயணத்தில் வாளி அப்படின்ற ஒரு மாபெரும் மேடை நாடகம் 2018 அதனுடைய தயாரிப்பாளர் ஐயா திரு முருகன் தான், அவர் கூட பேசுவது இந்த ஒரு வேலையில எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.
0: ராமாயணத்தில் வாளி என்ற நாடகங்க இங்க ஏற்று நடித்த அந்த பாத்திரம் இன்றும் பசுமரத்தாணி போல இருக்கு எனக்கு. உங்களுடைய உடல் தோற்றம், நீங்க போட்டிருந்த அந்த கம்பீரமான ஆடை ஆபரணங்கள், இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னா
1: இயக்குனரா இருந்த திரு கணேஷ் அவர்கள், அவருடைய துணைவியார் திருமதி சரஸ்வதி, அவங்களோட திருமதி காமாட்சி ஆசிரியர்.
0: இந்த நாட்டில் நடைபெற்ற நாடகங்கள்ல பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தப்பட்டு இருந்துச்சு அந்த நாடகம். வழக்கமா நாடகத்துக்கு போனாக்கா நடிப்பவர்களை காட்டு பார்ப்பவர்களை காட்டிலும் நடிப்பவர்கள் எண்ணிக்கைதான் அதிகமா இருக்கும். அந்த அளவுக்கு சோடை போயிருந்த காலத்துல ஒரு புதிய வேகத்தோடு நம்ம அந்த நாடகத்தை படைச்சோம். இடைவிடாமல் தொடர்ச்சியா நாடகம் படைத்ததுல பெரிய வெற்றிங்க.
1: நிறைய நாடக நடிகர்களுக்கு அப்ப மாணவர்களா இருந்தோம் அந்த நேரத்துல வழங்கி எங்களுடைய இந்த கலை பயணத்துல ஒரு முக்கியமான பங்கா இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அதன் பிறகுயா நீங்க வந்து இன்னமும் சமீபத்திய ஆண்டுகள்ல கூட நாடகங்கள்ல இந்த சாக்ரடீஸ் வேடமா இருக்கட்டும், இப்ப கொஞ்ச நேரம் முன்னுக்கு சொன்னீங்க இந்த பஃபுன் வேடம் ஏற்று கூட நடித்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வயதிலும் வந்து இந்த நடிப்பு மேல உள்ள அந்த காதல் வந்து உங்ககிட்ட குறையாமலே இருக்கு, அதுக்கு என்ன காரணம்?
0: இல்லைங்க காலத்துல இந்த குறிப்புங்க ரொம்ப என்றால் கலைஞர்களுக்கு பஞ்சம் இல்ல, அங்க விளைந்த அண்ணல் முத்து நான் அந்த வகையில ஆரம்ப காலத்திலே நான் கேரித்துக்கு போகும் பொழுது கேரித்துக்கு நீங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப கடினமான ஊருங்க. இன்றைக்கு பூங்கா, அன்றைக்கு வந்து பாலைவனமா இருந்துச்சு, இன்னைக்கு பூங்காவனமா இருக்கு. அப்படிப்பட்ட ஊர்ல எனக்கு 1972 பணியை தூக்குனேன். இந்த பரிசளிப்பு விழான்னா பெரிய ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் இருக்கியா, நாடகங்கள் எல்லாம் இருக்கும். அங்க அந்த நேரத்துல இந்த முஸ்தாப்பா தெரியுங்களா, தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நடிகர்
1: முஸ்தாப்பா,
0: அவர் ஒரு பெரிய டீம் எடுத்து வந்தாருங்க. அங்க எடுத்துட்டு வந்து தோட்டம் புறங்கள் முழுமையா அங்கங்க தோட்டங்கள் டிவிஷன்கள் எல்லாம் வந்து அவருடைய படைப்பெல்லாம் போட்டாரு. சில திருக்குத்து, கும்மலாட்டம், இந்த மாதிரி பழைய நாட்டியங்கள் எல்லாம் படைச்சாங்க. அந்த நேரத்தில் நான் அங்க பார்த்தேன் ஒரு விஷயத்தை, பொம்மலாட்டங்க. இந்த பொம்மலாட்டம் வந்து ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு, ஆச்சரியமா இருந்து பார்ப்பதற்கு. இப்போ ஏன் நம்ம பிள்ளைகளுக்கு இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வர்ற ஆண்டுல அங்க பள்ளியில புலோக்கேரி தீமூர் தமிழ் பள்ளியில பிள்ளைகளுக்கு அறிமுகம் செய்தேன். இப்படி பெரிய தலை சேர்த்து பொம்மலாட்டத்தை செய்யணும்னா பெரிய தலை செய்யணும்ல, மாணவர் எல்லாம் வச்சு களிமண் எல்லாம் கொண்டு வந்து தலை செஞ்சு இல்ல தலையை உருவாக்கி பிறகு அதை பிள்ளைங்களுக்கு தலையில மாட்டி என்று அந்த பசுமையான நினைவு தலை தூக்கி கொண்டு பாட்டு தாண்டி தயார் பண்ண உடனே ஆனா ஆம்பளை பையன் ஆட மாட்டான், சரியா வரல. பக்கத்துல ஒரு ஆசிரியர் எனக்கு மூத்த ஆசிரியர் சொன்னாரு, சரியா வரலையே, நீங்களே ஆடிடுங்களே சார். அன்னைக்குதான் இறங்கணும் ஆட்டத்துல,
1: இன்னமும் ஆடிட்டு இருக்கீங்க.
0: ஆட்டம் இருக்கு, ஆனா உடம்பு தளர்வு ஏற்பட்டாலும்
1: மனசுல தளர்வு இல்ல.
0: நாடகம்னு சொல்லும் போது ஏராளம் பேசுவதற்கு ஏராளம் இருக்கு
1: கண்டிப்பா, ஆனா நேரம் தான் இல்ல. இன்னொரு முறை இன்னொரு வாய்ப்புல உங்க கூட பேச வேண்டும் ஐயா. அதற்கு முன்பாக நிறைவா பேசுவதற்கு முன்பு அடுத்த பாடலாம் என்ன பாடல் கேட்கலான் இருக்கீங்க?

பணி ஓய்வு பெற்ற பிறகு எழுத்துத்துறையில இறங்கணும். இதுவரை ஏறக்குறைய 13 நூல்கள் எழுதியிருக்காங்க. அதுல முக்கியமான நூல் வந்து சிலாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளின் வரலாறு, பெரிய 1010 பக்கங்கள். இதுதான் முதல் நூலாக கருதப்படும். அதற்கு பிறகு மலேசிய தமிழ் மேடை நாடுகளின் தோற்றம் வளர்ச்சியும் என்ற ஒரு நூல் எழுதியிருக்கிறோம். இந்த நாட்டில உள்ள கலைத்துறை சார்பான எல்லா கலைஞர்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான நூல், ஏறக்குறைய 420 பக்கங்கள். அடுத்து நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போல தோட்டப்புற நூல் வந்து சுங்கரம்பை தோட்ட பால்மரக்காட்டில பூத்த மலர்கள் என்ற தலைப்பு, இது ஒரு 700 பக்கம்ங்க. இந்த மாதிரி பல நூல்கள் எழுதியிருக்கிறோம். நீங்க கேட்ட போல இன்றைக்கு நமக்கு மொழி வளர்ச்சிக்கும் எதிர்கால நம்முடைய மொழி தடம் பெறுவதற்கான அடையாளத்தை ஏற்படுத்தின நல்ல நூல்கள் எழுதப்பட வேண்டும். நூலாசிரியர் என்று எழுதி கொண்டிருக்கிறாங்க. நல்ல தரமான படைப்புகளை ஆசிரியர்கள் படைக்க வேண்டும், குறிப்பா தமிழாசிரியர்கள். இந்த நோக்கத்துல நாமே சமீபத்துல மலேசிய தமிழ்கலை இலக்கிய படைப்பாளர் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். இதுல ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், துணை தலைமை ஆசிரியர் பலர் அங்கம் பெற்றிருக்கிறாங்க. கடந்த 2 ஆண்டுகளாக வாருங்கள் தமிழ் இலக்கியம் பேசும் என்ற நிகழ்ச்சி படைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கம்

0: நாளைக்கு, அந்த ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிடம் நம்பர். இந்த நாட்டில் நிலைத்து நிற்பதற்கு இலக்கிய பேச்சாளர்கள் உருவாக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பெண் பேச்சாளர்கள் இந்த நாட்டில் உருவாக வேண்டும் என்ற திட்டத்தில் நாம் பல காரியங்கள் செய்து வரோம். எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று அன்போடு பிழைகின்றேன்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. இந்த உரையாடலை கேட்டு கண்டிப்பா நிறைய பேர் ரொம்ப மனம் மகிழ்ந்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க நம்ம தமிழுக்கு செய்த பணிகள், இன்னமும் செய்து கொண்டிருக்கின்ற பணிகள், இதையெல்லாம் வந்து எங்களை மாதிரி இளைஞர்களை தான் ரொம்ப பூரிப்படைய வைக்கின்றது. இந்த பணிகள் போதும் தொடர வேண்டும் ஐயா. உங்க கூட பேசினது ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, ரொம்ப பெரிய பெருமை. நிறைவு பாடலா என்ன பாடல் ஒளிபரப்பலாங்க ஐயா?
0: நீங்களே ஒரு நல்ல பாடல் போடுங்களேயா.
1: கண்டிப்பா உங்களுக்காக ஒரு நல்ல ஒரு பாடலா ஒளிபரப்புறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் ஐயா.

0: மக்களாக்கி வாழ்கவென்றே
1: சொல்ல போறது என்னன்னா, பலவரிடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க. கலப்படம்
2: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலாய் தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம். ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன் கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
3: இடம் பெறுவது ஞான சுடர்.
4: ஞான சுடர் வழங்குபவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
5: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்குரிய நேயர்களே, இமாம் அபு அனீஃபா ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் ஹிஜ்ரி 80 ஆண்டிலே கிபி 699 பிறந்தவர்கள். அனஃபி மதபின் ஸ்தாபகராக விளங்கும் இவர் இஸ்லாமிய அறிவியல் உலகத்திற்கு பாரிய பங்களிப்பு செய்தவராக இருந்தார். இவர் அன்றைய காலகட்டத்திலே நிலவிய சட்ட சிக்கல்களுக்கு அல் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் வழிகாட்டலின் கீழ் தீர்வுகளை வழங்கியிருக்கின்றார்கள். இவ்வாறு 83,000 சட்ட சிக்கல்களுக்கு இவர் தீர்வுகளை பெற்றுக் கொடுத்திருப்பதாக பதிவு உள்ளது. அந்த வகையிலே ஒரு முறை இமாம் அபு அனீஃபா ரஹ்மத்துல்லா அவர்களிடம் ஹாரிஜியாக்கள் என்ற கூட்டத்தினர் ஒன்று திரண்டு வந்தார்கள். அவர்கள் இமாம் அவர்களிடம் தொடுத்த கேள்விகளுக்கு இமாம் அவர்கள் அளித்த பதில்கள் இஸ்லாமிய வரலாற்றில் அழியாத தடம் பதித்தவையாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது, 2 ஜனாசாக்கள் பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. அவற்றில ஒன்று குடிகாரனுடையது, அவன் குடித்துக் கொண்டிருக்கும் போதே உயிரிழந்து விட்டான். மற்றொன்று நடத்தை கெட்ட பெண்மணி ஒருவருடையது, அவள் வெட்கத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொண்டாள். இவர்களது நிலை என்ன என்ற கேள்வி கேட்டார்கள். அப்போது இமாம் அவர்கள், இவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்கள்? அதற்கு காரிஜியாக்கள் அவர்கள் கலிமாவை முடிந்த முஸ்லிம் சமூகத்தை சார்ந்தவர்களே அன்றி வேறு மதத்தை சார்ந்தவர்கள் அல்ல என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இது ஈமானில் 1/3 அல்லது 1/4 அல்லது 1/5 என்று இமாம் அவர்கள் மீண்டும் கேள்வி கேட்டார்கள். அதற்கு அவர்கள், ஈமானை அவ்வாறு கூறு போட முடியாதே என்று சொன்னார்கள். அப்படியாயின் ஷஹாதத்து கலிமாவை ஈமானின் எத்தனை சதவிகிதம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று இமாம் அவர்கள் மீண்டும் கேட்டார்கள். அப்போது அந்த ஹாரிஜாக்கள், அதை நாங்கள் முழுமையாக ஈமானாகவே கருதுகிறோம் என்று சொன்னார்கள். இமாம் அவர்கள், அப்படி இருக்க நீங்களே அந்த இருவரும் மூமீன்கள் என்று ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். நீங்கள் என்னிடம் வந்து கேட்க வேண்டியதன் அவசியம் என்ன என்று கேட்டார்கள். அப்போது அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், இவர்கள் சுவர்க்கவாதியா அல்லது நரகவாதியா என்பதை அறிந்து கொள்ளவே நாங்கள் இங்கு வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இமாம் அபு அனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், சரி, நீங்கள் கேட்பது அதுதான் என்றால், அல்லாஹ்வின் தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை விட மோசமான குற்றவாளிகளை பற்றி கூறியதையே உங்களுக்கு நான் பதிலாக சொல்கிறேன் என்று சொன்னார்கள். என் இறைவனே, நிச்சயமாக இந்த சிலைகள் மனிதர்களில் பலரை வழிகெடுத்து விட்டது. ஆகவே எவன் அதனை வணங்காது என்னை பின்பற்றுகிறானோ அவன்தான் நிச்சயமாக என் சந்ததியில் உள்ளவன். எவன் எனக்கு மாறு செய்கிறானோ அவன் என் சந்ததியில் இல்லை. எனினும் என் இறைவா, நிச்சயமாக நீ மிக்க மன்னிப்பவனும் கிருபை செய்பவனாக இருக்கிறாய் என்று கூறிய செய்தி குர்ஆனில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதே போல் அல்லாஹுடைய மற்றொரு தூதரான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இருவரையும் விட மிக பெரும் குற்றவாளிகளை பற்றி கூறும்போது, அவர்களை நீ வேதனை செய்ய நினைத்தால் நிச்சயமாக அவர்கள் உன்னுடைய அடியார்களே. உன்னுடைய அடியார்களை உன் இஷ்டப்படி செய்ய உனக்கு உரிமை உண்டு. அவர்களை நீ மன்னித்து விட்டாலோ அதனை தடை செய்ய எவராலும் முடியாது. நிச்சயமாக நீதான் அனைவரையும் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாக இருக்கின்றாய் என்ற செய்தியும் அல் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அல்லாஹ்வுடைய மற்றொரு இறை தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்களை பற்றி அவர்களிடம் கணக்கு கேட்பது என் இறைவனின் மீதே கடமை, என் மீதல்ல. இதனை கூட அறிந்து கொள்ள வேண்டாமா? நம்பிக்கை கொண்டவர்களே, அவர்கள் ஏழைகள் என்பதற்காக நான் விரட்டிவிட முடியாது என்ற செய்தியும் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. இமாம் அபு அனீஃபா அவர்களின் இந்த பதிலை செவியற்ற ஹாரிஜியாக்கள் தமது கருத்து தவறானது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள். யார் சொர்க்கவாதி யார் நரகவாதி என்பதை தீர்மானிப்பவன் அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா ஒருவன் தான். ஆக நாம் மற்றவர்களின் நிலைகளில் நல்லெண்ணம் வைக்க வேண்டும். மரணம் நெருங்குகின்ற ஒருவர் தனக்கு அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் என்று ஆசை வைக்கும் அதே நேரம் அல்லாஹ் தன்னை தண்டித்து விடுவானோ என்று அவனது வேதனையை பற்றி அச்சம் கொள்ளவும் வேண்டும். அல்லாஹ் தன்னை மன்னிப்பான், தனக்கு சுவனம் தருவான் என்ற நல்லெண்ணம் வைத்திருக்கவும் வேண்டும். நம் வாழ்க்கையை தீர்மானிப்பது நம் செயல்களை விட நம்முடைய எண்ணங்கள் தான். ஒருவனின் உயர்வு தாழ்வு என்பது அவனுடைய எண்ணத்தால் தான் அமைகிறது என்று இஸ்லாம் உரக்கச் சொல்கிறது. நபியே, நீர் கூறுவீராக, ஒவ்வொருவனும் தன் வழியிலே செயல்படுகிறான். ஆனால் நேரான வழியில் செல்பவர்கள் யார் என்பதை உங்கள் இறைவன் நன்கு அறிவான். வாருங்கள் நேயர்களே, இஸ்லாம் காட்டிய நேரிய வழியில் பின்பற்றி வெற்றி பெறுவோமாக. யாழ்லா, நாங்கள் நீ காட்டிய நேரிய வழியில் செயல்படவும் இன்னும் இம்மை மறுமை இரண்டிலும் வெற்றியை தந்து அருள் புரிவாயாக ரஹ்மானே.
4: நேயர்களே, இதுவரை ஞான சுடர் கேட்டீர்கள். வழங்கியவர் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
6: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரான் ஜாக்கிம்.
7: இளமை, புதுமை, இனிமை.
8: ஆக இன்றைய காற்றின் மொழியும் ஒரு நிறைவை நாடுகின்றது. இன்றைய பாடல்கள், தகவல்கள், நம்ம பேசின உரையாடல்கள் எல்லாமே உங்களை ரொம்ப கவர்ந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

0: சிறிய முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

0: காசு பணம் துட்டு மணி சனி, காசு பணம் துட்டு மணி சனி, காசு பணம் துட்டு மணி மணி.
1: நின் நல்ல ஃபேம், இளமை புதுமை இனிமை.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே,
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் டிவியின் கருப்பு திரையில் நெருப்பாய் மினல் எஃப்எம்.

0: எப்பயும் இருக்கா இல்லையா, காதல் தோல்வியில இருந்து மீண்டு வர்றது என்ன அவ்வளோ கஷ்டமா?
1: சரி, சொந்தக்காரங்களை பார்த்தா எங்க தான் ஒழிவீங்க?
0: ஆண்கள் அழக்கூடாதுன்னு இன்னுமா நினைக்கிறீங்க?
2: வயசாக்குதுன்னு பயமா இருக்கா?
1: அது என்ன சமையல் அறைனா இன்னும் பெண்கள் தானா?
0: கல்யாணத்துக்கு வரும் 20 பேர் தான் கூப்பிடுறீங்களா?
1: எப்படிங்க பாஸ் பாஸ் கொஞ்சம் சத்தம் போட்டா வேலையை விட்டு போயிடுறீங்களா?
0: எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எல்லாமே கொண்டேனா? உங்களுக்கே நல்லா இருக்கா?
2: ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு.
0: நட்புல பொறாமை இல்லைன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
1: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் FM இன் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்டு சொல்லுவீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பன்னு பார்த்தா
0: ஆமா, இதுக்கெல்லாம் என்ன நேரங்காலமா பாக்க முடியும், நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காட்டிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அண்ணே ஒரு தோசை எடுத்துருவா.
1: ஹலோ ஹாய், எப்படி இருக்க? இவ்வளவு நாளாச்சு.
0: மெதுவா சுத்தி, இவ்வளவு பேர் இருக்காங்க.
1: மெதுவா பேசுனா அங்க வரைக்கும் கேக்கணும்ல. யுஎஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. சொல்லடி,
0: திருத்த முடியாது. ஏங்க, ஹலோ, இது பொது இடம், கொஞ்சம் சத்தத்தை குறை வச்சு கேளுங்க.
1: என்னங்க, நீங்க பாடுங்க, உங்க வேலையை பாருங்க. நான் சத்தமா வச்சா உங்களுக்கு என்ன வந்துச்சு?
0: பக்கத்துல குழந்தை அழுதுங்க, கொஞ்சம் குறைச்சு வைங்க.
1: ஐயோ, இப்ப இந்த உலகத்துல நான் சத்தமா வச்சு கேக்குறது மட்டும் தான் பிரச்சனையா என்ன?
0: பொது இடத்துல நம்ம சுயமரியாதைய பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்புங்க.
1: நாம ஒரு ஆள் தானே நினைக்காம இந்த உலகத்துல மத்தவங்களும் சுத்தி இருக்காங்கன்றத மறந்துட வேண்டாம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். கடந்த ஒரு மாதமாக மலேசியாவில் தங்கி நாடு முழுவதும் தொடர்ச்சியான அறிவு பகிர்வு நிகழ்ச்சிகளை வழிநடத்தி வந்த காம்பியா அறிஞர் ஷேக் முகமது ஐடாரா அல் ஜிலானி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை நேற்று சந்தித்தார். அசூரா நாளை முன்னிட்டு நடைபெற்ற இச்சந்திப்பு அனைத்து மலேசியர்களின் நல்வாழ்வுக்காக சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்வதற்கான வாய்ப்பாக அமைந்ததாக பிரதமர் கூறினார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை அவதூறுகளின் அடிப்படையில் அல்லாமல் உண்மைகளின் அடிப்படையில் ஆரோக்கியமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபாடேல் வலியுறுத்தினார். இன்று ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் நியமன நாள். இது சட்டத்திற்கு உட்பட்டு நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இந்த நினைவூட்டல் மிகவும் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் அரசர் மதம் இனம் 3R தொடர்பான விவகாரங்கள் தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சமூக ஊடக தள வழங்குநர்களுடன் இணைந்து கண்காணிப்பை அதிகரித்துள்ளதாக டத்துஃபாமி தெரிவித்தார். வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு கடுமையான நிலநடுக்கங்களை தொடர்ந்து கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்டெடுக்க எந்த ஒரு கடினமான முயற்சிக்கும் ஐநா உதவிக்கரம் நீட்டும் என தெரிவித்துள்ளது. அங்கு ஏற்பட்டுள்ள அவசர நிலையை கையாள 1000 பன்னாட்டு உதவிக்குழுக்கள் கைகோர்த்துள்ளன. மேலும் நிலைமை பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதாக அந்த உலக அமைப்பின் அவசர உதவி ஒருங்கிணைப்பாளர் டாம் ஃபிளச்சர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானின் தென்பகுதியில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறாரின் எண்ணிக்கை கவலைக்குரிய வகையில் அதிகரித்துள்ளதாக எல்லையற்ற மருத்துவ சமூக நல அமைப்பு MSF தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் MSF ஆல் நிர்வகிக்கப்படும் ஊட்டச்சத்து மையங்களில் அனுமதிக்கப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுள்ள சிறாரின் எண்ணிக்கை 30 அதிகரிப்பை காட்டுவதாக அது குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்த ஐ குழு நிலையிலான ஆட்டத்தில் செனிகல் 5 சுழியும் என ஈராக்கை வீழ்த்தி அபார ஆட்டத்திறனை வெளிப்படுத்தியது. அதே குழுவின் மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் 4-1 என நோர்வேயை வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.

0: நேரம் காலை மணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் அஸ்ருடன் தொடங்குவோம்.

எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹுவிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்ஸான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். இல்லல்லதீனா ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாதி வதவாஸௌ பில் ஹக் வதவாஸௌ பிஸ் ஸப்ர். ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து கொள்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை. சதா

நேயர்களே, சிந்தனை என்றால் என்ன? நமக்கு தெரிந்திருக்கும் விபரங்களை வைத்து கொண்டு தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்ள முயன்றால் இந்த முயற்சிக்கு பெயரே சிந்தனை. ஒரு மனிதன் மறுமை பற்றியும் தெய்வீகம் பற்றியும் அறிய ஆசைப்படுகிறான். ஆனால் இவை அவனுக்கு முற்றிலும் புதியவை. எனவே எடுத்த எடுப்பில் அவனால் அவற்றை பற்றி எந்த தீர்மானத்திற்கும் வர முடியாது. அவன் உலகையும் அதில் நிலவும் சூழல்களையும் கண்கூடாக பார்க்கிறான். நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இறந்து போவதை பார்க்கிறான். எனவே ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தாலும் என்றாகிலும் ஒரு நாள் அவன் இறந்துதான் ஆக வேண்டும். ஏனெனில் அவனுடைய உடல் அழிவுக்கு நிலைகலனான ஒன்று. ஆகவே உலக வாழ்க்கை என்பது விரைவில் அழிய வேண்டிய ஒன்று எனும் முடிவுக்கு அவன் வருகிறான். பிறந்தவர்கள் இறந்துதான் ஆக வேண்டும் எனும் உண்மையை யாரும் மறுப்பதில்லை. ஆனால் மறுமை வாழ்க்கை முற்றிலும் மாறுபட்டது. அந்த ஆத்மீக வாழ்க்கை கால வரம்பின்றி நீடித்து நிற்கக்கூடியது. இதுவும் அவனுக்கு தெரிந்ததுதான். இந்த இரண்டு உண்மைகளை, தனக்கு நன்றாக தெரிந்த உண்மைகளை அடிப்படையாக வைத்து அவன் மற்றொரு உண்மையை கண்டுபிடிக்கிறான். அவன் இப்படி சிந்திக்கிறான், உலக வாழ்க்கை நிலையற்றது, அதை நம்பிக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது. உலக வாழ்வுக்கு அடிப்படையான உடல் என்றைக்கும் அழியக்கூடும். ஆனால் மறுமை வாழ்வு அது என்றைக்கும் அழியாதது. எனவே இம்மையை விட மறுமை சிறந்தது. இம்மைக்கு செயலாற்றுவதை விட மறுமைக்கு செயலாற்றுவது சிறப்புமிக்கது. இதுதான் சிந்தனை. இப்படி ஒரு மனிதன் சிந்தனையில் தொடர்ந்து ஈடுபடும் போது அவனுடைய அறிவு நாளுக்கு நாள் பெருகுகிறது. இதனால் ஆழ்ந்து சிந்தனை செய்கிறவர்கள் ஆழமான அறிவை பெறுகிறார்கள்.

நேயர்களே, வியாபாரத்திற்கு மூலதனம் தேவைப்படுவது போல் இந்த சிந்தனைக்கு ஓரளவு ஞானம் வேண்டும். இல்லையேல் அறிவு பெருக முடியாது. மூலதனம் இல்லாமல் லாபத்தை எதிர்பார்க்க முடியாதது போல் சிலர் தேவையான மூலதனம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதை முறைப்படி செலவிடாததால் அவர்களால் லாபத்தை எதிர்பார்க்க முடிவதில்லை. இதே போன்று சிலரிடம் அடிப்படையான ஞானம் உண்டு என்றாலும் அதை அவர்கள் முறைப்படி சேர்ந்து வைத்து சிந்திப்பதில்லை. எனவே அவர்களின் அறிவு சிறிதும் முன்னேற்றம் காணாமல் ஒரே நிலையில் தேங்கி நிற்கிறது. சிந்தனையிலிருந்து பயனுள்ள அறிவை வெளியில் கொண்டு வருவது தனிப்பட்டதொரு கலை. சிலருக்கு இயற்கையிலேயே இந்த கலையில் தேர்ச்சி ஏற்படுகிறது. இது ஓர் இறை அருள். இறை தூதர்கள் எல்லோரும் இப்படித்தான் தேர்ச்சியடைந்தார்கள். எனவே அவர்களின் சிந்தனை வலிமை மிக்கது. அவர்களை தவிர்த்து மற்றவர்களிடம் இத்தகைய ஆற்றலை காண்பது அரிது. வேறு சிலர் ஒரே பிரச்சனையை திரும்ப திரும்ப ஆராய்வதன் மூலம் பயனுள்ள அறிவை பெறுகிறார்கள். இத்தகையவர்கள் மக்கத்திரளில் ஏராளம். சிந்தனை என்பது அறிவு வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும் ஒன்று என்பது உண்மைதான். என்றாலும் சிந்திக்கிறவர்கள் அனைவரும் தாம் பெற்ற அறிவுக்கு விளக்கம் கொடுத்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. பல வேளைகளில் இது அசாத்தியமாகவும் போகலாம். இம்மையை விட மறுமையே சிறந்தது எனும் உண்மையை எத்தனையோ பேர் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு நம்பிக்கையும் உண்டு. மறுமையே சிறந்தது என்பதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டு பாருங்களேன். அவர்களில் பெரும்பாலோர் சரியான விடை தர முடியாமல் திணறுவார்கள். ஏனெனில் இந்த அறிவு சிந்தனையிலிருந்து உருவானதுதான் என்றாலும் அது எப்படி உருவானது என்று அவர்களுக்கே தெரியாது. சில வேளைகளில் சிந்திப்பவர்களுக்கே தெரியாமல் அவர்களது உள்ளத்தில் நல்லறிவு புகுந்து விடுகிறது. கல்லையும் இரும்பு துண்டையும் மோதியடித்து நெருப்பை தயாரிக்கிறார்களே, சிலர் அதை பார்த்திருக்கிறீர்களா? திக்கத்திசை தெரியாமல் இருளில் அகப்பட்டு கொண்டவன் அப்படி செய்கிறான். திடீரென்று சூழ்ந்த இருள் அவனுடைய பார்வைக்கு திரை போட்டு விட்டது. எதிரில் இருப்பது என்ன, அருகில் நெளிவது என்ன என்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே தன்னிடமுள்ள கல்லையும் இரும்பு துண்டையும் மோதியடிக்கிறான். அதில் ஏற்பட்ட பொறி சிறிதளவு ஒளி கொடுக்கிறது. அந்த ஒளியில் அவன் தன்னை சுற்றி உள்ளவற்றை பார்த்து கொள்கிறான். எதிரில் இருப்பது தான் செல்ல வேண்டிய வழி என்று புலப்படுகிறது. பிந்தியதை தவிர்த்து முந்தியதுக்கு தயாராகிறான்.

நேர்களே, சற்று முன் குறிப்பிட்டது போல் இரண்டு அறிவுகளை வைத்து அவற்றை முறைப்படி மோதியடிக்கும் போது மூன்றாவது அறிவு கிடைக்கிறது. சிந்தனை பெருகும் போது அறிவு வளர்கிறது. ஒரு மனிதனுடைய அறிவும் தெளிவும் வளரும் போது அவனுடைய மனநிலையில் வரவேற்கத்தகுந்த பல மாறுதல்கள் தோன்றுகின்றன. எனவே அவன் முன்னர் செய்திராத பல நற்காரியங்களை செய்கிறான், எண்ணற்ற சாதனைகளை வெளியில் கொண்டு வருகிறான். ஆகவே நற்செயல்கள் அத்தனைக்கும் சாதனைகள் அத்தனைக்கும் சிந்தனையே ஆணிவேர். சிந்தனை இல்லையேல் அறிவில் தெளிவு இருக்காது. தெளிந்த அறிவு இல்லையில் மனநிலையில் மாறுதல் ஏற்படாது. மனநிலை மாறவில்லையில் முரண் வழியில் நடப்பவன் நல்வழிக்கு திரும்ப மாட்டான். இம்மையை விரும்புகிறவன் மறுமைக்கு ஆசைப்பட மாட்டான். ஏனெனில் ஒவ்வொரு மனிதனும் தன் உள்ளத்தின் கட்டளையை மீற முடியாதவனாக இருக்கிறான். இந்த விளக்கத்திலிருந்து சிந்தனையின் சிறப்பு எத்தகையது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே சிந்தனையில் கிடைக்கும் நன்மைகள் மூன்று: ஒன்று அறிவு, இரண்டு மாறுதல் பெற்ற மனநிலை, மூன்று நற்செயல். ஆனால் இந்த மூன்றில் மிக முக்கியமானது அறிவு. அது ஒன்று இருந்தால் போதும், மற்ற இரண்டும் தானாக வந்துவிடும். நல்லறிவு பெற்றவரின் மனதில் தீய சிந்தனைகள் உருவாக முடியாது. தீய எண்ணம் இல்லாதவன் என்றைக்கும் தீய செயலில் இறங்க மாட்டான். ஏனெனில் எண்ணமே செயலை உருவாக்கிறது. எண்ணத்தில் இல்லாத ஒன்று என்றைக்கும் செயலில் வர முடியாது.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: நேரம் காலை மணி 6:30.

அன்பு வணக்கம் நேயர்களே, சனிக்கிழமை வணக்கம் மின்னலில் நாம் இணைகின்றோம். திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ ஆண்டு ஆணி திங்கள் 13 நாள், 2026 ஜூன் 27 சனிக்கிழமை. இன்று விடுந்திருக்கும் இந்த நாளுக்கு நன்றி கூறி இந்த நாளை நாம மகிழ்ச்சிகரமா ஆரம்பிக்கலாங்க. வாழ்க்கையில சில நேரங்கள்ல வேகம் முக்கியம், ஆனா ஒரு சில நேரங்கள்ல நின்று நம்மையே நாம பாராட்டி கொள்வதும் அதை விட முக்கியமான ஒன்று. ஏன்னா எப்போதும் நாம அப்படியே போய்கிட்டே இருந்தா சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? இந்த வாரம் நீங்க எவ்வளவு சவால்களை சந்தித்திருந்தாலும் பரவாயில்லைங்க, இன்று காலை உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க, நான் இதுவரை வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி இந்த நாளை ஆரம்பிக்கலாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்கிறது கிடையாது. தினமும் கைவிடாமல் எடுத்து செல்லும் சிறிய முயற்சிகள்ல தான் அது ஒரு கூட்டு தொகையா நமக்கு கடவுளோ இயற்கையோ கொடுக்கறாருன்னு வச்சுக்கலாமே. இந்த சனிக்கிழமை ஓய்வெடுங்க, ஆனா கனவுகளுக்கு மட்டும் ஓய்வே கொடுக்காதீங்க. இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு நாளைய பெரிய வெற்றிக்கான முதல் படியாக அமைய மின்னலின் அன்பான வாழ்த்து. இன்னைக்கு இன்றைய உங்கள் நான் ட்ரேசா லசாரு.

அதுதான் காலையிலேயே உங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். நீங்கள் எடுக்கிற அந்த நல்ல முடிவு உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வெற்றியோடு வந்து சேர்க்கறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்தும் கூட. சரி, வாங்க தொடர்ந்து இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்ற முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். தொடக்கமாக மலேசிய நண்பன் நாளிதழில் முதல் பக்கத்தில் இடம்பெற்ற செய்தி, ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தல் பரபரப்பு, இன்று வேட்புமனு தாக்கல். நாட்டின் அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் ஜோஹர் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நடைபெறுகிறது. எல்லா 56 தொகுதிகளிலும் பல முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வேட்புமனு தாக்கலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் அங்கே தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதை பற்றிய முழு செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக அமைச்சர் ஃபமி ஃபாசில் சொல்லியிருக்கிறாரு, நாட்டின் சட்டத்துறை தலைவர், அரசாங்க விசாரணையாளர் ஆகிய இருவரின் அதிகாரங்களை தனித்தனியாக பிரிப்பது தொடர்பான சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்ற கூட்டத்திலேயே தாக்கல் செய்யப்பட்டு விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அரசாங்கம் நம்புவதாக தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபாசில் தெரிவித்திருக்கிறாரு. இந்த உச்சேத தீர்த்தத்தை கொண்டு வருவதில் அரசாங்கம் உறுதியாயிருக்கு. நாட்டோட முக்கிய பிரிவுகளில் சுதந்திரத்தையும் அதன் நிர்வாகத்தையும் வலுப்படுத்தும் முக்கிய திருப்பமாக இது அமையலாம் என்றும் அமைச்சர் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக மக்களுக்கு நாளிதழில் இடம்பெற்ற செய்தியை பார்க்கலாம். ரோஹிங்யா மேலாண்மை மறுபரிசீலனை உள்துறை அமைச்சருக்கு பிரதமர் வந்து உத்தரவிட்டிருக்கின்றார். இதை பற்றிய செய்திதான். மலேசியாவில் உள்ள ரோஹிங்யா சமூகத்தை நிர்வகிப்பது தொடர்பில் பல்வேறு அமைப்புகளுக்கு இடையில் நடைபெற்ற ஒருங்கிணைப்பு கூட்டங்களின் முடிவுகளின் அடிப்படையில் தான் சில முக்கியமான முடிவுகளை உள்துறை அமைச்சு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவிட்டிருக்கின்றார். இது தொடர்பான முழு செய்தியோடு சேர்ந்து உலக கிண்ணம் கால்பந்தாட்டு போட்டியை பற்றிய தகவல்கள், அதாவது இனி அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு, அரை இறுதி சுற்றுக்கு எந்த அணிதான் தேர்வு செய்ய போகின்றன அப்படின்ற கேள்வியோட பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. நாளிதழ்களையும் இணைய பத்திரிகைகளையும் வாங்கி படித்து தெரிந்து கொள்ள மறந்துடாதீங்க. இனி இணைய முக்கியமான செய்திகளை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம். இணையதளங்களில் இது வணக்கம் என்னோ

0: பொன்னி, இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருடினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவில் தான் இந்த பொன்னி யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்று சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
1: ஆரம்பிக்கலாமா?
2: சிங்கப்பூர்
1: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
3: என்ன நடக்க போகுது?
1: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் கூலாயில் இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க. மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
4: உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கே நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
5: நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் FM.

பந்தாட்ட போட்டி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆட்டங்கள்லாம் இப்போ உண்மையிலேயே திடல்ல அப்படியே அனல் பறக்க தான் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடிகின்றது. ஏன்னா இந்த 2026 ஆண்டிற்கான உலக கிண்ணத்தை பார்க்கும்போது தெரியும், இது கார்பந்தாட்டத்தையும் தாண்டி உணர்வு பூர்வமான பல விஷயங்களை, பல கதைகளை, வரலாறுகளை படைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அந்த வகையில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டங்கள், நோர்வே பிரான்ஸ் அணிக்கான போட்டி, இந்த பக்கமா செனகல் ஈராக் அணிக்கான போட்டி ஆட்டங்கள் முடிவடைந்து விட்டன. நோர்வேயே 1-4 என்ற கோல் எண்ணிக்கையில் பிரான்ஸ் வீழ்த்தியிருக்கின்றது. செனகல் 5-0 என்ற கோல் எண்ணிக்கையில் ஈராக் அணியை வந்து வென்றிருக்கின்றது. இதுல இந்த கோல் அப்படின்னு சொல்லும் போது நட்சத்திர விளையாட்டாளர்கள் கோல் புகுத்தும் போது நமக்கு தெரியும் இவர்கள் எல்லாம் வந்து ஜாம்பவான்கள், இவங்க கிட்ட வந்து பந்து போனது அப்படின்னா நிச்சயமா கோல் இருக்கு அப்படின்றது தெரியும். ஆனாலுமே பாருங்க, இந்த இளம் விளையாட்டாளர்களுமே சாதனை படைக்கிறாங்க. அது இன்றைக்கு பிரான்ஸ் அணியில் பார்த்துருப்போம். பிரான்ஸ் அப்படின்னாலும் கிலியான் எம்பாப்பே அவர் தான் நம்ம பார்ப்போம், அவர்கிட்ட பந்து வரும். அவர் தான் இது வரைக்குமே வந்து பிரான்ஸ் அணியோட களத்தில் விளையாடும் போது முதல் கோல், இரண்டாவது கோல் அப்படின்னு புகுத்தி வந்தார். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், ஆட்டத்தின் 7வது, 20வது, 32வது நிமிடங்கள், அதாவது முதல் பாதி ஆட்டத்தில் ஹாட்ரிக் கொடுத்துருக்கிறாரு ஓஸ்மான் டெம்பிளே. 3 கோல்களை புகுத்தி இருக்கிறாரு. நிச்சயமாக இது பிரான்ஸ் அணியோட

வரலாற்றுல மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வந்திருக்கு. அப்போ பிரான்ஸ் அணி இறுதி சுற்றுக்கு போறதுக்கான வாய்ப்பு இங்க பிரகாசமாக இருக்கின்றது. இந்த பக்கமா செனகல் 5 சுழியும் என்ற கோல் இன்னைக்கு ஈராக் அணியையும் தோற்கடித்திருக்கின்றது. வெற்றி பெறும் அணிகளுக்கு வாழ்த்து சொல்லும் அதே தருணத்துல இந்த தோல்வி பெற்று நாடு திரும்பும் அணிகளுக்கு நிச்சயமா நம்ம அவங்களுடைய முயற்சிக்குமே வந்து தலை வணங்கணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க போட்டி கொடுத்தனாலதான் இங்க விட்டு கொடுத்தனால இங்க அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்தடுத்த ஆட்டங்கள் அடுத்த முறை அவங்களுக்கு வெற்றியை தரணும்னு கூட நாம நினைக்கலாம். அடுத்தடுத்த நிலவரங்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம்.

0: ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் நியமன நாள் இன்று. புடி மடானி டீசல் தீபகற்ப மலேசியாவில் ஆரம்ப கட்ட அணுகல் இன்று தொடங்குகிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் மனுன்மணி வீரமோகன். கடந்த ஒரு மாதமாக மலேசியாவில் தங்கி நாடு முழுவதும் தொடர்ச்சியான அறிவு பகிர்வு நிகழ்ச்சிகளை வழிநடத்தி வந்த காம்பியா அறிஞர் ஷேக் முகமது ஐடாரா அல் ஜிலானி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை சந்தித்தார். அசூரா நாளை முன்னிட்டு நடைபெற்ற இச்சந்திப்பு அனைத்து மலேசியர்களின் வளப்பம், அமைதி, நல்வாழ்வுக்காக சிறப்பு பிரார்த்தனை மேற்கொள்வதற்கான வாய்ப்பாகவும் அமைந்ததாக பிரதமர் தனது அதிகாரப்படி பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நியமன நாள் இன்று. வேட்பாளர் நியமன நடைமுறைக்காக 56 மையங்களும் தயார் நிலையில் உள்ளன. காலை 9 மணி தொடங்கி 10 மணி வரையில் வேட்பாளர் நியமனம் நடத்தப்படும் வேளை பின்னர் போட்டியிடும் வேட்பாளர்களின் பெயர்கள் அறிவிக்கப்படும். அதில் போட்டியிடும் அனைத்து கட்சிகளும் பரப்புரையின் போது முதிர்ச்சியான மக்களாட்சியை பிரதிபலிக்கும் வகையில் நன்னடத்தையை பேண வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவுறுத்தினார். குறிப்பிட்ட தொகுதிகள் மும்முனை போட்டி அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வேட்பாளர்கள் களமிறங்குவது மக்களாட்சியில் மிகவும் வழக்கமானது என்று அவர் கூறினார். எனினும் இத்தகைய சூழல் வரம்பு மீறிய அரசியல் கலாச்சாரத்தை தூண்டிவிடலாகாது என்றார் அவர். இவ்வேளை பரப்புரையின் போது பகத்தான் ஹரப்பானின் அனைத்து கூட்டணி கட்சிகளும் சிறப்பான அடைவு நிலையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் பிஹெச் தலைவருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் அறிவுறுத்தினார். இதற்கிடையில் ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் பரப்புரை அவதூறுகளின் அடிப்படையில் அல்லாமல் உண்மைகளின் அடிப்படையில் ஆரோக்கியமான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என தொடர்பு அமைச்சர் டத்துஃபாமி ஃபடேல் வலியுறுத்தினார். வேட்பாளர் நியமனம் சட்டத்திற்கு உட்பட்டு நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஆதரவாளர்களுக்கும் இந்த நினைவூட்டல் மிகவும் அவசியம் என்று அவர் தெரிவித்தார். குற்றம் இழைக்கும் எந்த ஒரு தரப்பு மீதும் சட்ட நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையமும் அரச மலேசிய காவல்துறை பிடிஆரமும் தயங்காது எனவும் டத்துஃபாமி குறிப்பிட்டார். ஜோஹர் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்களிப்பு ஜூலை 11 நாள் நடைபெறுகிறது. இதற்கிடையில் அரசர், மதம், இனம், 3-6 தொடர்பான விவகாரங்கள் உட்பட தவறான தகவல்கள் பரவுவதை தடுக்க தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC சமூக ஊடக தள வழங்குநர்களுடன் இணைந்து கண்காணிப்பை அதிகரித்துள்ளதாக டத்துஃபாமி தெரிவித்தார். மேலும் ஜோஹர் பாருவில் முதன்மை ஊடக மையம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறிய அமைச்சர், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் உள்ள நாடி மையங்களையும் செய்தியாளர்கள் ஊடக நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம் என கூறினார். புடி மடானி டீசல் இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை செயல்படுத்துவதில் 3 மேம்பாடுகளை மடானி அரசாங்கம் அறிவித்துள்ளது. அந்த வகையில் நிறுவனங்களுக்கு சொந்தமான பிக்அப், ஜீப் போன்ற தனியார் வாகனங்களுக்கும் தகுதி வரம்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. தொடர்புடைய தரப்பினருடன் நடத்தப்பட்ட சில சந்திப்புகளுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக 2 நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்ஸ் அசிசான் தெரிவித்தார். பின்னர் அறிவிக்கப்படும் நிபந்தனைகளுக்கும் வழிமுறைகளுக்கும் உட்பட்டு பதிவு செய்யப்பட்ட உரிமையாளர்கள் டீசல் உதவி தகுதியை தங்களது நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கும் மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படுகிறது என்று அவர் கூறினார். தீபகற்ப மலேசியாவில் புடி மடானி டீசலுக்கான ஆரம்பகட்ட அணுகல் இன்று தொடங்குகிறது. அதேவேளை தகுதியுள்ளவர்களுக்கு இத்திட்டத்தின் முழுமையான செயலாக்கம் ஜூலை 1 நாள் தொடங்குவதாக டாக்டர் ஸ்ரீ அமீர் ஹம்சா கூறினார். ஸ்லாங்கூரிலும் பேராக்கிலும் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக 486 பேர் தற்காலிக உதவி மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஸ்லாங்கூரில் துயர்துடைப்பு மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளவர் எண்ணிக்கை 385 குறைந்துள்ளது. அவர்கள் அனைவரும் 182 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் என சமூக நலத்துறையின் இன்போ பஞ்சர் அகப்பக்கம் குறிப்பிடுகிறது. இந்நிலையில் பேராக்கில் உதவி மையங்களில் அடைக்கலம் நாடியுள்ளவர் எண்ணிக்கை 101 குறைந்துள்ளதாக அது மேலும் கூறியது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: அரசாங்க தொடர்புடைய விவரங்கள் தேவையா? பதிவு மற்றும் விண்ணப்ப முறைகளை அறிய வேண்டுமா? கல்வி, வர்த்தகம், சமூகம், சுகாதாரம் என அனைத்து விவரங்களையும் அறிய உங்களுக்காக மை கவர்மெண்ட் அகப்பக்கம். மேல் விவரங்களுக்கு www.malaysia.gov.my.
0: வெனிசுவேலாவில் ஏற்பட்ட இரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து கட்டட இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்டெடுக்க எந்த ஒரு கடினமான முயற்சிக்கும் ஐநா உதவிக்கரம் நீட்டும் என தெரிவித்துள்ளது. அங்கு ஏற்பட்டுள்ள அவசர நிலையை கையாள ஆயிரக்கணக்கான பன்னாட்டு உதவிக்குழுக்கள் கைகோர்த்துள்ளன. மேலும் நிலைமை பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக உள்ளதென அந்த உலக அமைப்பின் அவசர உதவி ஒருங்கிணைப்பாளர் டாம் ஃபிளட்சர் தெரிவித்துள்ளார். அங்கு புதன்கிழமை மையமிட்ட கடுமையான இரு நிலநடுக்கங்களில் பலியானோர் எண்ணிக்கை 920 அதிகரித்துள்ளது. மேலும் 50,000 மேற்பட்டோர் காணாமல் போயிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே நடைபெறும் 5 சுற்று கலந்தாய்வு 4 நாளாக வாஷிங்டனில் உள்ள அமெரிக்க வெளியுறவுத்துறை அலுவலகத்தில் நடைபெற்றதாக அனடோலு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இருதரப்புக்கும் இடையே புரிந்துணர்வு உடன்பாட்டை எட்டும் நோக்கில் அந்த கலந்தாய்வு மேற்கொள்ளப்பட்டதாக அது கூறியது. லெபனானின் தென்பகுதியில் 8 வரையிலான பகுதியிலிருந்து வெளியேற இஸ்ரேல் மறுத்ததால் ஏற்பட்ட சர்ச்சையை தொடர்ந்து 23-25 வரை திட்டமிடப்பட்ட பேச்சுவார்த்தை மேலும் 1 நீட்டிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பொது ஒளிபரப்பு நிறுவனமான KAN குறிப்பிட்டுள்ளது. ஈரானின் அணுசக்தி கடமை முறையாக நிறைவேற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் பணி ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு IAEAவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவ்வமைப்பின் தலைமை இயக்குநர் ரஃபாயல் கிரோசி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே அண்மையில் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தில் அம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ள ஆய்வுகளை நடத்துவதன்றி வேறு வழி இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். மேலும் ஈரான் அதிகாரி தொழில்நுட்ப பணிகளை முடுக்கிவிட்டுள்ளதாகவும் விரைவில் அந்நாட்டுக்கு செல்லவிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தானின் தென்பகுதியில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட சிறாரின் எண்ணிக்கை கவலைக்குரிய வகையில் அதிகரித்துள்ளதாக எல்லையற்ற மருத்துவ சமூக நல அமைப்பு MSF தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை காட்டிலும் இவ்வாண்டின் முதல் காலாண்டில் MSF நிர்வகிக்கும் ஊட்டச்சத்து மையங்களில் அனுமதிக்கப்பட்ட ஊட்டச்சத்து குறைபாடுள்ள சிறாரின் எண்ணிக்கை 30 அதிகரிப்பை காட்டுவதாக அது குறிப்பிட்டுள்ளது. அவர்களில் சிலர் மிக மோசமான நிலையில் உள்ளதாக MSF ஒருங்கிணைப்பாளர் அனா லைலா பண்டா தெரிவித்துள்ளார். 1 குழந்தைகள் அதிக பாதிப்பை எதிர்கொள்வதை அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டு 2026 உலகக்கிண்ண கார்பந்து ஐ குழு நிலையிலான ஆட்டத்தில் செனிகலும் ஈராக்கும் களமிறங்கிய நிலையில் செனிகல் 5 புகுத்தி அபார ஆட்டத்திறனை வெளிப்படுத்தியுள்ளது. ஈராக் கோல் ஏதும் புகுத்தவில்லை. அதே குழுவின் மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் 4-1 என நோர்வேயை வீழ்த்தியது. இவ்வேளை ஹெச் குழுவில் கேப் வெர்டி சவுதி அரேபியாவை சந்திக்கும் நிலையில் உருகுவே ஸ்பெயினுடன் களம் காணவுள்ளது. அவ்வாட்டங்கள் காலை 8 நடைபெற அட்டவணையிடப்பட்டுள்ளது. 2026 உலகக்கிண்ண கார்பந்து போட்டியை காண வந்தோரின் பதிவு வரலாற்று சாதனையை எட்டியுள்ளதாக ஃபிஃபா வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1994 நடைபெற்ற உலகக்கிண்ண கார்பந்து போட்டியை காண வந்த 3.6 பார்வையாளர்களை காட்டிலும் இவ்வாண்டு நடைபெறும் அந்த உலக போட்டியை காண மிக அதிகமானோர் திரண்டதாக அது தெரிவித்துள்ளது. இன்னும் 48 போட்டிகள் எஞ்சியுள்ள நிலையில் 1994 பதிவு செய்யப்பட்ட எண்ணிக்கை 2 உயர வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஜெர்சியின் இஸ் ருதர்ஃபோர்ட் அரங்கில் நடைபெற்ற ஜெர்மன் இக்குவாடோர் அணிகளுக்கு இடையிலான போட்டியின் 2 பாதியின் போது அந்த கணக்கெடுப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜோஹர் சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் நியமன நாள் இன்று. புடி மடானி டீசல் தீபகற்ப மலேசியாவில் ஆரம்ப கட்ட அணுகல் இன்று தொடங்குகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மணியரசன் ஹரிகிருஷ்ணன். வணக்கம்.
1: இன்று 1998 இன்றைய நாளில் கோலாலம்பூர் பன்னாட்டு விமான நிலையம் KLIAவை பேரரசர் துவாங்கு ஜஹ்வார் துவாங்கு அப்துல் ரஹ்மான் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். இந்த திறப்பு விழாவை முன்னிட்டு சிப்பாங்கில் உள்ள 5 கிராமங்களைச் சேர்ந்த 150 பயணிகளை ஏற்றியிருந்த மலேசியா ஏர்லைன்ஸ் மாஸ் நிறுவனத்தின் போயிங் 777 விமானம் KLIAவில் தரையிறங்கியது. இது KLIAவின் செயல்பாடு அதிகாரப்படியாக தொடங்கியதின் அடையாளமாக அமைந்தது. உலகின் மிக பெரிய விமான நிலையங்களுள் ஒன்றான KLIA மலேசியாவின் முக்கிய நுழைவாயிலாக விளங்கிய சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா விமான நிலையத்துக்கு மாற்றாக நிறுவப்பட்டது. 10,000 ஹெக்டரில் அமைந்துள்ள இந்த விமான நிலையம் சுமார் 9 பில்லியன் ரிங்கிட் செலவில் கட்டப்பட்டது. KLIAவின் உருவாக்கம் மலேசியாவின் விமான போக்குவரத்து வளர்ச்சியில் ஒரு முக்கிய மைல் கல்லாக அமைந்தது.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

ஜூன் 27 சனிக்கிழமை இன்று வணக்கம் மின்னலில் நாம் இணைந்திருக்கின்றோம். சில நேரங்களில் வாழ்க்கை மெதுவா நகர மாதிரி தோன்றும், ஆனா அதுதான் நம்முடைய வலிமைங்க. நாம செய்யற முயற்சி, செய்கிற ஒவ்வொரு நிமிடமும் முக்கியமான சக்தியை நமக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால தொடர்ந்து முயற்சிக்கலாம், நாம நினைச்சது நடக்கிற வரைக்கும்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்மூர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகள் மோகன்
0: கலப்படம் உங்களை அங்க சந்திக்கிறோம்.
2: பொன்னி, இதுதான் இன்றைக்கான சிறுகதையின் தலைப்பு. கிளங் ஜெயந்தி ஆறுமுகம் இந்த சிறுகதையை எழுதியிருக்காங்க. அந்த மாலையில் ஏதோ வினோதம் இருந்தது. அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். என் தலையை மெதுவாக வருட்டினார். அவரது கைகள் நடுங்கியது. நீண்ட நேரத்திற்கு பிறகு அவர் தலையை குனிந்தபடி மன்னிச்சிரு என்று மெதுவாக சொன்னார். சிறுகதையின் நிறைவில் தான் இந்த பொண்ணு யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இன்று சனிக்கிழமை 7:15 பொன்னியின் மனசு என்ன பேசுதுன்னு கேட்கலாம்.
3: எல்லாருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை 2:15 மோனேஷ்வர் நேரின் குரல் வராரு. 2:15 மின்னலப்பிலுமே கேளுங்க. சரியா, நான் போயிட்டு வரேன்.
4: ஒரு நேரின் குரல்
2: கேட்டு மறந்த பாடல்களுக்கும் கேட்க மறந்த பாடல்களுக்கும்

ஒவ்வொரு முறை இந்த பாடலை கேட்கும் போது எத்தனை பூக்கள் வந்தது, எத்தனை பூவே வந்தது அப்படின்னு என்ற தோணும். அந்த அளவுக்கு இந்த பாடல்ல நமக்கு பூ நம்ம வாழ்க்கையில பேசிக்கொண்டே தான் இருக்கின்றது. சரி, உலக கிண்ணம் கார்பந்தாட்ட போட்டி அடுத்த ஆட்டங்கள், இந்த கார்பந்தாட்ட விளையாட்டாளர்கள்லாம் அந்த அரங்கத்திற்காக வந்து இறங்குற காட்சிகள் எல்லாம் நீங்க ஆர்டிஎம்ல பார்க்கலாம். இந்த முறை உலக கிண்ணத்தை உங்களுக்காக அதிகாரப்படியாக வழங்கி கொண்டிருக்கின்றது ஆர்டிஎம் டிவி 1 சுகன் டிவி. ஓகே, அலைவரிசையில் நீங்க வீட்டில் இருந்த வண்ணம் பார்க்கலாம், அல்லது இல்லைங்க எங்களுக்கு இன்றைக்கு வேலை வெளியே இருக்கும் ஆனால் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கவே இருக்கு, கவலையை விடுங்க. ஆர்டிஎம் கிளிக் இதை பதிவிறக்கம் செய்து கொண்டு அங்கிருந்து நீங்க நேரடியாக பார்த்து இந்த ஆட்டங்களை கண்டு கழிக்கலாம். சரி, இன்று அடுத்தடுத்த ஆட்டங்கள் 8 மணிக்கான ஆட்டங்களில் வந்து உருகுவே ஸ்பெயின் அணியை சந்தித்து விளையாட வருகின்றது, கெப்வேட் சவுதி அரேபியா அணியை சந்தித்து விளையாட வருகின்றது, நியூசிலாந்து பெல்ஜியம் அணியை சந்தித்து விளையாட வருகின்றது, எஜிப்த் ஈரான் அணியை சந்தித்து விளையாட வருகின்றது. ஆக இன்றும் நாளையும் பார்த்தீங்கன்னா 6 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. முதல்ல 2 ஆட்டங்கள், அப்புறம் 4, இப்போ 6 அப்படின்னு சூடு பிடிக்க ஆரம்பிக்குதுன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், அந்த உலக கிண்ணம் இப்போ உண்மையிலேயே யாருக்கு தான், எந்த அணி எந்த நாட்டுக்கு கொண்டு போக போகின்றது அப்படின்ற ஒரு கணிப்பு இன்னும் நாளாக அதிகமாக இருக்கின்றது. சரி, எல்லா ஆட்டங்களுமே இன்று கடுமையான ஆட்டங்களாக இருந்த போதிலும் கேப்வேட் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக அந்த கோல் பாதுகாப்பாளர் ஒசின்ஹா அவரை நீங்க மறந்துவிடவே முடியாது. அவருடைய முதல் ஆட்டத்தை பார்க்கறதுக்கு அவருடைய அம்மா வர முடியல, ஏன்னா அவங்களுக்கு விசா எடுக்கிறதுக்கான அந்த பணம் போதுமான அளவு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தை அவர் தெரிவிச்சிருந்தாரு ஒரு சந்திப்புல. அதற்கு பிறகு அந்த நாடு அந்த விசா இந்த பயணம் இதெல்லாம் ஏற்பாடு செய்து அம்மா வந்துட்டாங்க. அப்போ இன்றைக்கான ஆட்டத்தை வந்து நிச்சயமா அவங்க அம்மா நேரடியாக அந்த அரங்கத்துல இருந்தா பார்க்க போறாங்க. இதை விட ஒரு மகனுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கும் சொல்லுங்க. அவர் வந்து ஒரு 7 கோல்களை வந்து காப்பாற்றி அந்த அணியை வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி கொண்டு வந்திருக்காரு. இன்றைக்கான இந்த ஆட்டத்தில் கேப்வேட் வந்து சவுதி அரேபியா அணியை சந்தித்து விளையாடவிருக்கின்றது. இதுல என்ன அப்படின்னா, இந்த முறை நிறைய புது நாடுகள், தீவுகள், குட்டி மக்கள் தொகையை வந்து சிறிய மக்கள் தொகை கொண்ட நாடுகள் எல்லாம் வந்து சாதனை படைக்கும் போது இந்த உலகத்தையே திரும்பி பார்க்கறாங்க. இப்ப இவர் பாருங்க, ஒரு 50,000 பின் தொடர்பாளர்கள் ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் இன்ஸ்டாகிராம்ல இருந்தாங்க. இப்போ ஒசின்ஹா பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராமோட அந்த பின்பற்றுபவர்கள் அதாவது ஃபாலோவர்ஸோட எண்ணிக்கை மிக சரியா பார்க்கணும்னா எவ்வளோன்னு இப்பவே பார்க்கலாம். 16.8 மில்லியன் பின் தொடர்பாளர்கள் அதாவது ஃபாலோவர்ஸ் வந்து அவருக்கு இப்போ இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த தன்னம்பிக்கை முயற்சி, ஒரு பேருந்து ஓட்டுநராக வறுமையில் இருந்தாலும் கூட எப்படியாவது இதை பயன்படுத்தி நாட்டுக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி அவங்க செய்கிற அந்த உழைப்பு தாங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அதனால் இன்னைக்கு கடந்த ஆட்டங்களை நீங்கள் பார்க்க தவறு இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கு நம்முடைய ஒசின்ஹா எந்த அளவுக்கு விளையாட போகிறாரு அப்படின்றத நீங்கள் பார்க்கணுன்னா கட்டாயம் ஆர்டிஎம்மை பார்க்க மறந்துடாதீங்க.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: தொழில்நுட்ப துறையில் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்க விரும்புகிறீர்களா? பினாங் பயோலிபாஸ் PSDC வழங்கும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இணையலாம். தகவல் தொழில்நுட்பம், ஆட்டோமேஷன், துல்லியமான இயந்திர வேலைப்பாடு, இன்ஜினியரிங் மற்றும் தொழில்துறை சார்ந்த செய்முறை பயிற்சிகள் வழங்கப்படும் ஃபியூச்சர் டெக் அகாடமியில் இன்றே சேருங்கள். விவரங்களுக்கு www.futuretech.edu.mw.
1: ஆரம்பிக்கலாமா?
2: ரூம் சேர்த்துக்கு எதுக்கு வரைபடம்?
1: இதுதான் பிரேமா கொடுத்தாங்க.
2: எதுக்கு?
1: சிகமாட்லா பீஸ்மர் சிங் தங்கா மூவார் பதுபார் யோங் பெங் க்ளூவாங் பொந்தியான் பங்கேராங் கொத்ததிங்க யோங் பெங் சிம்பரங்கம் கூலாய் ஜோஹர் பாரு.
2: மொத மேப் இப்ப ரேப்.
1: இன்னும் ஒரு இடத்த மறந்துட்ட.
2: இன்னுமா?
1: சிங்கப்பூர் மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
2: என்ன நடக்க போகுது?
1: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 PM ஜோஹர் கூலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
2: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்டா?
1: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க.
3: என்னங்க
1: நல்லா
3: பாருங்க,
1: வாங்க எங்க அட கலப்படத்துக்கு தாங்க.

0: தரம் யாரு சுவையத்து மந்திரம் பாரு
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா இனங்களை ஒன்னா இணைக்குதா அம்மாவை போல அணைக்குதா
2: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும் நினைத்தாலே இனிக்கும்
3: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி உனக்காகவே நான் வாழ்கிறேன்
4: மென்மையான காதல் மறக்க முடியாத வரிகள் இதயத்தோடு பேசும் குரல்கள்
3: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில்
4: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
2: 70கள் மட்டும் பேச போகுதுங்க
4: நினைத்தாலே இனிக்கும்
5: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன் நீ வர வேண்டும்
4: கேளுங்க ரசிங்க
2: இசையோட நினைவுகளை சேகரிங்க

கலப்படம் ஜோஹோ நேர்களே, உங்களை சந்திக்கிறதுக்காக கலப்படம், ஆமா கலப்பட குழுவில் நாங்கள் வருகின்றோம். ஜூலை 4ஆம் தேதி அடுத்த சனிக்கிழமை பிற்பகல் 3 மணி முதல் ஜோஹோர் குலாயில் அமைந்துள்ள த கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி லெவல் 1 மண்டபத்தில் கலப்படம் நிகழ்ச்சி நடைபெறவிருக்கின்றது. மன்மதா ஃபியூஷன் பேண்டின் இசை மேற்பார்வையில் நம்ம நாட்டு கலைஞர்களின் சிறப்பான கலை நிகழ்ச்சியாக இந்த கலப்படம் நிச்சயமாக உங்களை கவருங்க. நம்ம நாட்டின் கலைஞர்கள் கார்த்திகன், வாசு, சுகன்யா, ஜெகதீசன், நேஷ், பொன் ரமேஷ், பிரியசகி, நந்து ரமேஷ் இவங்களுடைய கலகலப்பான நகைச்சுவை, ஷான், இவங்க எல்லாமே ஜோஹோர்ல உங்களை சந்திக்கிறதுக்காக வராங்க. இது வெறும் மேடை நிகழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க, நீங்களுமே கலந்து கொண்டு உங்களுடைய திறமைகளையும் வெளிப்படுத்தலாம். குடும்பத்தோட வாங்க, வந்து பாருங்க. உங்களுக்காகவே மீண்டும் வந்துவிட்டது கலப்படம்.

0: இதனால நாங்க சொல்ல போறது என்னன்னா, பல வருடமாக நீங்க அவரோடு காத்திருந்த நிகழ்ச்சி தொடங்க போகுதுங்க.
1: ஜூலை 4 பிற்பகல் 3 மணிக்கு ஜோஹர் குலை தி கம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடியின் மண்டபத்தில் உங்களுக்காக மீண்டும் கலப்படம்.
0: ஜோஹர் பாரு மன்மதா ஃபியூஷன் பேண்ட் பின்னணி இசையில் நம்ம ஊர் கலைஞர்கள் பாட போறாங்க. நகைச்சுவை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு
1: நாங்களும் உங்களை சந்திக்கிறோம். தெய்வீகம் மோகன்
0: கலப்படம்
2: என்ன பண்ணாலும் எல்லாமே உங்களுக்கே நல்லா இருக்கா? ஜென் அல்பாவோட அப்பா அம்மாவா இருக்கிறது அவ்வளவோ கஷ்டமா இருக்கு. நட்புல பொறாமை இல்லன்றீங்க.
3: பாட்காஸ்ட்ல பேசுறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்குங்க.
2: சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணிக்குங்க மின்னல் எஃப்எம் சமூக ஊடகங்களில் மின்னல் பாட்காஸ்ட்.
4: ஹாய் வணக்கம், நான் உங்கள் வயலின் இசைக்கலைஞர் எஸ் வி ஹரிஷ்.

கதிப்பமா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: பேரு குட்டி கதை கேட்டா?
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா? உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா? வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா? அதுதான் ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15
2: ஆரம்பிக்கலாமா?
3: சிங்கப்பூர்
2: மக்களும் தாராளமா கலந்துக்கலாம், முற்றிலும் இலவசம்.
4: என்ன நடக்க போகுது?
2: நம்ம உள்ளூர் கலைஞர்களோட கலப்படம் நடக்க போகுது. July 4 சனிக்கிழமை பிற்பகல் 3 ஜோஹர் குலாயில இருக்கிற த கொம்யூன் லைஃப் ஸ்டைல் பேரங்காடி Level 1 மண்டபத்துக்கு நீங்களும் வந்துருங்க.
4: சரி, அப்ப நானும் ஒரு ரேப் பாடிக்கிட்ட.
2: மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கம்மா.
5: நீங்க பண்ணது மட்டும் அப்படியே ஏத்துவாங்க பாருங்க.
2: என்னங்க
5: நல்லா பண்ணீங்கன்னு சொல்லுங்க.
2: வாங்க
5: எங்க
2: அட கலப்படத்துக்கு தாங்க.

வாழ்க்கையில கொஞ்சம் கலகலப்பு வேணுங்க இல்ல அப்படின்னு சொன்னா பாக்குறதுக்கு என்ன இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் நகைச்சுவை, கொஞ்சம் சிரிப்பு, அதுக்குன்னு எப்போதும் அப்படிலாம் இருக்க முடியாது, எல்லாமே கலந்த ஒரு கலவையாக இருந்தது அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. சரி, 2026 இரண்டாம் கட்ட ஃபாசா 2 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வள்ளங்களில் பங்கேற்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தகுதியும் உரிய பதிவும் பெற்ற உள்ளூர் நிறுவனங்களை இப்போ ஆர்டிஎம் அழைக்கின்றது. அழைப்பு விவரங்களை, பங்கேற்பு விதிகள், பரிந்துரைக்கான அழைப்பு வேண்டுகோள்

மை இணையதளம் மூலம் மேற்கொள்ளலாம். மேலதிக தகவல்களுக்கு 03-2288-7819 என்ற எண்ணை அழைத்து பேசலாம் அல்லது வாட்ஸ்அப் கூட செய்து உங்களுக்கான விவரங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள.

உலக கிண்ண கார்பந்து பெருவிழா 2026 48 நாடுகள் 104 ஆட்டங்கள். கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த ஆட்டங்கள் குறித்த நிலவரங்களுக்கு மின்னலோடு இணைந்திருங்கள். உலக கிண்ண காட்பந்து போட்டி 2026 இதன் அதிகாரப்படியான ஒலி ஒளிபரப்பு மையம் RTN.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு.

வணக்கம். சலாம் மலேசிய மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் மனோன்மணி வீரமோகன். அரசுக்கு சொந்தமான நிலங்களில் அரசு ஊழியர்களுக்கான மலிவு விலை வாடகை குடியிருப்புகளை அமைக்கும் பணி துரிதப்படுத்தப்படும். குறிப்பாக பெருநகரங்களில் வசித்து வரும் பெருநகரங்களில் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை செலவுகளால் பொதுச்சேவை பணியாளர்களுக்கு ஏற்படும் சுமையை குறைக்கும் நோக்கிலும் அவர்களின் சமூக நலனை காக்கும் வகையிலும் அந்த முனைப்பு முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பொதுச்சேவைத்துறையில் கலப்பு பணி நாள் ஹைபிரிட் ஒர்க்கிங் டே HBH ஆகஸ்ட் முதல் நாள் தொடங்கி செயல்படுத்தப்படும். அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக பொதுச்சேவைத்துறை JPA தெரிவித்துள்ளது. இந்த புதிய முறையின் கீழ் பொதுச்சேவை பணியாளர்கள் வாரத்தில் 2 நாள் இல்லத்திலிருந்து அல்லது அனுமதிக்கப்பட்ட மாற்று இடங்களில் இருந்து பணிபுரிய அனுமதிக்கப்படுவர். மீதமுள்ள 3 நாள்கள் அவர்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டும். ஆசியான் அறிவியல் தொழில்நுட்பம் புத்தாக்க சூழல் அமைப்பை நோக்கி நகர்வதன் அவசியத்தை மலேசியா வலியுறுத்தியுள்ளது. எரிசக்தி மாற்றம், உணவு பாதுகாப்பு, பொது சுகாதாரம், காலநிலை